0: இறை அருளின் வாசம் வீச, இனிய இசையின் நாதம் சேர, பக்தியின் சுகந்தம் மனதில் நிறைய, இறை நினைவால் இதயம் நெகிழச் செய்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலையின் அருள் மாலை.
1: காத்யாயனி மகாமா.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் ப்ளூம்பெர்க் பொருளாதார மன்றக் கூட்டத்தில் இன்று உரையாற்றுகிறார். பிம்ஸ்டெக் நாடுகளின் உள்துறை அமைச்சர்கள் மாநாடு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. வேளாண் வளர்ச்சியை விரைவுபடுத்த மாவட்ட அளவிலான திட்டமிடல் அவசியம் என அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிப்பதுடன் இளையோருக்கு வேலைவாய்ப்பை அதிகரிக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். விண்வெளி, அணுசக்தி உள்ளிட்ட துறைகளில் இங்கிலாந்துடனான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தமிழகத்தின் பொறுப்பு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் மாநிலத்தின் முழுநேர ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவுடன் இரு மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் விவகாரங்கள் குறித்து விஜயவாடாவில் முதலமைச்சர் திரு விஜய் இன்று பேச்சு நடத்தவுள்ளார். மத்திய மாநில அரசுகள் இணக்கமாக செயல்பட வேண்டும் என்பதே தமிழக அரசின் நிலைப்பாடு என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்ட மருத்துவ பணியாளர்களின் கோரிக்கைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண மாநில அரசு முன்வர வேண்டுமென்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. மருத்துவ பணியாளர்களின் கோரிக்கைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். தமிழகத்தில் அரிசி, பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்துவது குறித்து மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தலைமையில் நேற்று சென்னையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தஞ்சாவூர், புதுக்கோட்டை, கன்னியாகுமரி உள்ளிட்ட 9 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.

டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. போர்ச்சுகல் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். தேசிய சீனியர் ஹாக்கி போட்டியில் பீகார், ராஜஸ்தான், மிசோரம் அணிகள் வெற்றி பெற்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இருள் வெடித்து சூரிய உதயம் நிகழ்ந்திருக்கிறது காலை பொழுதில். சொல்லப்போனால் பெருவெடிப்பின் மூலமாகவே உலகம் உதயமானது என்கிறது விஞ்ஞானம். நெருப்பாகி இழகி உருகி கெட்டியானது இப்பூமி. அதை மனித செயல்பாடுகளால் மீண்டும் இழகி சரிந்து விழாதவாறு காப்பாற்ற தனிப்பட்ட ஒவ்வொருவரும் இன்றைய சர்வதேச இயற்கை பேரழிவு குறைப்பு நாளில் உறுதி ஏற்போம் என சொல்லி கொடை பண்பலை 100.5 MHz வசந்த விடியலை தர தொடங்குகிறது.
1: ஒருமுறை பொழிவு அதிகாரம் தனிப்படர் மிகுதி குரல் எண் 1199.

0: என்னால் விரும்பப்படும் காதலர் என்னிடத்தில் அன்பில்லாதவராக இருந்தாலும் கூட அவரை பற்றிய ஒரு நல்ல சொல்லை வேறு யாராவது சொல்ல கேட்டாலும் அது என் செவிக்கு இன்பம் தரும். குறள் எண் 1199 அதிகாரம் தனிப்படர் மிகுதி.
1: நசையார் நல்கார் எனினும் அவர் மாட்டு இசையும் இனிய செவிக்கு.
0: என்னால் விரும்பப்படும் காதலர் என்னிடத்தில் அன்பில்லாதவராக இருந்தாலும் கூட அவரை பற்றிய ஒரு நல்ல சொல்லை வேறு யாராவது சொல்ல கேட்டாலும் அது என் செவிக்கு இன்பம் தரும். குறள் எண் 1199 அதிகாரம் தனிப்படர் மிகுதி.

0: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
1: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும்.
2: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
3: அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
4: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை இணைந்து வழங்குவோர் சிவா டெக்ஸ்டைல்ஸின் மணமகள் தீபாவளி கொண்டாட்டம்.
5: சிவா டெக்ஸ்டைல்ஸின் மணமகள் தீபாவளி கொண்டாட்டம். 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்கும் அனைவருக்கும் அழகான பரிசு. சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
6: கோடை பண்பலை 100.5 MHz இன்று உங்களுக்கு வழங்க காத்திருக்கும் நமது நிகழ்ச்சிகள் நேர்களே, இன்று காலை 6:25 ஆலய உலா, நாம் இணைந்திருக்கும் வசந்த விடியல் 6:30 அணில் முறுக்கு மாவு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், சத்யா ஏஜென்சிஸ், சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, சிவா டெக்ஸ்டைல்ஸின் மணமகள் தீபாவளி கொண்டாட்டம், மணப்பெண்ணின் மாணிக்க தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்க மன்கோ தங்கநகை மாளிகையின் வசந்த விடியலாக, இதில் கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேர்

0: பலம் ஏழு மணி சுகமான காலையில் பாட்டும் பதமும் புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்களின் தக்குமுக்கு தர்பார் பிரித்திவி உமன்ஸ் இன்னர்வேரின் இன்று அன்று ஆகியவற்றோடு இனிய பாடல்களும் பலம். எட்டு மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதோடு ராகம். 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் விருதுநகர் மாவட்ட நேயர்களை நிகழ்ச்சியில் பங்கேற்க அன்போடு அழைக்கிறது. 8:05 புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். 9:00 உஷா சன்ஃபிளவர் ஆயில் அனில் முறுக்குமாவின் வானவேல். 9:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் சத்யா ஏஜென்சிஸ் சென்னை ரைஸ் கிச்சரி பொன்னி அரிசியின் வானவில். இன்றைய வானவில் குரலின் குரலாக வழங்குகிறார் சிறப்பு விருந்தினர் முனைவர் புலவர் சானா இளங்குமரன் அவர்கள். 10:00 சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகிழ் தீபாவளி கொண்டாட்டம் வழங்கும் கலையும் கானமும். இன்றைய சிறப்பு விருந்தினர் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் சிலம்பாட்ட கலைஞர் அஜித் குமார் அவர்கள். 11:00 ஜூனியர் எக்ஸ்பிரஸ். ஈரோடு உலகபுரம் ஸ்ரீ ஜெய்விகாஸ் CBSE பப்ளிக் ஸ்கூலில் இருந்து வலம் வர காத்திருக்கிறது. சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகிழ் தீபாவளி கொண்டாட்டம் மணப்பெண்ணின் மாணிக்க தேர் நிலக்கோட்டை மூவா மாணிக்கமான்கோ தங்கநகை மாளிகையின் மகளிர் நேரம் நண்பகல் 12:00 நிகழ்ச்சியில் படித்ததில் பிடித்தவையாக. 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள். சட்டம் சம்பந்தமான விளக்கங்களுடன் இணைகிறார் சென்னை உயர் நீதிமன்ற மேல்நாள் நீதிபதி டாக்டர் எஸ் விமலா அவர்கள். 1:00 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. 1:10 4 தீபாவளி பலகாரம். 1:40 நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதாரர் வழங்கும் நிகழ்ச்சி. 2:00 வென்றார் வந்தார் சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைகிறார் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் திருவிக்கா நகர் பத்மநாபன் அவர்கள். பிற்பகல் 3:00 சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசியின் உயிரெழுத்து இன்று தனது பிரதி மூலம் கலந்து சிறப்பிக்கிறார் அருப்புக்கோட்டை பாஸ்கரன். 3:10 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும் விளம்பரதாரர் வழங்கும் நிகழ்ச்சி. 4:00 தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி சத்யா ஏஜென்சியின் வண்ணத்தூரிகை. 4:30 புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்கள் அனில் முறுக்கு மாவு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் வண்ணத்தூரிகை. இன்றைய வண்ணத்தூரிகை சினிமா கொட்டகையாக. 5:00 மணப்பெண்ணின் மாணிக்க தேர் நீலக்கோட்டை மூவா மாணிக்க மன்கோ தங்கநகை மாளிகையின் சித்திர செவ்வானம். 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் சித்திர செவ்வானம். 5:40 நாவல் நேரம். 5:55 ஆலய தரிசனம் தொடர்ந்து கதம்ப மலர்கள். 6:00 விளக்கேற்றும் வேலை. 6:05 புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை. 6:40 பொன்னியின் செல்வங்கள். 7:00 ஆசையில் ஒரு குக்கு. 7:30 சொந்த பந்தம். 8:00 இளமை பேசுகிறது. 9:00 கொடைத்தன்றல். இன்றைய கொடைத்தன்றல் விருந்தினர் விருப்பமாக. இன்றைய விருந்தினராக சிறப்பிக்கிறார் மதுரை காமராசர் பல்கலைக்கழக தொலைதூர மற்றும் இணையவழி கல்வி மைய தாவரவியல் துறை பேராசிரியர் முனைவர் சுரேஷ் அவர்கள். நினைவே சுகம் 10:00. இன்று அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்ட நேயர்களின் இனிய பங்களிப்போடு வலம் வர காத்திருக்கிறது. இரவு சிறகு விரியும் முன்னிரவு 11:00 இணைந்தே இருங்கள் கோடை பண்பலையின் வளமையான அலைவரிசை 100.5 MHz உடன்.
1: எத்தனையோ வரம் கேட்க ஏறி வந்தேன் திருமலையில்.

0: முறுக்கு இந்த செம்மையா இருக்கு.
1: மணிமணியாய் அரிசி, மல்லிகைப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
2: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
3: கோடை பண்பலை நொறுபுள்ளி ஐந்தில் இன்று காலை 7:30 சுகமான காலை இணைந்து வழங்குவோர் சிவா டெக்ஸ்டைல்ஸின் மணமகள் தீபாவளி கொண்டாட்டம்.
4: சிவா டெக்ஸ்டைல்ஸின் மணமகள் தீபாவளி கொண்டாட்டம். 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்கும் அனைவருக்கும் அழகான பரிசு. சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
2: சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
3: கோடை பண்பலை நொறுபுள்ளி ஐந்தில் இன்று காலை 7:30 சுகமான காலை இணைந்து வழங்குவோர் சிவா டெக்ஸ்டைல்ஸின் மணமகள் தீபாவளி கொண்டாட்டம்.
4: சிவா டெக்ஸ்டைல்ஸின் மணமகள் தீபாவளி கொண்டாட்டம். 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்கும் அனைவருக்கும் அழகான பரிசு. சிவா டெக்ஸ்டைல்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 ஆலய உலா.
1: கும்பகோணத்திலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய சாக்கோட்டை எனும் ஊரில் அமிர்தவல்லி உடனுறை அமிர்த கலசநாதர் ஆலயத்தில் தமிழகத்தின் தனிப்பெரும் தேவி கொலுவிருக்கும் ஆலய பெருமைகளை தெரிந்து கொள்வோமா?

0: சொல்கிறார் சதீஷ் குருக்கள்.
1: இது அமிர்தவல்லி அம்பிகா சமேத அமிர்த கலசநாதர் மகாமக 12 சேத்திரத்தில் இது ஒரு சேத்திரம். அமிர்தம் வந்து வலிந்ததுனால அமிர்த கலசநாதர்னு பேர். அம்பாள் வந்து தபார்ந்து தான் இங்கே திருக்கல்யாணம் பண்ணதாக ஒரு ஐதீகம். அதாவது திருமண தடைக்கு மெயின் பிரார்த்தனை ஆத்மாத்மான பிரார்த்தனை பண்ணிட்டு 48 தீபம் ஏற்றி 11 பௌர்ணமி வந்து தடை இல்லாமல் அர்ச்சனை பண்ணி பூர்த்தினா அந்த 11 பௌர்ணமிக்குள்ளாரையே திருமணமானது கைகூடி வந்துடும். மரகதனால் இருக்கப்பட லிங்கோத்பவர் அது. மாசி மகத்துக்கு சுவாமி பரப்பாடாகி இங்கேருந்து மகாமக 12 சேத்திரத்துலேருந்தும் அங்கே வந்து மாமாங்குளத்தில் வந்து தீர்த்தவாதி நடக்கும். அது இந்த ஆலயத்துலேருந்தும் சென்று அங்கே அமிர்த கலசநாத சுவாமி அங்கே வந்து பஞ்சமூர்த்தியாக வந்து தீர்த்தவாதி பண்ணுறது ஐதீகமாக இருக்குது. மாமாங்கத்துக்கும் அதேமாரி நிகழ்ச்சி நடைபெறும். வெள்ளிக்கிழமன்னா துர்க்கியம்மனுக்கு ரவகால பூஜை, இல்லை செவ்வாய்க்கிழமன்னா துர்க்கியம்மனுக்கு அந்தமாரி சப்தமாதா இங்கே இருக்கா, அதுவும் விசேஷமாக இது பண்ணுறது. வராகியும் இருக்குது. எல்லாத்துக்குமே சிவாலயத்தில் என்னென்ன கைகரியம் வழிபாடு பண்ணுவாளோ அது எல்லா வழிபாடுமே நல்ல விதமாக நடந்துட்டுருக்கு. பௌர்ணமி தான் இந்த அம்பாளுக்கு வந்து வேண்டிண்டு 11 பௌர்ணமி பண்ணணும், அதுதான் விசேஷம். நவராத்திரி ஆத்மாத்தமாக அபிஷேகம் பண்ணி சாசனம் பண்ணுறது நம்ம தான் பண்ணிட்டு இருக்கோம்.
2: சிவயோக நாயகியே கனகமணி குன்றே என் கவலை பூரிந்து.

0: வந்துடுவாள்.
1: அதாவது இந்த தப சம்மன்னியே அப்படி நம்ம ஆளுக்கு பேர் வந்தது அப்படின்னா, நம்மளாம் நினச்சிப்போம் தவம் பண்ணுறது அப்படின்னா கண்ணை மூடி ஒரு இடத்துல உட்காந்து தியான நிலையில் இருக்கிறது, இல்லை சுவாமியை நோக்கி தவத்தில் இருக்கிறது அப்படின்னு. அதாவது ஆறு விதமாக அம்பாள் தவம் பண்ணுறா, ஆறு பார்ட்டாக தவம் பண்ணியிருக்கா. அதாவது ஒரு பார்ட்டில் எத்தனை மந்த்ஸ் அடங்கும் அப்படின்னா 2 மந்த்ஸ் அடங்கும். இப்படியாக அம்பாள் தவம் பண்ணுறா. அதாவது வெயில் காலங்களில் அம்பாளை சுற்றி 4 பக்கமும் விறகுகளை அடுக்கி அக்னியை ஏற்றி விட்டு மேல் நோக்கி சூரியனை பார்த்துண்டு

0: பஞ்ச மகாக்னி அப்படின்னு சொல்லக்கூடிய அக்னிக்கு நடுப்புற தவம் பண்ணுறான். அடுத்தபடி தான் மழை காலங்களில் குளிச்சுட்டு போய் தண்ணி சொட்ட சொட்ட பாறைக்கு மேலே போய் ஏறி நின்றுண்டு கொட்டக்கூடிய மழையில் நனைஞ்சுட்டே அம்பாள் சுவாமியை நோக்கி தவம் பண்ணுறான். குளிர் காலங்களில் போய் குளிச்சுட்டு வந்து பாறை மேலே உட்காந்துட்டு ஈரத்தோடைய அந்த குளிரில் சுவாமியை நோக்கி தவம் பண்ணுறான். இலையுதிர் காலங்களில் கீழே விழக்கூடிய இலையை மட்டும் சாப்பிட்டு சுவாமியை நோக்கி தவம் பண்ணுறான். இலைகள் உதிர்ந்து மறுபடியும் இலைகள் துளிர்விடக்கூடிய காலங்களில் அந்த இலைகளையும் சாப்பிடாமல் சுவாமியை நோக்கி தவம் பண்ணுறான். அந்த குளத்தினுடைய அடித்தளம்னு சொல்லக்கூடிய அடித்தளம் வரைக்கும் போய் சமணம் போட்டு ஜலத்துக்குள்ளே உட்காந்துட்டு சுவாமியை நோக்கி தவம் பண்ணுறான். இப்படியாக ஒவ்வொரு காலகட்டங்களில் ஒவ்வொரு விதமாக அம்பாள் தவம் பண்ணி சுவாமியை போய் திருக்கல்யாணம் பண்ணின்றதாக ஐதீகம். அதனால தான் அந்த அம்பாள் பேரே தபசம்மன். அம்பாளினுடைய திருக்கோலம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வலது காலை கீழே பூமியில் ஊனிண்டு இடது காலை மடித்து, அதாவது மடித்து அப்படின்னா நம்மளாம் முட்டி வரைக்கும் தான் நம்மளால் காலை மடிக்கவே முடியும். ஆனால் அம்பாள் எப்படி மடிச்சுட்டுருக்கான்னா, அம்பாளினுடைய நாபி அப்படின்னு சொல்லக்கூடிய தொப்புள் கொடி இருக்கக்கூடிய இடம் வரைக்கும் அம்பாள் காலை உடம்போட ஒன்றின மாதிரி மடிச்சுட்டுருக்காளாம். அதனால தான் அந்த தபசம்மனுக்கு அவ்வளோ விசேஷமே. வலது கையை தலைக்கு மேலே தூக்கிண்டு சுவாமியை புஷ்பத்தினால் பூஜிக்கிற மாதிரியும், இடது கையை சின்முத்திரைன்னு சொல்லக்கூடிய முத்திரையை கொண்டு மனசுக்கு நேராக, அதாவது மனசில் சுவாமி இருக்கார், தான் வலது கையால் சுவாமிக்கு பூஜை பண்ணுற பாவனையில் அம்பாள் கண்ணை மூடி தியானங்கள் பண்ணுறதாக ஐதீகம். இந்த கோலத்தில் தான் தபசம்மன் இருக்கும். எல்லாரும் வந்து இந்த க்ஷேத்திரத்தை தரிசனம் பண்ணி இன்மையிலும் வறுமையிலும் நீங்காத இறையருள் பெற்றுயணும்.
1: கோடை பண்பலை 100.5 இதுவரை நாம் கேட்டோம் ஆழைய உலா.

0: கோடை பண்பலை 100.5 அணில் முறுக்கு மாவு.
1: அணில் முறுக்கு இந்த இருக்கு.
0: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
0: சத்யா ஏஜென்சி.
3: உங்கள் சத்யாவில் டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல், கிச்சன் அப்ளைன்சஸ் எல்லாமே அதிரடி ஆஃபரில்.
0: சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி.
4: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூ வாய் சாதம், சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி. கிளீன் ரைஸ் தான் அது, நம்ம சென்னை ரைஸ் தான்.
0: சிவா டெக்ஸ்டைல்ஸின் மணமகள் தீபாவளி கொண்டாட்டம்.
5: சிவா டெக்ஸ்டைல்ஸின் மணமகள் தீபாவளி கொண்டாட்டம். 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்கும் அனைவருக்கும் அழகான பரிசு. சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
6: மணப்பெண்ணின் மாணிக்க தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கோ தங்க நகை மாளிகை.
7: அக்டோபர் 14 நாளை நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கோ தங்க நகை மாளிகை.
8: நீங்கள் வாங்கும் 9 6 HUID தங்க நகைகளுக்கு சேகோலி சேதாரம் இல்லை.
0: வழங்கும் வசந்த விடியல்.
9: நேரம் 6:31, கொடை பண்பலை 100.5 MHz.

0: ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். ஸ்ரீ கந்தவிலாசின் சிவப்பு நிற லோகோவை கவனித்து வாங்குங்கள். சிவப்பு சிறப்பு.
1: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
2: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும்.
3: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
2: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
4: அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
5: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
6: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
7: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை இணைந்து வழங்குவோர் சிவா டெக்ஸ்டைல்ஸின் மணமகள் தீபாவளி கொண்டாட்டம்.
8: சிவா டெக்ஸ்டைல்ஸின் மணமகள் தீபாவளி கொண்டாட்டம். 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்கும் அனைவருக்கும் அழகான பரிசு. சிவா டெக்ஸ்டைல்ஸ்.

காலை நேர எலக்ட்ரானிக் குயிலோசை கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் வசந்த விடியல் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். இன்று பிறந்த நாள் உள்ளிட்ட சுப தினங்களை கொண்டாடவிருக்கும் அனைவருக்கும் வாழ்த்து பூக்களை வானொலியில் தூவி வாழ்த்துகிறது கொடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸ்.

0: கோடை பண்பலையின் 1.5 பிஞ்சு மொழியில் நெஞ்சம் நெகிழ கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்குவோர் கரூர் தைலா சில்க் சென்டர். இனிமையான தருணம் யாவிலும் கரூர் தைலா சில்க் சென்டர்.
1: பட்டு ரெடிமேட் மில் ஜவுளிகளுக்கு தைலா சில்க்ஸ்.

0: பட்டாம்பூச்சியாய் நேர்களின் மனதில் வட்டமிட்டு கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 பூந்தளிர் நேரம். பூந்தளிர் நேரத்தில் இன்னைக்கு நம்ம கிட்ட பேசுறதுக்காக ஒரு அழகு தங்கம் வந்திருக்கிறாங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: தம்பியோட பேர் என்ன?
1: ஜெகத்.
0: ஜெகத், அப்படியே புன்னகையோட இருக்கிறீங்களே, என்ன காரணம்? சிரிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு பிடிக்குமா உங்களுக்கு?
1: பிடிக்கும்.
0: சரி, நீங்க எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்கம்மா?
1: ஜெயின் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்.
0: அது எங்க இருக்கு?
1: கொடைக்கானல்.
0: சிறப்பா சொல்லிட்டீங்களே. வீட்டுல யாரெல்லாம் இருக்கா?
1: அம்மா, அப்பா, அண்ணே, நானு.
0: அடடா, அவங்க கூட எல்லாம் சேர்ந்து நீங்க விளையாட்டுலாம் விளையாடுவீங்களா?
1: விளையாடுவோம்.
0: என்னென்ன விளையாட்டுலாம் விளையாடுவீங்க?
1: ரிங்கா ரிங்கா ரோசஸ்.
0: அடடா, சரி அந்த பாடல் பாடுறீங்களா? ரிங்கா ரிங்கா ரோசஸ் பாடுங்க.
1: Ringa ringa roses, pocket full of passes, assa bussa always down.
0: எதுக்காக இந்த பாட்டு முடிஞ்சவனே எல்லாருமே உட்காடுறாங்க?
1: எல்லாரும் கீழே விழுந்துருவாங்க.
0: அதனால பத்திரமா உட்காந்துடுறாங்களா?
1: ஆமா.
0: இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க, எங்களுக்காக என்ன சொல்ல போறீங்க?
1: Importance of saree.
0: சொல்லுங்க கேட்கலாம்.
1: Good morning everyone, my name is Jagat. Today I am very happy to speak about the importance of sharing. Sharing is a good habit. It was a heart with kindness. I love to share my toys, books, crayons and the socks with my friends. When I share my toys, my friends smile, I smile too. That is the joy of sharing. Always remember, sharing is caring. Thank you. Have a wonderful day.
0: அடடா, நீங்கள் வந்து சேரிங் அண்ட் கேரிங் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, இங்கே யார் யாரெல்லாம் கேர் பண்ணிக்கிருவீங்க?
1: நானும் என் ஃப்ரெண்ட்ஸும்.
0: அவங்களெல்லாம் கேர் பண்ணிக்கிருவீங்க?
1: ஆமாம்.
0: நீங்கள் வந்து குட்டி தம்பியாக இருக்கீங்கல்ல, படித்து வளர்ந்ததுக்கப்புறமா என்னவாக போகிறீங்க?
1: டாக்டரா.
0: உங்களது மருத்துவ சேவை சிறக்க கோடை பண்பலை 100.5 சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி.
1: வாழ்த்துக்கள். நன்றி.
2: மனம் மயங்கினோம் கரூர் தாய்லா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரத்தில். வழங்கியோர் கரூர் தைலா சில்க் சென்டர்.

0: விவசாயம் செழிக்க உங்கள் நிலங்களை பசுமையாக்க வாங்கிடுவேர். ஐஎஸ்ஐ முத்திரை பெற்ற ரோலக்ஸ் பிளாஸ்ட் பிவிசி பைப்புகள்.
1: தயாரிப்பாளர் ரோலக்ஸ் பிளாஸ்ட் பிவிசி பைப்புகள் திண்டுக்கல்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக

0: உடனே பக்கத்தில் இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
1: தீபாவளினா அப்பா வாங்கி கொடுக்கற புது சட்டையில பெருமைப்படுற மகனோட மகிழ்ச்சி, நம்ம கூடயே வாழ்றவங்களுக்கு நாம கொடுக்கற பரிசால ஏற்படுற மகிழ்ச்சி, நம்ம சொல்ல நினைக்கிற அன்ப சொல்லாம சொல்ற ஒரு அழகான மொழிதான் புத்தாடைகள். அழகான இந்த தீபாவளி கொண்டாட்டத்துல சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகிழ் தீபாவளி கொண்டாட்டம். சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
2: கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், வாழ்ந்த தமிழ் எழுத்தாளர்களை கொண்டாடுவோம்.
3: வரம்புரிதான் பிரதாபம் முதலியார் சரித்திரம் என்ற தமிழின் முதல் நாவல் எழுதிய
4: இன்று காலை 7:30 சுகமான காலை இணைந்து வழங்குவோர் சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகள் தீபாவளி கொண்டாட்டம்.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகிழ் தீபாவளி கொண்டாட்டம். 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்கும் அனைவருக்கும் அழகான பரிசு. சிவா டெக்ஸ்டைல்ஸ்.

0: நேரம் 6:45, கொடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் வசந்த விடியல் கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.
1: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5
2: அணில் முறுக்கு மாவு, மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், சென்னை ரைஸ், கிச்சடி பொன்னி அரிசி, சத்யா ஏஜென்சிஸ், சிவா டெக்ஸ்டைல்ஸின் மணமகள் தீபாவளி கொண்டாட்டம்,
3: மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கோ தங்கநகை மாளிகை
1: வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த விடியல்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
2: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி, சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
3: தீபாவளினா வெறும் பட்டாசும் பலகாரமும் மட்டும் இல்ல, அப்பா வாங்கி குடுக்கிற புது சட்டையில பெருமைப்படுற மகனோட மகிழ்ச்சி, நமக்காக வேலை செஞ்சு நம்மளோட அங்கமா நம்ம கூடயே வாழ்றவங்களுக்கு நாம குடுக்கற பரிசால ஏற்படுற மகிழ்ச்சி, நம்ம சொல்ல நினைக்கிற அன்ப சொல்லாம சொல்ற ஒரு அழகான மொழிதான் புத்தாடைகள். அப்படி அழகான இந்த தீபாவளி கொண்டாட்டத்துல உங்கள் மனம் மேலும் மேலும் மகிழ சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகிழ் தீபாவளி கொண்டாட்டம். 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்கும் அனைவருக்கும் அழகான பரிசு சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும்
4: கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், வாழ்ந்த தமிழ் எழுத்தாளர்களை கொண்டாடுவோம்.
5: வரம்புரிதான், பிரதாபம் முதலியார் சரித்திரம் என்ற தமிழின் முதல் நாவல் எழுதிய
4: மாயூரம் வேதநாயகம் பிள்ளை
5: ஆகியோரது பிறந்த நாளை அக்டோபர் 14 கொண்டாடுவோம். அக்டோபர் 14 நாளை நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
4: நீங்கள் வாங்கும் 916 HUID தங்க நகைகளுக்கு சேகோலி சேதாரம் இல்லை.
5: மணப்பெண்ணின் மாணிக்க தேர் நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
6: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை இணைந்து வழங்குவோர் சிவா டெக்ஸ்டைல்ஸின் மணமகள் தீபாவளி கொண்டாட்டம்.
3: சிவா டெக்ஸ்டைல்ஸின் மணமகள் தீபாவளி கொண்டாட்டம். 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்கும் அனைவருக்கும் அழகான பரிசு சிவா டெக்ஸ்டைல்ஸ்.

0: கோடை பண்பலை நொறுப்புளை ஐந்தில் அணில் முறுக்கு மாவு
1: இருக்கு.
0: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
0: சத்யா ஏஜென்சிஸ்,
3: உங்கள் சத்யாவில் டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல், கிச்சன் அப்ளைன்சஸ் எல்லாமே அதிரடி ஆஃபரில்.
0: சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி,
4: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான் அது, நம்ம சென்னை ரைஸ் தான்.
0: சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகள் தீபாவளி கொண்டாட்டம்,
5: சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகள் தீபாவளி கொண்டாட்டம், 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்கும் அனைவருக்கும் அழகான பரிசு. சிவா டெக்ஸ்டைல்ஸ்,
6: மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
7: அக்டோபர் 14 நாளை நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
8: நீங்கள் வாங்கும் 9 தங்க நகைகளுக்கு சேகோலி சேதாரம் இல்லை.
0: வழங்கிய வசந்த விடியல்.
9: பக்தி இசையில் தொடங்கி உற்சாகமான பாடல்களையும் வழங்கி நிறைவுறுகிறது கொடைப்பண்பலை 100.5 MHz வசந்த விடியல். இனி சுகமான காலை.

0: உங்கள் கோடை பண்பலை 100.5
1: புலர்ந்துள்ள விடியல் பொழுது அனைவருக்கும் இனிதாகவும் அன்பு நிறைந்ததாகவும் அமையட்டும். இன்று தொடங்கும் உங்களது பணிகளும் பயணங்களும் சிறக்க வாழ்த்தி வரவேற்கிறது உங்கள் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை.

0: நேரம் காலை 7:09.
1: இன்னிசை சாரல் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
3: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேட் சீன் மனதோடு ராகம்.
4: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.

0: ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீவ்ஸின் நேரம் காலை 7:15.
1: 60 வருட நம்பிக்கை ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீவ்ஸ்.
2: கோடை பண்மலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் வேளாண் தகவல்கள், விவசாய பெருமக்களுக்கும் உழவர்களுக்குமான தகவல்கள்.

0: சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் வரும் 17ஆம் தேதி காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை பால் மதிப்பு கூட்டல், ஐஸ்கிரீம் தயாரிக்கும் இயந்திரங்கள் நேரடி கள பார்வையிடல் நடைபெற உள்ளது. இப்பயிற்சியில் விருப்பமுள்ள வேளாண் பெருமக்கள் கலந்து கொண்டு பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 94 88 57 57 16. என் மீண்டும் 94 88 57 57 16.
1: கோடை பண்மலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது வேளாண் தகவல்கள்.

0: இன்னிசை சாரல் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
2: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
3: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்
4: பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.

பாட்டும் பதமும் நேரம் காலை 7:25 கொடை பண்பலையில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். சுகமான காலை நேரில் இன்று காலை 8 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம், 8:30 வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரேஸின் மனதோடு ராகம் இன்று விருதுநகர் மாவட்ட நேயர்களுக்காக. நேரில் இன்று காலை 9:00 உஷா சன்ஃபிளவர் ஆயில் அணில் முறுக்குமாவு வழங்கும் வானவில், 9:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் சத்யா ஏஜென்சிஸ் சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசியின் வானவில் இன்று தந்திருக்கும் வண்ணம் குரலின் குரல் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் புலவர் சா.ந.இளங்குமரன் அவர்கள்.

0: இன்னிசை சாரல் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
2: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸின் மனதோடு ராகம்.
3: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்
4: பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.

0: இனியும் தொடர்ந்து கேட்க நம் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகள் தீபாவளி கொண்டாட்டம்.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகள் தீபாவளி கொண்டாட்டம். 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்கும் அனைவருக்கும் அழகான பரிசு. சிவா டெக்ஸ்டைல்ஸ். தீபாவளினா அப்பா வாங்கி கொடுக்கிற புது சட்டையில பெருமைப்படுற மகனோட மகிழ்ச்சி. நம்ம கூடயே வாழ்றவங்களுக்கு நாம குடுக்கற பரிசால ஏற்படுற மகிழ்ச்சி. நம்ம சொல்ல நினைக்கிற அன்ப சொல்லாம சொல்ற ஒரு அழகான மொழிதான் புத்தாடைகள். அழகான இந்த தீபாவளி கொண்டாட்டத்துல சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகிழ் தீபாவளி கொண்டாட்டம். சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும்.
3: இசையின் முகவரி, இதயத்தின் முதல் வரி, கோடை பண்பலை 100.5. உங்கள் செவிப்பறைகளை செல்லமாய் வருடிக் கொண்டிருப்பது 100.5 கோடை பண்பலை.
4: பாட்டு போடுங்க ஜி.
3: நூறு புள்ளி ஐந்து எல்லோரிடமும் எப்போதும். கோடை பண்பலை என்றும் இன்றும் உங்களோடு.
0: நம் மக்களின் நாடி நாளும் உங்களை நாடி வரும் கொடை பண்பலையில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். சுகமான காலை.

0: இன்னிசை சாரல் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
2: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேட்ஸ் இன் மனதோடு ராகம்.
3: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேட்ஸ்.
2: கோடை பண்பலை 100.5 போமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். வழங்குவோர் போமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு. போமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்கள்.
5: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
6: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
5: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
6: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
5: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
6: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. போமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
7: அண்ணா வணக்கம்.
8: வணக்கம் அமைச்சரே, வாருங்கள் வாருங்கள், வந்து அமருங்கள். அமைச்சரே, இன்றைய அரசவை பணி என்ன?
7: இன்று என்னமனா, நம்முடைய மக்கள் எல்லாம் பிராது கொண்டு வருவார்கள், அதை என்னவென்று விசாரித்து தீர்ப்பு வழங்க வேண்டும்.
8: ஓ அப்படியா, என்ன அமைச்சரே, இன்னும் யாரையுமே காணவில்லையே.
7: தீர்ப்பு கொடுப்பது நீங்கள் அல்லவா?
8: என்ன

0: தீயாக தீர்ப்பு கொடுப்பீர்கள், மக்கள் வருவார்கள் என்று சொல்ல வந்தேன்.
1: அமைச்சரே அமைச்சரே, அங்கே பாருங்கள், ஒருவன் மட்டும் வேக வேகமாக வந்து கொண்டிருக்கிறான்.
0: ஆமாம் அண்ணா.
1: அமைச்சரே, அவன் நம்மை நோக்கித்தான் வந்து கொண்டிருக்கிறான்.
0: ஆமாம் அண்ணா, அரசவை நோக்கித்தான் வந்து
2: கொண்டிருக்கிறான்.
1: என்ன
0: கிணற்றையே காணவில்லை?
1: ஏனப்பா, முதலில் நில், நிதானமாக யோசித்து சொல். கிணற்றை காணவில்லையா, அல்லது கிணற்றுக்கு அருகில் இருந்த பம்பு செட்டை காணவில்லையா?
2: சத்தியமா கிணத்தான்.
0: பொறுப்புடுங்கள், அவனுக்கு உதவி செய்யலாம், புதிய பிராதாக இருக்கிறது.
1: அமைச்சரே, நானே எப்போதும் குழப்பத்தோட இருக்கிறேன், அவன் என்னை மேலும் வந்து குழப்பி செல்கிறான். நீங்கள் அவன் சொல்லுவதை கேட்டுக்கொண்டு அவன் பின்னாலே செல்லலாம் என்கிறீர்கள். அரசவையில் இருந்து எஸ்கேப் ஆக வேண்டும் என்றால் முதலாளாக கிளம்பி விடுவீர்களே. பேசாமல் உட்காரும் ஐயா.
0: மன்னா, கிணற்றை காணவில்லையாம்.
1: அது எப்படி அமைச்சரை காணாமல் போகும்?
0: என்னமண்ணா இவ்வளவு அலட்சியமாக பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? கிணறு எவ்வளவு முக்கியமானது தெரியுமா? பாருங்கள், புறப்படலாம்.
1: எவ்வளவு முக்கியமானது? முதலில் அதை சொல்லுங்கள், பிறகு கிளம்பலாம்.
0: மன்னா, அது கிணறு எவ்வளவு முக்கியமானதோ அவ்வளவு முக்கியமானது.
1: இந்த கதையெல்லாம் வேண்டாம் அமைச்சரே. கிணறு எவ்வளவு முக்கியமானது அதை முதலில் சொல்லுங்கள், பிறகு செல்லுங்கள்.
0: இவர் வேறு விடமாட்டார் போல இருக்கிறதே. மன்னா, இன்றைய இளம் தலைமுறையினருக்கெல்லாம் வீட்டில் பைப்பை திருகினால் நீர் வருகிறது என்பதால் நிறைய பேருக்கு கிணறு என்றால் என்னவென்றே தெரிவதில்லை. அந்த காலகட்டங்களில் கிணறு எவ்வளவு முக்கியமாக இருந்திருக்கிறது தெரியுமா? தண்டு செலுத்துதல், அகழ்தல், துளையிடுதல் போன்ற முறைகளில் கிணறுகளை வெட்டி அதற்குள் இருக்கும் நீரை எடுப்பார்கள். ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கக்கூடிய நிலத்தடி நீர்மட்டத்தின் அளவை பொறுத்து தான் அந்த கிணற்றின் ஆழமே நிர்ணயமாகுமா? மன்னா, அந்த காலத்தில் எல்லாம் கிணற்றில் தான் நீச்சலே பழகி இருக்கிறார்கள் என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள்.
1: ஆமாம் அமைச்சரே, எனக்கு கூட அந்த அனுபவம் உண்டு.
0: ஓ அப்படியாமண்ணா, சிறப்பு சிறப்பு. கிணறு இருக்கும் வீடுகளில் தண்ணீர் பஞ்சமே வராதில்லையா? இயந்திரவியல் வளர்ச்சி பெறாத அந்த காலகட்டங்களில் நம்முடைய முன்னோர்கள் கிணறு வெட்டுவதற்காக குந்தாளி, கனிச்சி போன்ற கருவிகளை பயன்படுத்தி இருக்கிறார்கள். மேலும் அந்த நிலப்பரப்பில் நீர்மட்ட அளவு எவ்வளவு இருக்கிறது என்பதை கூட இயற்கையான முறையில் கணித்து வைத்திருக்கிறார்கள். இது போன்ற செய்திகள் எல்லாம் கூவ நூல் என்கிற கூவ சாஸ்திரத்தில் இருக்கிறது. மன்னா
1: அமைச்சரே, அந்த காலகட்டத்தில் சுரங்கமே போட்டு இருக்கிறார்களே, இது என்ன சாதாரணம்?
0: ஆமா மன்னா, நம்முடைய தமிழகத்தில் 1000 ஆண்டுகள் பழமையான கிணறுகளை பற்றிய குறிப்புகள் இருக்கின்றன. சோழர் காலத்தில் தான் அதிகமாக கிணறுகள் வெட்டப்பட்டிருக்கின்றன. இன்னும் கூட சில கிணறுகள் அந்த சாயலோடு இருக்கிறதா மன்னா?
1: ஓஹோ.
0: அடுத்து கிணறுகளில் மிகவும் முக்கியமானதும் ஆபத்தானதுமான ஆழ்துளை கிணறு என்று ஒன்று இருக்கிறது மன்னா. அதான் மன்னா, பெரும்பாலும் இன்றைய வீடுகளில் எல்லாம் போர் போடுகிறார்களே, அதைத்தான் சொல்ல வருகிறேன். ஆனால் சில திறந்த வெளி இடங்களில் ஆழ்துளை கிணறுகளை வெட்டிவிட்டு சரியாக மூடாமல் சென்று விடுகிறார்களே, அதுதான் மன்னா வருத்தமான செய்தி.
1: ஆமாம் அமைச்சரே, இதை பற்றி நாம் ஏற்கனவே பலமுறை மக்களிடம் சொல்லி இருக்கிறோம். நல்லவேளை மீண்டும் நினைவுபடுத்தி இருக்கிறீர்கள்.
0: தஞ்சை கரந்தை பகுதியில் ஒரு வசிஷ்டர் கோவில் இருக்கிறது. அங்கே 1400 வருடங்கள் பழமையான ஒரு 7 கிணறை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அகழ்வாராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த கிணற்றில் தான் சோழர்கள் குளித்திருக்க கூடும் என்று கருதப்படுகிறது.
1: ஓ அப்படியா அமைச்சரே?
0: ஆமாம் அண்ணா. அடுத்து திருநெல்வேலி மாவட்டம் திசையன்விளை பகுதிகளில் அதிசய கிணறுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. அங்கே இருக்கக்கூடிய ஆயன்விளை பகுதியில் உள்ள குளத்தங்கரையாகட்டும், அதை சுற்றியுள்ள 50 கிணறுகளாகட்டும், அங்கே கனமழை பெய்து அதிக அளவிலான நீர் அந்த கிணற்றுக்குள் சென்றாலும் அந்த கிணறு இன்று வரை நிரம்புவதே இல்லையா மன்னா? அந்த சுற்றுவட்டார மக்கள் எல்லாம் அதை அதிசய கிணறாக பார்த்து வருகிறார்கள்.
1: அமைச்சரே, ஏன் அந்த கிணறுகள் நிரம்பவே இல்லை?
0: அந்த கிணறுகளுக்குள் மழை நீர் சென்று அதற்குள் இருக்கும் சுண்ணாம்பு பாறைகளில் கலந்து வேதியியல் மாற்றம் ஏற்பட்டு குகைகள் உருவாகி இருக்கின்றனவாம். சில கிணறுகளுக்கு இடையே வாய்க்கால் கூட ஓடுகிறதா மன்னா?
1: ஓ அப்படியானால் அதிசய கிணறுகள் தான் அமைச்சரே.
0: பார்த்தீர்கள் அம்மன்னா, நீங்களே சொல்கிறீர்கள் கிணறு எவ்வளவு அதிசயமானது, ஆச்சரியமானது. அப்படிப்பட்ட ஒரு கிணற்றை காணவில்லை என்று ஒருவன் பிராது கொடுத்திருக்கிறான். நாம் சென்று கண்டுபிடித்து தர வேண்டுமா வேண்டாமா? வாருங்கள், புறப்படலாம்.
1: இந்த அமைச்சர் விடமாட்டார் போல் தெரிகிறதே. சரி வாருங்கள் அமைச்சரே, செல்லலாம்.
0: மன்னா மன்னா, இங்கே இருங்கள். நம்முடைய காவல் அதிகாரிகள் அவனிடம் விசாரணை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். எட்டு நின்று வேடிக்கை பார்ப்போம்.
1: பார்ப்போம் பார்ப்போம். இல்லாத ஒரு கிணறை இருப்பது போன்று எப்படி ஜோடிக்கிறான் பாருங்க.
0: மன்னா மன்னா, நம்மிடம் தான் வருகிறான் மன்னா.
1: ஆமாம் அமைச்சரே.
2: என்ன அழுக,
1: என்னால் முடியவில்லையே ஐயா.
2: பாத்தீங்களா, என் கதையை கேட்டிருக்கீங்களே, விம்மி விம்மி அழுகிறீங்க பாரு.
1: நிறுத்தடா, நான் அதற்கு அளவில்லையடா. கிணறை காணவில்லை என்று ஒரு பிராதா, என்னுடைய இத்தனை வருட அரசவை வாழ்க்கையில் இப்படி ஒரு பிராதை நான் கேள்விப்பட்டதே இல்லையடா.
3: நம் கோடை பொன்மலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள் வழங்கிய தக்கமுக்கு தர்பார். வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள். தர்பாரின் மன்னராக சேலம் கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன்.

0: அதிகாரியாக கஜேந்திரன்.
1: இன்னிசை சாரல் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
0: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
3: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்
4: பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.

0: ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரேவ்ஸ் நேரம் காலை 7:45.
1: 60 வருட நம்பிக்கை ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரேவ்ஸ்.
2: நாம் ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கிக் கொண்டிருப்போர்
3: சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகள் தீபாவளி கொண்டாட்டம்.
4: தீபாவளினா வெறும் பட்டாசும் பலகாரமும் மட்டும் இல்ல, அப்பா வாங்கி கொடுக்கற புது சட்டையில பெருமைப்படுற மகனோட மகிழ்ச்சி, நமக்காக வேலை செஞ்சு நம்மளோட அங்கமா நம்ம கூடயே வாழ்றவங்களுக்கு நாம குடுக்கற பரிசால ஏற்படுற மகிழ்ச்சி, நம்ம சொல்ல நினைக்கிற அன்ப சொல்லாம சொல்ற ஒரு அழகான மொழிதான் புத்தாடைகள். அப்படி அழகான இந்த தீபாவளி கொண்டாட்டத்துல உங்கள் மனம் மேலும் மேலும் மகிழ சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகிழ் தீபாவளி கொண்டாட்டம். 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்கும் அனைவருக்கும் அழகான பரிசு. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.

0: தீபாவளினா வெறும் பட்டாசும் பலகாரமும் மட்டும் இல்ல, அப்பா வாங்கி கொடுக்கற புது சட்டையில பெருமைப்படுற மகனோட மகிழ்ச்சி, நமக்காக வேலை செஞ்சு நம்மளோட அங்கமா நம்ம கூடயே வாழ்றவங்களுக்கு நாம குடுக்கற பரிசால ஏற்படுற மகிழ்ச்சி, நம்ம சொல்ல நினைக்கிற அன்ப சொல்லாம சொல்ற ஒரு அழகான மொழிதான் புத்தாடைகள். அப்படி அழகான இந்த தீபாவளி கொண்டாட்டத்துல உங்கள் மனம் மேலும் மேலும் மகிழ, சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகிழ் தீபாவளி கொண்டாட்டம். 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்கும் அனைவருக்கும் அழகான பரிசு. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
1: இனிசை சாரல் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
3: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேட்ஸ் இன் மனதோடு ராகம்.
4: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.

0: கோடை பண்பலை 100.5 பிரித்வி விமென்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிரித்வி விமென்ஸ் இனவர்
1: பிரித்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிரித்வி பிரித்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிரித்வி
2: இன்று
3: அக்டோபர் 13
2: தமிழ்நாடு தமிழ்நாடு என தமிழில் அழைக்க யார் காரணம்?
3: பல காரணம்.
2: அண்ணா ஆட்சிக்கு வந்தபோது சட்டப்படி அறிவித்தார் அரசவையில்.
3: ஆயினும் அதற்கு முன்பே குரல் கொடுத்தார் ஒருவர்.
2: குரல் மட்டுமல்ல,
3: தன் இன்னுயிரையும் ஈந்தார்.
2: சுதந்திர போராட்டம் முடிந்த கையோடு,
3: மெட்ராஸ் பெயர் மாற்ற போராட்டம் முடிந்தது இவர் உயிரோடு.
2: தொடர் உண்ணாவிரதம்,
3: துடைத்து சென்றது உயிர் நாதம். 1956
2: தியாகி சங்கரலிங்கனார் நினைவு தினம் என்று.
3: குமுத்லால் கன்சிலால் கங்குலி.
2: இயற்பெயர்
3: தாதா மோனி.
2: செல்ல பெயர்
3: அசோக் குமார்.
2: இந்திய சினிமா அழைத்த பெயர்
3: வங்காளம் வாசல்பூரில் இவரின் பிறப்பு.
2: இந்திய திரைத்துறையில் இருக்கு தனிச்சிறப்பு.
3: 1988 தாதா சாஹிப் பால்கே விருது.
2: 1998 பத்ம பூஷன் விருது.
3: 1911
2: இந்திய நடிகர் அசோக் குமாரின் பிறந்த தினம் இன்று.
3: கிஷோர் குமார்
2: பெயரை உச்சரித்ததும் தெரிந்திருக்கும் யார் இவர் என்று.
3: தமிழகத்தில் TM சவுந்தரராஜன் போல்,
2: பாலிவுட்டில் கிஷோர் குமார் என்றும் நிலையில் மேல்.
3: பின்னணி குரல் தந்தை.

0: தாலும்
1: திரையின் முன்னணியிலும் தோன்றி நடித்திருக்கிறார்.
0: இந்தி மட்டுமல்ல,
1: பல இந்திய மொழிகளிலும் இவர் பாடியிருக்கிறார்.
0: இசையமைப்பாளர்,
1: பாடலாசிரியர்,
0: தயாரிப்பாளர்,
1: இயக்குனர்,
0: கதை மற்றும் திரைக்கதை எழுத்தாளர் என
1: பன்முக திறமை மிக்கவர்.
0: 8 முறை பிலிம்பேர் விருதுகள்,
1: லதா மங்கேஷ்கர் விருது வாங்கியவர் தான்.
0: இன்று இவர் பெயரிலேயே விருது வழங்கும் அளவிற்கு உயர்ந்தவர்.
1: 1987
0: பிரபல இந்தி பின்னணி பாடகர் கிஷோர் குமாரின்
1: நினைவு தினம் இன்று.
0: உலக வரலாற்றில் திருப்பு முனையாக இருந்த நிகழ்வுகளுள் ஒன்று
1: ஐரோப்பியர்களின் பயணம், புதிய இந்திய வழி தேடி.
0: அதனால் புறப்பட்டார் கொலம்பஸ் என்னும் கடலோடி.
1: வாசனை பொருட்களின் வசீகரம் இந்தியா தாண்டியதும்,
0: ஐரோப்பியரை பல வழிகளிலும் அழைக்க தூண்டியதும்
1: வரலாற்று நிகழ்வு.
0: இந்தியா அழைக்க
1: ஸ்பெயினிடம் இருந்து புறப்பட்டார் கொலம்பஸ்.
0: அடைய நினைத்தது
1: நம் நாடு,
0: ஆனால்
1: முதலில் கண்டடைந்தது
0: பஹாமஸ் என்னும் ஒரு தீவு.
1: 1942
0: கொலம்பஸ் குழுவினரோடு
1: பஹாமஸ் தீவை அடைந்த தினம் இன்று.
0: உலக இயற்கை பேரிடர் மேலாண்மை விழிப்புணர்வு தினம் இன்று.
1: ஹூட் ஹூட் புயல் விசாகப்பட்டினம் அருகே கரையை கடந்தது.
0: செய்தி அது.
1: காற்றின் வேகம் 175 கிலோமீட்டர்.
0: கனமழை பெய்யக்கூடும்
1: எச்சரித்துக் கொண்டிருந்தன ஊடகங்கள்.
0: இருப்பினும் பலி எண்ணிக்கை இருக்கத்தான் செய்கின்றன.
1: இயற்கை பேரிடர்களை நாம் ஒன்றும் செய்ய முடியாது,
0: ஆனால் அந்த பேரிடர்கள் நம்மை ஒன்றும் செய்யாமல் தற்காத்து நிற்போம்.
1: மணிக்கொரு முறை செய்திகள்
0: கேட்கட்டும் நம் செவிகள்,
1: நடக்கட்டும் அதன் வழி.
0: இனி இல்லை வீண் உயிர் பலி. இது போன்ற காலங்களில் உற்ற தோழன் வானொலி.
1: கைகளில் வைத்திருந்தால் கவலை இல்லை துளி. மணிக்கொரு முறை செய்திகள்
0: கேட்கட்டும் நம் செவிகள்.
2: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டுச்சு வைத்தோ பிருத்வி விமன்ஸ் இன்னவர் வழங்கிய இன்று அன்று.
3: பிருத்வி விமன்ஸ் இன்னவர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். பிருத்வி விமன்ஸ் இன்னவர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர்.
4: நிகழ்ச்சியோட நிறைவான நேரத்துக்கு வந்தாச்சு. மீண்டும் கேட்கலாம் சுகமான காலை நாளை காலை 7 மணிக்கு. விடைபெறுகின்றேன் மீனா. நன்றி, வணக்கம் நேர்களே.

0: இதுவரை கேட்டோம் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியின் அப்பகுதியை வழங்கியோ
1: சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகள் தீபாவளி கொண்டாட்டம்.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகள் தீபாவளி கொண்டாட்டம், 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்கும் அனைவருக்கும் அழகான பரிசு. சிவா டெக்ஸ்டைல்ஸ்
3: கொடை பண்பலை 100.5 தொடர்கிறது. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம். முன்னதாக கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் ப்ளூம்பெர்க் பொருளாதார மன்றக் கூட்டத்தில் இன்று உரையாற்றுகிறார். பிம்ஸ்டெக் நாடுகளின் உள்துறை அமைச்சர்கள் மாநாடு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. வேளாண் வளர்ச்சியை விரைவுபடுத்த மாவட்ட அளவிலான திட்டமிடல் அவசியம் என மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் கூறியுள்ளார். தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிப்பதுடன் இளையோருக்கு வேலைவாய்ப்பை அதிகரிக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். விண்வெளி, அணுசக்தி உள்ளிட்ட துறைகளில் இங்கிலாந்துடனான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தமிழகத்தின் பொறுப்பு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் மாநிலத்தின் முழுநேர ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். மத்திய மாநில அரசுகள் இணக்கமாக செயல்பட வேண்டும் என்பதே தமிழக அரசின் நிலைப்பாடு என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியுள்ளார். மருத்துவ பணியாளர்களின் கோரிக்கைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்துவது குறித்து மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தலைமையில் சென்னையில் நேற்று ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் அரிசி, பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமமுக வலியுறுத்தியுள்ளது. தஞ்சாவூர், புதுக்கோட்டை, கன்னியாகுமரி உள்ளிட்ட 9 மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. போர்ச்சுகல் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். தேசிய சீனியர் ஹாக்கி போட்டியில் பீகார், ராஜஸ்தான், மிசோரம் அணிகள் வெற்றி பெற்றன. ISL கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி 1-0 என்ற கோல் கணக்கில் மோகன் பகான் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கல்வியின் ஓரமாய் சிந்தனையின் சாரமாய் சரம் தொடுக்கும் அன்பலை கோடை பண்பலை 100.5
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 8:03.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.

0: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
2: வணக்கம் நேயர்களே, தீபாவளிக்கு இன்னும் 4 வாரங்கள் தான் இருக்குன்றதால மிகவும் பிஸியாக இருக்கக்கூடியவங்களில் இந்த மாவட்ட மக்கள் முதல் இடத்துல இருக்காங்க. ஏன்னா மொத்த ஆண்டும் இந்த ஒரு நாளை நோக்கியே இயங்கிட்டு இருக்குன்னு சொன்னால் தப்பில்லை. முக்கியமாக சிவகாசி, சாத்தூர், வெம்பக்கோட்டை போன்ற பகுதிகளில் டிஆர்ஓ அனுமதி பெற்ற பட்டாசு ஆலைகள் 1100 இருக்குதாங்க. அதே போல் அதன் அனுமதி பெற்ற விற்பனையகங்கள் 2500 இருக்குது அப்படின்றாங்க. அனுமதி இல்லாமல் ஒரு சிலது இருக்கும் அப்படின்றதையும் இந்த நேரத்தில் பதிவு செய்து கொள்கிறோம். சரி, வேற என்ன அனுமதி பெறணும் அப்படின்னு தேடி பார்த்தா பெசோ அப்படின்ற உரிமம் பட்டாசு ஆலைகள் வாங்கணுமா, சரி அதோடு தான் இருக்குதா அப்படின்னா இல்லை இன்னும் நிறைய உரிமங்கள்லாம் வாங்க வேண்டி இருக்குங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. சரி, பட்டாசு உற்பத்தி அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லை போல் அப்படின்னு நாம் நினச்சோம். ரொம்ப பிஸியாக இருக்கக்கூடியவங்க, அதே நேரத்தில் பட்டாசு உற்பத்தி என்பது சாதாரண விஷயம் இல்லை, பிஸியாக இருக்கக்கூடிய மக்களும் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சா இல்லை, கொஞ்சம் பேர் பிஸியாக இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்களும் இருக்கிறாங்க. நாம் கோடை பண்பலையின் மனதோடு ராகம் விருதுநகர் மாவட்ட நேயர்களோடு தான் அப்படின்னு சொன்ன பிறகு அவளோடு இணைப்பில் முயற்சித்து பேச தயார்னு 1 மணி நேரமும் சொல்லும் விருதுநகர் மாவட்ட குரல்களோடு பயணிக்க தொடங்குகிறது கோடை பண்பலை 100.5 MHz-இன் மனதோடு ராகம். அழைக்கலாம் மறைமுகங்கள் 24 24 24, மகளிர் 24 24 29, மற்ற அனைவரும் 24 24 26. கொடைக்கானலின் முன்னிணைப்பு எண் 0454-42. இப்போ இணைப்பில் காத்திருக்கக்கூடிய முதல் நேயருக்கு எமது அழைப்பும் வணக்கமும்.
3: என் பேர் ஐஸ்வர்யா, நான் விருதுநகர்லேருந்து அருப்புக்கோட்டை பேசுகிறேன்.
2: ஐஸ்வர்யா என்ன பண்ணிட்டுருக்கீங்க?
3: நான் 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கேன்.
2: இதான் முதல் முறையா ஐஸ்வர்யா?
3: ஆ ஆமாம்.
2: பள்ளிக்கு எப்போ கிளம்புவீங்க?
3: ஒரு 8:30 கிளம்புவோம்.
2: பக்கத்தில் இருக்கா பள்ளிக்கூடம் இல்லை?
3: ஆ பக்கத்தில் தான் இருக்கு.
2: என்ன படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்க?
3: 8th ஸ்டாண்டர்ட்
2: என்ற சொன்னீங்களா அதுக்கு முன்னாடி? இல்லை.
3: ஆ சொல்லுங்க.
2: சரி, இப்போ 8:30 கிளம்புவீங்க இல்லையா?
3: ஆ ஆமாம்.
2: எத்தனை மணிக்கு சாப்பிடுவீங்க?
3: ஒரு 8:30 அப்போ சாப்பிடுவோம்.
2: சரி, பகல் நேரத்துக்கு உணவு கொண்டு போவீங்களா இல்லை?
3: இல்லை வீட்லேயே சாப்பிடுவோம்.
2: வீட்டில் திரும்ப வந்து சாப்பிட்டு போயிடுவீங்க? ஆ. வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு கேட்டால் கோச்சிக்க மாட்டீங்க இல்லையா?
3: இல்லை. அம்மா அம்மா பேரு முத்து மீனா, அப்பா பேர் வந்து முத்து கிருஷ்ணன், எங்க தம்பி பேர் வந்து முத்து குகன், மாமா பேர் வந்து அஜய் ஜோதி.
2: என்ன ரொம்ப முத்தா இருக்கு வீட்டுல.
3: ஆமா.
2: நீங்களும் ஐஸ்வர்யா வேற?
3: ஆமா.
2: முத்து இருக்க இடத்துல ஐஸ்வர்யா இருக்குமா?
3: ஆமா. சரி, கண்டிப்பா.
2: என்ன பாட்டு கேட்கலாம்?
3: விஸ்வநாதன் சன்ஸ்ல இருந்து பட்டாம்பூச்சி சாங்
2: கேட்கலாமா?
3: ஆ கேட்கலாம்.
2: நன்றிமா.
3: தேங்க்யூ.

0: திருமணம், பண்டிகை, பூஜை எல்லாத்துக்கும் முக்கியம் கோபுரம், மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
1: கோபுரம், மஞ்சள் தூள், குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்.
2: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
3: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
1: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
3: ஃப்ரீ ஃப்ரீக்கு ஃப்ரீ.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களை மிக மிக குறைந்த சேதாரத்தில் VIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு சைக்கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
5: கோடை பன்னலை நொறுபள்ளி 5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
6: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: பண்பலை 100.5 உயிரெழுத்து
1: உயிரெழுத்து
2: ஆசையில் ஓர் கடிதம் வரைந்ததே ஓர் இதயம்.
0: நேயர்களே, அழகான நம் மனதில்
1: ஆழமான ஓர் இடத்தில்
0: ஓயாது ஒலித்துக் கொண்டிருக்கும்
1: உங்கள் உணர்வுகளோடு கலந்த
0: இதய ராகங்களை
1: நீங்களும் அரங்கேற்றலாம்.
0: நாள்தோறும் பிற்பகல் 3 மணிக்கு வலம் வரும்
1: உயிரெழுத்து நிகழ்ச்சியில் அம்மா
3: அம்மா சும்மா இல்லடா
1: இதயம்
4: இதயம் இதயம் இழைகிறதே இது ஒரு புது கவிதை
1: பாசம்
5: ஆனந்த துயிலின் பாட்டு தினம் எங்களின் வீட்டுக்குள்ளே

0: இந்த பாடல்கள் பிடிக்க காரணத்தையும்
1: கவிதைகளாகவோ
0: அல்லது சிறந்த வர்ணனையாகவோ
1: எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர்,
1: உயிரெழுத்த நிகழ்ச்சி பகுதி,
0: பண்பலை வானொலி நிலையம்,
1: கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
2: சந்திரனும் சூரியனும் அஞ்சல்காரர்கள்.
3: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகம்.
4: ஆனந்த் பனின்ஸ் அண்ட் பிரீப்ஸின் நேரம் காலை 8:15.
5: 60 வருட நம்பிக்கை ஆனந்த் பனின்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.
3: கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம் போமக்ஸ் பனின்கள், ஜெட்டிகள், டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு போமக்ஸ் பனின்கள், ஜெட்டிகள், டிரையர்கள்.
6: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
7: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
6: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
7: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
6: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
7: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. போமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
3: வழங்கும் நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்குகிறார் சுகி சிவம் அவர்கள்.
8: ஒரு நல்ல பொன்மொழி, நான் படிச்ச ஒரு அருமையான பொன்மொழி, ஒரு பறவை உன் தலை மீது பறந்து போவதை உன்னால் தடுக்க முடியாது. ஒரு பறவை உன் தலை மீது பறந்து போவதை உன்னால் தடுக்க முடியாது. ஆனால் அந்த பறவை உன் தலையிலேயே கூடு கட்டி குஞ்சு பொறிப்பதை உன்னால் தடுக்க முடியும். ரொம்ப யோசிக்கணும். பறவை நம்ம தலை மேல பறந்து போறதையோ லேசா ஒரு எச்சம் போடுறதையோ நம்மளால தவிர்க்க முடியாது. ஆனா அந்த பறவை நம்ம தலையிலேயே வந்து உட்கார்ந்து கூடு கட்டி குஞ்சு முட்டை போட்டு குஞ்சு பொறிச்சு அடக்காத்து எல்லாம் பண்ணிச்சுன்னு சொன்னா மனுஷனா? உன் பறவை உன் மீது பறந்து போவதை உன்னால் தடுக்க முடியாது, ஆனால் அது கூடு கட்டி குஞ்சு பொறிப்பதை தடுக்கவில்லை என்றால் நீ மனிதனாக இருக்க முடியாது. இப்ப எதை சொல்றாங்கன்னா, பறவைங்கிறது கவலை, அதை ஒரு ஒரு உருவமா சொல்றாங்க. ஒரு மனுஷன் தான் கவலை வரத்தான் செய்யும். போகிறோம், பஸ் கிடைக்குமா, பையத்துக்குள்ளே ஆஃபீஸ் போயிடுவோமா, அந்த பையன் நம்ம பையன் வந்து ஒழுங்காக இன்னைக்கு வேலைக்கு போகிறானு தனியாக தான் வருவானா ஜோடியாக வருவானா யாருக்கு தெரியும்? நம்ம பையன் சம்பளத்தை நம்மகிட்ட கொடுப்பானா? நம்ம பொண்ணு போகிறாளே கண்டிப்பாக சாயங்காலம் வீட்டுக்கு வருவாளா? எத்தனையோ கவலை பெற்றவளுக்கு இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும். சில வயசானவங்களுக்கு இருக்கும், நம்ம மகன் நம்மளை காப்பாற்றுவானா, காப்பாற்ற மாட்டானா, விட்டுருவானா? கவலை வராதவங்கன்னு யாருமே இருக்க முடியாது. வடமொழியில சிந்தனைன்னு சொல்றேன் பாத்தீங்களா, அதாவது சிந்தித்தல், அதுக்கே கவலைன்னு தான் அர்த்தம். ராமாயணத்துல ஒரு பாட்டு வருது ரொம்ப அருமையா, பரதன் வருத்தத்தோட போறான் ராமனை தேடி, சிந்தனை முகத்தில் தேக்கி அப்படின்னு எழுதுறார் கவி சக்கரவர்த்தி கம்பன். சிந்தனை முகத்தில் தேக்கி, சிந்தனைனா கவலைன்னு தான் அங்க உரை எழுதுறாங்க. அதனால மனுஷ சிந்திப்பது என்பதே கவலைப்படுவது. உங்க மனசுல அப்படி அப்படி மாத்தி மாத்தி மாத்தி மாத்தி ஏதாவது ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படி வரும், அப்படி போகும், அப்படி வரும், அப்படி போகும். நான் என்ன சொல்றேன், வந்துட்டு போயிடணும். எப்படி பறவை தாண்டி போச்சோ அது மாதிரி நமக்கு ஒரு கவலை வந்தது இல்ல, அது போகணும், அதுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் கொடுக்கணும். சில பேர் எப்படின்னா, கூடு கட்டி குஞ்சு பொறிக்கிற மாதிரி கவலைய உள்ளேயே நிரந்தரமான குடியுரிமை கொடுத்து அது அவனுக்குள்ளேயே குடியேறி அவன் உடல் நலம், வாழ்க்கை, இளமை, இன்பம் எல்லாத்தையும் பாழ் பண்ணது பாருங்க. இது கரெக்டா? அது என்னமோ ஒரு கவலை வரத்தான் செய்யும். ரயில் கிடைக்குமா கிடைக்காதா, பஸ் கிடைக்குமா கிடைக்காதா, சாப்பாடு கிடைக்குமா கிடைக்காதா, இப்ப நம்ம போறோம், நம்ம போற இடத்துல இந்த சினிமாவுக்கு தான் டிக்கெட் கிடைக்குமா கிடைக்காதா, அது வரும். லேசா ஒரு கவலையா இருக்கணும், அது கிடைச்சாலும் சரி கிடைக்காதாலும் சரி சந்தோஷம், போயிட்டே இருக்கும். ஒரு ஞான நிலை அல்லது தெளிவு நிலை என்ன தெரியுங்களா, நமக்கு என்ன நடக்கணும்னு இருக்கோ அது கண்டிப்பா நடந்தே தீரும். நமக்கு என்ன நடக்க முடியாதுன்னு இருக்கோ அதை நம்ம ஒண்ணும் மாற்ற முடியாது. முயற்சி பண்ணலாம், உழைக்கலாம், அதுக்கப்புறமும் நடக்கல, நம்ம என்ன பண்ண முடியும்? அப்போ நமக்கு என்ன நடக்கணுமோ அது ஒன்றும் நடக்காம போயிடாது, என்ன நடக்கக்கூடாதோ அது ஒன்றும் நடந்துடாது. இந்த தெளிவோட எப்ப பண்ணணும், அந்த முடிவு சாதகமா இல்லையனா கூட அதை எடுத்துக்கிட்டு விடப்பா அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு போனாதான் புத்திசாலித்தனம். சில பேர் 25 ஆண்டுகளுக்கு முன்பு அவங்க மனசுல விழுந்த சோகம் இருக்கு பாத்தீங்களா, அது அப்படியே உட்காந்து கூடு கட்டி குஞ்சு பொறிச்சு இன்னைக்கு அது என்னவா மாறுது தெரியுமா அவங்களுக்குள்ள? அதான் ஹார்ட் அட்டாக்கா மாறுது. எப்படி ஹார்ட் அட்டாக்கா மாறுது? வாழ்வில் பயப்படுகிறவர்கள் என்றைக்காவது இருதய நோய்க்கு உரியவர்களாக மாறுகிறார்கள். இப்படி ஒவ்வொரு நோயை பற்றியும் கடைசியா டெஸ்ட் பண்ணி பார்த்தா அது மனதிலிருந்து புறப்படுகிறது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப பாருங்களேன், மனதில் உங்களுக்கு அந்த பயம் குடியேறிய உடனேயே நீங்கள்

0: வெளியேற்றி விட்டால், மனதிலிருந்து அதை உடனடியாக நீங்கள் தூக்கி எறிந்து விட்டால், அது உடம்பை நிரந்தரமாக டேமேஜ் செய்யாது. இப்ப வரவு எட்டனா செலவு பத்தனா அப்படிங்கிற மாதிரி மனசுல இருக்கிற வரைக்கும் அது பெரிய ஆபத்து இல்லை. ஆனா செலவு பத்தனாங்கிற மாதிரி உடம்புக்குள்ள போய் உட்கார்ந்துட்டா அதுக்கப்புறம் நீங்க சரி பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். இப்போ ஒரு துறைமுகத்துல ஒரு கப்பல் வரும், இன்னொன்னு போகும், அது மாதிரி ஒரு கவலை வரும், ஒரு கவலை போட்டும் அனுப்பிச்சிருங்க, அதை அங்கேயே விட்டுட்டீங்க அப்படின்னா பிறகு சரி செய்வது என்பது மிக கடினம். எனவே மனதில் தோன்றும் போதே அதை வெளியேற்றவும் லகுவாக அதை எடுத்துக்கொள்ளவும் அதிலிருந்து மீளவும் நாம் பழக வேண்டும்.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் போமக்ஸ் பனின்கள் ஜெடிகள் டிரையர்கள் வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள். வழங்கினார் சுகி சிவம் அவர்கள்.
2: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
3: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
4: கோபால் பல் பொடி.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின்

0: சுகி சிவம் அவர்கள்.
1: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
2: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
3: கோபால் பல் பொடி.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம், NSB ரோட் திருச்சி.
0: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
5: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
6: நேரம் 8:21, கொடை பண்பலை 100.5 MHz-இல் மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் விருதுநகர் மாவட்ட நேயர்களை சந்தித்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இப்போ இணைப்பில் யாரோ வாங்க. வணக்கம்
7: சார். வணக்கம் சார்.
6: யார் பேசுறீங்க
7: சார்? விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் தாலுகா காலபெருமாள் வட்டி கிராமம்.
6: பேருங்க?
7: ஸ்ரீராமர். பேரு
6: ஸ்ரீராமரா?
7: ஆமா.
6: சரிங்க. இதுதான் முதல் முறையா, இதுக்கு முன்னாடி பேசியிருக்கீங்களா?
7: முதல் முறை.
6: பரவாயில்லையே, அறிமுக நேர்களா வரீங்களா இன்னைக்கு? சரி, என்ன பண்ணிட்டு
7: இருக்கீங்க? ரொம்ப நாளா தொடர்ச்சி. ஆனா இப்ப தற்சமயம் தான் அந்த இணைப்பு கிடைச்சிருக்கேன்.
6: சரிங்க சரிங்க. எத்தனை வருடங்களாக முயற்சி செஞ்சீங்க?
7: ஒரு 10 வருடங்களா தொடர்ச்சியா இப்ப மூவ் பண்றது, ஆனா அதுக்கான வாய்ப்பு கிடைக்கல.
6: சரி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
7: நான் தேசங்கடையில பணிபுரியேன்.
6: சரிங்க, எப்படி போயிட்டு இருக்கு?
7: நல்லா போயிட்டு இருக்கு சார்.
6: இப்போ நீங்க ரேஷன்ல வேலை பார்த்துட்டு இருக்கீங்க இல்லைங்களா?
7: ஆமா சார்.
6: சரி, உங்களுக்கான ஒரு பாராட்டு விழா நடத்தணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. கேக்குதா?
7: கேக்குது சார், கேக்குது.
6: சரி, உங்களுக்காக பாராட்டு விழா நடத்தணும்னு ஆசைப்படுறாங்கன்னு வைங்கினேன்.
7: சரி,
6: யாரு நடத்தணும், எதுக்காக நடத்தணும்?
7: ஒரு நேர்மையா, ஒரு சிறந்த விற்பனையாளரா, மக்களுக்கு சேவை செய்யும் விதமா, இதற்காக நடத்தப்பட வேண்டும். அது தமிழக அரசு நடத்தினா சிறப்பா இருக்கும்.
6: சிறப்பா இருக்கும்.
7: ஆமா.
6: சரி, அப்ப ரேஷன் கடையில இருக்க நீங்க நேர்மையா இருக்கீங்க?
7: நேர்மையா இருக்கேன்.
6: நம்பலாமா?
7: நம்பலாம் சார், 100%.
6: நூத்துக்கு 100% நம்பலாம். 100% அப்படின்னும் போதே கொஞ்சம் உதைக்குதே.
7: உதைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது சார்?
6: இருக்காது. என்னங்க, நாங்க வந்தா கைரேக விழுகல, அதில் விழுகலன்னு நம்மள வெளியேற்றிருக்கல, என்ன காரணம்?
7: இல்ல, அது வந்து நெட் ப்ராப்ளம் சார். அதுக்கு நாங்க ரேஷன் பணியாளர் பொறுப்பு கிடையாது.
6: நாங்க ஒரு நாள் தானே லீவு போட்டு வர முடியும் ரேஷன் கடைக்கு.
7: ஓகே, இது இயற்கையா வந்து நெட் ப்ராப்ளம் வரும்போது யாரு சரி பண்றது? இது அரசாங்கம் வந்து ஒரு புளுடூத் முறையில அல்ல வைஃபை முறையில வந்து ஒவ்வொரு கடைக்கும் தனியா ஒரு கனெக்ஷன் கொடுத்தா மட்டுமே இது சிறப்பாக செயல்பட முடியும் சார்.
6: சரி, அப்ப ஒவ்வொரு கடைக்கும் தனித்தனியான வைஃபை லைன் வேணும்ன்றீங்க?
7: கண்டிப்பா, அது இருந்தா மட்டும்தான் சிறப்பாக செயல்பட முடியும்.
6: ஏன்னா நாங்க வரோம், உங்களுடைய நெட்டு விழுகலைங்க அப்படின்றீங்க, இது கைரேக விழுகலை அப்படின்றீங்க, அப்புறம் நாங்கள் கொஞ்சம் காத்திருக்க வேண்டியிருக்கு, அப்புறமும் எண்ணெய் தேஸ்ட் வான்றீங்க, கையில் நேற்று வெங்காயம் வெட்டினால அந்த ரேகையில் ஒரு கோடு விழுந்துருது, அதுவும் வேறு சிக்கல் இருக்குது, பாத்திரம் விளக்குறோம், வேறு ஆம்பளைகளாக பிறந்தனால வெங்காயம் வெட்டுறோம், பாத்திரம் விளக்குறோம், இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் இருக்கு இல்லையா?
7: ஆ, இருக்குது சார். இதான் அரசாங்கமும் வந்து கருவிலியை பயன்படுத்தி ரேஷன் பொருட்களை வாங்கலாம்னு சொல்லி அரசாங்கம் வந்து உத்தரவு இருக்குது, அதில் அதன் மூலியம் செய்யலாம் சார்.
6: அது 1 மாதம் நடந்துச்சு, 2 மாதம் நடந்துச்சு, அப்புறம் கண்டினியூ ஆகலையே.
7: இது அரசுடைய திட்டம், பொதுமக்களுக்கு
6: அதையும் பயன்படுத்தணும் அப்படின்றத கேட்டுக்கலாம் இல்லைங்களா? சரி, என்ன பாட்டு கேட்கலாம்? என்ன பாட்டு கேட்கலாம்
7: சார்? விடுதலை ஒரு பாடல் போடுங்க சார்.
6: கேட்கலாம், ஸ்ரீராமர். நன்றி.

0: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிய மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க

0: மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்கம் மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நேரம் காலை 8:31, கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் மனதோடு ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நேர்களை, அடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தா வானவில், இன்றைய வானவில் குரலின் குரலாக மலர இருக்கிறது. இன்று சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைய காத்திருக்கிறார் புலவர் முனைவர் சாய்ஞா இளங்குமரன் அவர்கள். இப்போது விருதுநகர் மாவட்ட நேயரை சந்திக்கும் முகமாக அடுத்து இணைப்பில் வரக்கூடிய நண்பர் யாரோ, வணக்கம்.
1: விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில இருந்து பேசுறோம்.
0: பேருங்கம்மா?
1: ராஜேஸ்வரி.
0: ராஜேஸ்வரி, சாப்பிட்டாச்சா?
1: என்ன,
0: 8:30 சாப்பிட்டீங்களே, எப்படி?
1: ஸ்கூலுக்கு பிள்ளைய கிளம்புவாங்களா?
0: அவங்களோடய சேர்ந்து சாப்பிட்றது. எத்தனாவது படிக்கிறாங்க?
1: ஒரு பிள்ளை காலேஜ் படிக்குது, இன்னொரு பாப்பா +1 படிக்குது.
0: +1 படிக்கிறாங்க. சாரு?
1: சாரு, மளிகை கடை வச்சிருக்கிறோம்.
0: இப்போ மளிகை கடையில், அதான் மளிகை கடையில் மும்மரமாக வேலை செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு
1: வைங்களேன்.
0: அந்த நேரத்தில் ஒரு நடிகர் வராரு, நீங்கள் கொஞ்சம் வேர்வை வழிஞ்சு அப்படி இப்படி முன்ன பின்ன தான் இருப்பீங்க. அவரோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும் அப்படின்னு ஆவலோடு பார்ப்பீங்களா, இல்லை வேணாம் நம்ம கொஞ்சம் அழுக்காக இருக்கும், கொஞ்சம் மேக்கப்லாம் போடலை அப்படின்ட்டு விலகி போயிடுவீங்களா?
1: அப்படிலாம் இல்லை, நம்ம ஒரிஜினல் ஃபோட்டோ தானே பார்ப்போம். ஏதாவது இருந்தாலும் பரவாயில்ல.
0: இல்லை, அவர் ஏதாவது நினச்சிக்க போகிறாரு அப்படின்னு?
1: அவர் நினச்சா நினச்சிட்டு போகிறாரு, நம்ம மனசு சுத்தமாக இருக்குல்ல.
0: நம்ம மனசு சுத்தமாக இருக்குது, அதே நேரத்தில் நமக்கு கை கொடுத்துட்டோ இல்லை நம்ம கூட ஃபோட்டோ எடுத்துட்டோ அவங்க ஒரு மாதிரி முகம் சுழிக்கிற மாதிரியான காட்சிகள்லாம் இருக்கு இல்லைங்களா?
1: அப்படியெல்லாம் நினைக்க மாட்டாங்க. நினச்சானா அவங்க வந்து அவங்க கூட ஃபோட்டோ எடுக்க அவங்களுக்கு தகுதி இல்லை,
0: நம்ம கூட ஃபோட்டோ எடுக்க அவங்களுக்கு தகுதி இல்லை.
1: ஆமாம்,
0: இது புதுசாக இருக்கு. சரி, ஏன்னா பாட்டு கேட்கலாமா ராஜேஸ்வரி அம்மா?
1: அமர்கலம், அமர் படத்துல இருந்து மின்னலை படம்,
0: மின்னலை
1: சாங்.
0: அமர் படத்துல இருந்து அமரன் படம்.
1: அமரன்,
0: நான் யோசிக்கிறேன் மின்னலை படத்துல என்ன அமர் பாட்டு இருக்கு. சரி, மின்னலே முதல் முறை, ஒன்றும் தப்பு கிடையாது, அது ஒன்றும் தப்பு கிடையாது. இன்னைக்கு என்ன அது, மித்தவங்களாம் பிஸியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், பட்டாசு வேலைகளில் இருக்கிறவங்க கொஞ்சம் பிஸியாகவே இருப்பாங்க. ஆனால் அருமையாக வரீங்க, நல்ல நல்ல பாடல்கள்லாம் கேட்குறீங்க, மகிழ்ச்சி ராஜேஸ்வரியம்மா.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
3: கொடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸ். இது மனதோடு ராகம் தந்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கி விருதுநகர் மாவட்ட நேயர்களை மகிழ்ச்சியோடு சந்தித்து கொண்டே இருக்கிறோம். நிறைய நண்பர்கள் வந்துட்டுருக்காங்க. முக்கியமாக இன்றைக்கி வந்தவங்க 3 பேரும் வந்து அறிமுக நேயர்கள். அடுத்து வரக்கூடிய நண்பர் யாரோ எங்கிருந்து? வணக்கம். வணக்கங்க.
4: ஹலோ.
3: வணக்கம். யாருங்க?
4: சமுத்திரகனி
3: உங்க ஊர் தானா?
4: அப்படிங்களா?
3: உங்க ஊர் தான் அப்படினு சொல்றாங்க.
4: குழந்தைங்களா சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் சார்.
3: ஆனா பார்த்தது இல்ல.
4: பார்த்தது இல்ல சார்.
3: சரி, பார்க்க கூடிய வாய்ப்பு இருந்தா அவரிடம் என்ன பேசுவீங்க?
4: என்ன பேசுறது? என்ன பேசுறது
3: தெரியல.
4: அவர் ரொம்ப ரொம்ப குழந்தைகளுக்கு படிப்புக்கு உதவி பண்றாரு, அதே மாதிரி செய்ய சொல்லலாம்.

0: ஆமாம் சார்.
1: அவர் பேர் ஏதோ தங்க பவுனா என்னமோ தான் சொன்னாங்க.
0: அஞ்சாம்
1: கிளாஸில் சேர்க்கும் பொழுது, அஞ்சாவது வயதில் ஒன்றாம் கிளாஸ் சேர்க்க போகிறாங்க, அவங்களுடைய வாத்தியார் கேட்குறாரு என்ன பேர் தங்க பவுன். என்னையா இந்த காலத்தில் இப்படி ஒரு பேர் வைக்கிறீங்க? அதனால் பின்னாடி வளர்ந்து பெரிய ஆளாக ஆகும் பொழுது அந்த பேர் அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும், அதனால் பேர் வேறு பேர் வைங்க அப்படின்னும்போது அவங்க அப்பா சமுத்திரக்கணின்னு வைக்கிறார். யார் பேர் அப்படின்னா என்னுடைய ஃப்ரெண்டு பேர், அதனால் அந்த பேரே வைங்க
0: அப்படின்னாரான்.
1: உங்கள் ஊருக்காரவங்க இப்போ நட்புக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா, சமுத்திரக்கணியோட அப்பா. அது மாதிரி உங்களுடைய சிறந்த நட்பு அப்படின்னா யாரை சொல்லுவீங்க?
0: என்னுடைய ஃப்ரெண்டு சுகன்யா, ஜெய் சுகன்யா தேவி.
1: சுகன்யா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவங்க
0: கோயில்ல இருக்காங்க.
1: நாகர்கோயில்ல இருக்காங்களா? என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
0: அவங்க ஜவுளி கடை வச்சிருக்காங்க
1: சார். சரி, வேற என்ன புஷ்பா, என்ன பாட்டு கேட்கலாம்?
0: கருப்பு படத்துல இருந்து எனி சாங் சார்.
1: ஏதாவது ஒரு பாடல் கேட்கலாமா?
0: ஆமா சார், ஆமா.
1: இருந்தாலும் ஒரு விளம்பர இடைவேளையை தொடர்ந்து உங்களுடைய பாடலை கேட்கலாம். நன்றி புஷ்பாமா.
2: என்றும் தரவே நிஜாம் பாக்கு.

0: ஆனந்த் பனின்ஸ் அண்ட் பிரீப்ஸின் நேரம் காலை 8:46.
1: 60 வருட நம்பிக்கை ஆனந்த் பனின்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.
2: நேயர்கள் இணைந்திருப்பது கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். கூடை பண்பலை 100.5 மெகாஹெர்ட்ஸ், இது மனதோடு ராகம் தந்து கொண்டு இருக்கிறது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வானவில் வெறிய காத்திருக்கிறது. இன்றைய வானவில் குரலின் குரலாக மலரவிருக்கிறது. இன்று சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைய காத்திருக்கிறார் புலவர் முனைவர் சாங்யா இளங்குமரன் அவர்கள். விருதுநகர் மாவட்ட நேயர்களை சந்தித்துக் கொண்டு இருக்கிறோம் கோடை பண்பலையின் மனதோடு ராகத்தில். இப்போது இணைப்பில் யாரோ, வாங்க வணக்கம்.
1: நல்லா
0: இருக்கம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு சார், என் பேரன் பேட்டிகளோட அமோகமா இருக்கு சார்.
0: சரிங்க, எப்படி வீடே அமைதியா இருக்கா, எப்படி இருக்கு?
1: இப்ப வீடு அமைதியா இருக்கு சார். சனி ஞாயிறு லீவ்ல கட்ட வச்சுட்டு ரொம்ப படா படிச்சு விட்டு போயிருச்சு. எல்லாம் ஸ்கூலை பார்த்து போயிட்டாங்க, ஊருக்கு போயிட்டாங்க சார்.
0: அவங்க அவங்க ஊருக்கு போயிட்டாங்க.
1: ஆமாங்க சார்.
0: இப்போ என்னன்னா, ட்ரம்ப் அவங்க வந்து அமெரிக்க அதிபர் என்ன சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா, என்ன கேட்டுட்டு இருக்காருன்னா, அமைதிக்கான நோபல் பரிசு எனக்கு வழங்கணும் அப்படின்னு அவர் கேட்டுட்டு இருக்காரு இல்லைங்களா? அதே போல உங்களுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்குறோம். ஏன்னா பேரம்பேத்திக்கெல்லாம் கச்ச கச்சன்னு இருக்கும் பொழுது நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்க. அவர் வீட்டில் இருக்கவங்க எது சொன்னாலும் நீங்கள் சரின்னு கேட்டுக்கிறீங்க, ரொம்ப அமைதியாக போயிடுவீங்க அப்படின்றனால உங்களுக்கு இந்த பரிசை வழங்குகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோமே, இது சரியா தவறான விஷயமா? இது
1: சரிதான் சார். ஆமாம், அப்படிதான் சார், அமைதியாக தான் சார் போயிடுவேன். எது கொண்டாலும் ரொம்பலாம் ஏற்பாட்டம் பண்ண மாட்டேன் சார்.
0: என்ன, உண்மை தானா?
1: ஆமாங்க சார், ஆமாங்க சார். எப்படின்னா, அதாவது இவ்வளோதான் அவ்வளோ அப்படின்னு நினச்சிட்டு கடவுள் மலை பாரத்தை போட்டு அமைதியாக இருந்துட்டோம்னா அதுக்கப்புறம் ஆனந்தமாக மாறிடுது சார்.
0: ஏம்மா, நீங்கள் குழந்தை தரிசனமால் தானே பேசிகிட்டு இருக்கீங்க?
1: ஆமாங்க சார், குழந்தை தரிசனமால் தான் சார்.
0: வானொலியில் கோடை பண்பலையில் பேசிகிட்டு இருக்கீங்க?
1: ஆமாங்க சார்.
0: அதனால் இப்படி சொல்லிகிட்டு இருக்கீங்க?
1: இல்லைங்க சார்.
0: என்ன இது மட்டும் சார், கத்த மாட்டீங்களா?
1: கத்தவங்க சார், கத்துற நேரத்துக்கு ஒரு நேரம் கத்தி விட்டுருவேன். ஆனால் அப்படியே போயிடுவேன் சார், அமைதியாக போயிடுவேன் சார்.
0: கத்த வேண்டிய நேரத்தில் கத்தி விட்டுருவீங்க, அதானே?
1: ஆமாங்க சார்.
0: அப்படின்னா 24 மணி நேரத்தில் 23 மணி நேரம் கத்திருவீங்க. ஆனாலும் அந்த புன்னகை இருக்கு பார்த்தீங்களா, அது 1000 விஷயங்களை சொல்லிடுது சரிங்களா. என்ன பாட்டு கேட்கலாம்
1: சார்? கூலி படத்துல இருந்து மோனிகா சங் சார், என் தேசிதாசா பொன்சாய் சிரிக்கின்ற பாட்டை நான் வழங்குறேன் சார்.
0: சரிங்க, கேளுங்க. நன்றிமா.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
1: கோடை பண்பலை 100.5 சைபால்.
3: முகத்தில் பருவா சைபால், சொரியா திறங்க சைபால், இதையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
4: சைபால்
1: விளங்கும் இன்று ஒரு தகவல்.
5: நம்பிக்கை இல்லைன்னா இந்த உலகத்தில் நாம் வந்து நடமாடவே முடியாது. அவநம்பிக்கையோடு இருந்துக்கிட்டு இருந்தா என்றைக்கும் அவஸ்தை தான். நாம் நம்புறது நடக்குதோ இல்லையோ அது வேறு விஷயம், ஆனால் எதையும் நம்பி தான் நாம் அடி வைக்க வேண்டியிருக்கு. வேறு ஒன்றும் வேணாம், ஒரு லாட்ரி சீட்டு வாங்குகிறோம், அது எங்கே நமக்கு விழப்போகுது அப்படிங்கிற அவநம்பிக்கையோடவா வாங்குகிறோம். முத பரிசு நமக்கு தான் அப்படிங்கிற நம்பிக்கை உள்ளூர இருக்கிறதுனால தான் அதை வாங்குகிறோம். இருந்தாலும் முடிவு வேறு மாதிரி ஆகிடுது, அதுக்காக மனசு சோர்ந்து போகிறதில்ல, அடுத்த மாதமும் சீட்டு வாங்குகிறோம். இந்த நம்பிக்கை தான் மனித வாழ்க்கைக்கு ஆதாரம். ஒரு கடையில் போய் டீ சாப்பிட்றீங்க, அந்த டீ நல்ல டீ தானா, அதில் விஷம் கலந்துருக்குமா அப்படிங்கிற சந்தேகம் வந்துட்டுதுன்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் அதை எப்படி நீங்கள் சாப்பிட முடியும்? நம்பி தான் சாப்பிட்ணும். ரயில் ஒழுங்காக போய் சேருங்கிற நம்பிக்கை இருக்கிறதுனால தான் அதில் ஏறி உட்காடுறோம். லெட்டர் ஒழுங்காக போய் சேருங்கிற நம்பிக்கை இருக்கிறதுனால தான் பெட்டியில் போடுறோம். சரி, நம்ம கதையெல்லாம் நம்மளோட இருக்கட்டும். மனித நம்பிக்கை வந்து எந்த அளவுக்கு உறுதியாகவும் அறிவுபூர்வமாகவும் இருக்கணுங்கிறதுக்கு அலெக்சாண்டர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை உதாரணமாக சொல்லலாம். இந்த உலகத்தையே ஜெயிக்கணும்னு புறப்பட்டார் அலெக்சாண்டர். ஒரு கட்டத்தில் அவர் சிட்னஸ் நதி கரைக்கு வந்து சேர்ந்தார். அந்த சமயத்தில் அவருக்கு கடுமையான நோய் வந்துட்டுது. அவர் கூடவே வந்திருந்த கிரேக்க வைத்தியர்கள் என்னென்னமோ முயற்சியெல்லாம் பண்ணி பார்த்தாங்க. இருந்தாலும் அலெக்சாண்டருக்கு வந்திருக்கிறது என்ன நோய்ங்கிறத அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அந்த பகுதியில் உள்ளவங்களுக்கு மட்டுமே அதிகமாக வரக்கூடிய ஒரு வினோதமான நோயாக இருந்தது அது. ஆனால் அவர் இருக்கிற இடம் எதிரியோட இடம், பாரசீக மன்னனோட ஆளுகைக்கு உட்பட்ட இடம். என்ன பண்ணுறது அப்படின்னு எல்லாரும் யோசனை பண்ணாங்க. பாரசீக மன்னனோட அரண்மனையில் இருக்கிற வைத்தியர் வந்தால் இந்த நோயை குணப்படுத்தி விடுவார் அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் எதிரியோட நாட்டில் இருக்கிற வைத்தியரை கூப்பிட்டு எப்படி நம்பி வைத்தியம் பார்க்க சொல்கிறது அப்படின்னு சொல்லி எல்லோரும் தயங்கினாங்க. ஆனால் அலெக்சாண்டர் தயங்கலை, பரவாயில்ல அழைச்சிட்டு வாங்கன்னு விட்டார். உடனே அவரை போய் அழைச்சிட்டு வந்துட்டாங்க. அவர் வந்தார், அலெக்சாண்டர் உடம்பை பரிசோ

0: சோதனை பண்ணி பார்த்தார். சரி, இதை வந்து குணப்படுத்தி போடலாம், பயப்பட வேண்டியதில்லை. ஆனால் இதுக்கு ஒரு மூலிகை ரசம் தயார் பண்ணி கொடுக்கணும். நான் போய் அதை தயார் பண்ணிட்டு ரெண்டு நாளில் திரும்பி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போனார் அந்த வைத்தியர். அதே மாதிரி ரெண்டு நாளில் திரும்பி வந்தார் மூலிகை ரசத்தோடு. இதுக்கு இடையில் அலெக்சாண்டரோட தளபதிகளில் ஒருத்தர் ரகசியமாக ஒரு எச்சரிக்கை கடிதம் கொடுத்து அனுப்பியிருக்கிறான். அதை வாங்கி என்ன விஷயம்னு பார்த்தார். இப்போ உங்ககிட்ட வந்திருக்கிற எதிரி நாட்டு வைத்தியரை நம்பாதீங்கோ, அவன் கொண்டுகிட்டு வந்திருக்கிற மூலிகை ரசத்தில் விஷம் கலந்துருக்குது அப்படின்னு அதில் எழுதியிருக்கு. அதை பார்த்தார் அலெக்சாண்டர். இருந்தாலும் கொஞ்சம் கூட அலட்டிக்கலை, வைத்தியர் கொடுத்த மருந்தை வாங்கி கடகடன்னு குடிச்சுட்டார். குடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கடிதத்தில் இருந்த விஷயத்தை அந்த வைத்தியர்கிட்ட சொன்னார். வைத்தியர் தகச்சு போயிட்டார். தன் மேலே அலெக்சாண்டர் வச்சுருக்கிற நம்பிக்கையை பார்த்து அவருக்கு ரொம்ப வியப்பு. வைத்தியர் வந்து உண்மையிலேயே நல்ல மருந்து தான் கொண்டுகிட்டு வந்து கொடுத்துருக்கிறார், அதில் விஷம்லாம் எதுவும் கலக்கலை. அதுக்கப்புறம் அலெக்சாண்டர் அந்த வைத்தியரை பார்த்து சொன்னாராம், நம்பிக்கைங்கிற அச்சாணியை ஆதாரமாக வச்சுக்கிட்டு தான் இந்த உலகம் சுற்றிக்கிட்டு இருக்குது. எனக்கு எதிரியாக இருந்தாலும் பாரசீக மன்னர் வந்து ரொம்ப பெரியவர். அப்பேற்பட்ட மன்னருடைய அரண்மனை வைத்தியர் தொழில் நேர்மை இல்லாதவராக இருக்க முடியாது, இருக்க மாட்டார். அப்படி இருந்தால் அவரை வந்து அரண்மனை வைத்தியராக வச்சிருக்கவே மாட்டாங்க அப்படின்னு நம்பினேன். என்னுடைய நம்பிக்கை வீண் போகலை அப்படின்னாராம். இதுதான் மானுட நம்பிக்கைங்கிறது. இந்த காலத்துலேயும் இது மாதிரி இந்த மானுட நம்பிக்கையை ரொம்பவும் சாமர்த்தியமாக கையாளுகிற கெட்டிக்காரங்க சில பேர் இருக்கிறாங்க. ஒரு இந்த காலத்து குரு, அவருக்கு ஒரு சிஷ்யன். குரு முன்னாடி அந்த சிஷ்யன் ரொம்ப பணிவாக நின்று, குருவே உங்கள் கையால் விஷத்தை கொடுத்தாலும் அதை வாங்கி மடமடன்னு குடிச்சிருவேன் அப்படின்னா, உன்னுடைய குரு பக்தியை மெச்சினேன் அப்படின்னார் குரு. அதுக்கு அந்த சிஷ்யன், அப்படி இல்லை குருவே, உங்கள்கிட்ட சிஷ்யனாக இருக்கிறத விட உங்கள் கையால் விஷத்தை வாங்கி குடிச்சு விடுறது ரொம்ப நல்லது, அதனால தான் அப்படி சொன்னேன்
1: அப்படின்னா.
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
2: வழங்கிய இன்று ஒரு தகவல். இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து கேட்டோம். வழங்கி இருந்தவர் தென்கச்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள்.

0: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

விருதுநகர் மாவட்ட நேயர்களின் பட்டாசான உரையாடல்களோடும் அவர்களின் விருப்ப பாடல்களோடும் பவனி வந்த கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸின் மனதோடு ராகம் தற்போது நிறைவுறுகிறது. இனி கோடை பண்பலையில் குரலின் குரல் வானவில் நிகழ்ச்சியின் முகப்பில் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் புளும்பெர்க் பொருளாதார மன்றக் கூட்டத்தில் இன்று உரையாற்றுகிறார். பிம்ஸ்டெக் நாடுகளின் உள்துறை அமைச்சர்கள் மாநாடு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. வேளாண் வளர்ச்சியை விரைவுபடுத்த மாவட்ட அளவிலான திட்டமிடல் அவசியம் என மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிப்பதுடன் இளையோருக்கு வேலைவாய்ப்பை அதிகரிக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மலைப்பகுதிகள் மற்றும் தொலைதூர பகுதிகளில் மருத்துவ கட்டமைப்புகளை மேம்படுத்த மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து செயல்பட்டு வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். விண்வெளி, அணுசக்தி உள்ளிட்ட துறைகளில் இங்கிலாந்துடனான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே கலாச்சார பரிவர்த்தனையை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கையை இந்தியா மேற்கொண்டுள்ளதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். தமிழகத்தின் பொறுப்பு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் மாநிலத்தின் முழுநேர ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். மத்திய மாநில அரசுகள் இணக்கமாக செயல்பட வேண்டும் என்பதே தமிழக அரசின் நிலைப்பாடு என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியுள்ளார். மருத்துவ பணியாளர்களின் கோரிக்கைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளார். பள்ளிக்கரணை சதுப்பு நில சுற்றுச்சுவர் திட்டத்தை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. தஞ்சாவூர், புதுக்கோட்டை, கன்னியாகுமரி உள்ளிட்ட 9 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் மழை காரணமாக நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாக வனத்துறை தெரிவித்துள்ளது. டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. போர்ச்சுகல் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம், இது உங்கள் கோடை பண்பலை.
1: தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 9:03.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: கோடை பண்பலை 5 உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
4: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
5: உஷா Sunflower Oil.

0: வணக்கம் நேர்களே. வானவில் பண்மலை 100.5 இன்று தந்திருக்கும் வண்ணம் குரலின் குரல். குரலின் குரல் சங்க இலக்கியங்களில் 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றான அறம், பொருள், இன்பம் என 3 பகுதிகளை கொண்ட வாழ்வியல் நூல். உலக பொதுமறை, பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, தெய்வ நூல் என அழைக்கப்பெறும் திருக்குறளிலிருந்து ஏதேனும் ஒரு குறளை சொல்ல அன்புடன் அழைக்கின்றோம். நேர்கள் வரலாம் 24 24 24 இல் அறிமுக நேர்களும், 24 24 26 மற்ற அனைவரும் வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பக எண் 0 45 42. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தொலைபேசியில் நம்மோடு இணைகிறார் தேனி நாகலாபுரம் முனைவர் புலவர் சான் ந இளங்குமரன் அவர்கள். ஐயா வணக்கம். ஐயா
1: வணக்கம். வணக்கம். கோடலை பண்பலை வானொலி நிலையத்தாருக்கும் கோடலை பண்பலை நேயர்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்தையும் நன்றியையும் முதற்கண் உரித்தாக்குகிறோம். இன்றைய எளிய நிகழ்வு குரலின் குரலாக. வரலாற்றில் இந்த நாள் சிறப்பான பல நாட்களை கொண்டிருந்த போதிலும் இன்றைய நாளாக உலக பேரிடர் விழிப்புணர்வு நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது ஒரு புறம். இன்னொரு புறம் சிலி நாட்டில் தங்க சுரங்கத்தில் ஏற்பட்ட அந்த நிலச்சரிவு காரணமாக 33 தொழிலாளர்கள் 63 நாளைக்கு பின்பாக பாதுகாப்பு படையினரால் மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது வரலாற்றில் ஒரு பெரிய சாதனை நிகழ்வாக இருக்கிறது. இடும்பைக்கே இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர் என்று சொல்வார் வள்ளுவர். அந்த வகையில் 63 நாட்களாக சுரங்கத்தின் கீழ் தங்களை பாதுகாத்து கொண்டிருந்த 33 பேரையும் உயிரோடு மீட்ட நாளாக இந்த நாள் இருக்கிறது. கோடை பண்பலை நேயர்கள் அனைவரும் வாருங்கள் திருக்குறளோடு. நன்றி.
0: நேரம் 9:07 நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய முதல் நேயர் வாங்க. வணக்கம்.
2: வணக்கம். ஈரோடு மாவட்டம் முடக்குறிச்சி சினியம்பாளையம் சரவணங்கம்மா. சிறப்பு விருந்தினர் ஐயாவுக்கும் காலை வணக்கம்.
1: வணக்கம் ஐயா. வணக்கம்
2: ஐயா. அதிகாரம் 11 செய் நன்றி அறிதல் 107 குறளுங்க ஐயா. எழுமை எழுமிறப்பும் உள்ளுவர் தங்கன் விழுமை துடைத்தவர் நட்பு. ஐயா என்ன சொல்றாங்க ஐயா, ஏன்னா மனிதனுடைய தனிப்பண்புலேயே செய் நன்றி மறவாது இருக்கிறதா அப்படிப்பட்ட குறள் சார். துன்ப காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஓடி வந்து உதவுறாங்க பாருங்க, அவங்க நட்பை வந்து நன்றியுற வல்லவர்கள் 7 பிறவிக்கும் மறக்க மாட்டாங்களா, நினைவில் வச்சிருப்பாங்களாங்க ஐயா. இந்த குரலை கேட்கும் போதுங்க ஐயா எனக்கு ஒரு சின்ன ஞாபகம், பழம்பெரும் நடிகர் தனால் தங்கவேல் இருக்கார் இல்லைங்க ஐயா, அவர் பார்த்தீங்கன்னா அவர் காணொலியிலேயோ புகைப்படத்திலேயோ பார்த்தீங்கன்னா தலையில் ஒரு தொப்பி வச்சுக்கிட்டு தான் இருப்பார் எப்பவுமே. ஒரு முறை நிருபர் கேட்டபோது அதுக்கு சொன்னாருங்களாம்மா, நான் திரைப்படங்களில் நடிக்காத போது நாடகங்களில் நடிச்சுக்கிட்டு இருந்தேன், அப்போ வறுமை என்னை ஆட்கொண்டது, ஒரு முறை தீபாவளி பண்டிகை வந்துருச்சு, துணி எடுக்க கூட எங்கிட்ட காசு இல்லை, என்னுடைய நாடகத்தை அடிக்கடி பார்க்க வர்ற ஒரு இஸ்லாமிய நண்பர் எனக்கு நாடகத்தில் நடித்தவங்களுக்கு இலவசமாக லுங்கியும் தொப்பியும் கொடுத்தாரு, தீபாவளி அன்னைக்கு நீங்கள் போட்டுக்குங்கன்னு, அவர் நினைவாக அதை போட்டுக்கிட்டு இருக்கிறேன், நான் வசதி வாய்ப்பு வந்த முற்பாடுமே தீபாவளி அன்னைக்கு நான் லுங்கித்தான் கட்டிக்குவேன், அவர் கொடுத்த தொப்பியும் ஞாபகமா அந்த நன்றியை மறக்கக்கூடாது, தொப்பியும் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னாருங்களாமங்க ஐயா. ஏன்னா பாத்தீங்களா, அங்க கொடுத்தவர் வந்து ஒரு இஸ்லாமிய சகோதரர், பெற்று கொண்டவர் ஒரு இந்து சகோதரர், அங்க மனித நேயமும் மத நல்லிணக்கமும் தான் இருந்தது, அங்க சமயமோ மதமோ குறுக்க நிக்கலீங்க ஐயா. தாய்மானவர் கூட சொல்றாரு, வேறுபடும் சமயம் எல்லாம் புகுந்து பார்க்கின் விளங்கு வரும் பொருளே நின், விளையாட்டெல்லாம் மாறுபடும் கருத்திலும் முடிவில் மோன வாரி ரீதியில் நதித்திரல் போல வயங்கிட்டமான்னு. ஏன்னா நதிகள் பல பக்கம் உருவானாலும் அது என்னமோ தேர்றது கடல்ல தான், அது போலங்க ஐயா பல சமயங்கள் கடவுள்கள் இருந்தாலும் ஆனா இறைவனை வழிபடும் முறை ஒன்றுதான், இறைவனுடைய பாதத்துல தான் சமர்ப்பணம் பண்றோம், அது மாதிரி அந்த மத நல்லிணக்கம் மனித நேயம் இருந்ததுனாலதான் அந்த கே.ஏ. தங்கவேலு அந்த நன்றி உணர்வோட அந்த இஸ்லாமிய சகோதரன் நினைவா தீபாவளி அன்னைக்கு லுங்கி தான் கட்டுவாருங்களாமங்க ஐயா, அவர் ஞாபகமா அந்த நன்றி உணர்வோட. இந்த குரலை பார்த்தோன்னே எனக்கு அந்த

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்
1: அனில் முறுக்கு மாவு
2: முறுக்கு இந்த வயிறு செம்மையா இருக்கு
1: வழங்கும் வானவில்.

0: இதுதான் ஞாபகத்துக்கு வந்துங்க ஐயா, மேலும் உங்க கருத்தை சொல்லுங்க ஐயா.
1: மகிழ்ச்சிங்க, மகிழ்ச்சி. தொடக்கமே செய் நன்றி அறிதலாக வந்திருக்கிறது. உங்களுடைய சரவணன் ஐயா அவர்களுடைய குறிப்பாக வள்ளுவத்தின் 107 குறள், எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர் தங்கள் வெளுமம் தொடைத்தவர் நட்பு. மிக அருமையான எடுத்துக்காட்டு தங்கவேல் ஐயா. இது போலத்தான் நம்ம திரைப்பட நடிகரும் தற்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினருமாக இருக்கிற கமலஹாசன் அவர்களுக்கு அவருடைய அவர் தந்தையாருடைய அந்த இஸ்லாமிய நண்பர் பெயரால் தான் ஹாசன், யாகூப் ஹாசன் என்கின்ற அந்த பெயரின் பின்பகுதியை ஹாசனாக கமலஹாசனாக உள்ளே சேர்த்திருக்கிறார்கள் என்பது இது கூடுதல் தகவலாக. இந்த ஏழு பிறப்பு என்பது ஏழு பிறவிகள் என்று சொல்வதை விட எழுகின்ற தலைமுறைகள் ஏழு தலைமுறை என்று பார்த்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் ஐயா. நன்றி, வாழ்க ஐயா.
2: நன்றிங்க. நேரம் 9:10. வாங்க, வணக்கம்.
3: ஹலோ,
2: வணக்கங்க, பேர் சொல்லுங்க.
3: அன்பு தோழி மீனாமேருக்கும் சிறப்பு விருந்தினர் ஐயாவுக்கும் இனிய காலை வணக்கம். தேனி மாவட்டம் ஓடைப்பட்டி குணசேகரன் ஐயா, வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் ஐயா. நலம் நலம், எப்படி இருக்கீங்க?
3: ரொம்ப மகிழ்ச்சியா ஐயா. அதிகாரம் 53 பற்றந்தலால் குறள் வந்து 527. காக்கை கரவா கரைந்துண்ணும் அண்ண கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்ன நீரார்க்கே உள. இது விளக்கம் யா? காக்கம் தனக்கு கிடைத்த உணவை ஒழித்து வைக்க நினைக்காமல் இனத்தை கூவி அழைத்து உண்ணும் அத்தகைய குணம் உடையும் செல்வம் சேரும் ஐயா. நம்ம கிட்ட இருக்க செல்வத்தையா சீயோட இருக்கவங்கள நாம கூப்பிட்டு வந்து அவங்க பத்து நம்ம அமர்த்தணும், அதுவே நம்மளுக்கு ஒரு பெரிய செல்வம் யா. நம்மளுக்கு தானா வந்து செல்வம் சேரும். அவங்க பத்தி நம்ம வீட்டை வந்து கேட்பாங்கன்னு நம்ம நினைக்க கூடாதுயா. நாமளா கூப்பிட்டு அவங்க பத்தியை வந்து நம்ம பசியை வந்து அவங்க நம்ம வயிற்று தப்போம், நம்மளுக்கே ஒரு நன்மையா. நீங்க கொஞ்சம் சரியான விளக்கு கொடுங்கயா, ரொம்ப நன்றியா.
1: மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஓடைப்பட்டி குணசேகரன் ஐயாவுக்கு மிகுந்த அன்பும் நன்றியும். 527 குறள் இது, சுற்றம் தளால் என்பது சுற்றத்தாரை பேணிக் கொள்வது தொடர்பாக வள்ளுவ பேராசான் சொல்கின்ற குறள்களில் ஒன்று இது. காக்கை தன்னிடம் அந்த பார்த்த உணவை எல்லாத்தையும் கூடி அழைச்சு சாப்பிடும், கூட்டி சாப்பிடும், எல்லாத்தையும் அழைச்சு தாங்கிட்ட இருக்கிறத மறைக்காது. அதுபோல இந்த மண்ணில் தன்னிடம் உள்ளதை பகிர்ந்து உண்ணுகின்ற பண்பு வேண்டும் என்று வலியுறுத்துகிற குரலாக. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சொந்தக்காரர்கிட்ட இதைத்தான் நம்ம தேட வேண்டியது இருக்கு. இந்த காலத்திலையும் மிகச்சரியாக பொருந்துகின்ற குரலாக வள்ளுவ பேராசான் சொல்லி இருக்கிறார். மகிழ்ச்சி ஐயா, வாழ்க, வாழ்த்தையா.
2: நன்றிங்க. நேரம் 9:12. நிகழ்ச்சி வரக்கூடிய அடுத்த அன்பு நேயர்.
4: வணக்கங்கம்மா.
2: வணக்கங்க, சொல்லுங்க, பேர் சொல்லுங்க.
4: ராமநாதபுரம் மாவட்டம் யமுனேஸ்வரத்துல இருந்து ராஜாராம் பேசுறேன். சிறப்பு இந்த எப்பளோர் ஐயா, இனிய காலை வணக்கம் ஐயா.
1: மகிழ்ச்சி ஐயா.
4: அரண் வலியுறுத்தல் அதிகாரம் ஐயா, அதுல பார்த்தா 36 குறள் ஐயா. அன்று அறிவாம் என்னாவது அறம் செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணைன்னு சொல்லாருங்க ஐயா. அதாவது தான தர்மம் செய்வதற்கு பதிலாக 4 கிழமை நேரம் நல்ல நேரம் வந்து பார்க்காம எப்பொழுது ஒருவர் வந்து கேட்கிறாலோ தன்னை அறியாமல் பார்த்து வலதுகையிலிருந்து கொடுப்பது எழுதவே அறியாத ஒன்றும் பார்த்தீங்கன்னா கண்ணாடி போல கொடுக்கணும்னு சொல்கிறாருங்க ஐயா. அப்படி கொடுக்கின்ற பொழுது பார்த்தீங்கன்னா என்ன நிகழ்வுன்னு சொல்லுகின்ற பொழுது இறக்கின்ற பொழுது நான் செய்த தான தர்மத்தினால் வந்த பயனெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி கண்ணனுக்கு வந்தது அது போல வரும்னு சொல்கிறாருங்க. அதனால தான் இறைவனே பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் வடிவம் கொண்டு பார்த்தீங்கன்னா கர்ணனிடம் கையேந்துகின்ற பொழுது செய் புண்ணியம் அனைத்தும் ஞான் கொடுத்தோம் என்று பார்த்தீங்கன்னா சொன்னாருங்கய்யா கர்ணன். அதாவது முற்காலத்தில் செஞ்ச தர்மம் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய செய்வதனால் வரக்கூடிய பயன் எல்லாத்தையுமே அளித்தோம்னு சொல்றாருங்கய்யா. அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது வந்து முடிஞ்ச அளவு செய்யக்கூடியது தாங்க தர்மங்கள் தர்மங்கள் எல்லாமே. தங்களுடைய மேலான கருத்துக்களுக்காக இன்னைக்கு
1: மகிழ்ச்சிங்கய்யா, மகிழ்ச்சி. அரண் வலியுறுத்தல் அதிகாரம் 36 குறள், ஒரு நல்லது செய்யணும் அப்படின்னா அதற்கான காலத்தை தள்ளி போடக்கூடாது, அப்புறமேல் பார்த்துக்குவோம் அப்படின்னு நினைச்சா அது அந்த செயல் மாறி போயிடும். கண்ணுமைக்கும் நேரத்துல நாம செய்கின்ற செயல் மாறி போகும். எப்ப அது சரியாக நம்ம செய்யணும்னு நினைக்கிறோமோ அப்பயே செஞ்சிடணும், அதுதான் சரியாக இருக்கும். அன்றறிவாம் என்னாது அறம் செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை. மகிழ்ச்சி ஐயா, வாழ்க, வாழ்த்தையா.
5: நம்ம சார.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
3: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
2: ஃப்ரீ ஃப்ரீக்கு ஃப்ரீ.
4: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
5: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும்.
2: சேலஞ்ச் அக்செப்டட்.
6: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
5: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
6: சூப்பர்
7: எப்பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
8: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களில் மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
9: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், AC, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
10: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
11: தீபாவளினா வெறும் பட்டாசும் பலகாரமும் மட்டும் இல்ல, அப்பா வாங்கி கொடுக்கற புது சட்டையில பெருமைப்படுற மகனோட மகிழ்ச்சி, நமக்காக வேலை செஞ்சு நம்மளோட அங்கமா நம்ம கூடயே வாழ்றவங்களுக்கு நாம குடுக்கற பரிசால ஏற்படுற மகிழ்ச்சி, நம்ம சொல்ல நினைக்கிற அன்ப சொல்லாம சொல்ற ஒரு அழகான மொழிதான் புத்தாடைகள். அப்படி அழகான இந்த தீபாவளி கொண்டாட்டத்துல உங்கள் மனம் மேலும் மேலும் மகிழ, சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகிழ் தீபாவளி கொண்டாட்டம். 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்கும் அனைவருக்கும் அழகான பரிசு. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
12: கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், வாழ்ந்த தமிழ் எழுத்தாளர்களை கொண்டாடுவோம்.
13: வரம்புரிதான், பிரதாபம் முதலியார் சரித்திரம் என்ற தமிழின் முதல் நாவல் எழுதிய
12: மாயூரம் வேதநாயகம் பிள்ளை
13: ஆகியோரது பிறந்த நாளை அக்டோபர் 14 கொண்டாடுவோம். அக்டோபர் 14 நாளை நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
12: நீங்கள் வாங்கும் 916 HUID தங்க நகைகளுக்கு சேகோலி சேதாரம் இல்லை.
13: மணப்பெண்ணின் மாணிக்க தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
14: குழந்தைக்கு இருதய பிரச்சனையா?
15: கோயம்புத்தூர் KMCH மருத்துவமனை நடத்தும் பிறந்த குழந்தைகள் முதல் 18 வயது வரையிலான குழந்தைகளுக்கான இருதய மருத்துவ ஆலோசனை பெறலாம். வரும் அக்டோபர் 14 காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை சேலம் மெய்யனூரில் உள்ள ராமலிங்கம் ஹாஸ்பிட்டலில் நடைபெற உள்ளது.
14: பிறவி இருதய பிரச்சனைகள் மற்றும் இருதய அறுவை சிகிச்சை தேவைப்படும் குழந்தைகளுக்கு தாமதிக்காமல் ஆலோசனை பெறுங்கள்.
15: குழந்தைகளுக்கான இருதய சிகிச்சை சிறப்பு மருத்துவர் டாக்டர் வினோத் துரைசாமியிடம் ஆலோசனை பெறலாம். மேலும் விவரங்களுக்கு 7339333634.
16: கோடை பண்பலை நறுபுள்ளி 5 உஷா சன்ஃபிளவர் ஆயில் அணில் முறுக்குமாவு வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்.
17: நேரம் காலை 9:18. கொடை பண்பலையில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் வானவில் நிகழ்ச்சி. இன்று குரலின் குரலாக வந்துட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருக்கிறார் தேனி நாகலாபுரம் முனைவர் புலவர் சானா இளங்குமரன் அவர்கள். ஐயா வணக்கங்கய்யா.
18: வணக்கம். வணக்கம்.
17: இப்போ நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய அன்பு நேயர் வாங்க. வணக்கம்.
18: சகோதரி வீணா அம்மாவுக்கும் சிறப்பு விருந்தினர் ஐயாவுக்கும் இனிமையான காலை வணக்கங்களுடன். நாமக்கல் மாவட்டம் மங்களபுரத்துல இருந்து ராஜசேகரன் ஐயா.
19: வணக்கம். வணக்கம் ஐயா.
18: ஐயா, அதிகாரம் 46 சிற்றினம் சேராமை, அது வந்து 452 குறளுங்க ஐயா. நிலத்தியல்பால் நீர் திரிந்தற்றாகும், மாந்தர்க்கு இனத்தியல்பதாகும் அறிவுன்னு சொல்றாருங்க ஐயா. அதாவது மழை நீர் வந்து எப்பயுமே வந்து அது இயற்கையா ஒரு நிறத்தை உள்ளாத ஒரு இதுங்கய்யா. அது நிலத்துல எங்க போய் பெய்யுதோ அந்த இடத்தை பொறுத்து, அந்த மண்ணை பொறுத்து அந்த நிறம் மாறிடுங்கய்யா. அது மாதிரி நல்ல அறிவுடைய மனிதர்களும் எத்த சகோதரத்தை உள்ளவங்க கூட சேரும் போது தாங்களும் அவரே மாறிவிடா என்கிறார் ஐயா. இன்னைக்குங்க கடல் நீர் உப்பு நீராகிறத குடிநீர் மாத்துறாங்க, ஆர்வம் வாட்டுறாங்க, அதாவது மினரல் வாட்டுறாங்க. அது மாதிரி வந்து மனிதர்களும் நல்ல மனிதரோட சேர்ந்து தங்களுடைய உணத்தை மாற்றி நல்லவளா வாழ்ணுங்கிறத நான் நினைக்கிறேங்க. அவங்களோட மேலான கட்டத்தை
19: நல்லா அழகு அழகு ஐயா. உங்க பேர் என்னையா சொன்னீங்க?
18: மங்களபுரத்துல இருந்து ராஜ

0: சேகர், ராஜசேகர். மகிழ்ச்சிங்க, மகிழ்ச்சி. 46வது அதிகாரம், சிற்றினை சேராம். மண் இருக்கு பாத்தீங்களா, மண்ணில் மழை பெய்யுது அப்படின்னா, அல்லது நாம தண்ணியை ஊத்துறோம் அப்படின்னா, அந்தந்த பகுதிகளில் என்ன இயற்கை தொடர்பாக அந்த மண் இருக்கிறதோ அது தொடர்பாக அந்த நீரினுடைய தன்மை மாறும். செம்பல் செம்புல அந்த செம்மண்ல பெய்கின்ற மழையானது சிவப்பா இருக்கிறது போல, அந்த நீர் சிவப்பாக இருக்கிறது போல, நிலத்திற்கு தக்கவாறு இருக்கிற மாதிரி இந்த மனிதன் யாரு கூட சேர்றானோ, சேர்றதை பொறுத்து அவனுடைய குண நலன்கள் மாறுபடுகிறது. அவனுடைய அறிவு மேம்பட்டவர்களிடம் சேர்ந்தால் மேம்பட்ட அறிவு கிடைக்கும். அருமையான குரல். நிலத்து இயல்பால் நீர் திரிந்தற்றாகும் மாந்தற்கு இனத்து இயல்வதாகும் அறிவு. மகிழ்ச்சி ஐயா, மகிழ்ச்சி. வாழ்க, வாழ.
1: நன்றி. நிகழ்ச்சி வரக்கூடிய அடுத்த அன்பு நேயர், வாங்க. வணக்கம்.

0: பயின்றால் மேம்பட்ட அறிவு கிடைக்கும். அருமையான குரல். நிலத்து இயல்பால் நீர் திரிந்த சாகும் மாந்தற்கு இனத்து இயல்வதாகும் அறிவு. மகிழ்ச்சி ஐயா, மகிழ்ச்சி வாழ்க.
1: நன்றி. நிகழ்ச்சி வரக்கூடிய அடுத்த அன்பு நேயர், வாங்க. வணக்கம்.
2: அனைவருக்கும் சரஸ்வதி பூசை நல் வாழ்த்துக்கள் மேடம். சார் வணக்கம். சார்
0: வாங்கம்மா. வணக்கம்மா.
2: அம்மா ஐயா
0: பேசுறேன்.
2: மல்லிகா ஆறுமுகம் அருப்புக்கோட்டை விருதுநகர் மாவட்டத்தில இருந்து சார்.
0: வணக்கம் வணக்கம் வணக்கம்.
2: அதிகாரம் 79, குரல் வந்து 790 சார்.
1: சொல்லுங்கம்மா, கேட்டுட்டு இருக்கோம்மா, சொல்லுங்க.
2: அம்மா இல்ல ஐயா பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்க சொல்லுங்க அருமம் ஐயா.
2: நலமா இருக்கீங்களாம்மா?
1: எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கோம். நீங்க திருக்குறள் சொல்லுங்க.
2: இணையர் இவர் எமக்கு இன்னம் யாம் என்று புனையினும் புல்லனும் நட்பு. இது வந்து குரல் சார். இவர் எனக்கு வேண்டியவர், நான் இவருக்கு இப்படிப்பட்ட அன்பன் என்று பெருமை பேசினாலும் நட்பு வந்து சிறப்பு இழந்து விடும் சார். ஹலோ, குரலுக்கு வழக்கம் சொல்லுங்க.
0: மகிழ்ச்சி ஐயா, மகிழ்ச்சி. நட்பு தோழமை சிறப்பாக சொல்லப்படுகின்ற 79வது அதிகாரத்துல 790வது குரல். ஆமா, ஒரு நண்பர் இவர் எனக்கு இப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி தெரிய வேண்டிய தேவை இல்லை. இவர் கூட இப்பதான் இதுக்கு முன்னாடி சொன்னாரு, யாரு கூட சேர்ந்திருக்கிறாங்களோ அவங்கள வச்சே அந்த அறிவு மேம்பட்டதாகும் என்கின்ற நிலையில் அவர் எந்த நண்பரோடு இருக்கிறார் என்பதை அவருடைய செயல் காட்டிவிடும். இணையர் இவர் எமக்கு அப்படின்னா அவரை பற்றிய சிறப்புகளையும் நாம சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. அப்படி சொன்னோம்னா அவரை பற்றி வேறு ஏதோ என்றோம் அப்படின்னு அதுக்கு பொருளாக வைக்கிறார். இணையர் இவர் எமக்கு இன்னம் எனக்கு இப்படிப்பட்டவர் என்று சொன்னால் கூட அந்த நட்பு சிறிய நட்பாகி போடும், புல் எனும் நட்பாக மாறிவிடும் அப்படிங்கிற

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஆனா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
2: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி, சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான் அது, நம்ம சென்னை ரைஸ் தான்.
3: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் முறுக்குமாவு, மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், சத்யா ஏஜென்சிஸ், சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னியரிசி, சிவா டெக்ஸ்டைல்ஸின் மணமகள் தீபாவளி கொண்டாட்டம், மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன்கோ தங்க நகை மாளிகையின் நல்வாழ்த்துகள்.
4: தீபாவளினா வெறும் பட்டாசும் பலகாரமும் மட்டும் இல்ல, அப்பா வாங்கி கொடுக்கிற புது சட்டையில பெருமைப்படுற மகனோட மகிழ்ச்சி, நமக்காக வேலை செஞ்சு நம்மளோட அங்கமா நம்ம கூடயே வாழ்றவங்களுக்கு நாம குடுக்கற பரிசால ஏற்படுற மகிழ்ச்சி, நம்ம சொல்ல

நினைக்கிற அன்ப சொல்லாம சொல்ற ஒரு அழகான மொழிதான் புத்தாடைகள். அப்படி அழகான இந்த தீபாவளி கொண்டாட்டத்துல உங்கள் மனம் மேலும் மேலும் மகிழ சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகிழ் தீபாவளி கொண்டாட்டம். 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்கும் அனைவருக்கும் அழகான பரிசு. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.

0: நேரம் 9:27 ஆகுது. கொடை பண்பலையில் கேட்டுக்கொண்டிருக்கின்ற மாணவ நிகழ்ச்சி குரலின் குரலாக நிகழ்ச்சி சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருக்கிறார் தேனி நாகலாபுரம் முனைவர் புலவர் சன இளங்குமரன் அவர்கள். ஐயா வணக்கம். ஐயா
1: வணக்கம். வணக்கம். சரிங்க,
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் காத்துட்ருக்காங்க. வாங்க. வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: பேர் சொல்லுங்க.
2: சத்தியமங்கலம் கே என் பாளையம் பேச்சு முத்து.
1: வணக்கம். வணக்கம் ஐயா.
2: ஐயா 43 அதிகாரம் அறிவுரை 421 குரல். அறிவற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழிக்கல் ஆகா அறல். சார், இந்த அறிவு மட்டும்தான் பாத்தீங்கன்னா வாழ்வில் வரக்கூடிய அழிவு அல்லது துன்பத்திலிருந்து காத்து கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த கருவிங்களாமா? பகைவர்கள் கூட வந்து உள்ள வந்து எளிதில் அழிக்க முடியாத பாதுகாப்பான கோட்டைன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லை சார், இந்த வாழ்வில் சோதனைகள் வரும்போது எப்படி அதை எதிர்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற தெளிவை வந்து அறிவு தான் தருகிறதாமா. மன உறுதியையும் அறிவு தருது. அதுக்கப்புறம் எது சரி எது தவறு அப்படிங்கிறத பகுப்பாய்வு செஞ்சு சிந்தித்து செயல்பட வைப்பதும் இந்த அறிவு தானாமா. இந்த டாக்டர் ஏபிஜே, முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு இந்த குரல் பிடித்த குரல். அவர் பள்ளி மாணவர்கள அதிகமாக சொல்லக்கூடிய குரல் இந்த குரல் தானாங்க.
1: மகிழ்ச்சி ஐயா பேச்சு முத்தையா. மகிழ்ச்சி. அறிவு அச்சம் காக்கும் கருவி. பகை ஏதாவது நமக்கான துன்பம் வராமல் காக்கின்ற கருவி அறிவு. நீங்க சொன்னீங்க பகுத்து பார்க்கின்ற தன்மையின் ஆறாவது அறிவு அதுவே அவற்றோடு மனமே அப்படின்னு சொல்ற. மனத்தால் இது சரி இது தவறு என்று பகுத்து பார்த்து அதன்படி செயல்பட்டால் நமக்கு அழிவோ துன்பமோ எதுவுமே இருக்காது. இந்த வாழ்நாள் நீட்டிப்புக்கும் மிக சிறப்பான குரலாக இந்த குரல் இருக்கிறது. அறிவுடையவராக இருக்கணும் அப்படின்னா முதல்ல அந்த தன்மைகளை எல்லாம் அவர் அறிந்துக்கணும். பகைவராலும் கூட அணுக முடியாமல் காக்கின்ற அரண் பாதுகாப்பு அரண் எது என்றால் அறிவு. அதைத்தான் கருவி என்கிறார். மகிழ்ச்சி ஐயா பேச்சு முத்தையா. மகிழ்ச்சி. நன்றி ஐயா.
3: கோடை பந்தலை 5 உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
4: உஷா சன்ஃபிளவர் ஆயில். உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: வழங்கிய வானவில். கோடைப்பன் விலை 100.5
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
1: சத்யா ஏஜென்சிஸ்,
3: உங்கள் சத்யாவில் டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல், கிச்சன் அப்ளைன்சஸ் எல்லாமே அதிரடி ஆஃபரில்.
1: சென்னை ரைஸ், கிச்சடி பொன்னி அரிசி,
4: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான் அது, நம்ம சென்னை ரைஸ் தான்.
0: வழங்கும் வானவில். நம் மக்களின் நாடி நாளும் உங்களை நடைபெறும் கொடை பண்பலையில் கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம். வானவில் நிகழ்ச்சி குரலின் குரலாக வந்துட்டு இருக்குது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருக்கிறார் தேனி நாகலாபுரம் முனைவர் புலவர் சார்ந்த இளங்கோமரன் அவர்கள். ஐயா வணக்கம். ஐயா
5: வணக்கம். வணக்கம். வணக்கம்.
0: இப்போ நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய அடுத்த அன்பு நேயர், வாங்க. வணக்கம்.
6: வணக்கம் அம்மா.
0: வணக்கங்க.
6: பேசுங்க. ஐயா அவர்களுக்கும் வணக்கம்.
5: வணக்கம்மா. வணக்கம்மா.
6: ஐயா, உலக பொதுமறையாம் திருக்குறளின் பெருமையை மக்களுக்கு விளக்கும் இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு வாய்ப்பளித்த எங்களுக்கு எனக்கு நன்றி.
0: உங்க பெயர் சொல்லிடுங்கம்மா.
6: தேனி மாவட்டம் ஓடைப்பட்டியிலிருந்து மீனா.
5: மகிழ்ச்சிம்மா, மகிழ்ச்சி.
6: அதிகாரம்
5: சொல்லுங்கம்மா.
6: தவம், தவம் அதிகாரத்தில் குரல் எண் 267. சுடச் சுடரும் பொன் போல, சுடச்சுடரும் பொன் போல் ஒளிவிடும் துன்பம் சுடச்சுட நோக்கிப்பவர்க்கு. புடமிட்டு சுடச்சுட ஒளிவிடுகின்ற பொன்னை போல் தவம் செய்கின்றவரை துன்பம் வருத்த வருத்த மெய்யுணர்வு மிகும் என்று ஐயா வள்ளுவர் கூறுகிறார். இதில் இந்த குறளில் வந்து நம்ம துன்பங்களை ஜீரணிக்க நம்ம பக்குவப்பட வேண்டும். நிறைய பக்குவப்பட்டால்தான் அந்த துன்பங்களை கடந்து செல்ல முடியும். இதுவும் கடந்து போகும், எதுவும் கடந்து போகும் என்ற பக்குவத்திற்கு நம்மை இந்த தவமானது நம்மை அழைத்து செல்கிறது என்று நான் நினைக்கிறேன் ஐயா. மேலும் எந்த ஒரு சிற்பமும் அந்த வலியை தாங்கி அந்த கல், அந்த உளி, அந்த பட்டு அது மேலும் சிறக்கிறது. இந்த தங்களுடைய கருத்துக்களை நான் மேலும் அறிய விரும்புகிறேன் ஐயா.
5: மகிழ்ச்சி அம்மா, மகிழ்ச்சி. இந்த தவம் அப்படின்னா நிறைய பேர்
0: ஐயா இணைப்புல இருக்கீங்களா? ஐயா

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: என்ன ஸ்பெஷல்
2: அம்மா? வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும்.
3: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
2: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
4: அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
6: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
7: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
8: குழந்தைக்கு இருதய பிரச்சனையா?
9: கோயம்புத்தூர் KMCH மருத்துவமனை நடத்தும் பிறந்த குழந்தைகள் முதல் 18 வயது வரையிலான குழந்தைகளுக்கான இருதய மருத்துவ ஆலோசனை பெறலாம். வரும் அக்டோபர் 14 தேதி காலை 10 மணி முதல்

0: ஒரு மணி வரை சேலம் மெய்யனூரில் உள்ள ராமலிங்கம் ஹாஸ்பிட்டலில் நடைபெற உள்ளது.
1: பிறவி இருதய பிரச்சனைகள் மற்றும் இருதய அறுவை சிகிச்சை தேவைப்படும் குழந்தைகளுக்கு தாமதிக்காமல் ஆலோசனை பெறுங்கள்.
0: குழந்தைகளுக்கான இருதய சிகிச்சை சிறப்பு மருத்துவர் டாக்டர் வினோத் துரைசாமியிடம் ஆலோசனை பெறலாம். மேலும் விவரங்களுக்கு 7339333634.
2: நேரம் 9:36, கொடை பண்பலையின் வானவில் நிகழ்ச்சி குரலின் குரலாக வந்துருக்குது. ஐயா
3: வணக்கம். வணக்கம்.
2: அந்த தவம் அந்த திருக்குறள் சொல்லிட்டு
3: இருந்தாங்க அப்படிங்கிறது, நாம பெரும்பகுதி என்ன நினைக்கிறோம்னா ஏதோ முடி வளர்த்துக்கிட்டு அல்லது ஏதாவது இது போட்டு போட்டு மத அடையாளங்களோடு இந்த ஊரை விட்டு தனியா காட்டு பகுதியாக போய் ஏதோ உட்கார்ந்து இருக்கிறது அப்படிங்கறதுதான் பெரும்பகுதி நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். தவம்ங்கிறது அப்படி கிடையாது. தவம் அப்படிங்கிறது கடமை, தன்னுடைய கடமை அப்படிங்கிறது. தன்னுடைய கடமைகளை எவன் ஒருவன் சரியாக செய்கிறானோ அவனே தவம் செய்பவன் அப்படிங்கிறாரு. அத 6வது குறள்ல வைப்பாரு. தவம் செய்வார், தவம் செய்வார் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய கருமம், தன்னுடைய கடமைகளை சரியாக செய்பவர் எவரோ அவர்தான் தவம் செய்பவர். அப்படி தன்னுடைய கடமைகளை சரியாக செய்வதற்கு நிறைந்த துன்பம் கட்டாயம் அவர் பட்டே தீரணும். சுட சுடரும் பொன்போன் ஒளிவிடும். அப்படி அந்த துன்பம் சுட சுட சுடத்தான் அவருடைய நேர்மையும் அவருடைய கடமையினுடைய வெற்றியும் வெளிப்படும் அப்படிங்கிற ஒரு அருமையான குறளை, 267வது குறளை ஓடைப்பட்டி மீனாமையார் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அம்மா அவர்களுக்கு வாழ்த்தும் அன்பும். நன்றி.
2: இப்போ நிகழ்ச்சி வரக்கூடிய அன்பு நேயர், வாங்க. வணக்கம்.
4: வணக்கம் ஐயா, நான் பரம்பூர்ல இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன் ஐயா.
3: வணக்கம். வணக்கம்மா.
4: மீனா அம்மாவுக்கும் வணக்கம். உங்க அம்மா வந்து வணக்கம் இருந்திருக்கோம். நான் வந்து ஊர் அதிகாரம் 38வது அதிகாரம் 377வது குறள். வகுத்தான் வகுத்த வகையெல்லாம் கோடி தொகுத்தாருக்கும் துணித்தல் அறிவு அப்படிங்கிறாரு. என்னதான் நீங்க செல்வங்களை சேர்த்து வச்சாலும் அதை அனுபவிக்கிறதுக்கான தகுதிகள் வந்து இருந்தா தான் அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்றப்போ, இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பணம் சம்பாதிக்கிறதே குறிக்கோளா பல கலப்படங்கள் பொருட்களை செஞ்சு தயாரித்து நிறைய பேருக்கு உடல் பிரச்சனைகளை ஏற்படுத்துறாங்க. பணம் ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு பட்டினத்தாரே வந்து அன்னைக்கு செல்வத்தை தூக்கி எறிஞ்சவர். ஒரு நாள் படுத்திருந்தாராம், கோவணத்தோட படுத்திருந்திருக்கும் போது பெண்கள் ரெண்டு பேரும் தண்ணி எடுக்க வரும்போது குளத்த கரையில அது ஒரு கல்லை வச்சு படுத்திருந்திருக்காரு. இவர் தான் செல்வத்தை பூரா தூக்கி எறிஞ்சவர் அப்படின்னு ஒரு பெண் சொல்லியிருக்கா. அப்படி இன்னொரு பெண் சொல்லியிருக்கா, செல்வத்தை தூக்கி எறிஞ்சாரா, செல்வத்தை தூக்கி எறிஞ்சவர் தலைக்கு ஒரு கல்லு மில்ல தேவைப்படுது இவருக்கு, இவர் எப்ப இப்படி துறவி ஆக முடியும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவர் இந்த கல்லு கூட படுத்துடக்கூடாது, அந்த அளவுக்கு நம்ம வாழ்ந்தா தான் துறவி ஆக முடியும் அப்படின்னு செல்வத்தை தூக்கி எறிஞ்சு புகழா சேர்த்தவர் பட்டினத்தாரு. அது மாதிரி மக்கள் எல்லாம் வந்து ஓரளவாவது செல்வத்துகளை வந்து சேர்க்கறத கலப்படங்களை குறைச்சிட்டு நேர்மையான முறையில வாழணுங்கிறத இந்த குரல் வந்து எடுத்துரைச்சிருங்க ஐயா. நீங்க மேல உரைங்க. நாங்க
3: மகிழ்ச்சி மேம். மகிழ்ச்சி. 38வது அதிகாரம் ஊழ், 377வது குரல். இந்த ஊழ் அப்படின்னு சொல்றது, இதையும் பார்த்தீங்கன்னா பலரும் பலவிதமாக பொருள் கொள்கிறார். ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டுதும் அப்படிங்கிறது சிலப்பதிகாரம். இந்த சிலப்பதிகாரத்துலதான் முதன் முதல்ல முன்வினை அப்படிங்கிற அந்த ஊழ்வினை கோட்பாடே முன்வைக்கப்படுகிறது. அதுக்கு முன்னாடி வந்து ஊழ்வினை அப்படிங்கிறது இல்லை. சங்க இலக்கியங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 96 இடங்கள்ல வருது இந்த ஊழ் அப்படிங்கிறது. இந்த ஊழ் 96 இடங்கள்ல எந்த இடத்திலையுமே முன்வினை அப்படிங்கிற பொருளில் பயன்படுத்தப்படவில்லை. அது முறை, மலர்தல், ஊழ்தல், இயற்கை அப்படிங்கிற பொருள்ல தான் பயன்படுது. இயற்கையானது எதுவோ அது ஊழ். இப்ப நீங்க சொன்ன குறளை வச்சுக்கிட்டீங்கன்னா பொருள் தேடுறது உண்டு. நிறைய சேர்த்து வைக்கிறோம், 7 தலைமுறைக்கு அப்படின்னு சொல்லி சேர்த்து வச்சிடறோம். சேர்த்து வச்சு என்ன செய்ய, நம்ம அதை பயன்படுத்த முடியுதா? இந்த வகுத்தான் எவ்வளவுதான் நம்ம அந்த சேர்த்து வச்சாலும் அத்தனையும் அவனால் அனுபவிக்க முடியாது, தூக்க முடியாது. வாழ்ற காலத்திலேயே வறியவருக்கு அந்த பொருளை கொடுக்கலாம். அதையும் வள்ளுவர் பெரிதோர் இடத்துல சொல்லுவார், நிறைய பொருள் நீ சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறியா, பசித்தவன் வயிறு நிறைய இருக்கு, அந்த பசித்தவனுடைய வயிறு

0: உள்ள அந்த பொருளை சேர்த்து வையா, அது நீ நீண்ட நாளைக்கு வாழ்றதுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லுவார். ஆகவே ஊழ் அப்படிங்கிறது முறை, முறைதான் அப்படின்னு நம்ம நினைக்கணும் பார்க்கணும்னா, எது முறை இல்லாததோ அதுக்கு பேரு ஊழல், ஊழ் அல்லாதது ஊழல், முறையற்ற செயல் அப்படின்னு சொல்லுவாங்க. மகிழ்ச்சி அம்மா, மகிழ்ச்சி பரமக்குடியிலிருந்து ராஜேஸ்வரி அம்மா, வாழ்த்து அம்மா, நன்றி.
1: நன்றிங்க. நேரம் 9:41 வாங்க. வணக்கம். வணக்கங்க, இணைப்புல வந்தாச்சு, பேசலாங்க, உங்க பேர் சொல்லுங்க.
2: ஹலோ, வணக்கம் மேடம். விருதுநாத ராஜாவுக்கும் வணக்கம், அன்பான வணக்கம், காலை வணக்கம்.
0: வணக்கம். வணக்கம் ஐயா, உங்க பெயர், ஊர் சொல்லுங்க.
2: சார், திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சி வட்டம் கிருஷ்ணவரன் தாழ்விக்கும் சார்.
1: இல்ல, விட்டு விட்டு வருதுங்க, உங்க பெயரை திரும்ப ஒரு முறை சொல்லிடுங்க.
2: தாளிமுத்து.
0: தாளிமுத்து.
2: ஆமாங்க சார்.
0: மகிழ்ச்சி ஐயா, மகிழ்ச்சி, சொல்லுங்க
2: சார். 68வது அதிகாரம் வினை செயல் வகையில 672வது குறள். தூங்குக தூங்கி செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை. நிதானமாக செய்ய வேண்டிய காரியங்களை தாமதித்து செய்யலாம், ஆனால் விரைவாக செய்ய வேண்டிய காரியங்களில் தாமதம் கூடாது. சார், உங்கள் கருத்து சொல்லுங்க சார்.
0: மகிழ்ச்சி ஐயா, மகிழ்ச்சி. 68வது அதிகாரம் 672 குறள். இந்த குறள், இந்த பதறாத காரியம் சிதறாது அப்படின்னு பலமொழி இருக்கு. ஆக ஒரு செயலை செய்யறப்ப அதை மிக சரியாக இருக்க வேணும், செய்ய வேண்டிய செயலை விரைவாக செய்யணும். காலம் தாழ்த்தி செய்யக்கூடிய செயல் எது, தாழ்த்தாமல் செய்யக்கூடிய செயல் எது அப்படின்னு பார்த்துக்கணும். காலம் தாழ்த்தாம செய்யக்கூடியத விரைந்து அந்த செயலை செய்து முடிக்க வேண்டும் அப்படிங்கிறார். அதுக்கு பேரு வினை செயல் வகை. ஒரு வினையை, ஒரு செயலை செய்கின்ற வகை என்று தலைப்பு கொடுக்கிறார் வள்ளுவ பேராசன். மகிழ்ச்சி ஐயா, திண்டுக்கல் மாவட்டம் காளிமுத்தையா அவர்களுக்கு வாழ்த்து.
1: இப்போ நிகழ்ச்சி வரக்கூடிய அடுத்த அன்பு நேயர், வாங்க. வணக்கம். வணக்கங்க.
3: இனிமையான காலை வணக்கம்மா.
1: பேர் சொல்லுங்கம்மா.
0: வணக்கம்.
3: பேர் வட்டம் அழிம்பத்தூர் கலைச்செல்விம்மா.
0: சொல்லுங்கம்மா.
3: சிறப்பு விருந்தினர் அம்மாவுக்கும் காலை வணக்கம்.
0: வணக்கம். வணக்கம்மா, சொல்லுங்க.
3: அதிகாரம் 29 கல்லாமை, குறள் எண் 282. உள்ளத்தால் உள்ளலும் தீதே, பிறன்பொருளை கள்ளத்தால் கல்வோம் எனல். இதன் விளக்கம், குற்றங்களை மனதினால் நினைத்தாலும் பாவம், ஆகையால் பிறன்பொருளை அவன் அறியாதபடி திருடிக் கொள்வோம் என்று நினைத்தாலும் கூட அது பாவமாகும், மிகுந்த தவறாகும் என்று ஐயன் திருவள்ளுவர் அழகாக சொல்கிறார்.
0: மகிழ்ச்சி அம்மா, மகிழ்ச்சி. உள்ளத்தால மனசால நினைக்கிறதே தீமை தரும். அடுத்தவன் பொருளை நமக்கு உரியதாக்குறதுக்காக எடுக்கின்ற முயற்சி, அதாவது களவு கொள்வது அப்படின்னு சொல்லலாம். அதை அந்த திருட நினைக்கிறதுக்கு நினைச்சாலே குற்றம் அது. உள்ளத்தால் உள்ளலும் தீவே, நினைச்சாலே குற்றம். என்ன அது, என்ன அப்படின்னா, அடுத்தவன் பொருளை அவனுக்கு தெரியாம நாம கள்ளத்தால் அவனுக்கு தெரியாம களவாணித்தனமாக நாம களவாண்டுக்கிடுவோம். இன்னைக்கு அந்த களவாணிங்கிற சொல் நிறைய இருக்கு. ஆகவே திருட நினைக்காம இருக்கணும், நினைச்சா குற்றம். அப்ப திருடுனா எவ்வளவு பெரிய குற்றம்? வள்ளுவன் எப்படி எப்படி எல்லாம் சிந்திச்சு பார்த்துருக்கிறார்னு பாருங்களேன். மிக அழகு அம்மா. மேட்டூர் வட்டத்துல கலைச்செல்வி அம்மா அவர்களுக்கு அன்பும் வாழ்த்தும் அம்மா.
1: கோடைப்பன் விலை 100.5.
4: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், சென்னை ரைஸ், கிச்சடி, பொன்னி அரிசி, சத்யா ஏஜென்சிஸ்
1: வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில். நேரம் 9:45. இது உங்கள் கொடை பண்பலையின் வானவில் நிகழ்ச்சி, குரலின் குரலாக வந்துட்டுருக்கு. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருக்கிறார் தேனி நாகலாபுரம் முனைவர் புலவர் சான இளங்குமரன் அவர்கள். இப்போ நிகழ்ச்சிக்காக வரக்கூடிய நேயர், வாங்க. வணக்கம்.
5: வணக்கம் மேடம். மாவட்டம் வெள்ளியனை சந்தை தோட்டம் பெரிய சங்கசங்க.

0: சிறப்பு விருந்தினர்களுக்கு வணக்கம்.
1: வணக்கம் ஐயா. பேர் சொல்லுங்க, பேர் திரும்ப சொல்லுங்க.
0: பெரியசாமி, கரூர் மாவட்டம் வெள்ளியணை தண்டை தோட்டம் பெரியசாமி.
1: பெரியசாமி, மகிழ்ச்சிங்க.
0: ஆமாங்க. அதிகாரம் 32, பொய்யாமொழியில் குரல் எண் 320, நோயெல்லாம் நோய் செய்தார் மேலவாம், நோய் செய்யார் நோயின்மை வேண்டுபவர். இதற்கு பெருநாவலர் கொடுக்கும் விளக்கம் இவ்வாறு இருக்கிறது. ஒருவனுக்கு வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்கள் கஷ்டங்கள் எல்லாமே அவன் அவற்றை முன்பு செய்துள்ளான் என்பதனை காட்டுவனாகும். ஆகவே அவற்றை மறுபடியும் செய்யக்கூடாது, செய்வதற்கு அவன் முற்படுதலும் கூடாது. தனக்கு துன்பம் வராது நினைப்பவன் தானும் பிறருக்கு துன்பம் செய்யாமல் இருத்தல் வேண்டும். துன்பம் செய்யுமானால் அவன் கெட்டு அழிவான், வாழ்க்கையும் அழிந்துவிடும். இந்த மாதிரி ஐயன் திருவிழா சொல்லியிருக்காருங்க, எச்சரித்திருக்கிறார். நன்றிங்க.
1: அழகு. என்ன செய்யாமல், பிறருக்கு துன்பம் செய்யாமல், தன்னுடைய வாழ்நாளெல்லாம் இன்னாமையை கடைபிடித்து அறவழியில் நடந்தவர் அண்ணல் காந்தியடிகள் என்று சொல்வார்கள். இன்னா செய்யாமை அவருக்கு பிடித்தது. அவருக்கு பிடித்தது மட்டுமல்ல, ரஷ்ய எழுத்தாளர் டால்ஸ்டாய்ஸ் அவர்களுக்கும் இந்த இன்னா செய்யாமை அதிகாரம்தான் மிக பிடித்தது என்று சொல்கிறார். இந்த இன்னா செய்யாமையை காந்தியடிகளுக்கு உணர்த்தியதே டால்ஸ்டாய்ஸ் என்பது வரலாறு, அவருடைய சுய சரிதை என்று சொல்லுவோம். வரலாற்று நிகழ்விலே அது இருக்கிறது. மிக அழகு. இன்னொருவருக்கு துன்பம் செய்யக்கூடாது. துன்பம் செஞ்சா அந்த துன்பம் உனக்கு வரும். ஆகவே நமக்கு துன்பம் இல்லாம இருக்கணும்னா, வராம இருக்கணும்னா, நாம பிறருக்கு துன்பம் செய்யாமல் இருக்கணும். கணியன் பூங்குன்றன் சொல்வான், தீதும் நன்றும் பிறர் வர வாரா. நல்லதும் கெட்டதும் அடுத்தவன் நமக்கு கொடுக்கறது இல்ல, நமக்கு நாமே தேடிக்கொள்வது. நாம் எதை செய்கிறோமே அதுவே நமக்கு மீண்டும் வரும். அருமையான குரலை எடுத்து சொன்ன பெரியசாமி ஐயா அவர்களுக்கு பேரன்பும் வாழ்த்து.
2: நன்றிங்க. இப்போ நிகழ்ச்சி வரக்கூடிய அழுத்தன் முனையர், வாங்க. வணக்கம்
3: ஐயா. வணக்கங்கய்யா.
1: ஐயா வணக்கம். வணக்கம்
3: ஐயா. நான் கரூர்ல இருந்து மணிமாஸ்டர் பேசுறேங்க, வெங்கமேட்டில இருந்து.
1: வணக்கம்.
3: மதம், இனம், மொழி மற்றும் கால எல்லைகளுக்கு அப்பாற்பட்டு அனைத்து காலத்துக்கும் அனைத்து மக்களுக்கும் பொருந்தக்கூடிய இந்த திருக்குறளை வழங்கக்கூடிய கோடை பண்புகளுக்கும் தங்களை போன்ற சான்றோருக்கும் இனிய காலை வணக்கங்கய்யா. ஐயா, 108வது அதிகாரங்கய்யா, கயமை 1080வது குறள்ங்கய்யா. இதுதான்யா அவர் அறத்தின் குரல்ல கடைசியான குறள்ங்கய்யா. எற்றிற்கு உரியர் கயவர் ஒன்று உற்றக்கால் விற்றற்கு உரியர் விரைந்து அப்படிங்கிறாருங்கய்யா. அதாவது பாத்தீங்கன்னா ஐயா, மனிதரோட மனிதராக பயணித்து கொண்டே எந்த ஒரு செயலுக்கும் அஞ்சாமல் தனக்குன்னு ஒரு துன்பம் வரும்போது பாத்தீங்கன்னா தன் தன்மானத்தை கூட எண்ணி பார்க்காம காலில் விழுந்து எந்த ஒரு செயலையும் தயங்க மாட்டார் கீழ் மக்கள் அப்படிங்கிறாருங்கய்யா. அப்ப இவர் என்ன நினைக்கிறாருன்னா, புல்லில் கூட பாத்தீங்கன்னா களை எடுப்பது போல, கரும்பு சார்ல கசைக்கு சாறு எடுப்பது போல, இதை கண்டறிந்து களைய வேண்டும் என்பதே அறம் வளர்க்க கூறுவதே வள்ளுவத்தின் சிறப்புங்கய்யா. வான் புகழ் கொண்ட வள்ளுவரை வணங்கி நன்றியுடன் விடைபெறுகிறேன். வணக்கம்ய்யா.
1: மகிழ்ச்சி ஐயா, மகிழ்ச்சி. மணிவாசகம் ஐயா அவர்களுக்கு பேரன்பும் வாழ்த்தும். ஏற்றிற்கு உரியர் கயவர் ஒன்று உற்றக்கால் விற்றற்கு உரியர் விரைந்து. நமக்கு ஒரு ஒரு சின்ன துன்பம் வந்தது அப்படின்னு வச்சுக்கிடுவோம், அல்லது ஒரு குறை நமக்கு வருது அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, அந்த துன்பத்தை போக்குவதற்காக, அந்த குறையை நீக்குவதற்காக எவர் காலிலும் விழுந்து என்பதை விட தன்னையே வித்துருவாங்கிறாரு. தன்னை வித்தாச்சுன்னா காலில் விழுந்தா கூட விழுந்துட்டு அந்த குறை தீர்ந்ததுக்கு பின்னாடி அவன் தன்னாக வந்துடுவான். ஆனா தன்னை வித்துட்டோம்னா காலம் காலமாக அவனுக்கு அடிமையாக இருக்கிறப்பான். இது எவ்வளவு பெரிய எழுந்த பண்பு. இவர்களை எல்லாம் அடையாளம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறாரு. இவங்களை எப்படி அடையாளம் தெரியறதுன்னு அவருக்கும் வள்ளுவருக்கும் ஒரு பெரிய கடினம் இருக்கு. அவர் ஐயா, இந்த திருடன் கீழ்நிலையாளன்கள்லாம் எப்படியா இருப்பாங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்டீங்கன்னா அவர் சொல்றாரு, எனக்கும் அதை கண்டுபிடிக்கிறது மிக கடினமா இருக்கியா,

0: மனுஷன மாதிரியே இருக்காயா அப்படிங்கிறார் வள்ளுவர். மக்களே போல்வர் கயவர் அப்படின்னு சொல்றாரு முதல் குரல்லையே. அத அழகியா கருவூர் மணிவாசகம் ஐயா அவர்களுக்கு வாழ்த்து அன்பு.
1: நன்றிங்க. இப்போ நினைச்சு கொடுக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம்.
2: ஐயாவுக்கும் வணக்கம்.
0: அம்மா வணக்கம்மா.
2: நான் தேனி மாவட்டம் கம்பத்துல இருந்து சர்மிலா அண்ணவரில் பேசுறீங்கய்யா.
0: வணக்கம். வணக்கம்மா.
2: வணக்கம் ஐயா. 105வது அதிகாரம் ஐயா, நல்குறவு, குரல் எண் 1046. நற்பொருள் நல்லுணர்ந்து சொல்லினம் நல்கூண்டார் சொற்பொருள் சோறுபடும். நல்ல நூல்களின் பொருள் நயங்களை நன்கு உணர்ந்து தெளிவாக எடுத்து சொல்லும் வல்லமை பெற்றிருந்தாலும் வறுமையுற்றவர்களின் சொல்லும் விளக்கமும் செவி கொடுத்து கேட்டார் இல்லாமல் பயனற்று போய்விடும். ஐயா மேலும் மேலான உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் ஐயா.
0: மகிழ்ச்சி அம்மா. தேனி மாவட்டம் கம்பம் சஜிலா பர்வியல் நம்ம அவர்களுக்கு பெரும்பும் வாழ்த்தும். இது வறுமை தொடர்பாக நல்குறவு தலைப்பில் வறுமை தொடர்பாக பேசப்படுகின்ற செய்தி. ஒருவர் வந்து எவ்வளவு ஆழ்ந்த கருத்தை சொன்னாலும் கூட அந்த பொருள் அந்த ஆழ்ந்த கருத்தும் சிந்தனையும் அந்த பொருளும் எப்பொழுது பயனற்று போய்விடுகிறது என்றால் அவர் வறுமை நிலையில் கீழ்நிலையில் இருக்கின்ற அந்த தன்மையில் இன்னும் சொல்ல போனா ஏழை சொல் அம்பலம் ஏறாதுன்னு சொல்லுவாங்களையா அதை போல அவர் சொல்றத யாரும் பெரிதாக பொருட்படுத்துவது இல்லை அப்படிங்கிற இதற்கு ஒரு பெரிய சான்றாக ஒளிஞாயிறு தேவனேய பாவாணர் அவர்களை சொல்லலாம். வாழும் காலத்தில் வறுமையோடு வாழ்ந்தார். ஒரு 5 ரூபாய் இருந்திருந்தால் என் மனைவியை காப்பாற்றி இருப்பேனே என்று கண்ணீர் விட்டார். வாழும் காலத்தில் அந்த வறுமையை தாண்டி அவர் இறப்புக்கு பின்பு இப்பொழுது மொழியியல் குறித்து அவரை தொடாமல் எவரும் மொழியியலுக்குள் செல்ல முடியாது என்கின்ற நிலை இருக்கிறது. வாழும் காலத்தில் வறுமை என்ன செய்யும் என்பதற்கு அவர் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு அம்மா. அழகு வாழ்த்து அம்மா. நன்றி.

0: முறுக்கு இந்த வைப் செம்மையா இருக்கு.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: மணிமணியாய் அரிசி மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி, சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான் அது, நம்ம சென்னை ரைஸ் தான்.
3: வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
4: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு ஜூனியர் எக்ஸ்பிரஸ்
5: இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோ.
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை, தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.

0: ஐயா வணக்கம்.
1: வணக்கம்
0: அம்மா. வணக்கம். ரொம்ப நேரம் ரொம்ப
2: நாள் பேர் சொல்லுங்கம்மா.
0: கிடைக்கவே இல்லைங்கய்யா. தில்சாத் பேரங்கய்யா. பழனி 78வது அதிகாரம் கடைச்செருக்கு 778வது குரல்யா. உரிநூலி தஞ்சா மறவர் இறைவன் தெரியும் சீர்குன்றல் பொருள்யா. உயிரையும் அட்டாமல் போரிடும் வீரர்கள் தம் தலைவன் சீட்டம் கொண்டாலும் கட்டுப்பாட்டில் தளர மாட்டார்கள். உங்களுடைய மேலான கருத்துயா.
1: நன்றிங்கய்யா. உரின் உயிர் அஞ்சா மறவர். போர் உண்டான காலத்துல வந்து தம் உயிருக்கும் அஞ்சாத வீரர் அந்த மன்னன் ஆட்சியாளன். ஒரு கால் செனந்தாலும் கூட, தன் மேல் செனம் கொண்டாலும் கூட, நம்ம மேல மன்னன் இப்படி கோபத்தோட இருக்கிறானே அப்படிங்கறத எல்லாம் நினைச்சு பார்க்காம வெற்றி ஒன்றே இலக்காக செயல்படுபவர் அவர் தான் மிகச்சிறந்த வீரர். உரின் உயிர் அஞ்சா மறவர் இறைவன் செறினும் சீர் குன்றல் இளர். ஒரு படையினுடைய படை வீரனுடைய தன்மையை பெருமையை பெருமிதத்தை சொல்லுகின்ற குரல் இந்த குரல் அம்மா. அழகு. வாழ்த்து அம்மா. வாழ்த்து. நன்றி.
2: நன்றிங்கம்மா. ஐயா நிகழ்ச்சியோட நிறைவான நேரத்துக்கு வந்தாச்சுங்கய்யா.
1: இன்னைக்கு
2: நிகழ்ச்சியில சிறப்பா பேசின ஒரு நேயர் நீங்க தேர்ந்தெடுத்து சொல்லணுங்கய்யா.
1: இந்த கோடை பண்பலையில் குரலின் குரலாக பல்வேறு மாவட்டங்களிலிருந்து திருக்குறளை சுமந்து பல குரல்கள் வந்தன. திருக்குறளில் எந்த குரல் நல்ல குரல் என்று கேட்டால், தேனை கையில் வைத்து கொண்டு இதில் எந்த பகுதி சுவையுடையது என்பதை என்று கேட்பதை போன்றது அது. அனைத்து நேயர்களும் மிக அழகாக தங்களுக்கான திருக்குறளையும் பொருளையும் மிக சிறப்பாக சொன்ன பொழுதும், ஒரே ஒருவரைத்தான் தேர்வு செய்ய முடியும் என்ற அடிப்படையில் செய் நன்றி அறிதல், அதாவது முதல் நேயர் ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி சரவணன் ஐயா அவர்கள் அந்த செய் நன்றி அறிதல் குறித்து, எழுமை எழுபிறப்பும் தங்கள் உள்ளுவர் அப்படிங்கிற அந்த குறள், எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர் தங்கள் விழுமம் துடைத்தவர் நட்பு, தன்னுடைய துன்பத்தை துடைத்தவருடைய நட்பை வருகின்ற தலைமுறை அனைத்தும் அதை உணர்வார்கள் என்கின்ற அந்த செய் நன்றி அறிதல், இன்றைக்கு செய் நன்றி அறிதல் காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது. மனிதம் நிலைக்க வேண்டும், மனிதம் தலைக்க வேண்டும் என்றால் செய் நன்றி அறிதல் கட்டாய தேவை என்ற அடிப்படையில் சரவணன் ஐயா அவர்களை இன்றைய நேயராக தேர்வு செய்கிறோம். அனைத்து நேயர்களுக்கும் பேரன்பும் வாழ்த்தும். மிக அழகாக நிகழ்ச்சியை தொகுத்து கொண்டிருக்கின்ற மீனா அம்மையார் அவர்களுக்கும், கணினி தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கும், அன்பிற்குரிய முரியஸ்வரி அம்மா அவர்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றியையும் வாழ்த்தையும் குறித்தாக்குகின்றோம். கோடை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்து.
2: நன்றிங்கய்யா.
3: கோடை பண்பலை 100.5
4: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
4: சத்யா ஏஜென்சிஸ்,
6: உங்கள் சத்யாவில் டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல், கிச்சன் அப்ளைன்சஸ் எல்லாமே அதிரடி ஆஃபரில்.
4: சென்னை ரைஸ், கிச்சடி, பொன்னி அரிசி,
7: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், சென்னை ரைஸ், கிச்சடி, பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
3: வழங்கிய வானவில்.

நேரம் 9:55. குரலின் குரல் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம்முடைய இணைந்திருக்கிறார் தேனி நாகலாபுரம் முனைவர் புலவர் சன இளங்குமரன் அவர்கள். இப்போது நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய அன்பு நேயர், வாங்க வணக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் புளும்பெர்க் பொருளாதார மன்ற கூட்டத்தில் இன்று உரையாற்றுகிறார். பிம்ஸ்டெக் நாடுகளின் உள்துறை அமைச்சர்கள் மாநாடு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. வேளாண் வளர்ச்சியை விரைவுபடுத்த மாவட்ட அளவிலான திட்டமிடல் அவசியம் என மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ்

சிங் சௌஹான் கூறியுள்ளார். தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிப்பதுடன் இளையோருக்கு வேலைவாய்ப்பை அதிகரிக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மலைப்பகுதிகள் மற்றும் தொலைதூர பகுதிகளில் மருத்துவ கட்டமைப்புகளை மேம்படுத்த மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து செயல்பட்டு வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே கலாச்சார பரிவர்த்தனையை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கையை இந்தியா மேற்கொண்டுள்ளதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். விண்வெளி, அணுசக்தி உள்ளிட்ட துறைகளில் இங்கிலாந்துடனான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் முழுநேர ஆளுநராக திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழ்நாட்டின் தனித்துவத்தையும் உரிமைகளையும் காக்க போராடி உயிர்நீத்த சங்கரலிங்கனாரின் தியாகம் நமக்கு என்றும் வழிகாட்டுவதாய் அமையும் என முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். மத்திய மாநில அரசுகள் இணக்கமாக செயல்பட வேண்டும் என்பதே தமிழக அரசின் நிலைப்பாடு என்று மாநில அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியுள்ளார். மருத்துவ பணியாளர்களின் கோரிக்கைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளார். பள்ளிக்கரணை சதுப்பு நில சுற்றுச்சுவர் திட்டத்தை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். தஞ்சாவூர், புதுக்கோட்டை, கன்னியாகுமரி உள்ளிட்ட 9 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 280 ரூபாய் குறைந்து 1,09,480 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. போர்ச்சுகல் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கோடை பண்பலை 100.5.
1: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க சிவா டெக்ஸ்டைல்ஸின் மணமகள் தீபாவளி கொண்டாட்டம்.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸின் மணமகள் தீபாவளி கொண்டாட்டம். 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்கும் அனைவருக்கும் அழகான பரிசு. சிவா டெக்ஸ்டைல்ஸ்
1: வழங்கும் பண்பலை வானவில் இந்தியா.

கோடை பண்பலை 100.5 கலையும் கானமும். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நிகழ்ச்சியில் இன்று சிலம்பாட்டம். கலையும் கானமும் நிகழ்ச்சியில் இந்த வாரம் தற்காப்பு கலை, தமிழர்களுடைய வீர விளையாட்டுகளில் ஒன்று என்று அறியப்படும் சிலம்பாட்டம் குறித்து தெரிந்து கொள்வோம்.

மிக பழங்காலத்தில் சிங்கம் புலி போன்ற கொடிய விலங்குகளிடமிருந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக கையாண்ட முறைதான் இந்த சிலம்பம். அது காலப்போக்கில் ஒரு கலையாக வளர்த்தெடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த காலத்தில் தங்களது கைகளில் எப்போதும் இருக்கக்கூடிய சிறிய ஆயுதங்களான கம்பு, சிறு கத்தி, கோடாரி போன்ற ஆயுதங்களை பயன்படுத்தி விலங்குகளிடமிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக இந்த கலையை பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்கிறது வரலாறு. தமிழர்கள் ஆயுதம் ஏந்தி போராட ஆரம்பித்த அந்த காலத்தில் முதன் முதலில் பயன்படுத்தப்பட்டது இந்த கம்பு சுழற்றுவதுதான். அதை ஆயுதமாகவே பயன்படுத்தியிருக்கிறார்கள். ஆனால் இப்போது இது அரசு பள்ளிகளிலும் தனியார் பள்ளிகளிலும் பிரத்யேகமாக பயிற்சி கூடங்களிலும் பயிற்றுவிக்கப்படுகிறது. கலையாக மட்டுமல்ல, ஒரு கல்வியாகவும் பார்க்கப்படுகிறது இந்த சிலம்பாட்டம்.

கொழுப்படுத்தா, அடுத்தவன் வர கழுப்புழுத்தா, அவன் தோல் உரிப்பவன்டா, தமிழச்சி பால் குடிச்சவன்டா, அட விஷயங்கள் பல அறிஞ்சவண்ணா, விவரங்கள் பல புரிஞ்சவண்ணா, சண்டைக்கு வந்தா சவால் விட்டா, தடியத்தான் புடிச்சுத்தான், கை விரல்ல சுத்துற சுத்துல அண்ணாஜி ஒண்ணனா.

0: ஆத்திரம் பிறந்தா அப்ப இவன் யாருன்னு புரியும். அட பட பட பெண்ண ஆட்டி கெட்டு மாப்பொடி பட ஒன்னு ஒரு கட்டு பாத்திரி பச்சா கத்திரி பச்சா ஒதுங்கிக்க ஒளிஞ்சிக்க வா இடுப்புல போடுற போடுல ஒக்காத்தி ஒன்ன நான் முக்காடு போட வைப்பேன்
1: சாந்து புட்டு.

0: பார்க்கலாமா?
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: இன்வெஸ்டிங் ஓட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
2: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
3: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
2: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
3: சூப்பர்.
4: என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
5: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
6: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி. கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
7: கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், வாழ்ந்த தமிழ் எழுத்தாளர்களை கொண்டாடுவோம்.
8: வரம்புரி ஜான், பிரதாபம் முதலியார் சரித்திரம் என்ற தமிழின் முதல் நாவல் எழுதிய
7: மாயூரம் வேதநாயகம் பிள்ளை
8: ஆகியோரது பிறந்த நாளை அக்டோபர் 14 கொண்டாடுவோம். அக்டோபர் 14 நாளை நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
7: நீங்கள் வாங்கும் 916 HUID தங்க நகைகளுக்கு சேகோலி சேதாரம் இல்லை.
8: மணப்பெண்ணின் மாணிக்க தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
9: குழந்தைக்கு இருதய பிரச்சனையா?
10: கோயம்புத்தூர் KMCH மருத்துவமனை நடத்தும் பிறந்த குழந்தைகள் முதல் 18 வரையிலான குழந்தைகளுக்கான இருதய மருத்துவ ஆலோசனை பெறலாம். வரும் அக்டோபர் 14 காலை 10 முதல் மதியம் 1 வரை சேலம் மெய்யனூரில் உள்ள ராமலிங்கம் ஹாஸ்பிட்டலில் நடைபெற உள்ளது.
9: பிறவி இருதய பிரச்சனைகள் மற்றும் இருதய அறுவை சிகிச்சை தேவைப்படும் குழந்தைகளுக்கு தாமதிக்காமல் ஆலோசனை பெறுங்கள்.
10: குழந்தைகளுக்கான இருதய சிகிச்சை சிறப்பு மருத்துவர் டாக்டர் வினோத் துரைசாமியிடம் ஆலோசனை பெறலாம். மேலும் விவரங்களுக்கு 7339333634.
11: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 ஜூனியர் எக்ஸ்பிரஸ்
12: இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோ.
13: இந்தியாவின் நம்ம வண்டியிலர் வசந்தன் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
14: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகள் தீபாவளி கொண்டாட்டம். வழங்கிக் கொண்டிருக்கும் பண்பலை வானவில் இந்தியா.

0: கோடை பந்தலை 100.5 கலையும் கானமும். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பேச காத்திருக்கும் கலைஞர் வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தை சேர்ந்த சிலம்பாட்ட கலைஞர் அஜித் குமார் அவர்கள். சிலம்பாட்டத்தை பல மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் ஒரு ஆசிரியரும் கூட. கலை வளர்மணி விருதை பெற காத்திருக்கக்கூடிய அஜித் குமார் சிலம்பாட்ட கலைஞரோடு இன்றைய நிகழ்ச்சி சந்திக்கலாமா? வணக்கம் அஜித் குமார்.
1: வணக்கம் மேடம்,
0: எப்படி இருக்கிறீங்க அஜித் குமார்?
1: நல்லா இருக்கும் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க
0: மேடம்? நல்லா இருக்கும். சொல்லுங்க அஜித் குமார், நீங்க வந்து கலை வளர்மணி விருதுக்காக தேர்வாயிருக்கிறீங்க. எத்தனை வருடங்களாக இந்த சிலம்பாட்ட கலையை கற்றுக் கொடுக்கும் ஆசிரியராக இருக்கிறீங்க?
1: நானு வந்து சிலம்பம் பயிற்சி பண்ணது பாத்தீங்கன்னாக்கா பிறந்ததுல இருந்தே நான் பண்ணிட்டு இருக்கேன் மேடம். குழந்தையிலிருந்தே நம்ம தாத்தா கூடவே, அப்படியே தாத்தா வந்து சிலம்பம் தான், தாத்தா அப்படியே எங்க முன்னோர்கள் எல்லாருமே வந்து சிலம்பம் ஃபேமிலி
0: தான்.
1: எனக்கு எங்க ஃபேமிலி எல்லாருமே
0: ஐந்து வயதுல ஆரம்பிச்சிருப்பீங்களா?
1: இல்ல மேடம், ஒரு ரெண்டு வயசுல இருந்தே
0: ஆரம்பிச்சிட்டீங்க.
1: ஆமா, அப்பவே வீட்டுல வந்து சின்ன சின்ன ஸ்டிக் எடுத்து கொடுத்து பண்ணி அந்த மாதிரி பண்ண ஸ்டார்ட் பண்ணோம்.

0: சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
1: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
2: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு ஜூனியர் எக்ஸ்பிரஸ்
3: இணைந்து வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை, தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
5: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் முறுக்குமாவு, மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், சத்யா ஏஜென்சிஸ், சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னியரிசி, சிவா டெக்ஸ்டைல்ஸின் மணமகள் தீபாவளி கொண்டாட்டம், மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மோவா மாணிக்கமன்கோ தங்க நகை மாளிகையின் நல்வாழ்த்துகள்.

0: 90.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கலையும் கானமும். இன்றைய நிகழ்ச்சியில் விருந்தினராக நம்மோடு வேலூர் மாவட்டம் குடியாத்தம் சிலம்பாட்ட கலைஞர் அஜித் குமார் அவர்கள்.
1: விளையாடுறதே வந்து சிலம்பம் தான் உங்களுக்கு. எல்லாருக்கும் பொம்மை வச்சு விளையாடி இருக்க வயசுல வந்து நீங்க சிலம்பத்தை கையில வச்சு வளர்ந்து இருக்கிறீங்க. சொல்லுங்க.

0: கலெக்டர் லீவ் விட்டுருவாங்க, அந்த திருவிழா ரொம்ப ஃபேமஸாக பண்ணுவோம் நாங்கள். அதுக்கப்புறமா இது வந்து சரி நம்ம தனியாக சொல்லி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக சொல்லி கொடுத்துட்டு இருந்தோம். நம்ம வீட்டாண்ட ஒரு இடத்துல நமக்கு சொல்லி கொடுக்கறதுக்கான இடம் இல்லை, வேற ஒருத்தர் இடத்துல நம்ம வாடகை எடுத்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். அப்புறம் இப்போ பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ இது தற்காப்பு கலையாக ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பெண் பிள்ளைகளுக்கு தற்காப்பு கலைன்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது. இதில் சிலம்பம் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் ஒரு ஒரு லேடிஸ் ஒரு பொண்ணு வந்து வெளியே ஃப்ரீடமாக போக முடியல. அதனால இப்போ ரொம்ப பேர் வந்து இப்போ சிலம்பம் கற்றுக்கிறதுக்காக ரொம்ப ஆர்வமாக வராங்க. இப்போ
1: சிலம்பத்தில் கற்று வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க.
0: ஆமாம், இப்போ சிலம்பத்துல பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்ல இருந்து 3% இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க
1: பள்ளி கல்வியில சேர்த்துட்டாங்க.
0: ஆமா, பள்ளி கல்வியில சேர்த்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஆர்டிஎஸ் பிடிஎஸ் கேம்ல வந்து இது பண்ணியிருக்காங்க. இதுல வின் பண்றவங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட், ஜோனல்ல வின் பண்றவங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட், டிஸ்ட்ரிக்ட்ல வின் பண்றவங்களுக்கு ஸ்டேட், ஸ்டேட் வரையும் கூட்டு போறாங்க. இதுக்கப்புறமா வந்து சிஎம் டிராஃபின்னு ஒரு கேம் வச்சிருக்காங்க. அதுல வின் பண்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா டிஸ்ட்ரிக்ட், டிஸ்ட்ரிக்ட் அப்புறமா ஸ்டேட்.
1: இந்த முறை கொடைக்கானலை சேர்ந்த ஒரு குழந்தை வின் பண்ணியிருக்காங்க.
0: சிலம்பம் வந்து ஒரு இதுவாவே எடுத்துட்டு வந்தோம் ஆக்டிவிட்டியா. இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னாக்கா வாலிபால், கோகோ, த்ரோபால், கபடி இந்த மாதிரி எல்லாம் கேம் வச்சுட்டு இருந்தாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா சிலம்பம், கராத்தே, சோ இந்த மாதிரி எல்லாம் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஏன்னா ஸ்கூல்லையுமே வந்து சொல்லி கொடுக்கறதுக்காக. இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ல பாத்தீங்கன்னாக்கா இதுவுமே சிலமும் தற்கா கராத்தையை வந்து தனியா ஒரு 3 மாசத்துக்கு வந்து சொல்லி கொடுக்கறதுக்கும் இது கொடுத்துருக்காங்க.
1: அப்ப கலையாக பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் விளையாட்டு வந்து கல்வியாகவும் மாற்றப்பட்டிருக்கிறது. வெறும் கலையாக மட்டும் இதை வந்து இல்லாம அது பற்றிய விஷயங்களை வந்து கேட்டு தெரிந்து, இல்ல தெரிந்தவர்கள் அதை நிகழ்த்தி காட்டி அதை அப்படியே நம்ம மறந்துடாம இதை கல்வியாகவும் எல்லோருமே கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து பள்ளித்துறை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது, பள்ளி கல்வித்துறை.
0: ஆமா மேடம், இதுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் நம்ம.

0: கோடை பண்பலையின் ஒரு புள்ளி ஐந்தில் சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகள் தீபாவளி கொண்டாட்டம்.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகள் தீபாவளி கொண்டாட்டம். 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்கும் அனைவருக்கும் அழகான பரிசு. சிவா டெக்ஸ்டைல்ஸ்
0: வழங்கிய பண்பலை வானவில் இந்தியா.
2: கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து
3: உயிரெழுத்து
2: நேர்களே, அழகான நம் மனதில்
3: ஆழமான ஓர் இடத்தில்
2: ஓயாது ஒலித்துக் கொண்டிருக்கும்
3: உங்கள் உணர்வுகளோடு கலந்த
2: இதய ராகங்களை
3: நீங்களும் அரங்கேற்றலாம்.
2: நாள்தோறும் பிற்பகல் 3 மணிக்கு வலம் வரும்
3: உயிரெழுத்து நிகழ்ச்சியில் அம்மா
4: அம்மா அண்ணா சும்மா இல்லடா
3: இதயம்
5: இதயம் இதயம்
3: பாசம்
6: ஆனந்த துயிலின் பாட்டு தினம் எங்களின் வீட்டுக்குள்ளே
3: அன்பு
7: அன்பு மலர்களின் சோலை இது
3: நட்பு
8: பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் உண்டு வாழ வைக்க அவனை தவிர உறவுக்காரன் யாரும் இங்கில்லே
3: மழை
9: மழை கவிதை கொண்டு வருது யாரும் கதவடைக்க வேண்டாம்.
3: இது போன்ற ஏதேனும் ஒரு தலைப்பை மைய கருவாக எடுத்து
2: உங்களுக்கு பிடித்த 10 பாடல்களையும்
3: அந்த பாடல்கள் பிடிக்க காரணத்தையும்
2: கவிதைகளாகவோ
3: அல்லது சிறந்த வர்ணனையாகவோ
2: எழுதி அனுப்பலாம்.
3: நிலைய இயக்குனர்
2: உயிரெழுத்து நிகழ்ச்சி பகுதி
3: பண்பலை வானொலி நிலையம்
2: கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு
10: சந்திர

0: அறுவடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கலையும் கானமும். இன்றைய நிகழ்ச்சியில் விருந்தினராக நம்மோடு வேலூர் மாவட்டம் குடியாத்தம் சிலம்பாட்ட கலைஞர் அஜித் குமார் அவர்கள்.
1: ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா வெறும் பாரம்பரியமா இது மட்டும் இருந்துச்சு, விளையாட்டா மட்டும் இருந்துச்சு. இப்ப இது ஸ்போர்ட்ஸ்லயுமே எடுத்துட்டு வந்திருக்காங்க. இது ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம் கவர்மெண்ட்டுக்கு.
2: இத தனியா போய் நம்ம எங்கேயும் கற்றுக்கொள்ளணும் அப்படின்ற ஒரு அவசியம் இல்லாம கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா இது வந்து நம்ம ஸ்கூல்ஸ்லயே வந்து பசங்க படிச்சுக்க கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அது ரொம்ப பெரிய விஷயம்.
1: பசங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா இப்போ இருக்க ஜெனரேஷன்ல வந்து போதைப் பொருட்கள் போதை அந்த இதுக்கு அடிக்ட் ஆகாம இப்போ சிலம்பம் வந்துட்டாங்கன்னா அப்படின்னா அவங்களுக்கு டிசிப்ளின் வந்துருது, ஒழுக்கம்ன்றது வருது, பேரண்ட்ஸ் மதிக்கிறதுக்கான ஒரு வருது. ஸ்கூல்ல டீச்சர்ஸ் சொல்றத நல்லா கேக்குறாங்க பசங்க இப்போ.

0: இந்த மாதிரி பசங்க வந்து அவங்க வந்து ஒரு ஒழுக்கமான ஒரு இதுனா அவங்க வந்து இந்த மாதிரி தற்காப்பு கலை, சிலம்பம், கராத்தே இந்த மாதிரி விஷயத்துல வந்து இப்ப பேரண்ட்ஸ் நல்லா ரொம்ப ஆர்வமா சேர்க்கிறாங்க. நான் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஜோனல், டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட், நேஷனல், இன்டர்நேஷனல் வரைக்கும் போயிட்டு தாய்லாண்ட்ல கடந்த மே மாதம் 29, 30, 31 அந்த 3 நாள்ல நடந்த இன்டர்நேஷனல் சிலம்பம் சாம்பியன் போட்டியில மொத்தம் 17 கண்ட்ரில இருந்து கலந்துக்கிட்டாங்க.
1: சரி.
0: மலேசியா, சிங்கப்பூர், அப்புறமா மியான்மர், மொரிஷியஸ் இந்த மாதிரி நாடுகள்ல வந்து 17 நாடுகள்ல இருந்து கலந்துக்கிட்டாங்க. 17 நாடுகள்ல வந்து இந்தியாவுக்காக நான் கலந்துக்கிட்டேன். மொத்தம் 3 நாள் நடந்தது. 3 நாள்ல வந்து கடைசியா ஃபைனல்ல வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்கேன்.
1: பரவாயில்ல, வெரி குட், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அஜித் குமார் தமிழகத்தை சேர்ந்த ஒருவர் வந்து ஒரு தேசிய அளவையும் தாண்டி உலக அளவில் இந்த விளையாட்டை கொண்டு போய் அதில் முதல் பரிசு வாங்கியிருக்கிறீங்க. தங்கப்பதக்கத்தோடு கூடிய முதல் பரிசை வந்து தகுதியாகியிருக்கிறீங்க அதை வாங்குவதற்கு, அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது.
2: பச்சமல பூவு நீ உச்சி மலத்தேன்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: सुनती हो, कमाल ही हो गया।
2: क्या हो गया ऐसा?
1: सिलेंडर आने में देरी हो रही थी ना, देखो आज आ गया।
2: ये कमाल कैसे हो गया?
1: मैंने www.pgportal.gov.in पर जाकर अपनी कंप्लेंट को बोल कर दर्ज किया और देखो तुरंत एक्शन हुआ।
2: ये तो बहुत बढ़िया पोर्टल है।
1: 22 भारतीय भाषाओं में आप अपनी शिकायत दर्ज कराएं, अपनी समस्या का समाधान और प्राथमिकता का अनुभव पाएं, जैसे हमने पाया। सारी शिकायतों का समाधान सीपी ग्राम्स की समाधान दीदी।
3: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
0: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி, சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
4: தீபாவளினா வெறும் பட்டாசும் பலகாரமும் மட்டும் இல்ல, அப்பா வாங்கி கொடுக்கற புது சட்டையில பெருமைப்படுற மகனோட மகிழ்ச்சி, நமக்காக வேலை செஞ்சு நம்மளோட அங்கமா நம்ம கூடயே வாழ்றவங்களுக்கு நாம கொடுக்கற பரிசால ஏற்படுற மகிழ்ச்சி, நம்ம சொல்ல நினைக்கிற அன்ப சொல்லாம சொல்ற ஒரு அழகான மொழிதான் புத்தாடைகள். அப்படி அழகான இந்த தீபாவளி கொண்டாட்டத்துல உங்கள் மனம் மேலும் மேலும் மகிழ சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகிழ் தீபாவளி கொண்டாட்டம். 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்கும் அனைவருக்கும் அழகான பரிசு. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
5: குழந்தைக்கு இருதய பிரச்சனையா?
6: கோயம்புத்தூர் KMCH மருத்துவமனை நடத்தும் பிறந்த குழந்தைகள் முதல் 18 வயது வரையிலான குழந்தைகளுக்கான இருதய மருத்துவ ஆலோசனை பெறலாம். வரும் அக்டோபர் 14 காலை 10 முதல் மதியம் 1 வரை சேலம் மெய்யனூரில் உள்ள ராமலிங்கம் ஹாஸ்பிட்டலில் நடைபெற உள்ளது.
5: பிறவி இருதய பிரச்சனைகள் மற்றும் இருதய அறுவை சிகிச்சை தேவைப்படும் குழந்தைகளுக்கு தாமதிக்காமல் ஆலோசனை பெறுங்கள்.
6: குழந்தைகளுக்கான இருதய சிகிச்சை சிறப்பு மருத்துவர் டாக்டர் வினோத் துரைசாமியிடம் ஆலோசனை பெறலாம். மேலும் விவரங்களுக்கு 7339333634.
7: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 ஜூனியர் எக்ஸ்பிரஸ்
8: இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோ.
9: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை, தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
10: கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், வாழ்ந்த தமிழ் எழுத்தாளர்களை கொண்டாடுவோம்.
11: வரம்புரிதான், பிரதாப முதலியார் சரித்திரம் என்ற தமிழின் முதல் நாவல் எழுதிய
10: மாயூரம் வேதநாயகம் பிள்ளை
11: ஆகியோரது பிறந்தநாளை அக்டோபர் 14 கொண்டாடுவோம். அக்டோபர் 14 நாளை நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
10: நீங்கள் வாங்கும் 9166 HUID தங்க நகைகளுக்கு சேகோலி சேதாரம் இல்லை.
11: மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
7: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 ஜூனியர் எக்ஸ்பிரஸ்
8: இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோ.
9: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை, தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
12: உங்கள் கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கலையும் கானமும். இன்றைய நிகழ்ச்சியில் விருந்தினராக நம்மோடு வேலூர் மாவட்டம் குடியாத்தம் சிலம்பாட்ட கலைஞர் அஜித் குமார் அவர்கள்.
13: இது வந்து உங்களுடைய ஒரு குலத்தொழில் மாதிரி நீங்க நினைச்சு செஞ்சிருக்கீங்க, ஒரு அர்ப்பணிப்போட இல்லையா?
14: நீங்க
13: அந்த சிலம்பத்தை வந்து உங்களுடைய பள்ளி கல்வியிலயோட சேர்த்து அதையும் கத்துட்டு இருந்திருப்பீங்க. நீங்க சொன்ன மாதிரி பிறந்ததுல இருந்தே நான் அதுதான் எங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்றீங்க இல்லையா? கல்லூரியில வந்து என்ன படிச்சீங்க, அதோடு சேர்த்து இந்த சிலம்பத்தை மட்டும்தான் படிச்சீங்களா? இல்ல
14: இல்ல மேடம், நான் கல்லூரியில படித்தது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சேன். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கம்பெனில சென்னையில அஜிபா சொல்யூஷன் சொல்லிட்டு ஐடி

0: கம்பெனியில் ஒர்க் பண்ணேன்.
1: ம்
0: அதுக்கப்புறம் இந்த கொரோனா சீசனில் வந்து வேலை இல்லைன்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க.
1: ம்
0: அதுக்கப்புறம் இந்த கொரோனாவில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். அப்போ
1: ம்
0: வந்து நம்ம வீட்டாண்ட இருக்க பசங்களுக்கெல்லாம் வந்து இந்த சிலம்பம் கலையை சொல்லி கொடுத்து, அப்போ வந்து
1: ம்
0: இந்த மாதிரி ஒரு இதில் வந்து பேரண்ட்ஸ் ரொம்ப இதுவாகணும், இந்த மாதிரி கலையெல்லாம் வந்து
1: ம்
0: கொஞ்சம் மனதைரியம் வரும், எல்லாம்
1: ம்
0: பயப்படுறாங்க, கொரோனாலேயே எல்லாம் ரொம்ப ஊரடங்கெல்லாம் போட்டு யாருமே வெளியே வராத மாதிரி இருந்து, அப்போ பார்த்தீங்கன்னா வீட்டாண்ட வேற ஒருத்தர் இடம் கேட்டு இந்த மாதிரி நாங்கள் சொல்லி கொடுக்குறோம், இந்த மாதிரி விளையாட்டு மூலயமா பசங்களை வந்து இந்த மாதிரி சொல்லி கொடுக்குறோம். ஏன்னா வீட்டில் 2 மாசம் 3 மாசம் அப்போ வீட்லயே இருந்தாங்க.
1: ஆமா,
0: சரி, வீட்லயே இருந்தா அப்போ
1: வருஷ
0: ஃபோனு,
1: கணக்காலல்ல இருந்தோம்.
0: ஃபோனு இதெல்லாம் வந்து ரொம்ப அடிக்ட் ஆகும்போது, நம்ம இந்த சிலம்பம் தனியாக சொல்லி கொடுக்கும்போது பசங்க ரொம்ப ஆர்வமாக வந்து
1: வந்து கத்துக்கிட்டாங்க. அதையே நீங்க
0: கற்றுக்கிட்டாங்க.
1: வந்து முக்கியமான ஒரு விஷயமா புடிச்சிட்டீங்க.
0: ஆமாம் மேடம். அதுக்கப்புறம்
1: அதாவது
0: எனக்கு வந்து
1: சொல்லுவாங்க இல்லையா, கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள்,
0: கற்றுக்கொள்
1: கவலை
0: கவலை
1: உனக்கில்லை
0: உனக்கில்லை
1: ஒத்துக்கொள்னு.
0: ஒத்துக்கொள்
1: அது வந்து இதுவும் பொருந்தும். கலையையும் நம்ம வந்து கற்றுக்கொள்ளணும், கலை
0: கற்றுக்கொள்
1: தானே
0: ஆமாம்
1: அப்படின்னு நினைச்சு விட்டுறக்கூடாது.
0: ஆமாம்
1: சாதாரணமா ரசனைக்குரியது ஒன்றுதான், அது வந்து ஒரு பொழுதுபோக்கு அப்படின்னு நினைச்சு விட்டுறாம அதை வந்து தொழில் ரீதியாகவும் நம்ம எடுத்து நம்ம
0: ஆமாம்
1: சாதிக்க முடியும், வெற்றி அடைய முடியும்னு நிரூபிச்சிருக்கிறீங்க.
0: செய்யும்
1: வாழ்த்துக்கள்.
0: தொழிலே தெய்வம்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த தெய்வீக கலையா தான் இது, நம்ம வந்து அப்போ அந்த காலத்துல இருந்து
1: பார்த்தோம்.
0: இப்போ வரைக்குமே வந்து தெய்வீக கலையா தான் நம்ம கொண்டு வந்துட்டு
1: ரொம்ப மகிழ்ச்சி அஜித்குமார்.
2: மணிக்கு.

0: வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
1: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி, சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
2: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு ஜூனியர் எக்ஸ்பிரஸ்
3: இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோ.
4: இந்தியாவின் நம்ம வண்டியிலர் வசந்தன் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை, தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
5: உங்கள் கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கலையும் கானமும்.
6: இன்றைய நிகழ்ச்சியில் விருந்தினராக நம்மோடு வேலூர் மாவட்டம் குடியாத்தம் சிலம்பாட்ட கலைஞர் அஜித் குமார் அவர்கள்.
7: இப்ப வந்து நான் கலை கவர்மெண்ட்ல இருந்து கலை பண்பாட்டு துறையில கலை வளர்மணி விருதுக்கு செலக்ட் ஆயிருக்கேன் மேடம்.
8: வாழ்த்துக்கள்.
7: இது வந்து எனக்கு ரொம்ப என்னோட வாழ்க்கையில கிடைச்ச ரொம்ப பெரிய ஒரு பொக்கிஷம். நான் வந்து ஸ்டேட் பேங்க்ல மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு எனக்கு ஜாப் கிடைச்சி ஒரு 2-3 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா
8: எப்படி ஸ்போர்ட்ஸ் கோட்டால போனீங்களா?
7: இல்ல மேடம், டெம்பரரியா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்.
8: டெம்பரரியா.
7: அதுக்கப்புறம் சரி, நம்ம இந்த சிலம்பம் ஃபீல்டுலயே பசங்க நிறைய பேர் வந்து கத்துக்க ஆர்வமா வந்தாங்க. எனக்கு இது அதிகம், இதுவும் அதுவும் தனித்தனியா பார்க்க முடியல. சரி, அதுக்கப்புறம் நான் வேலை ரிசைன் பண்ணிட்டு நான் ஃபுல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் சிலம்பமே வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் மேடம்.

0: வானொலி பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கலையும் கானமும். இன்றைய நிகழ்ச்சியில் விருந்தினராக நம்மோடு வேலூர் மாவட்டம் குடியாத்தம் சிலம்பாட்ட கலைஞர் அஜித் குமார் அவர்கள்.
1: ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு ஏன்னா இப்போ இல்லாதப்பட்ட பசங்க வந்து பாத்தீங்கன்னா கத்துக்க முடியாது. இப்போ கவர்மெண்ட்ல இருந்தே பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்ல ஸ்கூல் பசங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப பெரிய விஷயம், பாராட்டக்கூடிய விஷயம். ஏன்னா அந்த மாதிரி பசங்க வந்து வெளியே வந்து கத்துக்க முடியாது.
2: உங்களை போன்றவர்களை பார்க்கும்போது இந்த மாதிரிப்பட்ட மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு அதீதமான ஒரு நம்பிக்கை வரும். நீங்க எப்படி இப்ப உங்களுடைய வரலாறு வந்து ஒரு ஜெயித்த வரலாறாக இருக்கிறது இல்லையா? அதனால வந்து ஒவ்வொரு விஷயத்திலயும் வந்து நீங்க எந்த அளவுக்கு அந்த ஒரு கலையை கல்வியாக முன்னெடுத்து அதையே தொழில் ரீதியாகவும் எடுத்துட்டு போகும்போது உங்களை பார்க்கும் பொழுது பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் இந்த கால தலைமுறைக்கும் அது வந்து ஒரு உத்வேகம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறும். அது அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றும். ரொம்ப அழகான விஷயங்கள் எல்லாம் வந்து இன்றைக்கு பதிவு பண்ணிருக்கிறீங்க கோடை பண்பலையில கலையும் காணமும் நிகழ்ச்சியில. வாழ்த்துக்கள் அஜித்குமார். இன்னும் நீங்க வந்து நிறைய விருதுகள் வந்து நீங்க வாங்கணும். இன்னும் கடல் கடந்த நாடுகள் பல சென்று இந்த கலையை வந்து நம்மளுடைய தமிழர் பண்பாட்டின் சிறப்பை சொல்லக்கூடிய ஒரு கலை, தற்காப்பு கலை. இது வந்து நம்ம நிறைய விஷயங்களை வந்து கலை அப்படின்னு மட்டும் நான் நினைக்காம ஒரு பொழுதுபோக்கு அம்சமாக இருக்கக்கூடிய மட்டுமா நினைக்காம இது அதையும் தாண்டி நம்முடைய பொருளாதாரத்தை, வாழ்க்கையை, நம்மளுடைய கௌரவத்தை, நம்முடைய கலாச்சாரத்தை, பண்பாட்டை எல்லாம் வந்து சிறப்பிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு, மிக உயர்ந்த இடத்திற்கு எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு கலையெல்லாம் நம்ம கிட்ட இருந்திருக்கு, இருக்கு. இப்ப இனிமேலும் அதை வந்து வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோட இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். வாழ்த்துக்கள் அஜித்குமார். நன்றி, வணக்கம்.
1: நன்றி.

0: மேடம்.
1: நன்றி
0: தேங்க்யூ,
1: நன்றி.
0: தேங்க்யூ மேடம்.
2: பச்சமலப்பூவு நீ உச்சி மலத்தேன்.

கேட்டு ரசித்தோப் கோடை பண்பலை 100.5 பண்பலை வானவில் இந்தியாவில் கலையும் கானமும். இனி கேட்கலாம் இளமையின் துள்ளலாக ஜூனியர் எக்ஸ்பிரஸ், ஸ்ரீ ஜெய்விகா சிபிஎஸ்இ பப்ளிக் ஸ்கூல், உலகபுரம், ஈரோட்டிலிருந்து. நிகழ்ச்சிக்கு முன்னதாக செய்தி சுருக்கம்.

0: செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். ஜனநாயகத்தின் தாயாக இந்தியா திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிம்ஸ்டெக் நாடுகளின் உள்துறை அமைச்சர்கள் மாநாடு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே கலாச்சார பரிவர்த்தனையை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொண்டுள்ளதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிப்பதுடன் இளையோருக்கு வேலைவாய்ப்பை அதிகரிக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி விகிதம் 2026-27 7% அளவிற்கு உயரும் என சர்வதேச செலாவணி நிதியம் தெரிவித்துள்ளது. தீவிரவாத தாக்குதல்களை மனித குலத்திற்கு எதிரான குற்றமாக கருதி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஐநா சபையில் இந்தியா வலியுறுத்தியுள்ளது. தியாகி சங்கரலிங்கனார் நினைவு தினத்தையொட்டி முதலமைச்சர் திரு விஜய், திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் அவருக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர். அஇஅதிமுகவிலிருந்து 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்ததை சட்டப்பேரவைத் தலைவர் ஏற்றுக்கொண்டதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்குகளை

சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. தமிழகத்தில் மின்சார பற்றாக்குறையை சமாளிக்க அதிக விலை கொடுத்து மின்சாரம் வாங்குவதை தவிர்த்து அனல்மில் நிலைய பணிகளை விரைந்து செயல்படுத்த வேண்டுமென பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதை அடுத்து சுற்றுலாப் பயணிகள் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. போர்ச்சுகல் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். தேசிய சீனியர் ஹாக்கி போட்டியில் பீகார், ராஜஸ்தான், மிசோரம் அணிகள் வெற்றி பெற்றன. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கோடை பண்பலை 100.5.
1: கோடை பண்பலை 100.5 ஜூனியர் எக்ஸ்பிரஸ் வழங்குவோர் வசந்தன்கோ.
2: இந்தியாவின் நம்ப வண்டியிலர் வசந்தன்கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை தரம் நம்பிக்கை வசந்தன்கோ. இந்தியாவின் நம்ப வண்டியிலர் வசந்தன்கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை 43-inch LED TV 19,990 மட்டுமே, 1.5-ton 3-star AC 29,990 மட்டுமே, மற்றும் 4,000 வரை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். 7 kg ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டாப் லோட் வாஷிங் மிஷின் 14,990 முதல். வாங்கும் அனைத்து மொபைல்களுக்கும் ஆக்சசரிஸ் இலவசம். 5-seater சோஃபா வாங்கினால் ஏர் ஃப்ரையர் இலவசம். தரம் நம்பிக்கை வசந்தன்கோ.

0: இனிய முற்பகல் வணக்கம் நேயர்களே. கொடை பண்பலையின் ஜூனியர் எக்ஸ்பிரஸ் இப்பொழுது தனது பயணத்தை தொடங்குகிறது. மனித வாழ்க்கையில் மீண்டும் சென்று பார்க்க துடிக்கும் இடங்களில் மிக முக்கியமானது பள்ளி வளாகம். யாரோ எங்கேயோ பள்ளியை பற்றி பேசினால் நாம் நமது பள்ளியை நினச்சிக்குவோம். அப்படி நம்மை பின்னோக்கி இழுக்க, காலம் முன்னோக்கி நகர வேகமெடுக்கும் ஜூனியர் எக்ஸ்பிரஸ் இன்று ஈரோடு உலகபுரம் ஸ்ரீ ஜெய்விகாஸ் சிபிஎஸ்இ பப்ளிக் ஸ்கூல் வளாகத்திலிருந்து வலம் வர, ஒளி வாங்கியை கரம்பற்றி குரலை வானலையில் உயர்த்தி மாணவ கண்மணிகளோடு உரையாடத் தொடங்குகிறார் மோகன்.
1: நேர்களுக்கும் காலை பொழுதினுடைய வணக்கம். இது உங்கள் கொடைக்கானல் பண்பலை 100.5 இருந்து ஜூனியர் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி. வாழ்க்கையில பாத்தீங்க அப்படின்னா, நம்ம கானல் மன்னன் சொல்லுது போல, வாழ்க்கையில எங்காவது திரும்பி போகணும், பார்க்கணும், ஆசைப்படக்கூடிய ஒரு வரம் கிடைச்சது அப்படின்னா, நாம எல்லாருமே ஆசைப்படக்கூடிய விஷயம் எது, நம்மளுடைய பள்ளிக்கூட காலகட்டத்துக்கு தான் போறது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு டென்ஷனும் இல்ல, யாருக்கும் பதில் சொல்லணுங்கிறது இல்ல, நம்ம பாட்டுக்கு நம்மள பாத்துக்கிறதுக்கு, நம்மளை அக்கறையோட கவனிச்சுக்கிறதுக்கு அம்மா அப்பா இருக்கிறாங்க, அதுக்கு மேற்கொண்டு நம்மளுடைய ஆசிரியர் பெருமக்கள் இருக்காங்க. இதையும் தாண்டி போனா நம்மள அன்பா எப்பொழுதுமே நம்ம கூடையே நான் இருக்கேன்டா அப்படின்னு சொல்றதுக்கு நம்மளுடைய நண்பர்கள் இருக்காங்க. இப்படிப்பட்ட அழகான சூழல வாழ்றதுக்கு யாருக்குதான் பிடிக்காது? உண்மையை சொல்லணும் அப்படின்னா, இந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்த பிறகு பாத்தீங்கன்னா, நானே ரொம்ப சின்ன பையனா இருக்கிறேன். நாளைக்கு வரும்போது டிஃபன் பாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து இங்க உட்காந்து நான் பரீட்சை எல்லாம் எழுத போறேன், படிக்க போறேன். அந்த அளவுக்கான மனசுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா ஒரு பூரிப்பு இருக்கு. அதாவது பூவோட சேர்ந்த நாரும் மணக்கும்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது மாதிரி ஒரு மணி நேரம் நானும் சின்ன குழந்தையா தான் இருக்க போறேன். தெரிஞ்சும் தெரியாமலும் எப்படி எல்லாம் நான் சின்ன குழந்தை இருந்தாலும் எல்லாரும் ஏத்துக்கங்க, கொஞ்சம் வளர்ந்த குழந்தைதான். சரி, இன்னைக்கு நிகழ்ச்சி எங்கிருந்து வளம்பெற போகுது நம்மளுடைய ஜூனியர் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு பாக்கும்போது, ஈரோடு மாவட்டத்துல பிரதானமாக இருக்கக்கூடிய சாலை, பெருந்துறையில் இருந்து சென்னிமலை போகக்கூடிய பிரதான சாலை இருக்கிறது, அதுல உலகபுரம் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கிறது. உலகபுரத்துக்குள்ள ஒரு சின்னதா அழகான ஒரு உலகம் இருக்கு, அதுதான் இந்த பள்ளிக்கூடம். இந்த பள்ளிக்கூடம் பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீ ஜெய்விகாஸ் பப்ளிக் ஸ்கூல் அப்படிங்கிற இடத்துலதான், அந்த பள்ளியில இருந்தா நீங்க நம்ம வளம் வரப்போகுது. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா, வாழ்க்கையில நம்ம குழந்தைங்க எல்லாம் பரிச்சைக்கு படிச்சிருப்பாங்களான்னு தெரியாது. கோடை பண்பலை வருதுனோனே இறியா அப்படின்னு ஒரு குழந்தை வேற தலைவெல்லாம் கொட்டி கொட்டி படிக்குது. சின்ன வயசுல படிச்சு மனப்பாடம் பண்ணதெல்லாம் நினைவுக்கு வருதுன்னா பாத்துக்கங்களே. இப்ப நம்ம கிட்ட பேசுறதுக்காக பல பன்முக திறமையாளர்களா இருக்கிறாங்க, நம்ம எல்லோருக்கிட்டையும் நம்ம பேச போறோம். முதலாவதாக இருக்கக்கூடிய பாப்பா, உங்க பேர் சொல்லுங்க.
2: முத்துலட்சுமி.
1: முத்துலட்சுமி, நிகழ்ச்சி தொடக்கத்திலே முத்து வந்திருக்குது, பரவாயில்ல. என்ன படிக்கிறீங்க?
2: 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்.
1: அப்படியா, சரி. வாழ்க்கையில என்ன ஆகணும்னு ஆசைப்பட்டு இந்த பள்ளிக்கூடத்துல சேர்ந்திருக்கீங்க?
2: நான் பெருசா ஆனா ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசை.
1: ஐஏஎஸ், ஓ, ஒரு ஃபியூச்சர் கலெக்டர் கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். சரி, எந்த ஊருக்கு கலெக்டர் இப்ப போய் உட்கார்ந்துறீங்க? எந்த ஊர்ல போய் கலெக்டர் உட்காரணும்? ஒரு ஊரு
2: தூத்துக்குடி.
1: தூத்துக்குடியா? ஏன்?
2: அது வந்து என்னோட

0: எனக்கு பிடிச்ச இடம்.
1: ஏன் முத்து முத்துங்கிறதுனாலயா?
0: ஆமா
1: அதனால. சரி, முதல் முதலாக போய் நான் கையெழுத்து போட போறேங்க, இந்த ஒரு திட்டத்தை இனிஷியேட் பண்ண போறேங்க, ஐஎஸ் ஆன உடனே அப்படின்னா ஏதாவது யோசிச்சு வச்சிருக்கீங்களா? என்னதுப்பா
0: சிகரெட்டு சரக்கு இதெல்லாம் ஃபர்ஸ்ட்
1: முழுசா தடை பண்ணு, தடை பண்ணணும். பாருங்க, இந்த சின்ன வயசுலயே எவ்வளவு நுட்பமான ஒரு அறிவோடு ஒரு குழந்தை இருக்கு. ஒரு ஐஏஎஸ் ஆன பிறகு இதை நான் கண்டிப்பா செய்வேன் அப்படின்னா, இதுதான் வந்து பள்ளிக்கூட காலகட்டத்துல ஒரு குழந்தைகளுக்கு நம்ம கற்றுத்தர வேண்டிய விஷயம். இப்ப நீங்க என்ன சொல்ல போறீங்க நிகழ்ச்சியில?
0: கவிதை. சொல்ல
1: கவிதை நீங்க எழுதணும்டா?
0: ஆமா
1: ஆமா, அது கேட்டுருவோம் நினைச்சு சொல்றாங்க போல இருக்கு. சரி, கவிதை சொல்லுங்க, நாங்க கேக்குறோம்.
0: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என் பெயர் முதலட்சுமி, நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். கவிதை. தமிழ்நாட்டின் தங்கம் ஏழை மக்களுக்கு சொந்தமே, பல பள்ளிகள் திறந்து படிக்க வைத்த தெய்வமே, மதிய உணவு தந்த தந்தையே, ஒரு முறைதான் ஆட்சிக்கு வந்தாய், ஆனால் பல ஆட்சிகள் பேசும் அளவிற்கு பொற்கால ஆட்சி செய்த நமது காமராஜர், கஷ்டத்தை நீக்கி கண் கண்ட தெய்வமே, மீண்டும் ஒரு முறை படிப்பாயோ என்று வேண்டிக் கொள்கிறேன். தொட்டு தொட்டு பார்த்தால் அதுவே வெறும் காகிதம், தொடர்ந்து படித்தால் அதுவே வெற்றியின் ஆயுதம். ஆசனாய் கோல் இருந்து கோபம் இன்றி போனாலும் புத்தகம் போவது, தவறுதல் திருத்திவிடும் தன்மை கொடுக்குமே புத்தகமே, என் உலகமாய் இருக்கும் மனித நேர் ஒன்றி போனாலும் புத்தகம் போவாது, புத்தகம் என் உண்ட நண்பன் போல் இருக்கும் என்று காமராஜர் கூறுகிறார்.
1: ஏங்கப்பா முத்துலட்சுமி, ஏங்க ரெண்டு குரல் திருக்குறள் படிக்க ரெண்டு வரி படிக்கிறதுக்கு எவ்வளவு இருந்தோ இவ்வளவு நேரம் மனப்பாடமா அப்படியே படிக்கிறாங்க அப்படின்னா எவ்வளவு அறிவு. கண்டிப்பா நீ ஐஎஸ் ஆக நாங்க உங்களை அப்பயும் பேட்டி எடுப்போம் சரிங்களா? தூத்துக்குடி தானே, கொடைக்கானல் பண்பலை அங்கேயும் இருக்கு, நாங்க வந்து கேட்போம். அப்படி இன்டர்வியூ கொடுக்கணும், மாட்டன்ட்டு போயிடக்கூடாது. சரியா, உங்க பேர் சொல்லுங்க.
2: கௌதம்.
1: கௌதம், நீ என்ன கேப்டனா இருக்கீங்க, எங்க உங்க டீம் மெம்பர்ஸ் எல்லாம்?
2: எங்க ஸ்கூல் தான் மொத்தம் 4 டீம், அதை ஒரு ஒரு டீமா பிரிச்சிருக்கோம்.
1: நீங்க எந்த டீம்?
2: ஒமேகா டீம்.
1: ஒமேகா டீம், என்ன பண்ணுவீங்க உங்க டீம்ல?
2: எங்க டீம் கடைசி அந்த ஸ்போர்ட்ஸ் டே இருக்கு, அப்ப எங்க டீம் வந்து ரிலே ஏதாவது நிறைய ஸ்போர்ட்ஸ் இருக்கு, அதுல வின் பண்ணி வச்சு நம்ம கப் வரும்.
1: கப் வரும். சரி, நீங்க என்ன ஸ்போர்ட்ஸ்ல இருக்கீங்க?
2: நாங்க வந்து கிரிக்கெட்.
1: கிரிக்கெட். ஓ, எதிர்காலத்துல நான் கிரிக்கெட்டர் ஆகணும் அது ஆசை இருக்கா?
2: இல்ல, ஐஏஎஸ் ஆபீசர்.
1: ஐஏஎஸ் ஆபீசர், என்னங்க நிறைய ஐஏஎஸ் ஆபீசர் இருக்கிறீங்க, ரெண்டு ஐஏஎஸ் ஆபீசரை பாத்துருக்கோம். சரி, ஓகே, நீங்க என்ன சொல்ல போறீங்க நிகழ்ச்சியில?
2: விடுகதை.
1: ஓ சரி, கலெக்டர்னவே விடுகதை சொல்லுவீங்களோ?
2: அனைவருக்கும் வணக்கம், என் பெயர் கௌதம், நான் ஸ்ரீ ஜெய்விகாஸ் பப்ளிக் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படிக்கின்றேன். இன்று உங்ககிட்ட
1: கணக்கு. சரி, என்ன வேணாலும் சொல்லுங்க, ஒண்ணும் இல்ல, எப்படியும் எங்களுக்கு தெரியாது, நீங்க சொல்லுங்க.
2: சில விடுகதையில கேட்க போகிறேன். எனக்கு கால்கள் இல்லை, ஆனால் ஓடிக்கொண்டே இருப்பேன். எனக்கு வாய் இல்லை, ஆனால் சத்தம் எழுப்புவேன். நான் யார்?
1: காற்றா இருக்குமா?
2: விடை 6.
1: 6. 6க்கு கால் இல்ல, சத்தம் எழுப்பும், பாயும் போது சத்தம் வரும், அதனால. சரி, ஓகே, அப்புறம்?
2: என்னை வெட்டினால் நீ அழுவாய், ஆனால் நான் அழமாட்டேன். நான் யார்?
1: வெங்காயம். கரெக்டா?
2: சரியான.
1: தினமும் 1 கிலோ வெங்காயம் உரிக்கிற வீட்டுல தப்பாகாது இந்த கேள்விக்கு பதில். அப்புறம்?
2: என்னிடம் நிறைய பற்கள் உண்டு, ஆனால் என்னால் கடிக்க முடியாது. நான் யார்?
1: ஒருவேளை செட்டப் பல் வச்சிருப்பீங்களோ.
2: விடை சீப்பு.
1: சீப்பு. சாரி பாஸ், நமக்கு ஏற்கனவே நிறைய கொட்டி போச்சு, இனிமேல் வாய்ப்பு இல்ல, அதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல, தெரியாது. ரொம்ப நன்றி கேப்டன் அவர்களே, நன்றி. உங்க பேர் சொல்லுங்க.
3: முகுந்தா.
1: முகுந்தா, பேரெல்லாம் அழகா வச்சிருக்காங்களே, உங்களுக்கு யார் பேர் வச்சா?
3: என்னோட பேரண்ட்ஸ்.
1: பேரண்ட்ஸ் வச்சாங்க. கேட்டீங்களா ஏன் எனக்கு முகுந்தான்னு பேர் வச்சீங்க? முகுந்தா அப்படின்னா யாருன்னு தெரியுமா உங்களுக்கு?
3: கிருஷ்ணன்.
1: சரி, நீங்களும் அப்படித்தான் இருக்கிறீங்க, புல்லாங்குழல் மட்டும் காணாம் பேக்ல வச்சிருக்கீங்களோ. புது தெரியுமா புல்லாங்குழல்? புல்லாங்குழல் வாசிப்பாங்கல்ல, நமக்கு அது தெரியாது. நீங்க என்ன சொல்ல போறீங்க?
3: பழமொழிகள்.
1: பழமொழி. யாரு கேட்ட? வீட்டுல கேட்டீங்களா?
3: பாட்டிக்கிட்ட?
1: நீங்க எழுதுனது? சொந்தமா எழுதுனதுங்க. கேளுங்க, சொல்லுங்க.
3: அனைவருக்கும் காலை வணக்கம், என் பெயர் முகுந்தா.
1: இத எல்லாரும் சொல்றத பார்த்தா ரெண்டு நாள் இத பிராக்டீஸ் பண்ணீங்களோ?
3: இல்ல, ஒரே நாள்.
1: ஒரே நாள் பிராக்டீஸ் பண்ணிட்டாங்க. சரி, சொல்லுங்க.
3: கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. பொருள், நாம் கற்ற அறிவு சிறிது, இன்னும் கற்க வேண்டியது மிக அதிகம். எண்ணம் எழுத்தும் கண்ணென தகும். பொருள், கணிதமும் மொழி கல்வியும் மனித வாழ்க்கைக்கும் மிகவும் அவசியமானவை. இளமையில் கல். பொருள், இளம் வயதிலேயே கல்வியையும் நல்ல பண்புகளையும் கற்றுக்கொள்ள வேண்டும்.
1: மூந்தா, உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்களை யாராவது என்னைக்காவது பார்த்து நீங்க சிரிச்சா ரொம்ப அழகா இருக்குப்பா, சிரிச்ச முகத்தோட இருன்னு யாராவது வாழ்த்திருக்காங்களா?
3: அப்படிதான் யாரு சார்?
1: அப்ப நான் சொல்ற கோடை பண்புகளை சொல்லுது, அழகா இருக்கு சிரிச்சா, இந்த சிரிச்ச முகத்தோட இருக்கணும். ஏன் சிரிக்கிறீங்க? சொன்னதுனாலயா? உங்கள் கொடைக்கானல் பண்பலின் 100.5 நாம கேட்டு ஜூனியர் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி
4: தொடர்ந்து

0: இணைந்திருங்கள் 100.5.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 43-inch LED TV 19,990 மட்டுமே. 1.5-ton 3-star AC 21,990 மட்டுமே. மற்றும் 4,000 வரை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். 7 kg ஃபுல்லி ஆட்டோமேடிக் டாப் லோட் வாஷிங் மெஷின் 14,990 முதல். வாங்கும் அனைத்து மொபைல்களுக்கும் ஆக்சசரிஸ் இலவசம். 5-seater சோஃபா வாங்கினால் ஏர் ஃப்ரையர் இலவசம். தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
4: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
5: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
6: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
5: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
7: சூப்பர். இந்த பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
8: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
9: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், AC, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
10: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
11: கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், வாழ்ந்த தமிழ் எழுத்தாளர்களை கொண்டாடுவோம்.
12: வரம்புரிதான், பிரதாபம் முதலியார் சரித்திரம் என்ற தமிழின் முதல் நாவல் எழுதிய
11: மாயூரம் வேதநாயகம் பிள்ளை
12: ஆகியோரது பிறந்த நாளை அக்டோபர் 14 கொண்டாடுவோம். அக்டோபர் 14 நாளை நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
11: நீங்கள் வாங்கும் 916 HUID தங்க நகைகளுக்கு சேகோலி சேதாரம் இல்லை.
12: மணப்பெண்ணின் மாணிக்க தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
13: தீபாவளினா வெறும் பட்டாசும் பலகாரமும் மட்டும் இல்ல, அப்பா வாங்கி கொடுக்கிற புது சட்டையில பெருமைப்படுற மகனோட மகிழ்ச்சி, நமக்காக வேலை செஞ்சு நம்மளோட அங்கமா நம்ம கூடயே வாழ்றவங்களுக்கு நாம குடுக்கிற பரிசால ஏற்படுற மகிழ்ச்சி, நம்ம சொல்ல நினைக்கிற அன்ப சொல்லாம சொல்ற ஒரு அழகான மொழிதான் புத்தாடைகள். அப்படி அழகான இந்த தீபாவளி கொண்டாட்டத்துல உங்கள் மனம் மேலும் மேலும் மகிழ சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகிழ் தீபாவளி கொண்டாட்டம். 1,000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்கும் அனைவருக்கும் அழகான பரிசு. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.

0: நேர்கள் இணைந்திருப்பது கோடை பண்பலை 100.5 ஜூனியர் எக்ஸ்பிரஸ். வழங்கிக் கொண்டிருப்போர் வசந்தன்கோ.
1: இந்தியாவின் நம்ம வண்டியர் வசந்தன்கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 43 inch LED TV 19,990 மட்டுமே. 1.5 ton 3-star AC 29,990 மட்டுமே. மற்றும் 4,000 வரை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். 7 kg ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டாப் லோட் வாஷிங் மிஷின் 14,990 முதல். வாங்கும் அனைத்து மொபைல்களுக்கும் ஆக்சசரிஸ் இலவசம். 5-seater சோஃபா வாங்கினால் ஏர் ஃப்ரையர் இலவசம். தரம் நம்பிக்கை வசந்தன்கோ.
2: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
3: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
4: கோபால் பல் பொடி.
1: இந்தியாவின் நம்ம வண்டியர் வசந்தன்கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 43 inch LED TV 19,990 மட்டுமே. 1.5 ton 3-star AC 29,990 மட்டுமே. மற்றும் 4,000 வரை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். 7 kg ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டாப் லோட் வாஷிங் மிஷின் 14,990 முதல். வாங்கும் அனைத்து மொபைல்களுக்கும் ஆக்சசரிஸ் இலவசம். 5-seater சோஃபா வாங்கினால் ஏர் ஃப்ரையர் இலவசம். தரம் நம்பிக்கை வசந்தன்கோ.
5: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
2: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
3: கோடை பண்பலை 100.5. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் முறுக்குமாவு, மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், சத்யா ஏஜென்சிஸ், சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னியரிசி, சிவா டெக்ஸ்டைல்ஸின் மணமகள் தீபாவளி கொண்டாட்டம், மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மோவா மாணிக்கமன்கோ தங்க நகை மாளிகையின் நல்வாழ்த்துகள்.
4: கொடைக்கானல் பண்பலை 100.5 நாம கேட்டு இருக்கிறோம். ஜூனியர் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியானது செம்ம பாஸ்டா போயிட்டு இருக்கு. எங்க இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய சென்னிமலையிலிருந்து பெருந்துறை போகக்கூடிய பிரதான சாலையில உலகபுரம் அப்படிங்கிற ஒரு பகுதியில வேப்ப மர காத்தும் விளையாடுறதுக்கு நண்பர்களும் அன்பா பாத்துக்கிறதுக்கு ஆசிரியர் பருவங்களுக்கும் நடுவுல கோடை பண்பலையோடைய இந்த நேரலை நிகழ்ச்சியானது வளம் வந்துட்டு இருக்கு. நம்ம கிட்ட பேசுவதற்காக பாத்தீங்க அப்படின்னா, ஸ்ரீ ஜெய் விகாஸ் பப்ளிக் ஸ்கூலினுடைய மாணவ மாணவிகளும் தயாராக இருக்கிறாங்க. உங்க பேர் சொல்லுங்க.
5: சிவானி.
4: என்ன படிக்கிறீங்க?
5: ஃபோர்த்
4: ஸ்டாண்டர்ட். ஃபோர்த் ஸ்டாண்டர்டா? ஏன் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க என்ன பார்த்து? ஏன்னு சொல்லுங்க. சிரிப்பு வருதா?
5: ஆமா சிரிப்பு வருது.
4: சிரிப்பு வருதா? ஏன் சிரிப்பு வருது என்ன பார்த்தா?
5: தெரியலையே.
4: தெரியலையே. அது போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸும் கழுத்துல மாட்டிக்கிட்டு அப்படி நிக்கிறத பார்த்த உடனே சிவானிக்கு என்னமோ போல தோணுது. காமெடி ஸ்டேஜ் எல்லாம் பண்ணுவாங்களே, அது மாதிரி தெரியுதா?
5: இச்சகத்தில் உள்ளோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, துச்சமாக எண்ணி நம்மை தூது செய்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்.
4: வேற ஒண்ணும் இல்ல, கராத்தா கத்திருப்பீங்க நினைக்கிறேன். கத்திருக்கீங்களா? வேற என்ன தெரியும்? சிலம்போ? வேற என்ன தெரியும்? குங்ஃபு? என்னதான் கத்து வச்சிருக்கீங்க?

0: எதுவும் இல்ல சார், எங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நாங்களும் சிரிச்சே எங்க பாத்தீங்கன்னா மத்தவங்க எல்லாம் பேச பயப்படுவாங்க அப்படிங்கிறீங்களா?
1: நீங்க எவ்வளவு தூரம் சொல்றீங்களோ ஓடுறேன்.
0: அவ்வளவு தூரம் ஓட முடியுமா?

0: சொல்ல மாட்டாங்களா? ஏன் சொல்லி வச்சிருக்கீங்களா?
1: இல்ல.
0: வேகமா பேசுங்க. இருக்கு இருக்கு உள்ள. சரி, என்ன சொல்ல போறீங்க?
1: கடி ஜோக்.
0: இப்ப மட்டும் வேகமா வருது. கடிக்கிறதுனா பிடிக்குமோ?
1: இல்ல சார்.
0: சரி சொல்லுங்க.
1: ஒரு நம்பருக்கு போன் பண்ணா?
0: சரி பண்ணட்டும்.
1: எடுக்கவே இல்லையா? ஏன்
0: ஏன் ஒரு நம்பருக்கு பண்ண? பத்து நம்பருக்கு போட்டா தானே போன் போகுவா?
1: சூப்பர் சார்.
0: கரெக்ட் கண்டுபிடிச்சதா?
1: ஆமா.
0: இங்க ஹைபை. ஓகே. அப்புறம்
1: எங்க வெள்ளோடு பேர்ட் சான்சுரி இருக்க பேர்ட்ஸ்லாம் எங்க இருந்து வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா?
0: எங்க இருந்து வருது? சிவானி வீட்ல இருந்து வரும்.
1: இல்ல சார், முட்டையில இருந்து வருது.
0: ஐயோ ரசாத்தி, ஒரு சொடக்கு கூட வருது. அப்புறம்
1: அதுக்கப்புறம் வந்து ராமன் கடன் வாங்கினான். இது என்ன காலம்?
0: அவருக்கு போதாத காலமா இருக்கு, கடன் வாங்கியிருப்பாரு. நீங்க வந்துடுறீங்களா?
1: அது அவனோட கஷ்டகாலம்.
0: கஷ்டகாலம். எனக்கு இது ரொம்ப சந்தோஷமான காலம் உங்ககிட்ட பேசினதுல. ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி. உங்க பேர் சொல்லுங்க.
2: மிருதுளா.
0: மிருதுளா, நீங்க என்ன படிக்கிறீங்க?
2: ஏழாவது.
0: ஏழாவது படிக்கிறீங்க. சரி, இந்த பள்ளியோட எப்படி, இந்த என்விரான்மெண்டல் எப்படி இருக்கு உங்களுக்கு?
2: சூப்பரா இருக்கு.
0: ஏசி போடாமே காத்து வருது. கிளாஸ் ரூம்ல உட்காந்து படிப்பீங்களா, வெளியே உட்காந்து படிப்பீங்களா? அங்க எப்படி இருக்கும்?
2: சூப்பரா இருக்கு.
0: சூப்பரா இருக்கு. நான் வந்து உட்காந்து பாக்கலாமா? விடுவாங்களா? சரி ஓகே. என்ன சொல்ல போறீங்க?
2: பாடுங்க. மார்கழி திங்கள் மதி நிறைந்து நன்னா.

0: போதுமினோ நேரிழையீர் சீர் நல்குமாய் பாடி செல்வ சிறுமீர்கள் சீர்மல்குமாய் பாடி செல்வ சிறுமீர்கள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோத இளஞ்சிங்கம் ஏறார்ந்த கண்ணி
1: ஒரு வரியும் ரெண்டு தரக்கும் சொல்லி கொடுத்தாரா?
0: இல்லையே.
1: சரி, ரொம்ப அழகா பாடுறீங்க, நன்றி உங்களுக்கு. உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் ரித்தீஷ்.
1: ரித்தீஷ் என்ன சொல்ல போறீங்க?
2: கவிதை
1: சொல்லுங்க, கேக்குறோம்.
2: கனவு காண்போம், கனவு காண்போம், கனவுகள் நனவாக கனவு காண்போம். உழைப்பை துணையாக கையில் ஏந்தி உலகை வெல்ல புறப்பட்டு செல்வோம். காலை எழுந்ததும் கடமை செய்வோம், கல்வியின் பாதையில் தொடர்ந்து செல்வோம். தோல்வி வந்தாலும் துவண்டு விடாமல் துணிவுடன் நின்று வெற்றி பெறுவோம். அம்மாவின் அன்பும் அப்பாவின் உழைப்பும் நம் வாழ்வின் உயர்ந்த பொக்கிஷம். ஆசிரியர் காற்றும் அறிவின் பாதை நம் எதிர்காலத்தின் அழகிய வாசல்.
1: ரொம்ப அழகா சொன்னிருக்கீங்க, அழகான வாசல். உண்மைதான், அந்த ஆசிரியர் கையில தான் இருக்கு. உங்க பேர் சொல்லுங்க.
3: என் பேர் மௌனிஷ் ராஜா.
1: மௌனிஷ் ராஜா, நீங்க என்ன படிக்கிறீங்க?
3: 9th ஸ்டாண்டர்ட்.
1: மௌனிஷ் ராஜாங்கிற பேர் என்ன ஸ்டைல அழகா சொன்னா எப்படி சொல்லுங்க?
3: தெரியலையே,
1: சொல்லி பாத்துருக்கணுமா? என்னரா
3: ஒரு ஸ்கூல்ல 5 மாடிகள் இருக்கு, ஒவ்வொரு மாடிக்கும் 15 படிக்கட்டுகள் இருக்கு. அப்ப 5வது மாடிக்கு போகணும்னா எத்தனை படிக்கட்டுகள் ஏறணும்?
1: 5 மாடி இருக்கு, 5வது மாடிக்கு போகணும்னா இப்ப எத்தனை மாடி இருக்கு? 15ஆ?
3: 5 மாடிகள் இருக்கு.
1: ஒரு மாடிக்கு எத்தனை?
3: ஒரு மாடிக்கு 15 படிக்கட்டுகள்.
1: 15 15 30 30 30 60 60 படி ஏறணும்.
3: பதில், எல்லா படிக்கட்டுகளையும் தான் ஏறணும். ஏன்னா அங்க இருக்கிறது 5 மாடிகள், நாம ஏற போறதும் 5 மாடிகள் தான்.
1: அப்படி அதனாலயா? இதான் நான் லிப்ட்ல போயிடுறது, அதனால நமக்கு கணக்கு வராது. அடுத்தது
3: A to Z, இதுல ஒன்னு மட்டும் மிஸ்ஸிங், அது என்ன?
1: ஒன்னு மட்டும் மிஸ்ஸிங், அது என்ன? A to Z ஒன்னு மட்டும், ஒன்னு ரெண்டு அதுல வராது, புரியலையே.
3: கரெக்ட் ஆன்சர்
1: அதான். அதானா? பாத்தீங்க, பள்ளிக்கூடத்துக்கு வந்த பிறகு நம்ம மூளையும் வேலை செய்யுது. ரொம்ப நன்றி மௌனிஷ் ராஜா. உங்க பேரு?
2: பொன்னரசு.
1: பொன்னரசு, என்னங்க கிலோ விலை ஏறிக்கிட்டே போகுது, ஏதாவது பார்த்து கொஞ்சம் குறைச்சு விடுங்க. ரேட்டு 1.5 லட்சம் ரூபா போகுது நம்ம தங்கம் ஒரு விலை, ஏதாவது குறைக்க முடியுமா உங்களால? என்னங்க நீங்க தான். சரி, என்ன சொல்ல போறீங்க?
2: தோல்வியே வெற்றியின் முதல் படி. ஒரு குழந்தை நடக்க கற்றுக்கொள்ளும் போது பல முறை கீழே விழுகிறது, ஆனால் அது முயற்சியை கைவிடாமல் மீண்டும் எழுந்து நடக்க பழகுகிறது. அது போல நாமும் தோல்விகளிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு.
1: நிச்சயமா, அதனாலதான் நிறைய பாடம் நம்ம கத்துக்கிட்டே இருக்கிறோம். ரொம்ப நன்றி உங்ககிட்ட பேசினதுல. கொடைக்கானல் பண்பு 100.5 ஜூனியர் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி நாம கேட்டு இருக்கோம். தொடர்ந்து இருந்திருங்கள் 100.5.
4: இந்த வைப் செம்மையா இருக்கு.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது கோடை பண்பலை 100.5 ஜூனியர் எக்ஸ்பிரஸ். வழங்கியோர் வசந்தன் கோ.
1: இந்தியாவின் நம்ப வண்டியர் வசந்தன் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. தரம் நம்பிக்கை வசந்தன் கோ. இந்தியாவின் நம்ப வண்டியர் வசந்தன் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 43 inch LED TV 19,990 மட்டுமே. 1.5 ton 3-star AC 29,990 மட்டுமே. மற்றும் 4,000 வரை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். 7 kg fully automatic top load washing machine 14,990 முதல். வாங்கும் அனைத்து மொபைல்களுக்கும் ஆக்சசரிஸ் இலவசம். 5-seater சோஃபா வாங்கினால் ஏர் ஃப்ரையர் இலவசம். தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
2: நியூஸ் சேனர் அப்படிங்கிற iOS மற்றும் ஆண்ட்ராய்டு செயலி மூலமாக நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க கோடி பண்பலை 100.5 இருந்து ஜூனியர் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியானது. நாம பாய்ந்து வந்து கேட்டுட்டு இருக்கிறோம். எங்க இருந்து ஜூனியர் எக்ஸ்பிரஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னா பாத்தீங்கன்னா சென்னிமலையிலிருந்து பெருந்துறை போகக்கூடிய ஈரோடு மாவட்டத்தில் அந்த பிரதான சாலையில உலகபுரம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. நாம இருக்கக்கூடிய ஜங்ஷன் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ ஜெய்விகாஸ் பப்ளிக் ஸ்கூல்ல தான் நம்ம இருக்கிறோம். நம்ம கிட்ட பேசுறதுக்காக ஒரு குட்டி தம்பி இருக்கிறாரு. முடி வேற அழகா இருக்கு, போகும்போது அவரோட கடை வாங்கிட்டு போகணும். உங்க பேர் சொல்லுங்க.
3: ஜெயம்.
2: ஜெயம், தொட்டதெல்லாம் ஜெயமா?
3: என் பெயர் ராஜயம். நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் விடுகதை சொல்ல வந்துள்ளேன். என்னிடம் நகரங்கள் உண்டு, வீடுகள் இல்லை. ஆறுகள் உண்டு, தண்ணீர் இல்லை. காடுகள் உண்டு, மரங்கள் இல்லை. நான் யார்?
2: வரைபடம்.
3: பதில்: வரைபடம்.
2: சரி.
3: ஒரு அறை முழுவதும் நிரப்புவேன், ஆனால் இடத்தை அடைத்துக் கொள்ள மாட்டேன். நான் யார்?
2: விடை ஒளி.
3: கரெக்ட் ஆன்சர்.
2: நீ எந்த கேள்வி கேட்டாலும் கரெக்டா தான் ஆன்சர் இருக்கு. ஏன்னு சொல்லு பாப்போம்.
3: பாத்து சொல்றீங்க.
2: அப்புறம் தெரியுதல்ல, மறக்கணுமல்ல, என்கிட்ட காட்டிக்கிட்டே இருந்தா நான் பாத்து தானே சொல்லுவேன். சரி, ஜெயம்க்கு ஒரு வாழ்த்து சொல்லிடுவோம். நன்றி, வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
4: எஸ் ஆரிஸ் முகமது.
2: ஆரிஸ் முகமது, என்ன படிக்கிறீங்க?
4: 6th ஸ்டாண்டர்ட்.
2: சரி, என்ன ஆகணும்னு ஆசை உங்களுக்கு?
4: டாக்டர்.
2: டாக்டர், ஏன் எல்லாம் டாக்டர் ஆகணும் ஆசைப்படுறீங்க?
4: பள்ளி வாசலில்

0: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
1: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி, சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான் அது, நம்ம சென்னை ரைஸ் தான்.
2: மாணவன் சார், பள்ளி வாசலில் பள்ளி மெதுவாக செல்லும் பகுதி என்று போட்டிருக்காங்க சார்.
3: எத்தனை மணிக்கு வருவீங்க பள்ளிக்கூடத்துக்கு?
2: 9:15.
3: பரவாயில்ல, கொஞ்சம் சரியா தான் வந்துடுறீங்க, ரொம்ப நன்றி. உங்க பேரு?
2: ஸ்ரீபாலாஜி.
3: ஸ்ரீபாலாஜி, என்ன படிக்கிறீங்க? 5th. சரி, என்ன சொல்ல போறீங்க?
2: விடுகதை. ஓட முடியும் ஆனால் நடக்க முடியாது, அது என்ன?
3: ஓட முடியும் ஆனால் நடக்க முடியாது, வித்தியாசமா இருக்கே, தெரியலையே.
2: விடை தண்ணீர்.
3: தண்ணீர். ஓ அம்மா, நீ பேப்பர்ல எழுதிட்டு வரலையா? ஏன்?
2: என்ன படிக்கிறீங்க?
3: ஒருவேளை அகத்திக்கிற குச்சி நட்டு வச்சிருப்பாங்களோ?
2: இல்ல சார, கண்ணு.
3: கண்ணு? என்ன கண்ணு? என்னடா பண்றேன்னு பார்த்தா,

0: தீபாவளினா வெறும் பட்டாசும் பலகாரமும் மட்டும் இல்ல, அப்பா வாங்கி கொடுக்கிற புது சட்டையில பெருமைப்படுற மகனோட மகிழ்ச்சி, நமக்காக வேலை செஞ்சு நம்மளோட அங்கமா நம்ம கூடயே வாழ்றவங்களுக்கு நாம குடுக்கிற பரிசால ஏற்படுற மகிழ்ச்சி, நம்ம சொல்ல நினைக்கிற அன்ப சொல்லாம சொல்ற ஒரு அழகான மொழிதான் புத்தாடைகள். அப்படி அழகான இந்த தீபாவளி கொண்டாட்டத்துல உங்கள் மனம் மேலும் மேலும் மகிழ சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகிழ் தீபாவளி கொண்டாட்டம். 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்கும் அனைவருக்கும் அழகான பரிசு. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
1: கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், வாழ்ந்த தமிழ் எழுத்தாளர்களை கொண்டாடுவோம்.
2: வரம்புரிதான் பிரதாப முதலியார் சரித்திரம் என்ற தமிழின் முதல் நாவல் எழுதிய
1: மாயூரம் வேதநாயகம் பிள்ளை
2: ஆகியோரது பிறந்த நாளை அக்டோபர் 14 கொண்டாடுவோம். அக்டோபர் 14 நாளை நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
1: நீங்கள் வாங்கும் 9 தங்க நகைகளுக்கு சேகோலி சேதாரம் இல்லை.
2: மணப்பெண்ணின் மாணிக்க தேர் நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
3: மிக முக்கியமான ஒரு நபர் பேச போறாங்க. யார் அப்படின்னா, இந்த பள்ளியினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய துர்கா அவர்கள் நம்ம கிட்ட பேச போறாங்க. மேடம் வணக்கம்.
4: வணக்கங்க.
3: குழந்தைங்களா ரொம்ப ஷார்ப்பா இருக்கிறாங்களே, எப்படி இந்த அளவுக்கான புத்தி கூர்மையை வளர்றதுக்கான அடிப்படை விஷயம் என்ன மேடம் கல்வியில?
4: நாங்க குழந்தைங்களுக்கு அவங்களுடைய தனிப்பட்ட திறமையில கான்சென்ட்ரேட் பண்ணி கொண்டு போறோங்க. இப்படிதான் இருக்கணும்னு நாங்க ஒரு வரமுறையில வைக்கல. அவங்க அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட திறமை இருக்கும், அதையும் நாங்க ஊக்குவிச்சு அவங்களுடைய இண்டிவிஜுவல் அந்த ஃப்ரீடம்ல அவங்களை வளர விடுறோம். எங்க ஸ்கூல்ல
3: பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படிங்கறது பாக்கும்போது ரொம்ப அபரிவிதமா இருக்கு. ஏன்னா டக்குன்னு அங்க பாக்குறாங்க, நம்ம காட்டக்கூடாது, என்ன பண்ணும் அப்படின்னு அப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க. ஆச்சரியமா இருக்கு. சின்ன வயசுல எங்களுக்கு எல்லாம் தெரியும், நாங்களாம் விளையாடிட்டு இருந்தோம் ஸ்கூல்ல. ஆனா ரொம்ப இவ்வளவு கௌரவமா இருக்கிறாங்க. சொல்லுங்க, இந்த இந்த பள்ளியினுடைய அமைப்பு பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு. ஒரு இயற்கை சார்ந்த சூழல்ல கல்வியில கல்வி சார்ந்தது மட்டும் இல்லாம மாணவர்களுடைய எதிர்காலத்தை பத்தி இந்த பள்ளிக்கூடம் எப்படி எல்லாம் யோசிச்சு செயல்படுறீங்க?
4: ஸோ இந்த இடத்துல நான் ஃபர்ஸ்ட் என்னுடைய சேர்மேன் சார் மிஸ்டர் அருண்குமாருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். எதுக்கு அப்படின்னா, இந்த கிராமப்புற சூழ்நிலையில ஒரு ஸ்கூலை வச்சு கிராமப்புற சார்ந்த குழந்தைங்களுக்கு ஒரு சிபிஎஸ்இ கல்வி தரத்தை கொடுக்கணுன்ற ஒரு நோக்கமா வச்சு சார் இந்த ஸ்கூலை வந்து எடுத்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது இப்போ 3rd இயருங்க நம்ம ஸ்கூல. இங்க பாத்தீங்கன்னா ஒரு கம்யூனிட்டி மட்டும் சார்ந்த அந்த ஒரு ஏரியாவை மட்டும் நம்ம வந்து முதன்மைப்படுத்தி எந்த எதுவுமே இல்லைங்க. எல்லா லொகேஷன்ல இருந்தும் நம்ம குழந்தைங்களை வந்து டிரான்ஸ்போர்ட்ல எடுத்துட்டு வரோம். எல்லா தரப்பட்ட குழந்தைங்களையும் வந்து ஒரே மாதிரியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம அந்த கல்வியை வந்து அவங்களுக்கு கொண்டு போயிட்டு அவங்கள வந்து மேன்மைப்படுத்திட்டு இருக்கோம். லாஸ்ட் இயர் நம்மளோட 10th போர்டு ரிசல்ட் பாத்தீங்கன்னா 92% நல்ல மார்க்
3: மட்டும் இல்லாம தமிழ்ல வந்து முழு மதிப்பு 100க்கு 100 எடுத்ததா கூட கேள்விப்பட்டோம்.
4: ஆமாங்க, உண்மைதானுங்க. 100 out of 100 வாங்கியிருக்கிறாங்க. 100% ஆஃப் பாசிங் ரிசல்ட்ஸும் வாங்கியிருக்காங்க. சோ அது ரொம்பவே எங்களுக்கு பெருமைப்படுத்த வேண்டிய விஷயம்.
3: இது வரைக்கும் எந்த வகுப்பு வரைக்கும் மேடம் குழந்தைங்க
4: வந்து? KG ல இருந்து 10th வரைக்கும் இருக்குங்க.
3: 11th 12th எல்லாம்
4: நெக்ஸ்ட் அகாடமிக் இயர் 27

0: எட்டுக்கு லெவன்த் டுவெல்த் வருதுங்க. அப்போ வந்து நம்ம நீட் ஜிக்கு கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம இன்ஃபினிட்டி லேர்ன் கூட நம்ம வந்து கொலாபரேட் பண்றோங்க.
1: ரொம்ப மகிழ்ச்சி. குழந்தைகள் சார்ந்த நிறைய விஷயங்கள் இந்த பள்ளிக்கூடம் முதன்மை எடுத்துட்டு இருக்காங்க, ரொம்ப மகிழ்ச்சி. என்ன மேடம், ஏதோ மாரத்தான் எல்லாம் நிகழ்ச்சி நடக்கும் போதெல்லாம் நிறைய பேனர் எல்லாம் வச்சிருங்க, என்ன மேடம்?
0: 18ஆம் தேதி வந்து நம்ம அப்துல் கலாம் ஐயாவுடைய பர்த்டே முன்னிட்டு ரன் ஃபார் ட்ரீம் சொல்லி ஒரு கான்செப்ட் வச்சு நம்ம மாரத்தான் கண்டக்ட் பண்றோங்க. 18ஆம் தேதி வந்து நம்ம உலகபுரத்துல
1: யாரு கலந்துக்கிறாங்க மேடம்?
0: இது வந்து 7 வயசுல இருந்து அடல்ட்ஸ் எல்லாருமே கலந்துக்கலாங்க. ஒரு ஒரு கேட்டகரியா 3 கேட்டகரி வச்சிருக்கோம். 1 கிலோமீட்டர், 4 கிலோமீட்டர், 7 கிலோமீட்டர் வச்சிருக்கோங்க. அதுக்கு அதுல பினிஷ் பண்றவங்களுக்கு பிரைஸ், கேஷ் அவார்ட்ஸ் இருக்குங்க.
1: ரொம்ப மகிழ்ச்சி. நிறைய குழந்தைகளுக்கு எல்லாம் ரொம்ப அற்புதமான வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க.
0: அதே மாதிரி இப்ப நம்ம பெருமக்களுடைய ஆதரவோட, பேரண்ட்ஸோடைய சப்போர்ட்டோட விஜயதசமி அட்மிஷன் ரொம்ப மூலமா ரொம்ப அழகா போயிட்டு இருக்குதுங்க. இதுல வந்து ஸ்பெஷல் ஆஃபரா நம்ம சேர்மன் சார் வந்து ஒரு 10,000 ரூபாய் சலுகை கொடுத்துருக்காங்க. பேரண்ட்ஸ் இதை வந்து யூஸ் பண்ணிக்கணுங்கிறது என்னுடைய ரிக்வஸ்ட்.
1: ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. விழா கால சிறப்பு சலுகையாக எங்களுக்கு பேரண்ட்ஸ் வந்துருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி. வணக்கம், உங்க பேரு?
2: ஜெயஹரன்.
1: ஜெயஹரன், நீங்க எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு இன்னும் ஒண்ணு சொல்லுங்க பாப்போம்.
2: கிணற்றுக்குள் சப்பட்டைக்கல், அது என்ன?
1: அது என்ன? அதுக்குள்ள யார் கல்ல போய் போட்டா
2: சார்? விடை நாக்கு.
1: நாக்கு, சரி, ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி. உங்க பேரு
2: சார்? லயாத்ரி.
1: என்ன சொல்ல போறீங்கப்பா?
2: சார் பாட்டு. பத்தி பேரு கேட்டு பார்த்தாவே பொங்கட்டும் பொங்கல் பொங்கல் பொங்கலடா, எட்டு செய்வாலும் தமிழனுக்கு எல்லாம் இனிப்பான பொங்கலடா. பொங்கல பொங்கல பொங்க, இது தமிழனோட பொங்க. ஓ பொங்கல பொங்கல பொங்க, இது தரணி போற்றும் பொங்க.
1: அழகா இருக்கு உங்களுடைய பாட்டு, சக்கர பொங்கல் மாதிரி இனிக்குது, ரொம்ப நன்றி. உங்க பேர் சொல்லுங்க.
2: தன்யா.
1: தன்யா, நீங்க என்ன படிக்கிறீங்க?
2: 8th.
1: சரி, என்ன சொல்ல போறீங்க?
2: கவிதை. தமிழே எங்கள் தாய்மொழி, தலைமுறை போற்றும் தனிப்பெருமொழி. அன்னை மடியில் கேட்ட மொழி, அன்பை வளர்க்கும் அழகிய மொழி. சங்கம் வளர்த்த செம்மொழி தமிழ், சான்றோர் போற்றும் சிறப்பு மிகு.
1: உங்களுக்கு தமிழ் ரொம்ப பிடிக்குமோ? என் தமிழ் எது ரொம்ப பிடிக்கும்?
2: தமிழ்,
1: தமிழ்னு சொன்னாவே பிடிக்கும் சார் அப்படிங்கிறீங்களா? சரி, ரொம்ப மகிழ்ச்சி. உங்க பேர் சொல்லுங்க.
3: விஷ்ணுபிரியா.
1: விஷ்ணுபிரியா, நீங்க என்ன படிக்கிறீங்கப்பா? 8th-ஆ 9th-ஆ? சரி, என்ன போறீங்க?
3: கடிஜோக். ஆசிரியர், ஏன் வீட்டு பாடம் எழுதவில்லை? மாணவன், மிஸ், வீட்டில் கரண்ட் இல்லை. ஆசிரியர், அதுக்கு என்ன? மாணவன், கரண்ட் இல்லாததால் என் பேனாவுக்கு சார்ஜ் ஏறவில்லை மிஸ்.
1: ஓ, எதிர்காலத்துல இப்படி எல்லாம் சொல்லி நம்ம தப்பிச்சுக்கலாம் வாத்தியார்கிட்ட, புது பேனா. சரி.
3: ஆசிரியர், உன்னிடம் 10 மாம்பழங்கள் இருக்கின்றன, அதில் 5 என்னிடம் கொடுத்தால் என்ன மிச்சம்? மாணவன், 10 மாம்பழங்கள் மிஸ். ஆசிரியர், எப்படி? மாணவன், நான் உங்களிடம் கொடுக்கவே மாட்டேனே.
1: ஓ, அதனால விவரமா இருக்கிறீங்க. சரி, ரொம்ப நன்றி. உங்க பேர் என்ன தங்கம்?
2: திவிதா.
1: திவிதா, பேர் வித்தியாசமா நல்லா இருக்கு. என்ன பண்றீங்க பள்ளிக்கூடத்துல?
2: சார் படிக்க.
1: படிக்க வந்திருக்கேன் சார். இல்ல, எத்தனாவது படிக்கிறீங்கன்னு கேட்க வந்தேன். சரி, சந்தோஷம். என்ன சொல்லுங்க?
2: விடுகதை. முத்து வீட்டுக்குள் தட்டு பலகை, அது என்ன?
1: உங்களை யார் முத்து வீட்டுக்கு போய் திறந்து பாக்க சொன்னா? யார் இல்லாத நேரத்துல ஸ்நாக்ஸ் சாப்பிடத்தானே போனீங்க இல்லையா? சரி, என்ன அது? வீட்டுல வாங்கி வச்சிருக்கீங்க படிக்கிறதுக்கு? சரி, நிறைய கேளுங்க நிறைய பேருக்கிட்ட. உங்க பேர் சொல்லுங்க. மகதி. என்ன வைஸ் கேப்டன்? என்ன பிருத்திவின்னு ஒரு யூனிட் இருக்கா உங்கதுல? என்ன பண்ணுவீங்க பிருத்திவி?
4: வழி அறியாம இருளை அகற்றிடும் தீபம், அறிவெனும் செல்வம் அழியாத நித்தியம். புத்தகம் திறந்தால் புது உலகம் தெரியும், புது புது சிந்தனை மனிதனில் மலரும். கல்வியால் உயரலாம், கனவுகள் வெல்லலாம், கடின உழைப்பால் சாதனை படைக்கலாம். பள்ளியே நமக்கு பண்பினை தரும், ஆசிரியர் சொல்லும் அறிவுரை உயரும். கல்வியை கற்போம், கடமையை செய்வோம், கனவு காணும் உலகினை வெல்வோம். கல்வியே கண், கல்வியே ஒளி, கல்வியால் உயர்வோம், இதுவே நம் வழி.
1: நிச்சயமா கல்வி மட்டும்தான் இந்த உலகத்துல எல்லாத்தையும் மிக உன்னதமான ஒரு இடத்துக்கு கொண்டு போய் சொல்லும். நீங்க யாரு, உங்க பேர் சொல்லுங்க? முடி நல்லா கருகருப்பா இருக்குது, என்ன என்ன யூஸ் பண்றீங்க?
2: தேங்காய் எண்ணெய்.
1: தேங்காய் எண்ணெய் தானா? ஓ, தேய்ச்சேனே தேய்க்காதேன்யா.

0: தேய்ச்சு என்ன?
1: யாரு தேய்ச்ச என்ன?
0: அம்மா.
1: அம்மா தேய்ச்சு விட்டேன்னா? சரி, என்ன சொல்ல போறீங்க?
0: விடுகதை. பெட்டியை திறந்தால் பூட்ட முடியாது. அது என்ன?
1: அது சுத்தியில எடுத்து உடைச்சிருப்போம், அதனால போட முடியாது.
0: விடை தேங்காய்.
1: தேங்காய், ஆமால.
0: இவள் நிறம் சிகப்பு, குளித்தால் கருப்பு. அது என்ன?
1: நிறம் சிகப்பு, குளிச்சா கருப்பு. ஒருவேளை என்னைய சொல்றீங்களா?
0: விடை அடுப்புக்கறி.
1: அடுப்புக்கறி, ஓ, சமையல்கார பக்கம் எல்லாம் போறது உண்டு.
0: வெள்ளை ஆடையை உடைந்த மஞ்சள் மகாராணி. அது என்ன?
1: அது யாரு?
0: விடை முட்டை.
1: முட்டை, ஓ, முட்டைக்குள்ள முட்டைக்கறி இருக்குல்ல. சரி, ரொம்ப நன்றி. உங்க பேர் சொல்லுங்க.
2: எம் சுஜித்.
1: சுஜித், என்ன படிக்கிறீங்க?
2: தமிழுக்கு அமுது என்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனம் என்று பேர், இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர், நிருமித்த ஊர்.
1: யார் உனக்கு கத்து கொடுத்தா?
2: எங்க தமிழையா.
1: தமிழையாவா? ரொம்ப அழகா ராகம் எல்லாம் போட்டு பாடுறீங்க, ரொம்ப அற்புதமா இருக்கு. உங்களுக்கு தமிழையாவுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடுவோம். சரியா, சூப்பர், ரொம்ப நன்றி உங்களுடைய வருகைக்கு. உங்க பேர் சொல்லுங்க.
3: மோனிகா.
1: மோனிகா, என்ன படிக்கிறீங்க மோனிகா?
3: கவிதை.
1: கவிதை, நைட்டு விடிய விடிய கவிதைக்கு எழுதி வச்சது படிச்சீங்களா? பேப்பர் ரொம்ப கசங்கி இருக்கு. சரி, என்ன சொல்ல போறீங்க?
3: கடல், கல்வி பத்தி கவிதை. கல்வி என்றால் கடல், அதை கற்றுக் கொடுப்பது தொழில் அல்ல, தவம். தன்னம்பிக்கை கைவிட்டாலும் நீ கற்ற கல்வி என்றும் கைவிடாது. இருளில் இருந்து வெளிச்சத்தை நோக்கி பயணிப்பதே கல்வி. கல்வியின் அழகான விஷயம் என்னவென்றால், கல்வியை உங்களிடம் இருந்து யாரும் பறிக்க முடியாதது. கல்வி சாலை ஒன்றை திறப்பவன் சிறைச்சாலை ஒன்றை மூடுபவன். கல்வி எனும் வித்து அழிக்க முடியாத சொத்து.
1: டைமிங் எல்லாம் பலமா இருக்கு. யாரு சொல்லி கொடுத்தா? நீங்களா படிச்சு எழுதுனதா? நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு கேக்குறதுக்கு. நல்ல கவிதை எழுதுங்க எதிர்காலத்துல. நன்றி உங்களுக்கு. என்ன சொல்றது, நான் எழுதி வச்சது முழுசா சொல்றதா, இவருக்கு நன்றி சொல்றதான்னு பாக்குறாங்க. சரிப்பா, தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். உங்க பேர் சொல்லுங்க. ஜோஷிகா, நீங்க என்ன படிக்கிறீங்க? சரி, என்ன அது கையில சொல்லுங்க பாப்போம், கேக்குறோம்.
0: கவிதை தரும் உயர்வு. கல்வி கற்பம், கல்வி கற்பம், கனவு காணும் கல்வி கற்பம்.
1: அப்படி என்ன கனவு உங்களுக்கு?
0: ஐஏஎஸ்.
1: ஐஏஎஸ், ஏன் ஐஏஎஸ் ஆகும் சார்? ஐஏஎஸ் ஆன பிறகு வந்து கேளுங்க சார், அதுக்குள்ள நிறைய திட்டமிடல் எல்லாம் போட்டு வச்சிருப்பேன். இப்ப கனவு மட்டும் தான் கண்டு இருக்கிற அப்படிங்கிறீங்களா? எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க?
0: சென்னிமலை.
1: சென்னிமலையா? சென்னிமலை, சரி. இந்த இந்த இது என்ன இருக்கு படிங்க? இது
0: கல்வி நமது செல்வம், கல்வி நமது பலம். கல்வியால் உயர்ந்து நின்று நாட்டுக்கே பெருமை சேர்ப்போம்.
1: பெருமை சேர்ப்போமா? நம்ம பேருக்கு முன்னாடி ஐஏஎஸ் கொண்டு வந்துருவோமா? தலையாட்டனா எங்க ரேடியோல இருக்கவங்களை பார்க்க மாட்டாங்க, பேசினா தான் கேட்பாங்க.
4: ஏராளமான வகை
5: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
4: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.

0: கொடைக்கானல் பண்பலை 100.5 நாம கேட்டு இருக்கிறோம். ஜூனியர் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி இன்றைய தினம் சென்னை மலையிலிருந்து பெருந்துறை போகக்கூடிய பிரதான சாலையில் இருக்கக்கூடிய உலகபுரத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ ஜெய்விகாஸ் பப்ளிக் ஸ்கூல்ல இருந்தா நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இப்ப நம்ம கிட்ட பேசுவதற்காக சில குழந்தைகள் இருக்காங்க. உங்க பேரு?
1: பிரித்திகா.
0: சொல்லுங்க.
1: வகுப்பு படிக்கணும்.
0: படிங்க, தப்பு இல்ல. என்ன சொல்ல போறீங்க?
1: விடுகதை.
0: சொல்லுங்க, கேளுங்க.
1: எழுதும் போது சிறிதாக கொண்டே செல்வான். நான் யார்?
0: பென்சிலு. கரெக்டா? சரி, ஆனா நானும் பென்சில் தான் எழுதுவேன்.
1: வானத்தில்
0: மிதப்பேன், மலையை சுமப்பேன். நான் யார்?
1: மேக.

0: கேள்வி நீ கேக்கலாம் சொல்லணும். சரி பரவாயில்ல, இருந்தாலும் பரவாயில்ல, நன்றி உங்களுக்கு. உங்க பேர் சொல்லுங்க. மஹீம். ஏன் நோட்டம் நெஞ்சோட அணைச்சு புடிச்சு வச்சிருக்க, பாத்துருவீங்கன்னு இருந்தானே. சரி சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க?
1: பாட்டு. நாங்க ரெண்டு பேரும் தான்.
0: உங்க பேரு?
1: என் பேரு தர்ஷன்.
0: தர்ஷன் பாடுங்க கேக்குறோம். ரொம்ப அழகா இருக்கு நீங்க பாடுறது, ரெண்டு பேரும் பாடுறது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு, நன்றி. உங்க பேர் சொல்லுங்க.
2: ஜேசன் மேத்யூ.
0: மேத்யூ சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க?
2: பொது அறிவு. இந்தியாவின் முதல் பெண் குடியரசுத் தலைவர் யார்?
0: பிரதிபா பாட்டி. ஏன்னா எனக்கு தெரியும், நான் நீங்க எழுதி வச்ச நான் பார்க்கல படிக்கல. அப்புறம்
2: இந்தியாவின் விண்வெளி ஆய்வு நிறுவனம் எது?
0: இஸ்ரோ. கரெக்டா. அப்புறம்
2: இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் எது?
0: முதல் செயற்கைக்கோள் எதுவா இருக்கும் தெரியலடகண்ண.
2: விடை ஆரியபட்டா.
0: ஆரியபட்டா கரெக்ட். நானே வந்துருச்சு. ரொம்ப நன்றி. உங்க பேரு?
2: யஷ்வந்த் திருமலை.
0: யஷ்வந்த் திருமலை. ஓகே சொல்லுங்க.
2: விடுதலை சொல்ல போகிறேன். நான் எனக்கு முகம் உண்டு, இரண்டு கைகள் உண்டு, ஆனால் கால்கள் இல்லை. நான் யார்?
0: எல்லாம் இருக்கு, யாருன்னு தெரியலையே.
2: கடிகாரம்.
0: கடிகாரம். ஓகே.
2: என்னைய திறந்தால் அறிவு கிடைக்கும், மூடி வைத்தால் அமைதியாக இருப்பேன். நான் யார்?
0: அது யார்? நீங்க தான். தினமும் வீட்டுல போயிட்டு பூட்டி வச்சிருக்கணும்.
2: விடை புத்தகம்.
0: புத்தகம். ரொம்ப அழகா அற்புதமா சொன்னீங்க, நன்றி உங்களுக்கு. உங்க பேர் சொல்லுங்க.
3: நிதர்ஷனா.
0: நிதர்ஷனா. நிதர்ஷனா என்ன சொல்ல போறீங்க? என்ன பாட்டு பாட போறீங்களா? கடிச்சு சொல்ல போறீங்களா? சொல்லுங்க.
3: மீனுக்கு பிடித்த காய் என்ன?
0: மீனுக்கு பிடிச்ச காய் என்ன காயா இருக்கும் தெரியலையே கண்ணு.
3: முள்ளங்கி.
0: ஏன்னா
3: அதுல முள் இருக்கும்.
0: அதாவது புரட்டாசி மாசத்துல இந்த மாதிரி கடிச்சோக்கு எல்லாம் சொல்லக்கூடாது, மனசு கஷ்டமா இருக்குல்ல. சரி ரொம்ப அழகா இருக்கு உங்களோட கடிச்சோக்கு. தேங்க்யூ. உங்க பேரு?
4: குமரவேல்.
0: குமரவேல் சொல்லுங்க.
4: நான் வந்து இப்ப விடுதலை கேட்க போகிறேன்.
0: சரி கேளுங்க.
4: முதல் கேள்வி, என்னிடம் ஊர்கள் உண்டு, வீடுகள் இல்லை, ஆறுகள் உண்டு, தண்ணீர் இல்லை, காடுகள் உண்டு, மரங்கள் இல்லை, நான் யார்?
0: இவர் யாரா இருக்கும்? ஒருவேளை யாரும் இல்லாத இடத்துல போய் நின்று கேள்வி கேட்கிறாரோ?
4: இல்ல விடை வரைபடம்.
0: ஓ மேப்லயா? மேப்ல எத்தனை விஷயம் இருக்கா? சரி ஓகே நன்றி. இப்ப பாத்தீங்கன்னா குழந்தைங்க இடத்துல இன்னொரு குழந்தை வந்திருக்கிறாங்க, அவர் அந்த குழந்தைங்க கிட்ட தான் நம்ம பேச போறோம். ஆனா கொஞ்சம் வளர்ந்த குழந்தை சார். வாங்க. வணக்கம். பேர் சொல்லுங்க.
5: வணக்கம் சார். என் பேரு வா பிரதாப். ஸ்ரீ ஜேவிகாஸ் பப்ளிக் சிபிசி பள்ளியில நான் தமிழாசிரியரா ஒர்க்
0: பண்றேன்.
5: இல்ல சார், அவர் ராமகிருஷ்ணன் சார்.
0: அவர் இன்னொருத்தர் இருக்கிறாரா? இங்க நிறைய தமிழாசிரியர் இருப்பீங்க உலக, அதான் நல்லா தமிழ்ல பேசுறாங்க. என்ன நீங்க பண்ண போறீங்க நிகழ்ச்சியில?
5: ஒரு பாடல், ஒரு தருணம் மட்டும் பாருங்க சார். நாலு பேர்.
6: மனதிலொன்று விழுந்தது.

0: பரவசமானேன் அன்பே. நினைத்தது யாரோ நீதானே, தினம் உன்னை பாட நான் தானே.
1: வாத்தியார் எல்லாமே பாத்தீங்கன்னா மல்டி டேலண்டா தான் இருப்பாங்க போல இருக்கு, எல்லாமே இருக்கு. ரொம்ப அழகா பாடுன நம்ம சாருக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடுறோம். ரொம்ப அழகா அற்புதமா பாடுனீங்க, நன்றி சார். உங்க பேர் சொல்லுங்க.
2: ஸ்ரீமன் நிஷோக்.
1: ஸ்ரீமன் சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க?
2: நான் ஃபர்ஸ்ட் மிமிக்ரி பண்ணிட்டு அதுக்கப்புறம்
1: மிமிக்ரி மட்டும் சொல்லுங்க பண்ணுங்க பாப்போம். என்னடா பண்ற
2: நாய் மணிக்கு
1: பயமா இருக்குல்ல பக்கத்துல. ஆனா பரவாயில்ல, நாய்க்குட்டியா வீடு தெருவில் இருக்கா? சரி சந்தோஷம். போதும் பொண்ணு போதும். உங்க பேரு?
3: யோகேஸ்வரன்.
1: யோகேஸ்வரன் சொல்லுங்க.
3: கடிச்சோக் சொல்ல போறேன். கொசு நம்ம வீட்டுக்கு வராம இருக்க என்ன பண்ணணும்?
1: என்ன பண்ணணும்? வீட்டை சுத்தி கொசு வலை கட்டி வைக்கணும்.
3: இல்ல, கொசுக்கு நம்ம வீட்டு அட்ரஸ் கொடுக்க.
1: அப்ப கொசுக்கு அட்ரஸ் போறதுக்கு எனக்கு பின் நம்பர் சொல்லு, நீ சொல்லு. சரி, உங்க பேரு?
4: கணேஷ்.
1: கணேஷ், நீங்க என்ன பண்ண போறீங்க? என்ன

0: கேப்டன் அக்னி டீமா?
1: நான் கதை சொல்ல போறேன்.
0: கதையா? கதையெல்லாம் சொல்றதுக்கு நமக்கு நேரம் இல்ல, வேற ஏதாவது சொல்லுங்களேன்.
1: சரி, இந்த கதையோட ஓவரால்
0: வியூ சொல்லுங்க.
1: அதாவது என்னன்னா, ஒரு பையன் அருண், அவனா அவனுக்கு வந்து படிப்புனா ரொம்ப பிடிக்கும், ஆனா கணிதம் மட்டும்தான் அவனுக்கு வந்து ஒழுங்கா வரல. அப்ப வந்து அவன் என்ன பண்றான், அவங்க அப்பாட்ட ஓடி போயிட்டு, எனக்கு கணிதமே வர மாட்டேங்குது, நான் இனிமேல் கணிதமே படிக்க மாட்டேன் அப்படின்னா. அதுக்கு வந்து அவங்க அப்பா அவனை வந்து தோட்டத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு ஒரு பெரிய கல்லை காமிச்சாரு. அந்த கல்லை வந்து ஒன்னால நகர்த்த முடியுமான்னு கேட்டாரு அந்த பையன்ட்ட. அதுக்கு அந்த பையன் வந்துட்டு
0: முடியாது. சரி, அப்ப என்னதான் ஆச்சு கடைசியில?
1: கடைசியில வந்துட்டு அவங்க அப்பா வந்துட்டு, நீ வந்து விட்டு கொடுக்க மாட்டீங்க, திரும்ப திரும்ப பண்றீல, அதே மாதிரி இதையும் படியால படிக்க
0: முடியும், அதுவும் விடாம புடிச்சு நடந்துருவான். ரொம்ப அழகா இருந்தது அக்னி டீம் கேப்டன் அவர்களே, நன்றி உங்களுடைய வருகைக்கு. கொடைக்கானல் பண்பலை 100.5 இன்றைய தினம் அப்படின்னா, நம்மளோட ஜூனியர் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியானது ரொம்ப அற்புதமாக வளம் வந்தது. நம்மளுடைய சென்னிமலையிலிருந்து பெருந்துறை போகக்கூடிய பிரதான சாலையில இருக்கக்கூடிய உலகபுரங்கிற பகுதியில ஸ்ரீ தேவிகாஸ் பப்ளிக் ஸ்கூல் இருக்கு. ஸ்போர்ட்ஸ்ல கோகோ இதுல எல்லாம் நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்காங்க, வின்னர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மாவட்ட அளவுல முதலிடமாகவும் மாநில அளவுல 4 இடமும் சிலம்பம் ஸ்கேட்டிங் இதெல்லாம் பண்ணிருக்காங்க. சோ அற்புதமான ஒரு என்விரான்மெண்ட்ல இந்த குழந்தைகளுக்கான கல்வி இங்க கிடைச்சிட்டு இருக்கு. அந்த குழந்தைகளுக்கு கூட தான் இன்றைய தினம் நம்மளுடைய ஜூனியர் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி வளம் வந்தது. நிகழ்ச்சியில குழந்தைங்களோடு குழந்தையான மணமகள் ஓடு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன். என்றும் நட்புடன் மோகன். நன்றி.

0: பொறுப்பு. இந்த செம்மையா இருக்கு.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: கோடை பண்பலையில் இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
3: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். மத்திய அரசின் டிஜிட்டல் நடவடிக்கைகள் காரணமாக ஊழல் முறைகேடுகள் பெருமளவு குறைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தீவிரவாதம், போதைப் பொருள் கடத்தல் மற்றும் இணைய குற்றங்களை எதிர்த்து போராட பிம்ஸ்டெக் நாடுகள் உறுதிபூண்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே கலாச்சார பரிவர்த்தனையை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொண்டுள்ளதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி விகிதம் 2026-27 ஆண்டில் 7% அளவிற்கு உயரும் என சர்வதேச செலாவணி நிதியம் தெரிவித்துள்ளது. தீவிரவாத தாக்குதல்களை மனித குலத்திற்கு எதிரான குற்றமாக கருதி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஐநா சபையில் இந்தியா வலியுறுத்தியுள்ளது. தியாகி சங்கரலிங்கனார் நினைவு தினத்தையொட்டி முதலமைச்சர் திரு விஜய், திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் அவருக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர். அஇஅதிமுகவிலிருந்து 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்ததை சட்டப்பேரவைத் தலைவர் ஏற்றுக்கொண்டதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்குகளை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. தமிழகத்தில் மின்சார பற்றாக்குறையை சமாளிக்க அதிக விலை கொடுத்து மின்சாரம் வாங்குவதை தவிர்த்து அனல் மின் நிலைய பணிகளை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதை அடுத்து சுற்றுலாப் பயணிகள் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக வெளிநாடுகளைச் சேர்ந்த 100 மேற்பட்ட மலையேற்ற வீரர்கள் சிக்கியுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. சோலாப்பூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக்விஜய் பிரதாப் சிங், கார்த்திக் பிரணவ் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர்.

0: காற்றில் காற்றில் இசை, இது உங்கள் கோடை பண்பலை 100.5.
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியர் பிராண்ட் அரிசியின் நேரம் நண்பகல் 12:03.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: காற்றினில் மிதக்கும் கவிதையாய், காதினில் ஒலிக்கும் இசையாய், கோடை பண்பலையின் 1.5 மகளிர் நேரம். இனிய வணக்கம் நேர்களே. இன்றைய மகளிர் நேரம் வாசிப்பின் வழியாக ஒரு பயணம், வார்த்தைகளின் வழியாக ஒரு உலகம், புத்தகத்தின் ஒவ்வொரு பக்கத்திலும் புது புது சிந்தனைகளை பகிரும் படித்ததில் பிடித்ததாக வளமுறை இருக்கிறது. இந்த வாழ்வின் அகச்சிறந்த கீழிக்கே கொண்டாட்டம் ஓசையின்றி நடந்து கொண்டிருக்கிறது, அதுதான் புத்தக வாசிப்பு. எமர்சன் என்ற அறிஞர் கூறிய வரிகளோடு நிகழ்ச்சியில் இணைவது செல்வி கதிரேசன். நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அறிமுக மகளிர் 24 24 26, அனைத்து மகளிர் 24 24 29 என்ற எண்ணிற்கு அழைக்கலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0 45 42. ஒரு புத்தகம் சில நேரங்களில் புதிதாக ஏதாவது ஒன்று நமக்கு கற்றுக் கொடுக்கும். சில நேரங்களில் நம்ம படித்த ஒரு சிறிய வரி வந்து நம்ம வாழ்க்கையை வேறு கோணத்தில் பார்க்க வைக்கும். அப்படி படித்ததில் பிடித்த சுவாரஸ்யமான வரிகள், அழகான கவிதைகள், பொன்மொழிகள், சிந்திக்க வைக்கும் கருத்துக்களை எடுத்துக்கூற அழைக்கிறது கோடை பண்பலையின் 1.5. இணைப்பில் வரும் நேயர் வாங்க, வணக்கம்.

0: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகள் தீபாவளி கொண்டாட்டம்.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகள் தீபாவளி கொண்டாட்டம், 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்கும் அனைவருக்கும் அழகான பரிசு. சிவா டெக்ஸ்டைல்ஸ்,
2: மணப்பெண்ணின் மாணிக்க தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கோ தங்கநகை மாளிகை.
3: அக்டோபர் 14 நாளை நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்கநகை மாளிகை.
4: நீங்கள் வாங்கும் 916 HUID தங்க நகைகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: வழங்கும் மகளிர் நேரம்.
5: இனிப்பில் வரும் முதல் நேயர், வாங்க. வணக்கம்.
6: வணக்கம் மேம்.
5: வணக்கம்.
6: விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கல்லிருந்து லதா ரமேஷ் பேசுறேன் மேம்.
5: லதா ரமேஷ், எப்படி இருக்கீங்க?
6: நான் நல்லா இருக்கேன் மேம், நீங்க எப்படி இருக்கீங்க? நிலையத்தில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா?
5: நிலையத்தில் எல்லாருமே நலமா இருக்கோம்மா. வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்சா?
6: ரொம்ப நாள் கழிச்சு நான் உங்கள்கிட்ட பேசுறது ரொம்ப சந்தோஷம் மேம்.
5: எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் தான்மா. இன்னைக்கு படித்ததில் பிடித்த வரிகளா நீங்க என்ன சொல்லியிருக்கீங்கம்மா?
6: புரியாத சில பக்கங்களை படிக்காமல் விட்டு விடுங்கள் என்ற தலைப்புல வந்து செந்தமிழ் சீனிங்கிற ஒரு ஆசிரியர் வந்து எழுதியிருக்காங்க மேம். அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, மலைக்கு பிறகு மண்ணில் வரும் வாசனை வந்து எங்கிருந்து வருது என ஆராய வேண்டாம், மூச்சு நிறைய சுவாசித்து விடுங்கள். குழந்தையின் சிரிப்பில் என்ன இருக்கிறது என்று தேட வேண்டாம், அதன் சத்தத்தோடு சேர்ந்து சிரித்து விடுங்கள். சில கனவுகள் நனவாகுமா என கணக்கு போட வேண்டாம், கனவோடு சேர்ந்து வாழ்ந்து விடுங்கள். சில அன்புகளுக்கு விளக்கம் தேவையில்லை, சில மகிழ்ச்சிகளுக்கு காரணம் தேவையில்லை, சில உறவுகளுக்கு பெயர் தேவையில்லை, சில உணர்வுகளுக்கு முடிவும் தேவையில்லை. வாழ்க்கையில் எல்லாவற்றையும் புரிந்து கொண்ட பிறகுதான் ரசிக்க வேண்டும் என்றில்லை. புரியாத சில பட்டங்களை படிக்காமல் விட்டு விடுங்கள் என்று அவங்க வந்து அழகா சொல்லியிருக்காங்க மேம்.
5: ரொம்ப ரசிக்கும்படியான வரிகளை

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஆனா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: சபியாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், AC, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
3: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
4: கொண்டாடுவோம் வாழ்ந்த தமிழ் எழுத்தாளர்களை கொண்டாடுவோம்.
5: வரம்புரிதான் பிரதாபம் முதலியார் சரித்திரம் என்ற தமிழின் முதல் நாவல் எழுதிய
4: மாயூரம் வேதநாயகம் பிள்ளை
5: ஆகியோரது பிறந்த நாளை அக்டோபர் 14 கொண்டாடுவோம். அக்டோபர் 14 நாளை நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
4: நீங்கள் வாங்கும் 916 HUID தங்க நகைகளுக்கு சேகோலி சேதாரம் இல்லை.
5: மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
6: கோடை பண்பலையில் இன்று பிற்பகல் 1 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
7: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
8: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 சிவா டெக்ஸ்டைல்ஸின் மணமகள் தீபாவளி கொண்டாட்டம்.
9: மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கோ தங்கநகை மாளிகை
8: வழங்கிக் கொண்டிருக்கும் மகளிர் நேரம்.
10: பனிரெண்டு மணி 15 நிமிடத்தில் நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 மகளிர் நேரத்தில் படித்தது பிடித்தது. இப்ப இணைப்பில் இருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்.
11: வணக்கங்கம்மா. கரூர் மாவட்டம் வெள்ளியணையிலிருந்து கலைச்செல்வி.
10: கலைச்செல்வி சொல்லுங்கம்மா, இன்னைக்கு நீங்க வந்து நேயர்கள் கேட்பதற்காக என்ன வரிகள் கொண்டு வந்திருக்கீங்க?
11: வைரமுத்து எழுதியது சிகரத்தை நோக்கி அப்படிங்கிற புத்தகம்.
10: சரிங்கம்மா,
11: அதுல இருந்து முதல் பக்கத்துல இருந்து சொல்றேங்கம்மா.
10: சரிங்கம்மா.
11: மனிதா, உனக்கு முன்னால் இருந்து மறைந்த எல்லா மனிதர்களையும் இந்த நூற்றாண்டில் வென்று விட்டாய். வாழ்த்துகள். உன் அறிவாலும் அறிவியலாலும் தூரத்தையும் நேரத்தையும் சுருக்கிவிட்டாய். நன்றி. இனி அடுத்த நூற்றாண்டில் ஒவ்வொரு மனிதனின் தலைக்கு மேலும் ஒரு செயற்கைக்கோள் பறக்க விடுவாய். மகிழ்ச்சி. மனிதன் தான் விரும்புகிற வரைக்கும் மரணத்தை தள்ளி போடும் மந்திரத்தையும் கண்டுபிடித்து விடுவாய். அற்புதம். ஒளிவேக வாகனம் உற்பத்தி செய்வாய். அபாரம். ஒன்றை மட்டும் மறந்து விடாதே. மனித நேசம் இருக்கட்டும், இந்த மண் மண்டலம் இருக்கட்டும், நமக்கு முன்னே வாழ்ந்தவர்களின் சுவாசம் எல்லாம் இந்த காற்று மண்டலத்தில் இன்னும் இருக்கிறது, இருக்கட்டும். நன்றிங்கம்மா.
10: மனித நேயம் பற்றி அழகான வரிகளை பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றிம்மா. இணைப்பில் கோடை பண்பலையின் 1.5 நாம் இணைந்திருக்கிறோம் மகளிர் நேரத்தில் படித்ததில் படித்தது. சரித்திரம் காத்திருக்கிறது அப்படின்ற தலைப்பு வந்து காற்றில் கவிதை உலா, அந்த புக்கை எழுதினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனஞ்சயன். அந்த புத்தகத்திலிருந்து சில வரிகள். சரித்திரம் காத்திருக்கிறது. இளைஞனே, உன் கரங்களுக்குள்ளே ஓர் தீப்பந்தம் உண்டு. திருப்புமுனை தீப்பொறி வந்து விழும் வரை காத்திரும். வானமாகிய உன்னில் வின்

0: கணக்கில் தோல்விகள் இருக்கலாம். ஆனாலும் காத்திரு, சூரியனாகிய வெற்றிக்காக. இளைஞனே, சரித்திரம் காத்திருக்கிறது உன் சாதனைகளுக்காக. இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச வரிகளை நீங்கள் பகிர்ந்துக்க வரலாம். பிணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்மா.
1: நான் திருப்பூர் மாவட்டம் செங்கப்பள்ளி வட்டம் காடபாளையத்திலிருந்து நிர்மலா சந்திரசேகர் பேசுறேங்க மேடம்.
0: நிர்மலா சந்திரசேகர், என்ன செஞ்சுட்டு இருக்கீங்கம்மா?
1: நான் ஹவுஸ் ஒய்ஃப் தாங்க மேடம்.
0: சரிங்கம்மா, சமைச்சலாம் முடிச்சாச்சா?
1: முடிச்சாச்சுங்க மேடம்.
0: சரிங்கம்மா, நீங்க புக்கை படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான நேரத்தை நீங்க எப்படி ஒதுக்குவீங்கம்மா?
1: அதாவது சமையல் எல்லாம் முடிச்சுட்டு டைம் இருக்கும்போது எங்க ஊர்ல லைப்ரரி இருக்குதுங்க, புக் எடுத்து வந்து படிப்பேங்க.
0: சரிங்க, இப்போ அந்த சில படித்ததில் பிடித்தவர்களை நீங்க பகிர்ந்துக்குள்ள ரெடியா இருக்கீங்களா?
1: ஆ, ரெடியா இருக்கேங்க.
0: சொல்லுங்கம்மா, கேட்க ரெடியா இருக்கும்.
1: கவிஞர் தே பா பெருமாள் அவர்கள் எழுதிய சிப்பியின் கனவுங்கிற புக் ஒன்று நேற்று படிச்சேங்க மேடம்.
0: சரிங்கம்மா.
1: அது அது வந்து ரொம்ப அவர் உவமை எழுதுறதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கதை வந்து எகிப்து நாட்டில் நடக்கிற மாதிரி எழுதியிருக்கிறாரு.
0: சரிங்கம்மா.
1: எகிப்து நாடுனாவே நைல் நதி தானுங்களே, அந்த நைல் நதியை பத்தி எழுதியிருப்பாருங்க. அது கொஞ்சம் நல்லா இருந்தது, அந்த லைன் நல்லா இருந்ததுங்க. அது சொல்லட்டுங்களா?
0: சொல்லுங்கம்மா.
1: எகிப்து நாட்டின் எழில் உள்நாட்டில் நீண்ட தொலை ஒழுகி இருமருங்கும் நெடுமணல் விரித்து தன் வளக்கொழுப்பால் அந்நாட்டையே இன்பப்பேற்றின் விளைநிலமாக ஆக்கி கொண்டு செல்லும் நைல் நதி அப்படின்னு எழுதியிருக்காரு. அப்ப இன்னொரு லைன் வந்து, தமிழகத்தின் ஆறுகளை மலர் மாலைகள் என்று சொல்வதானால் இந்த நைல் நதியை மலர் கொத்துகள் நிறைந்த பெருங்காடுகள் என்று சொல்ல வேண்டும். அந்த மாதிரி நிறைய எழுதியிருக்கிறாங்க மேடம், சொல்லிட்டே போகலாம்.
0: சரிங்கம்மா, ரொம்ப அழகா நைல் நதி பத்தி சொன்னீங்க. இப்ப இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வாங்கம்மா. வணக்கம்.
2: வணக்கம்க்கா.
0: பேர் சொல்லுங்கம்மா.
2: திண்டுக்கல் மாவட்டம் தாடி கும்பலாம் சௌந்தர்யா பேசுறீங்கக்கா.
0: சௌந்தர்யா.
2: ஆமாங்கக்கா.
0: என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க?
2: நான் வீட்டுல இருந்தே தான் பண்பலை கேட்டுட்டு இருக்கேங்கக்கா.
0: சரி, நீங்க பண்பலை எத்தனை வருஷமா நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க?
2: நான் 13 ஆண்டுகளுக்கு மேலாய் கேட்டுட்டு இருக்கேங்க.
0: சரிங்க, இன்னைக்கு படித்ததில் பிடித்ததுக்கு நீங்க என்ன வரிகளை வந்து சொல்ல போறீங்க?
2: புத்தகம் பெயர் வெற்றி உறுதினுங்கக்கா.
0: சரிங்க.
2: ஆசிரியர் பாரதியார் எழுதினா.
0: சரிங்க.
2: நம்பிக்கையுடன் முயற்சி செய், வெற்றி உறுதி, அறிவு, செல்வம், தைரியம் ஆகிய மூன்றும் அவசியம் வேண்டும். பெற்றோர் தேடிய செல்வத்தின் வாழாதே, சொந்தமாக உழைத்து சாப்பிடு. ஒருவர் கஷ்டப்படும் போது அவருக்கு ஆறுதலாக பேசுவதும் தர்மம்தான். எவ்வளவு இடையூறு வந்தாலும் அதை எதிர்த்து செயலில் ஈடுபடும் போதுதான் அதற்கு இருப்பது அழகு. எதிர்பார்ப்பு இல்லாமல் பிறருக்கு உதவினால் நீயே உயர்ந்தவன். இது எனக்கு பிடிச்ச வழிங்கக்கா.
0: நல்லா இருக்குமா? வெற்றி உறுதின்ற தலைப்புல நீங்க சொன்ன வரிகள் நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம்மா.
3: வணக்கம்.
0: இணைப்பில் இருக்கும் நேயர்
3: சொல்லுங்கம்மா. தமிழருவி மணியம் எழுதியதுப்பா.
0: சரிங்கம்மா.
3: பக்கம் வந்து 9ப்பா. நிறைய தலைப்புகளை கொடுத்துருக்காரு, எனக்கு இந்த தலைப்பு பிடிச்சிச்சுப்பா. சூழலால் தானே மனிதனுடைய நடத்தை பாதிக்கப்படுது. சாக்கடை நீரில் விளைந்தாலும் கரும்பு இனிக்கிறது இல்லப்பா. பாகை கசக்கத்தானப்பா செய்து, பூ வந்து மணக்குது இல்லையா? ஆனா மனிதன் மனம் பத்தி ஏன் சூழலால் பாதிக்கப்படுற? எந்த உயிரினத்திற்கும் இல்லாத மனம் ஒன்று மனிதனுக்கு மட்டுமே இருப்பதனால் தானப்பா. சுத்தி இருக்கும் சூழலை நோக்கி மனித மன இழுக்குதுப்பா. இடத்திற்கு ஏற்றாற் போல் தன்மை மாறக்கூடி தண்ணீர்ப்பா. ஆனா எந்த தொந்தினாலும் அசுத்தப்படாமல் தன் தூய்மையை காத்து நிற்பது நெருப்புப்பா. அப்ப நம்ம மனம் வந்து நெருப்பாயிட்டா எந்த கரையானாலும் அழுத்து விட முடியாதுப்பா. மனத்தை பத்தி நல்லா சொல்லியிருக்காருப்பா.
0: சரிங்கம்மா.
3: வாய்ப்புக்கு நன்றிப்பா.
0: நன்றிம்மா.
4: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
2: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி. கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.

0: தேவை.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பர சாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
0: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் முறுக்குமாவு, மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், சத்யா ஏஜென்சிஸ், சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னியரிசி, சிவா டெக்ஸ்டைல்ஸின் மணமகள் தீபாவளி கொண்டாட்டம், மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மோவா மாணிக்கமன்கோ தங்க நகை மாளிகையின் நல்வாழ்த்துகள்.

0: தீபாவளினா வெறும் பட்டாசும் பலகாரமும் மட்டும் இல்ல, அப்பா வாங்கி கொடுக்கற புது சட்டையில பெருமைப்படுற மகனோட மகிழ்ச்சி, நமக்காக வேலை செஞ்சு நம்மளோட அங்கமா நம்ம கூடயே வாழ்றவங்களுக்கு நாம குடுக்கற பரிசால ஏற்படுற மகிழ்ச்சி, நம்ம சொல்ல நினைக்கிற அன்ப சொல்லாம சொல்ற ஒரு அழகான மொழிதான் புத்தாடைகள். அப்படி அழகான இந்த தீபாவளி கொண்டாட்டத்துல உங்கள் மனம் மேலும் மேலும் மகிழ சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகிழ் தீபாவளி கொண்டாட்டம். 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்கும் அனைவருக்கும் அழகான பரிசு சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும்
1: கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், வாழ்ந்த தமிழ் எழுத்தாளர்களை கொண்டாடுவோம்.
2: வரம்புரிதான், பிரதாபம் முதலியார் சரித்திரம் என்ற தமிழின் முதல் நாவல் எழுதிய
1: மாயூரம் வேதநாயகம் பிள்ளை
2: ஆகியோரது பிறந்த நாளை அக்டோபர் 14 கொண்டாடுவோம். அக்டோபர் 14 நாளை நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
1: நீங்கள் வாங்கும் 916 HUID தங்க நகைகளுக்கு சேகோலி சேதாரம் இல்லை.
2: மணப்பெண்ணின் மாணிக்க தேர் நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
3: கோடை பண்பலையில் இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
4: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
5: கோடை பண்பலை 100.5 சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகள் தீபாவளி கொண்டாட்டம்.
0: சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகள் தீபாவளி கொண்டாட்டம். 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்கும் அனைவருக்கும் அழகான பரிசு சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
6: மணப்பெண்ணின் மாணிக்க தேர் நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
2: அக்டோபர் 14 நாளை நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
1: நீங்கள் வாங்கும் 916 HUID தங்க நகைகளுக்கு சேகோலி சேதாரம் இல்லை.
5: வழங்கிய மகளிர் நேரம்.
7: சகோதரிகள் எல்லாமே தங்களுக்கு பிடிச்ச வரிகளை வந்து அழகாக பயந்து கொண்டிருக்காங்க. நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 மகளிர் நேரத்தில் படித்ததில் பிடித்தது. அருமையான வரிகளோடு நம்மை சந்திக்க காத்திருக்கும் அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
8: நம் நிலையத்தில் பணிபுரியும் அனைவருக்கும் மற்றும் உங்களுக்கும் இனிமையான மதிய வணக்கம் மேம்.
7: வணக்கம்மா, பேர் சொல்லுங்க.
8: ஈரோடு கள்ளிப்பட்டி பிரச்சனை செந்தில்குமாருங்க மேம்.
7: சரிங்கம்மா.
8: மேம் ஒரு வாழ்த்து சொல்லணுங்க மேம்.
7: சரி சொல்லுங்கம்மா.
8: என் செல்லத்தங்கம் லோகேஸ்வரனுக்கு நாளைக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லிருங்க மேம்.
7: லோகேஸ்வரனுக்கு கோடை பண்பலை சார்பாக பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மா. இன்னைக்கு நீங்க என்ன
8: விஷயம் மேம்? இன்னைக்கு கிணத்த கண்டுபிடிச்சிட்டங்க மேம். காலையில அமைச்சர் மன்னர் கிணத்த காணோம்னு சொன்னாங்களா மேம்? கண்டுபிடிச்சிட்டங்க மேம்.
7: சரிங்கம்மா, கண்டிப்பா உங்கள்கிட்ட நான் சொல்றேன். அமைச்சர்ட்டையும் மன்னர்ட்டையும் நான் சொல்றேன்.
8: சரிங்க மேம். புக்கோட பேர் வந்து பொற்காலங்க மேம்.
7: சரிங்கம்மா.
8: சாதிக்கு ஆசைப்படுங்கிற தலைப்புங்க மேம். இல்லைங்க மேம், சாரிங்க மேம், சாதிக்கு ஆசைப்படும் புக் பேருங்க.
7: சரிங்க.
8: ஆசிரியர் வந்து டாக்டர் சே சைலேந்திர பாபு IPSங்க மேம்.
7: சரிங்கம்மா. அவருடைய புத்தகங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிச்ச எழுத்தாளரும் அவர்தாங்க.
8: அதாங்க மேம், பொற்காலங்கிற தலைப்புங்க மேம்.
7: சரிங்கம்மா.
8: ஒரு வருடத்தின் அருமை அறிய ஒரு வகுப்பில் தோல்வியடைந்த மாணவனை கேள். ஒரு மாதத்தின் அருமை அறிய ஒரு மாதம் முன்னதாக பிரசவித்த தாயை கேள். ஒரு வாரத்தின் அருமை அறிய வாராந்திர இதழாசிரியை கேள். ஒரு நாளின் அருமை அறிய சந்திக்க காத்திருக்கும் காதலரை கேள். ஒரு நிமிடத்தின் அருமை அறிய தொடர்வண்டியை சற்றே தவறவிட்டவரை கேள். ஒரு வினாடியின் அருமை அறிய மயிரலையில் விபத்திலிருந்து தப்பியவரை கேள். ஒரு இமைப்புலதின் அருமை அறிய ஒலிம்பிக்கில் வெள்ளிப்பதக்கம் வென்றவரை கேள்.
7: சரிங்கம்மா. இது வந்து நேரத்தோட அருமையை விவரிக்கும் அழகான வரிகளை நீங்க சொல்லியிருக்கீங்க.
8: ரொம்ப நன்றிங்க மேம்.
7: சரிங்கம்மா, இப்ப உங்களுக்காக கோடை பண்பலை 100.5 நாம் எல்லாரும் கேட்கலாம் ஒரு பாடல்.

0: யானு, என்ன ஸ்பெஷல்?
1: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
2: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
3: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
5: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
6: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி. கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
7: கொண்டாடுவோம், கொண்டாடுவோம் வாழ்ந்த தமிழ் எழுத்தாளர்களை.

0: போராடுவோம்.
1: வரம்புரிதான், பிரதாபம் முதலியார், சரித்திரம் என்ற தமிழின் முதல் நாவல் எழுதிய
0: மாயூரம் வேதநாயகம் பிள்ளை
1: ஆகியோரது பிறந்த நாளை அக்டோபர் 14 கொண்டாடுவோம். அக்டோபர் 14 நாளை நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
0: நீங்கள் வாங்கும் 9 தங்க நகைகளுக்கு சேகோலி சேதாரம் இல்லை.
1: மணப்பெண்ணின் மாணிக்க தேர் நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
2: கோடை பண்பலையில் இன்று பிற்பகல் 1 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
3: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: எண்ணங்களின் வண்ணம் சேர்ந்த வரிகளோடு பயணித்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 மகளிர் நேரத்தில் படித்ததில் படித்தது. நேரம் 12:38. இணைப்பில் இருக்கும் நேயர் வாங்க, வணக்கம்.
5: அன்பு சகோதரிக்கு மதிய வணக்கம் கூறி பண்பலையில் இணைப்பது நாமக்கல் மாவட்டம் ஓலப்பளையத்திலிருந்து விஜயலட்சுமி மதிவானன்.
4: சொல்லுங்கம்மா விஜயலட்சுமிமா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்கம்மா?
5: ஒரு பக்கம் வெளியில போயிட்டு அவசரமா வந்தேங்க மேடம்.
4: சரிங்கம்மா,
5: இதுலதான் கொஞ்சம் எனக்கு பிடிக்குங்க மேடம் இந்த நிகழ்ச்சி.
4: சரிங்கம்மா,
5: அதனால அவசரமா வந்து போட்டேன். லைன் கிடைச்சு
4: வேலையை முடிச்சிட்டு வந்தீங்களாமா, வேலையை முடிக்காமலே வந்துட்டீங்களாமா?
5: இல்ல அதெல்லாம் முடிச்சிட்டு ஒரு
4: சரிங்கம்மா
5: ஒரு பெரிய காரியத்துக்கு போயிட்டு வந்தேங்க மேடம்.
4: சரிங்கம்மா சரிங்கம்மா,
5: வீட்டு வேலையெல்லாம் காலையில முடிச்சு வச்சுட்டு போயிட்டேங்க மேடம்.
4: சரிங்க,
5: அதுல ஒண்ணு அது போனது சாப்பிடலாம். இப்ப இதுக்காகவே நான் அவசரமா ஓடியேன்னு.
4: இதுக்காகவே உங்களுக்கு ஒரு பாராட்டுக்கள்மா, வாழ்த்துக்கள். நீங்க சொல்ல வந்த வரிகளை நீங்க சொல்லுங்க.
5: சரிங்க மேடம்.
4: சரிங்கம்மா,
5: நான் வந்து படிச்சு போகணும். என்றென்றும் இருக்கும் இளைய தலைமுறைக்காகன்னு வைரமுத்து எழுதியிருக்கிறாங்க மேடம்.
4: சரிங்கம்மா,
5: அதாவது இந்த படிக்கிற பிள்ளைகளுக்காகவே இந்த புக்குங்க மேடம். இதை படிச்சா ரொம்ப நல்லா இருக்குங்க மேடம்.
4: சரிங்கம்மா,
5: அதுல சாதனைக்கு ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க மேடம். அது சாதிப்பதற்கும் வயதிற்கும் சம்பந்தம் இல்லை. அதாவது ஈட்டி இமாலய கவிதைகள் இயற்றி முடித்தது 24. பாரதி தன் சாதனைகளை முற்றுப்புள்ளி வைத்து கொண்டது 39. பகத்சிங் சரித்திரத்திற்கே ரத்த தானம் செய்தது 23. மகாகவி பைரவன் மரித்து போனது 30 மாணிக வாசகர் மண்ணில் வாழ்ந்தது 24 என வெண்பா ஒன்று சாட்சி சொல்கிறது. இயேசு பெருமான் சிலுவை சுமந்தது முள்மகுடம் தெரித்தது 31. அலெக்சாண்டர் வெல்வதற்கு இனிமேல் தேசம் இல்லை என்று திகைத்து போன வயது 32. பட்டுக்கோட்டை பாட்டுலகை கட்டியாண்ட பட்டுக்கோட்டை இத்தனை அதிர்வுகளை ஏற்படுத்தியது 29. எனவே இளைஞனே, சாதிப்பதற்கும் வயதிற்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிறாங்க மேடம். இது அவசரத்துல இந்த புக்கை எடுத்துட்டு வந்தேன் மேடம். இதுக்கு எனக்கு ரொம்ப இந்த புக்கை முடிச்சுட்டேங்க மேடம், படிச்சு முடிச்சுட்டேன்.
4: சரியம்மா, தொடர்ந்து வாசிப்ப கண்டினியூ பண்ணுங்க, நல்ல நல்ல புக்கங்களை படிங்க. கோடை பண்பலை சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள். இவங்க வயது தடை இல்லைன்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன வந்து வைரமுத்து புத்தகத்துல வந்து படிச்சேன்னு சொன்னாங்க. நான் வந்து பல்சுவேசு செய்திகள் பா தங்கரதி அவங்க எழுதின புத்தகத்திலிருந்து வயது தடை இல்லை அப்படின்ற தலைப்புல வந்து நிறைய துணுக்குகள் படித்தேன். அதெல்லாம் இப்போ உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். தலை சிறந்த உலக ஓவியர் மைக்கேல் ஏஞ்சலா 88 வயதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சர்ச் ஆஃப் மரியா அப்படின்ற கடை வேலையில் ஈடுபட்டிருக்காங்க. அவர் அப்போ 88 வயதில் வரைந்த ஓவியங்களும் சிற்பங்களும் என்ன செஞ்சுருக்கு அப்படின்னா, உலக மக்கள் பாராட்டும் வகையில் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லைங்க, 70 வயதுக்கு மேலேயும் நம்ம நாட்டில் வந்து சுறுசுறுப்பாக நம் நாட்டை வந்து முன்னேற்ற பாதையில் கொண்டு போனவர் யார் அப்படின்னா, டாக்டர் APJ அப்துல் கலாம். இன்னொன்று என்ன அப்படின்னா, உலக புகழ்பெற்ற நாவல் ஆசிரியர் வந்து ரஷ்ய இலக்கிய மேதை 82 வயதில் ஒரு புக் எழுதியிருக்காரு. அது என்ன புத்தகம் அப்படின்னா, என்னால் சும்மா இருக்க முடியாது அப்படின்ற புத்தகத்தை எழுதியிருக்காங்க. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அறிமுக மகளிர் 24 24 26, அனைத்து மகளிர் 24 24 29 என்ற இணைக்கு அழைக்கலாம். கொடைக்கானல் முன் இணைப்பிற்கு 0 45 42 இணைத்து வாருங்கள் நிகழ்ச்சி. இனி நாம் கேட்கலாம் ஒரு பாடல்.

0: 12:46 இணைப்பில் இருக்கும் நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம்மா, பேர் சொல்லுங்க.
1: திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நாடார் தெரு செல்வி ரவிங்க மேடம்.
0: உங்க பேரை மட்டும் திருப்பி ஒரு முறை சொல்லுங்கம்மா.
1: செல்வி ரவிங்க.
0: சரிங்கம்மா, என்னம்மா செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: பேக்கரி வச்சிருக்கிறேங்க மேடம், வரிக்கு பண்ணி தயாரிக்கிறதுங்க.
0: சரிங்கம்மா, எத்தனை வருஷமா வச்சிருக்கீங்கம்மா?
1: ஒரு 9 வருஷம் நான் வச்சிருக்கிறேங்க மேடம். நானும் என் கணவர் வேலை செஞ்சு வியாபாரம்.
0: சரிங்கம்மா, நீங்க படிச்சதில் பிடித்த வரிகளை இன்னைக்கு என்ன கொண்டு வந்திருக்கீங்க மனிதர்களுக்காக?
1: அப்துல் கலாம் புக்ல இருந்துங்க.
0: சரிங்கம்மா.
1: மாணவர்களுக்கு அப்துல் கலாம் கூறும் 8 உறுதிமொழிகள்.
0: சரிங்கம்மா.
1: நான் சொல்றேங்க மேடம்.
0: சொல்லுங்க.
1: உனக்குள் ஒரு அரும் பெரு சக்தி உள்ளது, அதில் வெற்றி எண்ணத்தை வளர்த்து உன் சக்தியால் வெற்றி அடைந்தே தீர வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆசிரியர் சொல்லும் பாடங்களை அன்று இரவே படிக்க வேண்டும்.

0: அறிவிப்பட்ட மாவட்டங்களும் முன் ஆசிரியர்களின் வாழ்வு முறையை தெரிந்து அவர்களை மதித்து நடக்க வேண்டும். பெற்றோர்களிடமிருந்து நல்லொழுக்கத்தை கற்க வேண்டும். நீ பெற்ற அறிவை அனைவருக்கும் கொடுக்க வேண்டும். நீ வெற்றி பெற்று மற்றவரின் வெற்றியையும் கொண்டாடி மகிழ வேண்டும். உன் வீட்டில் ஒரு சிறு நூலகம் அமைத்து தினமும் 30 நிமிடமாவது புத்தகங்களை படிக்க வேண்டும். பிரச்சனைகள் கண்டு பயப்படக்கூடாது. தோல்வி மனப்பான்மைக்கு தோல்வி கொடுத்து விடாமுயற்சியுடன் உன்னத லட்சியத்தை அடைய வேண்டும். வெற்றி மூலகரமாக அறிவு, உழைப்பு, தைரியம், விடாமுயற்சியை பின்பற்ற வேண்டும் என்று அப்துல் கலாம் கூறியிருக்கிறார் மேடம். இந்த வரி எனக்கு மிகவும் பிடித்ததுங்க.
1: ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. தொடர்ந்து படிங்க. 12:48 நாம் கேட்கலாம் கொடை பன்மலையின் 1:05 மகளிர் நேரத்தில் படித்ததில் பிடித்தது. மீண்டும் இனியெல்லாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு.
2: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
3: தீபாவளினா வெறும் பட்டாசும் பலகாரமும் மட்டும் இல்ல, அப்பா வாங்கி கொடுக்கற புது சட்டையில பெருமைப்படுற மகனோட மகிழ்ச்சி, நமக்காக வேலை செஞ்சு நம்மளோட அங்கமா நம்ம கூடயே வாழ்றவங்களுக்கு நாம குடுக்கற பரிசால ஏற்படுற மகிழ்ச்சி, நம்ம சொல்ல நினைக்கிற அன்ப சொல்லாம சொல்ற ஒரு அழகான மொழிதான் புத்தாடைகள். அப்படி அழகான இந்த தீபாவளி கொண்டாட்டத்துல உங்கள் மனம் மேலும் மேலும் மகிழ சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகிழ் தீபாவளி கொண்டாட்டம். 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்கும் அனைவருக்கும் அழகான பரிசு சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும்.
4: கோடை பண்பலையில் இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
5: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி. கோடை பண்பலை 100.5 இப்பொழுது நாம் கேட்கலாம்.
6: ஜிம் கேன்சர் சென்டர் வழங்கும்
5: ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள்.
6: கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜிம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
7: உலகம் ஃபுல்லா கேன்சருக்கு பல சொல்யூஷன்ஸ் இருக்கலாம், ஆனா நமக்கு தேவை ஒரு நல்ல ஆன்சர். வேர்ல்ட் ஹாஸ் இட், we have it. World class cancer technology, advanced care ஒரு இடத்துல. அதுதான் ஜெம் கேன்சர் சென்டர். கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜெம் கேன்சர் சென்டர், கோவை.
5: சட்டம் சம்பந்தமான விளக்கங்களோடு இணைகிறார் சென்னை உயர் நீதிமன்ற மேனாள் நீதிபதி எஸ் விமலா அவர்கள்.
8: வணக்கம் நேயர்களே, நம்ம போன தடவை என்ன பார்த்தோம் அப்படின்னா, வேணும்னே திட்டம் போட்டு கொடுக்கற பொய் புகாருக்கும், ஒரு புகார் கொடுத்து அதை சாட்சியம் வச்சு நிரூபிக்க முடியல அப்படின்னு தள்ளுபடி செய்யப்படுற ஒரு புகாருக்கும் இடையில உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஒரு குழந்தைக்கு எதிரான ஒரு பாலியல் வன்கொடுமை நடக்கிறது நம்ம கவனத்துக்கு வரும்பொழுது நம்ம முதல்ல என்ன செய்வோம், அந்த குழந்தைய காவல் நிலையத்துக்கு கூட்டு போறது, இல்ல அவசரமா ஒரு மருத்துவ உதவி தேவைப்படும்னா மருத்துவமனைக்கு நம்ம கூட்டிட்டு போவோம். இந்த ரெண்டு இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கையில செஞ்சிடவே கூடாத ஒரு தவறு ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு கண்டிப்பா அதை வந்து கவனமா கேட்டுக்கணும். என்ன நினைப்போம் நம்மனா, இந்த குழந்தை இப்படி அலங்கோலமா இருக்கே, இப்படியே கூட்டு போறது, பாக்குறவங்க என்ன யோசிப்பாங்க அப்படின்னு நீங்க யோசிக்க கூடாது. அந்த குழந்தையினுடைய உடம்புல எந்த பகுதியில வேணாலும் குற்றம் செஞ்சவங்களுடைய சாட்சியம் வேணாலும் இருக்கலாம். சூழ்நிலைகள் வந்து சந்தர்ப்பம் இதெல்லாம் எப்பயுமே பொய் சொல்லாது. சாட்சிகள் கூட பொய் சொல்லலாம், சந்தர்ப்பம் பொய் சொல்லாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி இந்த சாட்சியங்கள் எல்லாம் குழந்தையினுடைய உடம்புல இருக்கும். அதனால கண்டிப்பா வந்து நீங்க அந்த குழந்தைய குளிக்க வைக்க கூடாது. கண்டிப்பா அந்த குழந்தையினுடைய உடைகளை நீங்கள் மாற்றக்கூடாது. இது ரெண்டும் கண்டிப்பா நீங்க செஞ்சிடக்கூடாது. நீங்க இப்ப வந்து காவல் நிலையத்துக்கு போறதுக்கு முன்னாடி என்ன ஒரு பயம் வரும்னா, எல்லாரும் முன்னிலையிலும் அந்த குழந்தைய ஏதாவது கேள்வி கேட்டுருவாங்களா, நம்ம குழந்தைய கட்டாயமா காவல் நிலையத்துக்கு அழைச்சிட்டு போகணுமா அப்படின்னு எல்லாம் உங்களுக்கு ஒரு சிந்தனை வரும். கண்டிப்பா வந்து குழந்தைய காவல் நிலையத்துக்கு கூட்டு போகணுங்கிற அவசியம் இல்லை. நீங்க போய் புகார் கொடுத்தா போதுமானது. அதே சமயத்துல அந்த குழந்தைய எங்க விசாரிக்கணும் அப்படின்னா காவல்துறையினர் தான், அதுவும் சீருடைய அவங்க போட்டுக்காம யூனிஃபார்ம்

0: போடாம வீட்டுக்கு வந்து வீட்டுல குழந்தைக்கு வசதியான ஒரு இடத்துல தான் குழந்தை வந்து எங்க வசதியா ஃபீல் பண்ணுதோ அந்த இடத்துல மட்டும்தான் குழந்தைய விசாரிக்கணும்னு சட்டத்துல இருக்கு. அதனால நீங்க காவல் நிலையத்துக்கு அழைச்சிட்டு போறதை பத்தி நீங்க பயப்படவே வேண்டாம். உங்களுக்கு இன்னொரு சந்தேகமும் வரும், ஒரு காவல் நிலையத்துக்கு போனா சம்பவம் இங்க நடக்கல, அங்க போ இங்க போன்னு நம்மளாலேயே விடுவாங்களோ அப்படின்னு. அப்படி இல்லை, இந்த புது சட்டத்துல சம்பவம் எந்த காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்டு நடந்திருந்தாலும் எங்க நீங்க போய் புகார் கொடுக்கறீங்களோ அவங்க தான் இந்த புகாரை முதல் தகவல் அறிக்கையாக பதிவு செய்யணும் அப்படின்னு சட்டம் சொல்லுது. இதுக்கு 0 FIR அப்படின்னு பேரு. அந்த முதல் தகவல் அறிக்கை பதிவு செஞ்ச உடனே அதுக்கு உங்களுக்கு ஒரு நகலும் கொடுப்பாங்க. அதனால நீங்க அதை பத்தி யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, காவல் நிலையத்துக்கு நீங்க கூப்பிட்டுட்டு போகல அப்படின்னாலும் கூட கூப்பிட்டுட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, கூப்பிட்டுட்டு போகும்போது இரவு நேரத்துல எந்த காரணத்துக்காகவும் காவல் நிலையத்துல ஒரு குழந்தைய வைக்கவே முடியாது. அப்படி இங்க குழந்தை இருக்க சொன்னாங்கன்னா நீங்க கண்டிப்பா அதை ஒபே பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நீங்க அதை அந்த குழந்தைய நீங்க கூப்பிட்டு வந்துடலாம். நீங்க சொல்லிட்டே கூட கூப்பிட்டு வரலாம், நைட் நேரத்தில் நாங்க வச்சுக்க மாட்டோம் அப்படின்னு. குழந்தைய காவல் நிலையத்துக்கு கூட்டு போக கூடாதுன்னு சொல்றதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, குற்றவாளியே அந்த குழந்தை இன்னொரு முறை வந்து நேரில் பாத்திரக்கூடாது அப்படிங்கிறது தான். ஏன்னா காவல் நிலையத்தில் குற்றவாளி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, அதனால அதை பாத்திரக்கூடாது அப்படிங்கறதும் தான் ஒரு காரணம். அந்த குழந்தை வந்து அங்க வாக்குமூலம் பதிவு செய்யும் போது அவர்களுக்கு புரியாத மொழியில பேசினாலோ, உதாரணத்துக்கு தமிழ் இல்லாத வேறு மொழியில பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ மொழிபெயர்ப்பாளர் உதவி அப்படின்னு நம்ம கேட்டு வாங்கிக்கலாம். அல்லது சிறப்பு தேவை இருக்கிற குழந்தை அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் எஜுகேட்டர், அதாவது சிறப்பு உதவியாளர், சிறப்பு நிபுணர், அவங்களோட உதவியும் நம்ம கேட்டு வாங்கிக்கலாம். அதனால் பெற்றோர்கள் எந்த விதமான இன்ஹிபிஷனும் இல்லாமல், அதாவது மனத்தடைகள்னு சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் போய் நிம்மதியாக ஒரு அமைதியான ஒரு மனநிலையில் போய் புகார் கொடுக்கலாம். அடுத்த தடவை இதை வந்து மருத்துவமனைக்கு ஒரு குழந்தைய அழைச்சிட்டு போகும்போது அங்கே எதெல்லாம் மருத்துவர்கள் பார்க்கணும், எதெல்லாம் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி பேசுவோம். உதவிக்கு 1098. நன்றி, வணக்கம்.
1: சட்டம் சம்பந்தமான விளக்கங்களை தந்தார் சென்னை உயர்நீதிமன்ற மேனாள் நீதிபதி எஸ் விமலா அவர்கள். நேயர்களே, இந்த நிகழ்ச்சி வாயிலாக நீங்களும் சட்ட உதவி பெற விரும்பினால் நிலைய இயக்குனர் ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள் நிகழ்ச்சி, கோடை பண்பலை 100.5, கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு உங்கள் கேள்விகளை அனுப்பி வையுங்கள். கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது
2: ஜிம் கேன்சர் சென்டர் வழங்கிய
1: ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள்.

பக்கங்கள் முடிந்தாலும் நல்ல புத்தகம் தரும் சிந்தனைகள் முடிவதில்லை. நிகழ்ச்சி முடிந்தாலும் நாம் பகிர்ந்து கொண்ட நல்ல கருத்துக்கள் மனதில் தொடர்ந்து பயணிக்கட்டும். வாசிப்பை நேசிப்போம், நல்ல சிந்தனைகளை விதைப்போம். நன்றி நேயர்களே.

0: கவர்ந்த கோடை பண்பலை வானொலி 100.5.
1: கோடை பண்பலையில் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
2: என்ன அண்ணாச்சி, வீட்டு விசேஷத்துல விருந்து வச்சு ஜமாயிச்சிட்டீங்க, ஊ மாதிரி சாப்பாடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தான் அண்ணாச்சி இலையில பார்த்தேன்.
3: இல்ல, நம்ம தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியில சமைச்சது வீட்டுக்கு மட்டும் இல்ல விருந்துக்கும் சிறந்தது. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்
2: ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா
3: அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.

வணக்கம் நேயர்களே. ஆரம்ப காலங்களில் கருப்பு வெள்ளை நிறத்திலேயே திரைப்படங்கள் வெளிவந்தன. பின்பு 1934 வாக்கில் கையால் வண்ணம் தீட்டப்பட்ட படமாக சீதா கல்யாணம் எனும் திரைப்படத்தில் சில காட்சிகள் இடம்பெற்றன. பின்பு 1940 வெளியான பக்த சேதா கைகளால் வண்ணம் தீட்டப்பட்ட முதற் படமாக அறியப்படுகிறது. அப்போது கருப்பு வெள்ளையில் படமாக்கப்பட்டு ஒவ்வொரு ஃப்ரேமிலும்

வண்ணம் தீட்டி கலர் படமாக்கப்பட்டதாங்க. அதே நேரத்தில் முழு படமும் வண்ணப்படமாக தீட்டப்பட்டதாக ஹரிதாஸ் விளங்குகிறது. அடுத்து கேவா கலர் வந்தது. 1952 கல்யாணம் பண்ணிப்பார், வண்ணத்தில் மின்னினாலும், அலிபாபாவும் 40 திருடர்களும் திரைப்படமே முழு கேவா கலர் திரைப்படமாக அறியப்படுகிறது. பின்னர் டெக்னிக் கலர் வந்தது. அடுத்ததாக இஸ்மன் கலர் வந்தது. ஆர்போ நிறம் கூட அதுக்கப்புறம் வந்தது. இப்படி பல வண்ணங்களில் திரைப்படங்கள் உருவானதால் கருப்பு வெள்ளை 1989 முழு திரைப்படமான சந்தியா ராகத்தோடு விடை பெற்றது. பின்பு ஒரு சில படங்களில் குறிப்பிட்ட காட்சிகள் அல்லது சில காட்சிகள் மட்டுமே கருப்பு வெள்ளையில் எடுக்கப்பட்டன. இப்படி கருப்பு வெள்ளை ஏறக்குறைய 90 தொடக்கம் வரை வந்தாலும் எம்ஜிஆர் 1972 இந்த கருப்பு வெள்ளை படங்களை நடிப்பதில் நிறுத்திவிட்டார். இந்த மாதிரி கருப்பு வெள்ளை படங்களில் நடிக்கிறதையே முற்றிலும் நிறுத்திவிட்டார். அவரின் கடைசி கருப்பு வெள்ளை திரைப்படமான அன்னமிட்ட கை, அது 1972 வெளிவந்தது. அந்த படத்தில் இடம்பெற்ற பாடலோடு தொடங்குகிறது கொடை பண்பலை 100.5 MHz நெஞ்சில் நிறைந்தவை. தருமபுரி பாலக்கோடு பாபா ஜானின் விருப்பத்திற்காக பாடலை பாடியிருக்கிறார் பி. சுசீலா.

0: சர்ஜரின எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், ஏவிஎம் போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் VIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
4: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
5: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
6: தீபாவளினா வெறும் பட்டாசும் பலகாரமும் மட்டும் இல்ல, அப்பா வாங்கி கொடுக்கற புது சட்டையில பெருமைப்படுற மகனோட மகிழ்ச்சி, நமக்காக வேலை செஞ்சு நம்மளோட அங்கமா நம்ம கூடயே வாழ்றவங்களுக்கு நாம கொடுக்கற பரிசால ஏற்படுற மகிழ்ச்சி, நம்ம சொல்ல நினைக்கிற அன்ப சொல்லாம சொல்ற ஒரு அழகான மொழிதான் புத்தாடைகள். அப்படி அழகான இந்த தீபாவளி கொண்டாட்டத்துல உங்கள் மனம் மேலும் மேலும் மகிழ சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகிழ் தீபாவளி கொண்டாட்டம். 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்கும் அனைவருக்கும் அழகான பரிசு. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
7: கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், வாழ்ந்த தமிழ் எழுத்தாளர்களை கொண்டாடுவோம்.
8: வலம்புரிதான் பிரதாபம் முதலியார் சரித்திரம் என்ற தமிழின் முதல் நாவல் எழுதிய
7: மாயூரம் வேதநாயகம் பிள்ளை
8: ஆகியோரது பிறந்த நாளை அக்டோபர் 14 கொண்டாடுவோம். அக்டோபர் 14 நாளை நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
7: நீங்கள் வாங்கும் 916 HUID தங்க நகைகளுக்கு சேகோலி சேதாரம் இல்லை.
8: மணப்பெண்ணின் மாணிக்க தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
9: அடுக்களை வழியே வாசனை வீசும் அன்பின் சுவையோ நாவல் கூடும். உறவுகள் கூடி மகிழ்ந்துண்ணும் பண்டிகை காலத்தில் பலகாரம் செய்திட நாளொரு தீபாவளி பலகாரம். பலகார குறிப்புகளோடு கரூர் மணி மாஸ்டர்.
10: கோடை பண்பலை நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். நான் உங்கள் மணிமாஸ்டர். இந்த தீபாவளியை இனிப்பு பலகாரங்களோடு நம்ம கோடை பண்பலையில் கொண்டாடி மகிழ நாள்வொரு இனிப்பு பலகாரமாய் இன்று நாம் தெரிந்து கொள்வது தேங்காய்பால் முறுக்கு. சாதாரணமாக செய்யக்கூடிய முறுக்குடைய சுவையும் தேங்காய்பால் ஊற்றி செய்யக்கூடிய முறுக்குடைய சுவையும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வித்தியாசமாக இருக்குங்க. தேங்காய்பால் ஊற்றி செய்யும் போது அதில் வரக்கூடிய ஒரு சுவை, மனம், அந்த டேஸ்ட் பார்த்தீங்கன்னா முறுமுறுப்பு என பல வகையில் அழகாகவும் இருக்கும், சுவையாகவும் இருக்கும், வெண்மையாகவும் தெரியும். அப்படிப்பட்ட இந்த முறுக்கு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதற்கு தேவையான பொருள்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அரிசி மாவு 500 கிராம். இந்த அரிசி மாவு பார்த்தீங்கன்னா எப்பயுமே தரமான அரிசியாக வாங்கி பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அரிசி மாவோட பண்ணுறதோட அரிசி மாவை நீங்கள் ஆட்டி பண்ணீங்கன்னா இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் அது பக்குவமாக செய்யணும். இதுக்கு உளுந்தம் பருப்பு பார்த்தீங்கன்னா 100 கிராம். இதை வந்து லேசாக உளுந்தம் பருப்பை கலர் ஆகாமல் வறுத்து பவுடர் பண்ணி எடுத்துங்க. இதுக்கு கெட்டியான தேங்காய் பால், அதாவது முத்தனை தேங்காய் இருக்குது பார்த்தீங்களா, அதோடைய பால் எடுத்தீங்கன்னா நல்லா மணமாக இருக்கும். அந்த பால் வந்து கலர் ஆகாமல் பியூர் ஒயிட்டாக 200 மில்லி பால் எடுத்துக்குங்க. இதோடு சேர்த்து வெண்ணெய் ஒரு 50 கிராம், அதாவது பசு வெண்ணெய் தான் நீங்கள் எப்பயுமே பலகாரத்துக்கு பயன்படுத்தணும். அப்போ தான் ரொம்பவே சுவை அருமையாக வரும். பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன், எள்ளும் 1/2 டீஸ்பூன், உப்பு உங்களுடைய தேவைக்களவாக நீங்கள் சேர்த்துக்கலாம். முறுக்கு பொரிப்பதற்கு தேவையான ரீஃபைண்ட் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நல்ல நம்பர் 1 பிராண்ட் ஆயில் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா தேங்காய் எண்ணெயை நீங்கள் தாராளமாக செக்கெண்ணெய் கிடச்சா செக்கெண்ணெயில் பயன்படுத்துங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்காய்பால் முறுக்கு இன்றைக்கி நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிறீங்க, அதுலேயே அது கூடவே வந்து நம்ம அரிசி மாவையும் உளுந்த மாவையும் போட்டுட்டு இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க உப்பு, ஜீரகம், எள் மற்றும் பெருங்காயத்தூள், சிறிது பட்டர் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தேங்காய் பாலை எடுத்து சிறிது சிறிதாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்ல மை மாதிரி மாவை வந்து நல்ல மிக்சிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சப்பாத்தி மாவு அளவுக்கு கெட்டியாக இருக்கக்கூடாது, அதோட மாவு ரொம்ப

0: ரொம்ப மிருதுவாக இருக்கணும், நல்லா மென்மையாக இருக்கணும். அப்போ தான் ரொம்ப நல்லா இருக்கும். இதை நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் அப்படியே ஒரு நல்ல மிருதுவாக இருக்கும், அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். அதை ஒரு ஈரத்துணியை போட்டு ரெடி பண்ணி வச்சுங்க. இப்போ நம்ம வந்து ஒரு முறுக்கு குழாய் எடுக்கிறோம். அந்த குழாயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பமான அச்சு, அதாவது சில்லு அப்படின்வாங்க, ஒரு ஓட்டை, ரெண்டு ஓட்டம், மூணு ஓட்டை இருக்கும். என்ன மாதிரி ஓட்டை வேணுமோ அந்த மாதிரி ஓட்டையை போட்டு அழகாக நிதானமாக ஒரே மாதிரியாக சரியான நேரத்தில் சுற்றி விட, அப்படியே அழகாக ஆயிலில் நீங்கள் சுற்றி விட்டீங்கன்னா அப்படியே தேங்காய் பால் அப்படியே முறுக்கு பார்த்தீங்கன்னா பியூர் ஒயிட்டாக உங்களுக்கு வரும். எல்லா முறுக்கையும் மிதமான சூட்டில் சுட்டெடுக்கணும். அப்போ தான் கலர் ஒரே மாதிரி கிடைக்கும். முறுக்கு சுட்ட பிறகு ஆயிலை நல்லா வடிச்சிட்டு நன்றாக ஆறிய பின்பு தான் பாதுகாப்பான பாத்திரத்தில் போட்டு வைக்கணும். இப்படி புதுமையாக நீங்கள் விதவிதமாக உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா பெரியவங்கலேருந்து சின்னவங்கலேருந்து நம்மளுடைய கெஸ்ட் வரைக்கும் எல்லாமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நமக்கு ஆரோக்கியமாகவும் கூட இருக்கும். நம்மளே முறுக்கு சுட்டு நம்மளே சாப்பிட்ட ஒரு ஃபீல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மகிழ்வாக இருக்கும். எக்கனாமிக்கலும் ரொம்பவே நமக்கு சேவாக இருக்கும். இந்த தீபாவளிக்கு நீங்களே உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். முறுக்கு மாவை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து முன்கூட்டியே நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ரெடி பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டு முறுக்கிட்ட போங்க. ஏன்னா நேரமாக முறுக்கு வந்து நமக்கு கலர் செவந்துடும். இப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு முறுக்கு ரொம்பவே அழகாக வரும். நீங்களும் ஒரு முறுக்கு செஞ்ச ஒரு ஃபீலிங் இருக்கும். நீங்கள் சமைக்கும்போது ஒரு மகிழ்ச்சியாகவும் இருக்கும். இந்த தீபாவளியில் மீண்டும் நாளை ஒரு இனிப்பு சோமாசுடன் தீபாவளி பலகாரத்துடன் நான் உங்கள் மணிமாஸ்டர். நன்றி.
1: குறிப்பறிந்து செய்யும் பலகார கலையை நாமும் கற்றிட பலகார குறிப்புகளை வழங்கினார் கரூர் மணிமாஸ்டர். பண்பலையில் இணைந்திருக்கிறோம் தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவையில்.
2: அட என்றா பசுபதி, எதுக்குடா உட்கார்ந்து அரிசியவே பாத்துட்டு இருக்க?
3: அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, எந்த அரிசியில சமைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
2: அதுல என்ன சந்தேகம், நம்ம தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா? ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: ஆகட்டுங்கண்ணா, இனிமேல் தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடலாம்.
4: நேரம் 1:15, கொடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் நெஞ்சில் நிறைந்தவை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். நேர்களே, பகல் 2 மணிக்கு வென்றார் வந்தார். இன்று சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைய காத்திருக்கிறார் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் திருவிக்கா நகர் பத்மநாபன் அவர்கள். இனி பனி திரைப்பட பாடல். மணப்பாறை அமயபுரம் ராஜேந்திரன், லலிதா, கீதா, ராம் பிரசாத் முருகனின் விருப்பத்திற்காக பாடலை பாடியிருக்கின்றனர் பி.பி. ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி.சுசீலா.

0: என்ன அண்ணாச்சி, வீட்டு விசேஷத்துல விருந்து வச்சு ஜமாயிச்சிட்டீங்க, ஊ மாதிரி சாப்பாடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தான் நாச்சி இலையில பாத்தேன்.
1: இல்ல, நம்ம தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிரண்ட அரிசியில சமைச்சது வீட்டுக்கு மட்டும் இல்ல விருந்துக்கும் சிறந்தது. தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிரண்ட அரிசி தான்.
0: ஒரிஜினல் வள்ளுவர் பிரண்ட் அரிசினா
1: அது தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிரண்ட அரிசி தான்.
2: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாம்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: டீ டைம்ல அனில் முறுக்கு, டிஃபன் கூடவும் அனில் முறுக்கு, டைம் பாஸ்க்கு அனில் முறுக்கு, டடானாலும் அனில் முறுக்கு. இந்த வைப் செம்மையா இருக்கு.
2: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
3: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி, சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான் அது, நம்ம சென்னை ரைஸ் தான்.
4: கோடை பண்பலை 100.5. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் முறுக்குமாவு, மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், சத்யா ஏஜென்சிஸ், சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னியரிசி, சிவா டெக்ஸ்டைல்ஸின் மணமகள் தீபாவளி கொண்டாட்டம், மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன்கோ தங்க நகை மாளிகையின் நல்வாழ்த்துகள்.

நெஞ்சில் நிறைந்தவை தந்து கொண்டே இருக்கிறது உங்கள் கோடை பண்பலை. நான் வாழ வைப்பேன் படப்பாடலை விரும்பி இருக்கின்றனர் மதுரை கைத்தறி நகர் குமரன், ஸ்ரீதேவி, சூர்யா, வாசுகி, பார்கவி, மீரா, சீதாமணி, ரமேஷ் பாபு, மணிமாலா, மாலதி, தங்கமாயன் மற்றும் மந்தாகினி. பாடலை பாடியிருக்கின்றனர் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் பி சுசீலா.

இனி முதலாளி படப்பாடலை வழங்கவிருக்கிறது கோடை பண்பலையின் நெஞ்சில் நிறைந்தவை. தூத்துக்குடி மஞ்சள் நீர்காயல், சிங்காரவேல், சுரேஷ், முருகன், மம்சாபுரம், மீனாவின் விருப்பத்திற்காக.

0: கோடிப்பண்பலை 100 பிள்ளைந்தல் தாராபுரம் ஆர் சிதம்பர சாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் சிதம்பர சாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
1: என்ன அண்ணாச்சி, வீட்டு விசேஷத்துல விருந்து வச்சு ஜமாயிச்சிட்டீங்க, ஊ மாதிரி சாப்பாடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தான் நாச்சி இலையில பார்த்தேன்.
2: இல்ல, நம்ம தாராபுரம் ஆர் சிதம்பர சாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியில சமைச்சது வீட்டுக்கு மட்டும் இல்ல விருந்துக்கும் சிறந்தது. தாராபுரம் ஆர் சிதம்பர சாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
1: ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா
2: அது தாராபுரம் ஆர் சிதம்பர சாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
3: நேரம் 1:31. பகல் நேர இசை விருந்து நெஞ்சில் நிறைந்தவை தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோடை பண்பலை 100.5. இனி ரிஷி மூலம் படப்பாடல். ஈரோடு விஷயமங்கலம் குணசீலனின் விருப்பத்திற்காக பாடலை பாடியிருக்கிறார் TM சௌந்தரராஜ்.

0: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
1: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
2: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
3: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
5: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
6: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
7: கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், வாழ்ந்த தமிழ் எழுத்தாளர்களை கொண்டாடுவோம்.
8: வரம்புரி ஜான், பிரதாப முதலியார் சரித்திரம் என்ற தமிழின் முதல் நாவல் எழுதிய
7: மாயூரம் வேதநாயகம் பிள்ளை
8: ஆகியோரது பிறந்த நாளை அக்டோபர் 14 கொண்டாடுவோம். அக்டோபர் 14 நாளை நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
7: நீங்கள் வாங்கும் 916 HUID தங்க நகைகளுக்கு சேகோலி சேதாரம் இல்லை.
8: மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
9: கோடை பண்பலை 100.5 MHz நெஞ்சில் நிறைந்தவை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேர்களே, இன்று பிற்பகல் 3 மணிக்கு சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசியின் உயிரெழுத்து என்று தனது பிரதி மூலம் கலந்து சிறப்பிக்கிறார் அருப்புக்கோட்டை பாஸ்கரன். இனி TM சௌந்தரராஜன், பி சுசீலா இணைந்து பாடிய அரச கட்டளை படப்பாடல். அருப்புக்கோட்டை அரியசாமி கோவில் தெரு, ராஜீவ்காந்தி, வஞ்சிவேந்தன், சோமசுந்தரம், மலையரச பாண்டியன் மற்றும் ராஜாமணியின் விருப்பத்திற்காக.

0: நிகழ்ச்சியில் உங்களோடு புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள்.
1: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் சார்பாக இந்த நிகழ்ச்சியை வழங்குவதில் மகிழ்ச்சி. மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள் நிறைய பதில்களை நேயர்களுக்கு புற்றுநோய் சம்பந்தமாக சொல்லிக்கிட்டே இருக்காரு. வணக்கம் சார்.
2: வணக்கம் சார்.
1: நம்ம தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தில் என்ன அதிநவீன கருவிகள் எல்லாம் மருத்துவத்திற்காக நீங்க இப்ப கொண்டு வந்திருக்கீங்க, அதை பத்தி சொல்லுங்களேன்.
2: நம்பர் ஒன், என்ன சொல்ல விரும்புனா, இன்னைக்கு வந்துட்டு எல்லா ஊர்லேயும் ரோபோட்டிக் சர்ஜரி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இல்லாத டைம்ல, அதாவது ஆல்மோஸ்ட் 7 வருஷமா ரோபோட்டிக் சர்ஜரியெல்லாம் ஆரம்பிச்சிட்டோம். அது ஒரு முக்கியமான விஷயம். அதில் என்னென்ன பண்ணியிருக்கோன்னா, ஆயிரக்கணக்கான ஆப்ரேஷன் இப்போ ரோபோட்டிக்ஸ் மூலமாக நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நாங்கள் என்ன பார்க்குறோம், கண் கூடையாக ஒரு பேஷண்ட் வந்துட்டு முன்னாடி வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு 10-15 நாள் இருக்கிறவங்க இப்போ 2-3 நாளில் வீட்டுக்கு போகிறதுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. ப்ளஸ் எங்களுடைய முன்னாடி ஆப்ரேஷன் பண்ணும்போது நாங்கள் அறுவை சிகிச்சையில் கேன்சர்ஸ்லாம் நிறைய திருப்பி வரும். ஆனால் இப்போது கரெக்டான பேஷண்ட்டை செலக்ட் பண்ணி இந்த கரெக்டான அறுவை சிகிச்சை பண்ணிட்டோம்னா கேன்சர் திருப்பி வர்றது சான்ஸ் ரொம்ப நிறையவே குறைஞ்சிருக்கு. இது ஒரு முக்கியமான காரணம். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, நம்ம கிளாஸில் படிப்போம், ஸ்கூலில் படிக்கும்போது ஆட்டம் மாலிகுலர் லெவலில் படிப்போம். அதாவது ஒரு அணு இருக்குது, அணுவை பிரித்தா வந்து புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் அப்படின்னு வருதுன்றதை நம்ம படிக்கிறோம். அதே மாதிரி முன்னாடி நம்ம கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தில் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஒரு கேன்சர் சதை எடுப்போம், அதை மைக்ரோஸ்கோப்பில் போட்டு பார்ப்போம். மைக்ரோஸ்கோப்பில் போட்டு பார்த்தோம்னா அந்த கேன்சர் செல்ஸ் வந்துட்டு எப்படி இருக்குது, அதனுடைய வடிவத்தை வச்சு இதுதான் கேன்சர், இது கேன்சர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி வந்துட்டு என்ன பண்ணுறோன்னா, அணுக்களில் போய் மாலிகுலர் லெவல் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ஒரு ஜீன்ஸ், அந்த ஜீன்ஸில் என்ன மியூட்டேஷன் இருக்குது, அந்த டெப்த்தில் வரைக்கும் அந்த செல்லு வெளியில் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்றது மட்டும் இல்லாமல், அந்த செல்லுக்குள்ளே இருக்கிற டிஎன்ஏ ஆர்என்ஏ உடைய அமைப்பு எப்படி இருக்குது, அதில் வந்துட்டு ஏதாவது மியூட்டேஷன், அதாவது ஒரு இடத்துல பிழவு இருக்கா, இல்லை ஒரு இடத்துல சேகரிப்பு இருக்கா, இல்லை ஒரு இடத்துல ஏதாவது மாற்றம் இருக்கா அப்படின்ற கண்டுபிடிக்கிற அளவுக்கு நாங்கள் துப்பறிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி வைத்தியம் பண்ணுவோம். ஏன்னா இப்போ என்ன ஆயிடுச்சு, முன்னாடி ஒரு கேன்சர் இருக்குது, மார்பு கேன்சராக எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ட்ரீட்மெண்ட், ஒரு 50 வயசில் இருக்கிறவங்களுக்கும் அதே ட்ரீட்மெண்ட், 80 வயசில் இருக்கும் அதே ட்ரீட்மெண்ட். ஆனால் இப்போ என்ன பார்த்துருக்கோன்னா, அந்த மார்பு கேன்சரே நாங்கள் 6 விதமாக பிரிச்சிடலாம். இந்த மரபு ரீதியான விஷயங்களை வச்சு ஒரே மார்பு கேன்சரை 5-6 விதமாக பிரிச்சிடலாம். ஒரு ஒருத்தருக்கும் வைத்தியம், அதாவது ட்ரீட்மெண்ட்டும் வேறு வேறு மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி மாலிகுலர் பேஸ்டு ட்ரீட்மெண்ட்ஸ் வந்துட்டு இங்கே அதிநவீனமாக இங்கே நடந்துகிட்ருக்கு. மூன்றாவது விஷயம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கேன்சர் ஆப்ரேஷன் பண்ணோம்னா 2 பாட்டில் 3 பாட்டில் ரத்த சேதாரம் ஏற்படும். அதுக்கு வந்து நாங்கள் என்ன சொல்லுவோம், சுற்றி இருக்கிறவங்களே நீங்கள் டொனேட் பண்ணுங்கள், கூட இருக்கிறவங்க டொனேட் பண்ணுறதுக்கு கூட்டு வாங்க அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். ஆனால் இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்கோம்னா, பேஷண்ட்டே டொனேட் பண்ணுறது அவங்களே. ஸோ அவங்களுடைய அவங்கக்கிட்டேருந்தே ஒரு பாட்டில் எடுத்துக்கோ முன்னாடி, ஒரு 3 வாரம் கழிச்சு டேட் ஆப்ரேஷனுக்கு வந்தோடனே அவங்களுக்கே ஒரு பாட்டில் இருக்குது, ப்ளஸ் அவங்க பாட்டிலும் ஒரு அவங்க உடம்பு உற்பத்தி பண்ணிடும் கேன்சர். ஸோ இந்த மாதிரி நவீன விஷயங்கள் நாங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். கடைசியாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஒருத்தருக்கு கேன்சர் அப்படின்னு வந்துருச்சுன்னா அறுவை சிகிச்சையோ இல்லை கீமோதெரப்பியோ இல்லை ரேடியோ தெரப்பியோ இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. இந்த விஷயங்களை வந்துட்டு ஒரு ஃபேமிலி ரீதியமாக நம்ம பண்ணுறோம். அதாவது எல்லாருமே கலந்து ஒரு குழு முறை மாதிரி எடுத்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுனால, உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு வந்துட்டு ஒரு பரதநாட்டியம் நாட்டிய வாத்தியார் வந்தாங்க, அவங்க வந்துட்டு அப்பப்போ அரங்கேற்றம்லாம் பண்ணுவாங்க, கூட அவங்க ஸ்டூடெண்ட்ஸோடு அவங்க டான்ஸ் ஆடுவாங்க. அவங்களுக்கு தலைமுடி வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு அம்சம். அவங்களுக்கு அவங்களுக்கு மார்புக்கு புற்றுநோய் வந்தோடனே கீமோதெரப்பி கொடுக்க போகிறோம், கீமோதெரப்பி கொடுத்தா முடியெல்லாம் கொட்டுன்னு பார்த்தா இவங்களுக்கு கீமோதெரப்பி கொட்டாமல் இருக்கிறதுக்கு கேப் ஒன்று வச்சுருக்கோம். அந்த கேப் வச்சுட்டு அவங்க கீமோதெரப்பி கொடுத்தாங்கன்னா முடி கொட்டாது. ஸோ இந்த மாதிரி புது புது விஷயங்கள், ஒரு பேஷண்ட்டுடைய ஜெர்னி, இந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட் அப்போ பேஷண்ட்டுடைய பயணம் இருக்கு இல்லையா, அது மிக முக்கியமானது. அந்த பயணத்தில் எவ்வளோ சுலபமாக அவங்கள கொண்டு போய் சேர்றது வந்துட்டு நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறப்போ.
3: நேயர்களே, 45 வருஷமாக நாமக்கல் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் இந்த தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் இப்பொழுது உலகத்தரம் வாய்ந்த அறுவை சிகிச்சைகளை நாங்கள் கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு கொடுக்குறோம். ஒரு ஒரு வருஷமும் புது புது விஷயங்களை வந்துட்டு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி பேஷண்ட்டோடைய கஷ்டங்களை குறைக்கிற மாதிரி இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸை வந்துட்டு உள்ளுக்கு கொண்டாந்துட்டுருக்கோம். புற்றுநோய் குறித்த எந்த சந்தேகம் இருந்தாலும் வரும் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம், நோட் பண்ணிக்கோங்க. 7373 233 33 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. ஏதாவது கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்கலாம், நாங்கள் பதிலளிக்கிறோம்.
0: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம், தரம், தனித்துவம், தனி கவனம்.

நெஞ்சில் நிறைந்தவே தந்து கொண்டு இருக்கிறது உங்கள் கோடை பண்பலை. இணைப்பாத காணிக்கை படப்பாடல் ராஜதானி கோட்டை மரியன் சாமி ஆஞ்சல் மேரி ஆல்வினா இனியா எலோவின் பின்லியின் விருப்பத்திற்காக பாடலை பாடியிருக்கின்றனர் பி சுசிலா மற்றும் எல்ஆர் ஈஸ்வரி.

0: அணில் முறுக்கு இந்த வைப் செம்மையா இருக்கு.
1: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
2: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி, சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான் அது, நம்ம சென்னை ரைஸ் தான்.
3: பாசம் படப்பாடலை அடுத்து வழங்கவிருக்கிறது கொடை பண்பலையின் நெஞ்சில் நிறைந்தவை. நாமக்கல் அத்தப்பம்பாளையம் செந்தில்குமார், பேபி செந்தில்குமார், மோகன்குமார், யஷ்மிதா, கார்த்திகா, தாமோதரனின் விருப்பத்திற்காக.

மேயர் மீனாட்சி படப்பாடலை அடுத்து வழங்க வருகிறது கோடை பண்பலையின் நெஞ்சில் நிறைந்தவை. தாராபுரம் கொண்டரசம்பாளையம் தமிழினியன் தன்யா குகன் சாய் பிரணவ் சாய்ராம் சாய் சிறையின் விருப்பத்திற்காக.

உங்கள் கடித வழி விருப்பங்களை காற்றில் சுழல விட்டு நிறைவுறுகிறது கொடை பண்பலை 100.5 MHz-ன் நெஞ்சில் நிறைந்தவை. இனி வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறார் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் திருவிக்கா நகர் பத்மநாபன் அவர்கள்.

0: அப்பறிவா. ஆம், இது இசையின் நீர்வீழ்ச்சி. கேட்டாலே ஈடில்லா மகிழ்ச்சி. இது நம்ம கூடை பண்பலை 100.5.
1: கொடை பண்பலை 100.5 வென்றார் வந்தார். வணக்கம் நேர்களே. வென்றார் வந்தார் பண்பலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு சிறப்பான கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட நேயர், பண்பலைக்கே வந்து பங்கு பெறும் நிகழ்ச்சி தான் வென்றார் வந்தார். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பண்பலைக்கு வந்திருக்கிறாங்க திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் திருவிகா நகர் பத்மநாபன் அவர்கள். இப்போ நம்ம நிலையத்தில் நம்ம கூட இருக்காங்க. வணக்கங்கய்யா.
2: என் இனிய நண்பகல் வணக்கத்துடன் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் திருவிக்கிறது ராதே பத்மநாபன் தாங்களுடன் உரையாட காத்து கொண்டிருக்கின்றேன்.
1: அப்படியே வானொலியில் பேசுகிற மாதிரியே பேசுகிறீங்க. வானொலியில் தான் பேசிகிட்டு இருக்கோம்.
2: ஆமாம், வானொலியில் பேசினாலும் இருந்தாலும் ஒரு அந்த வானொலியோட நட்பு வந்து செல்லுங்க.
1: சரிங்க சரிங்க. வணக்கங்க. எப்படி எப்போ கிளம்புனீங்க கொடைக்கானலுக்கு வர்றதுக்கு?
2: காலையில் 6 மணிக்கு நான் கிளம்புனுங்க. பழனி வந்து 9:30 பஸ் ஏறணுங்க.
1: சரிங்க.
2: 12:30 இங்கே கொடைக்கானல் வந்தேங்க.
1: சரிங்க. பயணம்லாம் எப்படி இருந்தது?
2: பயணம் ஒரு அளவுக்கு நல்லா தான் இருந்ததுங்க. இருந்தாலும் காங்கேயத்தோட வெயில் மாறதா இங்கே கொடைக்கானலும் இருக்குதுங்க.
1: தெரியலீங்க.
2: காய்ச்சல் இருந்துட்டு வந்ததுனால இங்கேயும் அதே நிலவரம் தான் நடந்துருக்குங்க. காங்கேயத்தோட நிலவரம் தான் இங்கேயும் தெரியுதுங்க எங்களுக்கு. குளிரே கொஞ்சம் கூட தெரியல.
1: தெரியலீங்க. எல் நினோ அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அந்த இதுல இருந்து எங்களுக்குமே கொஞ்சம் வெப்பமா தான் இருக்குது.
2: அதான் மழை இல்லாததுனால எல்லா பக்கமே வெப்பம் தானுங்க. மழையாவும் போச்சுங்க. பார்க்குக்கு போகும்போது நல்லா மழைங்க, மழையில நினைச்சுதான் உள்ள பார்க்கு எல்லாம் போனங்க. அதனால அப்புறம் நேரம் ஆயிடுச்சுட்டு நாங்க கிளம்பிட்டேங்க.
1: சரிங்க.
2: வீட்டுல கூட்டிட்டு வந்தா அவங்க

0: கொஞ்சம் கார் இதெல்லாம் பிடிக்க இதாகுதுங்க, வாமிட் பண்ணிட்டாங்களா, அதனால கொஞ்சம் இடைஞ்சலா இருந்தது. சரி அங்கேயும் சுத்திட்டு இருந்த சிரமம் அப்படின்ட்டு சரின்ட்டு நாங்க போயிட்டோம்.
1: அது ஒண்ணும் இல்லைங்க, வரும்போது ஒரு சிலருக்கு சில ஒவ்வாமை காரணமாக அந்த வாமிட் வந்துட்டே இருக்கும், ஏறும்போதோ இறங்கும்போதோ இருக்கும்.
0: கொஞ்சம் இது ரெண்டு பேருக்கு கொஞ்சம் இதா இருக்கும், பையனுக்கு வீட்டுக்கு அம்மாவுக்குங்க.
1: சரிங்க, வந்துட்டு அதுக்கப்புறம் போய்க்கலாம். அதனால அதை பார்த்தோம்னா அப்புறம் எங்கேயுமே போக முடியாது. ஃபங்க்ஷன்
0: இருக்குதுங்க, நாளைக்கு ஒரு விசேஷம் இருக்கு, அதுக்கு போகணும். இங்கே வந்துட்டு போனா அப்புறம் நாளைக்கு
1: எழுந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு
0: சிரமமா இருக்குன்ட்டு வரல. நீங்க போயிட்டு வாங்க,
1: அவங்கள விட்டுட்டு வந்துட்டீங்க.
0: அவங்க வரலன்னு சொன்னாங்க, அதனால வந்துட்டு.
1: அவங்க அப்படிதாங்க சொல்லுவாங்க, நீ வாமா அப்படின்னு சொல்லி நீங்க கூப்பிட்டீங்கன்னா வந்துருவாங்க. என்ன
0: உடம்பதான் அவங்க அவங்க தான் பாத்துக்கணும், என்ன பண்றதுங்க.
1: ஏங்க நீங்க பாக்க மாட்டீங்களா?
0: நாங்க பாக்குறதா இருந்தாலும் அவங்களுக்கு அவங்க உடம்ப பத்தி தெரியும் இல்லைங்க. வந்து ஏன் நான் வந்து இருக்கிறவங்களை சீரழிவு பண்றது அப்படின்ட்டு வரலன்ட்டாங்க.
1: சரிங்க, பரவாயில்ல. என்ன பண்றீங்க?
0: நெசவு தொழில் பண்ணிட்டு இருக்கிறேங்க, போறதுதான் நெசிட்டு இருக்கிறேங்க.
1: எப்படிங்க, நூல் இதெல்லாம் வாங்கி கொடுத்துருவாங்களா இல்லை நம்மளாக இது பண்ணி தயார் பண்ணி?
0: வியாபாரி நூல் பாவெல்லாம் கொடுத்துருவாருங்க. நான் வீட்டில் கொண்டாந்து ரோல் சுற்றி நெசவு செஞ்சு கொண்டு கொடுத்தா
1: என்ன நெசவு
0: பண்றீங்க?
1: சொன்னீங்க ஒரு சேலை நெய்யறதுக்கு எத்தனை நாள் எடுக்கும்?
0: ஒரு நாள் நெய்யறை நெய்யறாங்க, ஒன்றரை நாள் ஆகுங்க.
1: நம்ம எப்படி பண்றோங்க?
0: நான்லாம் ஒன்றரை நாள் ரெண்டு நாள் ஆயிருங்க.
1: எதனால மெதுவா பண்ணுவீங்களா?
0: எங்க நெசவு எல்லாம் அவ்வளவு இது இல்லைங்க, ஏதோ வந்தா போனான்னு நெசிட்டு இருக்கிறேங்க. இங்க நெசவுல அப்படி இல்லைங்க, எல்லா தினம் ஒரு சீலை நெய்கிறீங்க இருக்கிறாங்க, அப்படி நெய்கிறாங்க. நம்மளால அப்படி முடியறது இல்லைங்க,
1: பண்ண
0: முடியும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இதா அமையுங்க. நெசவு தொழில்
1: மட்டும்
0: எல்லாம் அட்டையிட்ட எல்லாம் அடிச்சு கொடுத்துருவாங்க. நாங்க நெய்யறது மட்டும் தானுங்க, நூல் சுத்தி தாறு சுத்தி நெசவு நெய்யறது எங்க வேலைங்க. வீட்டுக்காரம்மா தாறு நூல் எல்லாம் சுத்தி கொடுப்பாங்க, அப்பப்ப கூட மாட நெசவு நெய்வாப்பிள்ளைங்க.
1: சரிங்க, தொடர்ந்து நம்ம பேசலாம்.
0: சரிங்க,
1: இப்போ முதல்ல என்ன பாடல் கேட்கலாம்?
0: பாடல்
1: வரிசையாக ஒரு பெரிய லிஸ்டே வச்சுருக்கீங்க.
0: நூறு சாமிகள் இருந்தாலும் அம்மாவை பற்றி பாட்டுங்க.
1: பிச்சைக்காரன் படத்தில்,
0: பிச்சைக்காரன் படத்துலங்க.
1: என்ன இருந்தாலும்
0: காரணங்களா, எங்கள் பெற்றெடுத்தது அம்மா தானுங்க, இந்த பூமிக்கு என்னை கொண்டு வந்தது அம்மா தானுங்க, அவங்களுக்கு முதலிடம் கொடுக்கணும் இல்லைங்க. நூறு சாமியை கும்பிட்டாலும் நம்மளை கொண்டாந்தது இந்த மண்ணு கொண்டாந்தது எங்க தாய் தானுங்க,
1: அம்மா தான்,
0: அம்மா தானுங்க.
1: அம்மாவுக்கு மட்டும் தானா? அம்மா
0: அம்மாவுக்கு இருக்குதுங்க, அடுத்தது அப்பாங்க. இருந்தாலும் அம்மாவுக்கு முதலிடம் கொடுக்கணுங்க.
1: சரிங்க, நான் எதிர்பார்த்து உங்ககிட்ட வரணும் அப்படின்னு நினைச்ச விஷயம் வேற. சரி, தொடர்ந்து பேசலாம். இப்ப பாடல் கேட்கலாம்.
0: சரிங்க.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களில் மிக மிக குறைந்த சேதாரத்தில் VIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு செய்கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
2: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி, சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
3: நேரம் 2:10 கொடை பண்பலையின் 1:05 வென்றார் வந்தார். இப்போ நமக்காக நிகழ்ச்சியில் வந்திருக்காங்க காங்கேயம் திருவிக்கா நகர் பத்மநாபன் அவங்க இருக்காங்க. ஐயா சொல்லுங்க, பாடல் கேட்டாச்சு அம்மாவுக்காக அப்படின்னு சொல்லிட்டீங்க.
4: அம்மா தான் மெயினுங்க.
3: சரிங்க, இப்போ வீட்டில் யாரெல்லாம் இருக்கிறாங்க?
4: வீட்டுக்கார அம்மா பாக்கியங்க.
3: என்ன பேசுறீங்க?
4: பாக்கியம்.
3: பாக்கியம், பாக்கியன்னு கூப்பிடுவீங்க அந்த இதில் வந்துருச்சு.
4: பாக்கியான்னு கூப்பிடுங்க.
3: சரிங்க.
4: பாக்கியம் அவங்க கூட மாட எனக்கு அப்படியே தார் நூல் சுற்றி போட்டு அப்படியே எங்க கூட தறியில் உட்காந்து நெசவு நெய்வாங்க. பொண்ணுங்க மங்கைக்கரசி, சென்னையில் ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கிறாப்பிங்க.
3: சரிங்க.
4: பையன் ஒன்று மதுசோதனங்க, அவன் கோயம்புத்தூர் ஸ்ரீசக்தி காலேஜில் 3வது வருஷம் படிச்சுட்டு இருக்கிறானுங்க.
3: சரிங்க.
4: ஏதோ குடும்பம் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்குங்க.
3: ஏதோ அப்படின்லாம் சொல்லக்கூடாது.
4: இந்த பசங்க வந்தா தான் கொஞ்சம் மேலே வர முடியுங்க. எங்கள் தொழிலாக அவ்வளோன்னு ஸ்ட்ராங்கான தொழில் இல்லைங்க. ஏதோ திருப்பூர் மாவட்டம் விஜய் டிவியில கூட கூப்பிட்டு பேட்டி எல்லாம் எடுத்தாங்க. விஜய் டிவியில கூட இது வந்துச்சுங்க. திருப்பூர் மாவட்டத்திலே 3வது இடங்க. அந்த வருஷத்துல திருப்பூர் மாவட்டம் முதலிடம் வந்ததுங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் தனியாக இப்போ படித்தது முதலிடத்ததில் எங்கள் பிள்ளை 3வது இடம் வந்ததுங்க. விஜய் டிவியில் கூட பேட்டி எடுத்து எல்லாம் போட்டு இது பண்ணாங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் பையனும் கவர்மெண்ட் ஸ்கூலு தானுங்க படிச்சுட்டு இப்போ எல்லாம் 7.5 தான் இப்போ போய் ஸ்ரீசக்தி காலேஜில் பையன் சேர்ந்து படிச்சுட்ருக்குறானுங்க 3வது வருஷம்.
3: சரிங்க.
4: ஏன்னா பெரிய லெவலில் நாங்களாம் படித்து செலவு பண்ணி படிக்க வைக்கிற அளவுக்கு நம்ம பொருளாதாரம் நம்ம கிட்ட இல்லைங்க.
3: இதுவே நிறைய படிச்சிருக்காங்களே. உங்கள் பொண்ணு என்ன படிச்சிருக்காங்க?
4: ட்ரிபிள்இங்க.
3: சரிங்க.
4: அவங்களா படிச்சதானுங்க, நாங்கள் சொல்லியெல்லாம் படிக்கலைங்க.
3: பிள்ளைங்க படிப்பாங்க.
4: நாங்கள் கண்டிஷன் எப்பவுமே பெற்றவங்க கண்டிஷன் பண்ணக்கூடாதுங்க. அவங்க மனசு வச்சு படித்தா தான் படிப்புங்க. நாம வம்பு கட்டாயம் பண்ணி படித்தா அது படிப்பு இல்லைங்க. அவங்க விருப்பப்பட்டு படிக்கணுங்க. அவங்க தான் விருப்பப்பட்டங்க. அவங்க நேரத்துக்கு எடுத்து படிப்பாங்க. நாங்கள் இந்நேரத்துக்கு எந்திரிச்சு படியாத அப்படியெல்லாம் நான் சொல்லவே மாட்டேங்க. அவங்கள பற்றி கண்டுக்கவே மாட்டேன். அவங்களா எந்திரிச்சு படிச்சுட்டு இருக்கிறாங்க. நல்லா படிச்சு நல்லா மார்க் எடுத்து இப்ப வேலையில் இருக்கிற அப்படிங்க பொண்ணு.
3: எங்க
4: சென்னையில வேலையை பார்த்துட்டு
3: இங்க திருப்பூர்ல இருந்து காங்கேயத்துல இருந்து சென்னைக்கு பொம்பளை பிள்ளைய வேலைக்கு அனுப்பிச்சிருக்கீங்க.
4: ஆமாங்க.
3: எப்படி தைரியம் அனுப்பிச்சுட்டீங்களா? அனுப்புறதுக்கு பயந்தீங்களா?
4: கொஞ்சம் பயமா தான் இருந்தேங்க. அப்புறம் இருக்கிறதுக்கு சரியாயிருச்சுங்க. எல்லா பொண்ணு போய் வருதுங்க. எல்லாம் வெளிநாட்டுல எல்லாம் போய் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி நானும்
3: நினைச்சேன். நம்ம சென்னை தானே.
4: நம்ம சென்னை தானுங்க. அப்புறம் நேற்று வருஷம் 1 வருஷத்துக்கு முன்னாடி கூட போய் பார்த்துட்டு சென்னையில் சுற்றி பார்த்துட்டு வந்தேங்க.
3: சரிங்க. அதுக்குள்ளே பொண்ணு கூப்பிட்டு போயிட்டாங்க.
4: ஆமாங்க.
3: வாங்க அப்படின்னு சொல்லிட்டு
4: வாங்க எல்லாம் போய் பார்த்துட்டுங்க. ஹாஸ்டலில் தான் தம்பி, இதில் அப்பார்ட்மெண்ட்டில் தான் ரூம் எடுத்துங்க. தங்கி இப்போ வேலை பார்த்துட்ருக்குங்க.
3: சரிங்க.
4: ரூமுக்குமே இதுக்கும் பக்கத்தில் தானுங்க.
3: பக்கத்தில் தான் இருக்கு
4: ஆபீஸும்.
3: சரிங்க. அப்போ பயம் இல்லை உங்களுக்கு? பயம் இருந்துச்சு. தைரியமாக இருக்கீங்க.
4: தைரியமாக இருக்கு.
3: முதன் முதல்ல
4: சில வீட்டுக்கு வந்துட்டு போகும்போது அப்படியே மனசு கலங்குங்க.
3: அது அப்படிதான் இருக்கும். ஏன்னா பொம்பளை பிள்ளை இல்லை.
4: பொம்பளை பிள்ளைங்க.
3: அதனால
4: அப்புறம் இருக்கிறதுக்கு சரியாயிருங்க.
3: சரியாயிடும்.
4: அது சரியாயிருங்க.
3: சரிங்க. முதல் முதல்ல சம்பளம் வாங்கி கொடுக்கும்போது எப்படி இருந்துச்சு? பொம்பளை பிள்ளை வாங்கி
4: சம்பளம் வாங்கி கையிலெல்லாம் கொடுக்கறது இல்லைங்க.
3: அப்புறம்
4: அக்கௌண்ட் இருக்குங்க.
3: ரெண்டும் ஒன்று தாங்க. அக்கௌண்ட் கையில
4: இப்பெல்லாம் அப்படி சொல்லி கொடுக்குறாங்க.
3: கேட்டு

0: இருக்காங்க கையில கொடுத்துருமா, அங்க இருந்து அனுப்பிச்சு தானே விட முடியும். அதனால
1: அக்கௌண்ட்ல இருக்க நான் வேணா எடுத்துக்கிறது மாட்டிக்கிறது அந்த மாதிரி. சிலாளுக்கு அவங்களா எடுத்து கொடுத்தா தான் வாங்குவாங்க, அப்படி இல்லைங்க என் அக்கௌண்ட்டுக்கு வருங்க, நான் வேணும்னா எடுத்து குடும்ப செலவு பண்ணுங்க. அனாவசிய செலவெல்லாம் நான் எதுவும் பண்ணிக்க மாட்டேங்க, குடும்ப செலவு பண்ணிக்குங்க.
0: இல்லை அந்த தருணம் எப்படி இருந்துச்சு? முதல் முதல்ல மகள் வந்துட்டு வேலைக்கு போயிட்டு சம்பாதிச்சு கொடுக்குறாங்க அப்படின்னு
1: சந்தோஷமா இருந்தேங்க. அதை பத்தி பிரச்சனை இல்லைன்னு வச்சுங்களேன். என்னதான் இருந்தாலும் நான்லாம் படிக்கலைங்க, நான் அஞ்சாவது தான் படிச்சுனுங்க. ஆறாவது படிக்கு போகலான்னு இருந்தால் அதுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனையை பக்கத்து ஆறாவது படிக்க போகிற ஹெட் மாஸ்டருக்கு எங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனையானதுனால அதை வச்சு நீ படிக்க போனேன்னா ஏதாச்சும் அடிப்பார் மட்டுவார், படிக்க போகணும்னு எங்கள் அப்பா போகணும்.
0: ஆனாலும் அப்போ ரொம்பவே பயந்துருக்காங்க பெற்றோர்கள்.
1: ஆமாங்க கண்டிப்பாங்க, அந்நியமணியமாக இருந்தவருங்க அந்த ஹெட் மாஸ்டர்.
0: வேற ஸ்கூலில் சேர்ந்து கூட நீங்கள் படிச்சிருக்காங்க?
1: என்ன நான் எங்கே இருந்தது சின்னமங்கல் பழைய சொந்த ஊருங்க, அங்கே தான் அஞ்சாவது படிச்சுருங்க. அது முடிஞ்சு ஆறாவதுக்கு கம்பளிமெட்டி வருவானுங்க, அங்கே வந்து அங்கே ஹெட் மாஸ்டர் அவர் தானுங்க. போனா நீ அந்த மனசுல வச்சுட்டு எவ்வளவோ அந்நியமணியமா நாங்கள் நல்ல பழக்கமா
0: இருந்தாங்க. ஆசிரியர் அப்படி இருக்க மாட்டாங்க,
1: அதுக்கு முடியல. அப்புறம் சரி பிள்ளைகளாவது நல்லா படிச்சு
0: நல்லா படிக்க வச்சுட்டீங்களா, அதுதான் சந்தோஷம் நமக்கு.
1: எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்னாலதானுங்க படிச்சாங்க, தனியார் ஸ்கூல்ல எல்லாம் பணம் கட்டி படிக்கிற அளவுக்கு நம்ம வசதி இல்லைங்க.
0: சரிங்க,
1: இருந்தாலும் புள்ள படிக்கிறதுக்கு கோயம்புத்தூர் பிஎஸ்சி ஹாஸ்டல் படிச்சாங்க, அங்கே ஹாஸ்டல் ஃபீஸ் வேணா 100,000 ரூபா கட்ட வந்ததுங்க, அப்புறம் எல்லாம் ஃப்ரீங்க. அதுக்கு வேணா லோன் போட்டு தான் படிக்க வச்சதுங்க, அதை நான் கட்டிக்கிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். அது பிள்ளையா கட்டிக்கிறதுன்னு வச்சுங்களேன், சம்பளத்தை வாங்கி கட்டிக்கிட்டு
0: இருக்குது.
1: அது நாங்கள்லாம் கட்டிக்கிறது எங்க இப்ப எங்க போனப்போ எங்களுக்கே பத்தாம இருக்குங்க. பணத்தை நாங்கள் செலவு பண்ணிட்டு
0: இருக்கிறோங்க, என்ன பண்றதுங்க?
1: அமையுது தொழில் அந்த மாதிரி அமையுதுங்க.
0: சரிங்க சரிங்க, அதுல இருந்து ஏதாவது கொஞ்சம் மேற்கொண்டு ஏதாவது இம்ப்ரூவ் பண்ற மாதிரி ஏதாவது இருக்குங்களா? நம்ம செய்யற வேலையில ஏதாவது செஞ்சுக்கலாம் அப்படின்னு ஏதாவது முயற்சி பண்ணிருக்கீங்களா?
1: இப்பதான் வேற தொழில் ஒண்ணு அப்படியே சைட்ல ஆரம்பிச்சிருக்கேன், அதை வச்சு அப்படியே சைடில் பார்த்துக்கலாம். நெசவு தொழில் பற்றி எனக்கு எடுபட மாட்டேங்குது அதிகம், அதனால வேற தொழில் அப்படியே பார்த்தா சிம்பிளாக ஆரம்பிச்சு.
0: எத்தனை வருஷமா இந்த தொழில் பார்த்துட்டு இருக்கீங்க?
1: நெசவு தொழிலே தான் எனக்கு பிறந்தா
0: அப்படி இவ்வளோ நாள் பார்த்துட்டு
1: நம்ம ஏன்னா அமைய மாட்டேதுங்க, ஒவ்வொருத்தருக்கும் சரியா அமைய மாட்டேது எனக்கு நெசவு தொழில.
0: நல்ல அனுபவம் இருக்குமே இத்தனை வருஷமா பார்த்து.
1: அனுபவம் இருந்தாலுமே தொழில் ஆக மாட்டேது.
0: இல்லை உங்களுக்கு ஒருவேளை மனசுக்குள்ள எனக்கு பிடிக்கலங்கிற மாதிரி இதை இருக்குதா?
1: நெசவு மேலேயே இப்போ வெறுப்பு வருதுங்க, அந்த அளவுக்கு மனசு வெறுத்து போச்சு நெசவு மேலே.
0: விருப்பப்பட்டு செய்யுங்க,
1: விருப்பப்பட்டு செஞ்சாலுமே எல்லாம் ஒவ்வொருத்தர் செய்கிறத பார்த்தா நமக்கு இதாக இருக்குங்க. நாம உட்காந்து தறியில் உட்காந்து நெசவு ஒவ்வொரு முன்னையெல்லாம் நல்லா தான் நெசவாயிட்டு இருந்தேங்க, இப்போ இருக்க மனசு அவ்வளவு வேதனையில்
0: போட்டிகள் நிறையா இருக்குங்கண்ணா,
1: எதிர்ப்பு தானுங்க எல்லா இவன் இப்படி இருக்கிறானா பிள்ளை நல்லா படிக்க வச்சுட்டான் அப்படி பொறாமத்தனத்தில் ஆளுக்கு ஆளு இது பண்ணதுனாலயே தொழில் ரொம்பவுமே.
0: நீங்க ஒன்றும் இல்லை, மற்றவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறதுல நம்ம கவனம் போகாம நம்ம என்ன வேலை செய்யறோமோ அந்த வேலையை சிறப்பா செஞ்சோம்னா
1: இருந்தாலும் நாம ஒண்ணு சொன்னா உடனே நாம நெசவு தான் நம்மளது வார ஒரு சில ரெண்டு சில தான் நெசிட்டுருக்கிறேன். இருந்தாலும் எல்லாருமே பொறாம தானுங்க, சொந்த மதம்
0: அவங்க நினைச்சிட்டு போறாங்க. நீங்க அதை
1: அவங்க நினைக்க நினைக்க இங்க ஏதாவது இல்ல,
0: நீங்க அவங்க யாரோ என்னவோ பண்றாங்க, நம்ம வேலையை கவனம்
1: பண்ணி செஞ்சாலுமே ஆக மாட்டேதுங்க. என்ன பண்றது?
0: இல்ல நீங்க முயற்சி பண்ணி பாருங்க, மத்தவங்க பேசுறது நீங்க சொல்ற மாதிரி பொறாமப்படுறது எல்லாம் இருக்கட்டும், நாலு பேர் எல்லாம் பார்க்கதான் செய்வாங்க, போட்டி பொறாமை எல்லாம் இருக்கும், அதுல இருந்து ஜெயிச்சு நம்ம வரணும். அப்ப நம்ம வேலையை வந்துட்டு அதுல நம்ம கவனம் செய்ய யாரோ என்னவோ பேசிட்டு போறாங்க, நம்ம வேலையில கவனம் செலுத்தி செஞ்சுட்டு வந்தோம்னா நிச்சயமா வெற்றி கிடைக்கும். நீங்க அதுல இது வெறுப்பு கொண்டுட்டு வரேன், இத்தனை வருஷம் பார்த்து பார்த்து செஞ்ச வேலை
1: செஞ்சங்க, இருந்தாலும் அவ்வளவு ஏன்னா
0: அந்த வேலை செஞ்சுதான் பிள்ளைங்களை வளர்த்துருக்கீங்க படிக்க வச்சிருக்கீங்க அப்படிங்கும் போது செய்யும் தொழிலே தெய்வம்
1: தெய்வம் தானுங்க. ஆனா மனசு அந்த அளவுக்கு
0: கவனம் செஞ்சு பாருங்க, மாற்றம் நிச்சயமா கிடைக்கும்.
1: சரி,
0: இப்ப என்ன பாடல் கேட்கலாம்? அடுத்த பாடல் தேடணுமா? தெய்வங்கள்
1: எல்லாம் தோற்று போவது
0: அப்பாவா?
1: அப்பாவுக்காகுங்க, ஏன்னா இரண்டாம் இடம் அப்பாவுக்கு கொடுக்கணுங்க, முதலிடம் அம்மாங்க. அப்பாவோட

0: அப்பா எத்தனையோ பார்த்தாருங்க, நம்மளை வளர்த்துனாங்க, அதுக்காக அப்பாவுக்காக இந்த பாட்டுங்க.
1: சரிங்க. ஆனா அந்த காலத்துல நிறைய வறுமை நிறைய கஷ்டம்லாம் இருந்து
0: கஷ்டத்துல வளர்ந்ததுதாங்க.
1: அதனால உங்களை நம்ம படிக்க வைக்கலன்னு கோச்சுக்கிறதுல நம்ம நியாயம் இல்லை. அந்த காலகட்ட
0: சூழ்நிலை
1: இப்பவுமே நம்ம சிரமம் தான் படுறோம் இல்லைங்களா. ஏதோ நம்ம கையில ஒரு வேலை இருந்தாலுமே பிள்ளைகளை படிக்க வைக்கவோ இதுக்கு சிரமம் இருக்கதான்.
0: எத்தனையோ பாட்டு இருந்தாலும் அப்பா அம்மாவுக்காக இந்த பாட்டெல்லாம் சமர்ப்பிங்க.
1: சரிங்க. இப்ப உங்களுடைய அப்பாவுக்காக இந்த பாடு.
0: அப்பாவுக்காக இந்த பாட்டுங்க.

0: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
1: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும்.
2: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
3: அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
4: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
5: மணிமணியாய் அரிசி, மல்லிகை பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
6: நேரம் 2:22. கொடை பன்மலையின் வென்றார் வந்தார். எந்த நிகழ்ச்சியில் நீங்கள் வெற்றி பெற்று இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற வந்திருக்கீங்க?
7: ஆமாங்க.
6: எந்த நிகழ்ச்சியில் பேசி?
7: செப்புக சந்தம் இல்லைங்க பேசுனேன்.
6: சரிங்க.
7: 16/8/2026 இல்லைங்க. அன்னைக்கு முழுமையாக இது பண்ணலீங்க.
6: அதிக நேரமாக
7: பேசுனதுனால பரிசு கூப்பிட்டாங்க. இந்த மாதிரி அப்புறம் உங்கள் ஃபோன் நம்பர்லாம் கொடுங்க, அட்ரஸ் எல்லாம் கொடுங்க, அப்புறம் நாங்கள் கூப்பிடுவோம், நீங்கள் வந்து பேசுறதுக்கு வாங்க அப்படின்னாங்க.
6: அது சொல்லும்போது எப்படி இருந்துச்சு? கேட்கும்
7: சந்தோஷமாக இருந்தீங்க. நேற்று மாதமே கூப்பிடுவாங்கன்ட்டு பிள்ளைய லீவ் போட்டு வந்து இருக்க
6: சொன்னேங்க.
7: ஆனால் நேற்று மாதம் கூப்பிட்றேன் கூப்பிடவே இல்லைங்க.
6: சரிங்க.
7: அப்புறம் இந்த மாதம் கூப்பிட்டாங்க ரெண்டு தடவை. இன்னும் எங்கே உறுதியாக சொல்லுவாங்களான்னு தெரியலன்ட்டு பிள்ளை லீவ் போட்டு வர சொல்லி வந்து இன்னைக்கு லீவ் போட்டு இருக்குங்க.
6: எப்போ வந்தாங்க உங்கள் பொண்ணு?
7: வெள்ளிக்கிழமை காலையில் வந்தாங்க.
6: சரிங்க.
7: வந்து வீட்டிலேருந்து வேலை பார்த்தாங்க ரெண்டு நாளாக. சனி ஞாயிறு லீவுங்க. நேற்று வீட்டிலேருந்து வேலை பார்த்துட்டு லீவ் இந்த நிகழ்ச்சிக்காக பார்க்குறக்காக தான் லீவ் போட்டு இருக்கு சொன்னேன்.

0: ஏதோ கூப்பிட்டாங்க, நாங்கள் வந்து நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இருக்கிறேங்க.
1: சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சிங்க.
0: மகிழ்ச்சிங்க.
1: இப்போ வீட்டில் அவங்கள விட்டுட்டு வந்துட்டீங்க, வீட்டில் ரேடியோ கேட்டுட்டு இருப்பாங்க.
0: ரேடியோ கேட்க சொல்லி நான் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறேங்க.
1: சொல்லியிருக்கீங்க, இல்லாட்டி நீங்கள் சொல்லாட்டி அவங்க கேட்பாங்க.
0: அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு வச்சுக்கலாம், ரேடியோவா அதிகமா.
1: அப்படி
0: பையனுக்கு போன் பண்ணி சொல்லியிருக்கிறேங்க, ஸ்வா பாட்டு நேரம் வந்தா கேட்டுப்பாரு அப்படின்னு. அப்புறம் எங்க அண்ணாரு திருப்பூர்ல இருக்கிறாருங்க, அவருக்கும் போன் பண்ணி சொன்னேன், நான் இந்த மாதிரி கொடைக்கானல் ரேடியோவில் கலந்து பேச போறேன் கேளுங்க அப்படின்னு. ரெண்டு மூணு பேர்த்துக்கிட்ட எல்லாம் சொல்லிட்டு தான் வந்தேன். இங்க கேக்கு சொல்லி
1: கேட்டுட்டு
0: இருப்பாங்க.
1: சரிங்க, திருமணமா எத்தனை வருஷம் ஆகுது?
0: திருமணமா எப்படி

0: ஊரில் இருக்கிறாருங்க, அவருக்கும் ஃபோன் பண்ணி சொன்னேன் நான் இந்த மாதிரி கொடைக்கானல் ரேடியோவில் கலந்து பேச போகிறேன் கேளுங்க அப்படின்னு. ரெண்டு மூணு பேர்த்துக்கிட்ட எல்லாம் சொல்லிட்டு தான் வந்துடுங்க, கேட்க சொல்லி
1: கேட்டுருப்பாங்க. சரிங்க, திருமணமாக எத்தனை வருஷம் ஆகுது?
0: திருமணமாக எப்படி 10, 20, 30 வருஷம் பக்காச்சு வச்சுன்னா
1: எப்படி யோசிச்சு?
0: அதையெல்லாம் மனசுல யாருக்கே வச்சுட்டு இருக்காங்க?
1: ஐயோ, அதை தாங்க ஞாபகம் வச்சிருக்க முடியும். அதை விட வேற முக்கியமான விஷயம் இருக்குதா?
0: அந்த அளவுக்கெல்லாம் நம்ம இது இல்லைங்க,
1: பொருளாதாரம் அவசியமே கிடையாது.
0: வீட்டுல 1,008
1: யாருக்காக உழைக்கிறீங்க, யாருக்காக கஷ்டப்படுறீங்க?
0: உழைக்கிறேங்க,
1: வீட்டுக்காக தானே?
0: வீட்டுக்காக. தொழிலாளிங்கள ஒரு டென்ஷன், அப்புறம் வீட்டில் தொழிலாளினா பொம்பளைங்க பேசத்தான் செய்வாங்க, சும்மா தொழில் செய்ய மாட்டேங்கன்னு பேசிக்கிட்டே இருந்தால் அதில் டென்ஷனுங்க. டென்ஷன்னா அதிக பட்டுக்கிறது இல்லைன்னு வச்சுங்களேன், சுமாராக டென்ஷன், அதிக டென்ஷன் பட்டா உடம்பு
1: கெட்டு போயிருக்கு.
0: அதிகப்பட்டா நம்ம உடம்பு கெட்டு போயிருக்கு, அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு தான் போகும்.
1: டென்ஷன் ஏன் வருதுன்னு யோசிங்க, வராமல் பார்த்துக்கலாம்.
0: வராமல் பார்த்துக்கோணுங்க, ஏன்னா தொழில்னால தான்.
1: சரி, அவங்களுக்கு என்ன பிடிக்கும்? நீங்க கூட்டிட்டு போயிடும், போயிருக்கீங்களா வெளியில?
0: வெளியே அதிகம் கூப்பிட்டு போனது இல்லைங்க. அவங்க சாமி அதிகம் நல்லா கும்பிடுவாங்க, மாட்டுவாங்க.
1: சரி, கோயிலுக்கு எங்கே கூட்டி?
0: திருப்பதி எல்லாம் கூட்டிட்டு போயிருக்கிறேங்க.
1: அங்கே வரைக்கும் போயிட்டு வந்திருக்கீங்க?
0: ஆமாங்க. இந்த புரட்டாசி மாதம் பிறந்தா பக்கத்தில் ஆஞ்சநேயர் கோயில் போவாங்க, சிவன் மலைக்கு பக்கத்தில் ஆஞ்சநேயர் கோயில். அப்புறம் அன்னைக்கு பெருமாள் மலைக்கு போவாங்க. அப்புறம் மூணாம் சனிக்கிழமைக்கு ராமசாமி கோயில் போயிட்டு வந்துடுங்க.
1: சரிங்க,
0: கோயில் விஷயத்துக்கு எங்கே போனாலும் கும்பாசைக்கு நடந்தால் போயிருங்க, போய் அட்டன் பண்ணிட்டு வந்துருங்க.
1: இல்லை வீட்டில் கூட்டு போவீங்களா?
0: கூட்டிட்டு போகணுங்க, கண்டிப்பாக. எங்கே போனாலும் ரெண்டு பேரும் போவோங்க. தனியாக போகிறதுனா நாங்கள் போவோங்க. சித்திரா பௌர்ணமிக்கு தேவதான்பட்டி எங்கள் குலதெய்வ கோயிலுங்க.
1: இங்கே
0: அங்கே தேவதான்பட்டி தேனி
1: அதான்
0: சித்திரா பௌர்ணமிக்கு.
1: நாங்கள் இங்கேருந்து சொல்லுவோம், இங்கே அடிவாரத்தில் தான், அதனால இங்கேருந்து சொல்லுவோம். நீங்கள் சொன்னோடனே அங்கிட்டு ஒரு தேவதானப்பட்டி இருக்குதோ நாங்கள்
0: அதுக்கு எப்படி கிளீங்க? எங்கள் ஊருக்கு கணக்கு நான் சொல்லிட்டு.
1: சரிங்க,
0: கீழே தான் இருக்குதுங்க, கொடைக்கால் கீழே தான் இருக்கு. அங்கே சித்திரா பௌர்ணமிக்கு மேலே மச்சுக்கு போய் வருவோங்க, நாங்கள் குடும்பத்தோடு போய் வருவோம். குடும்பம்னா பையன் அதிகமாக வரமாட்டானுங்க, பொண்ணு எங்கே போனாலும் நான் கூட்டிகிட்டு போயிருவேன் பொண்ணை.
1: சரிங்க,
0: கோயில் இதுக்கு போனால் போயிட்டு வந்துடுங்க.
1: சரிங்க,
0: திருப்பதியோ இருக்கா? எல்லாருமே நடந்து போய் வந்தேங்க, படியில் நடந்து போய் வந்தேன்.
1: நடந்து போயிட்டு வந்தீங்க?
0: நான் அவங்க திருச்செந்தூரும் போயிட்டு வந்தேங்க. அப்படியே கோயில் குளத்துக்கெல்லாம் நல்லா எங்கே வேணாலும் கூட்டிகிட்டு போகணுங்க.
1: சரி, திருப்பதிக்கு போனீங்க, போனோடனே அங்கே பேருந்து நிலையத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன சிலைகள்லாம் நீங்கள் பார்த்தீங்க? தான்
0: நாங்கள் ரயில்வே ஸ்டேஷன் ரயிலுக்கு
1: அங்கேருந்து இறங்கி
0: அப்புறம் போய் ரூமில் தங்கிட்டு அப்புறம் பஸ்ஸில் மேலே போய் முதல்ல நான் 4 பேரும் போனது நான் படியில் நடந்தான் போனேங்க. அப்புறம் அதுக்கு பிற்பாடு நாங்கள் 2 பேர் மட்டும் தான்
1: போனேங்க.
0: அது பஸ்லேயே போய் மேலே போய் ரூம் எடுத்து தங்கி சாமி கும்பிட்டு வந்து
1: நடந்து போகும்போது அந்த சைடில் பார்த்தீங்கன்னா காட்டு வழி பாதை மாதிரி தான் இருக்கும்.
0: ஆமாம் ஆமாம், காட்டு வழி பாதை தருங்க. மானெல்லாம் பார்த்து இது பண்ணிட்டு வந்தேங்க. நடக்கிறதுக்கெல்லாம் நல்ல சௌகரியமாக நடந்து போய் வந்தேங்க. நான் தனியாக கூட போய் வந்து தனியா போய் வருவனுங்க திருப்பதிக்கு. ஒரே ஆளு நடந்து போயிருக்கிறேங்க, இரு வழி இருக்குங்க அதுக்கு திருப்பதியில. அந்த வழியில இல்லைங்க, அதுலயும் மேல போலாம் கீழே வரலாங்க. இதுல 4-5 மணி நேரங்க இந்த வழியில போனா, மெயின் பாதையில
1: போனேங்க.
0: அந்த வழியில போனா 2.5 மணி நேரம் தானுங்க,
1: அது பூரா படி.
0: 2 மணி நேரத்துல நான் போனேங்க, பூரா படி தானுங்க. இங்க கூட கேப் இருந்து இருக்குங்க.
1: பொண்ணுக்காக
0: பாடல்
1: கேக்கலாம்.
0: சரிங்க.

0: பொறுப்பு இந்த செம்மையா இருக்கு.
1: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
2: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி, சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா

0: அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தூரிகை.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் வண்ண தூரிகை.
3: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
4: நம் மக்களின் நாடி நாளும் உங்களை நாடி வரும் கொடை பண்பலையின் 1.5 கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். வென்றார் வந்தார். நேரம் 2:35 ஆகுது. காங்கேயத்துலேருந்து திருவிக்கா நகர்லேருந்து பத்மநாபன் ஐயா வந்திருக்கிறாங்க. ஏ காங்கேயம் அப்படின்னு சொன்னோடனே உங்கள் ஊரில் என்ன ஸ்பெஷல், என்ன சிறப்பாக இருக்கும்?
5: ரைஸ் மில் அதிகம் இருக்குதுங்க. தேங்காய் பருப்பு உடைச்சு இது பண்ணுறது அதிகம் இருக்குதுங்க.
4: தேங்காய் பருப்பு உடைச்சுன்னா எண்ணெய் தயார்
5: பண்ணுறதுங்க.
4: சரிங்க.
5: அங்கேருந்து எல்லாம் தயார் பண்ணி எண்ணெய் இது பண்ணி வெளிநாட்டுக்கெல்லாம் போகுதுங்க. மெயின் 2 தான் காங்கேயத்தை பொறுத்தளவு.
4: நெய் அந்த மாதிரிலாம் இல்லை?
5: நெய்யும் இருக்குதுங்க, அது ஓரளவுக்கு இருக்குதுங்க.
4: நெய்
5: கூடவும் 2 இருக்குதுங்க. நெய் தேங்காய் பருப்பு ரைஸ் மில் அதிகம்.
4: ரைஸ் மில் நிறைய இருக்கு.
5: ஆமாம், அதிகம் நிறைய இருக்குதுங்க.
4: சரிங்க. இப்போ வீட்டுக்கு விருந்தினர்கள்லாம் வருவாங்க இல்லையா?
5: ஆமாங்க.
4: அப்போ உங்கள் ஊருக்கு உங்கள் வீட்டுக்கு வந்தாங்கன்னா வெளியில் கூட்டிட்டு போனால் எந்த இடத்துக்கு கூட்டிட்டு போவீங்க? பக்கத்தில்
5: பக்கத்தில் எங்கேங்க, எங்கள் ஏரியாவில் அதிகம் இல்லைங்க. மலைக்கு தான் கூட்டிட்டு போக, சிவன் மலை கூட்டிட்டு போவாங்க. அவ்வளோ கோயில் இதுக்கு தான் கூட்டிட்டு போங்க.
4: சிவன் மலை முருகன் கோவில்.
5: முருகன் கோவில்,
4: பிரசித்தி
5: பெற்ற முருகன் கோயிலுங்க.
4: எவ்வளோ தூரம் உங்கள் வீட்டுக்கும்?
5: எங்கள் வீட்டிலேருந்து 4 கிலோமீட்டருங்க.
4: அவ்வளோதானா? பக்கம்
5: அவ்வளோ பக்கம் தானுங்க. எங்கள் வீட்டிலேருந்து பார்த்தா மலை தெரியுங்க.
4: எங்கே பார்த்தாலும் வெளியில் போகணுன்னாவே கோயிலுக்கு தான். ஆனால்
5: மெயின் கோயில் தான் அதிக, சாமி கோயிலும் அங்கேயும் தான் போவோங்க. எங்கள் ஏரியா பொறுத்தாலும் சுற்றி பார்க்குறக்கெல்லாம் அதிகம் இல்லைங்க. திருமூர்த்தி மலை போனால் டேமுக்கு போகணுங்க. அங்கே தான் திருமூர்த்தி மலை போகிறதுங்க.
4: எத்தனை முறை போயிருக்கீங்க?
5: 2-3 தடவை போயிருக்கிறேங்க. திருமூர்த்தி மலைக்கும் போயிருக்கிறேனுங்க. அப்புறம் பழனிக்கு அப்போ போவோங்க.
4: அங்கேயும் கோயிலுக்கு,
5: அங்கே கோயில் மெயின் அங்கே கோயில் தானுங்க. அதிக சுற்றி பார்க்குற
4: இப்படி இல்லாமல் இருக்கீங்க.
5: ஆமாங்க.
4: சரிங்க.
5: ஊட்டிக்கு தான்
4: பிள்ளைங்கெல்லாம் கூட்டு போகணும் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? எப்பா இந்த இடத்த கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது
5: கூட்டிட்டு போவோம்னு சொன்னா நான் கூட்டிட்டு
4: போயிருவேங்க. இது வரைக்கும் சொல்லலையா? இது
5: இல்லை, சொல்லுவாங்க நான் கூட்டிட்டு போவனுங்க. ஆனால் பையா அதிகம் வரமாட்டானுங்க. அவன் அவனோட ஃப்ரெண்ட்ஸு கூட போயிடுவானுங்க.
4: சரிங்க. ஆனாலும்
5: நல்ல எங்கே கூப்பிட்டாலும் போலாம் அப்படின்னு சொல்லி வருவா பிள்ளைங்க.
4: சரிங்க. ஆனாலும் நானும் நீங்கள் ஆரம்பத்தில் பேசலேருந்து கவனிச்சிட்டே இருக்கேன். பொண்ணை விட்டு கொடுக்காம பேசுகிற மாதிரி இருக்கு, என்ன காரணம்?
5: எப்போ அப்பாக்களுக்கு எப்போவுமே பெண் குழந்தை தான் பிடிக்குன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. இல்லைங்க அந்த மாதிரி தானுங்க.
4: அதுதான்
5: நம்ம மேலே பாசம் இருக்கு. பசங்க அவ்வளோ ஒன்று கண்டுக்கிறது இல்லைன்னு வச்சுங்களேன். பொண்ணு எங்க கூப்பிட்டாலும் சரி போலாம் அப்படின்னு வந்துருவாப்பிள்ளைங்க. பையன் கூட வரமாட்டானுங்க.
4: இந்த மாதிரி உங்க அப்பா உங்களை நினைச்சிருப்பாங்களா?
5: அது சொல்ல முடியாதுங்க. அப்போ அதுக்கெல்லாம் அப்படி சூழ்நிலை அப்படி இல்லைங்க.
4: கொஞ்சம் பயந்து பேசுற மாதிரி
5: இருக்கும்.
4: இதுல என்ன காரணமா இருக்கும் பயந்து பேசுறது? அந்த காலத்துல
5: எல்லாம் அப்பா சொன்ன பேச்சு தட்ட மாட்டாங்க. அப்பா இப்ப அப்பாக்களோட பேச்சு பசங்க கேட்கறது இல்லைங்க. அதுதான் காரணங்க. அவ்வளவு அப்ப எல்லாம் எவ்வளவு கண்டிஷனா இருந்தாங்க பசங்க எல்லாம்
4: சொல்றது கேட்பாங்க.
5: ஆமாங்க.
4: இப்ப கேட்கலங்கிற போது உங்களுக்கு நமக்கு எப்படி ஒரு மாறிடுச்சு, காலம் மாறிடுச்சு அப்படின்ட்டு போவீங்களா? அல்ல ஏதாவது சின்னதா ஒரு கோபம் வருது அந்த மாதிரி வருங்களா?
5: காலம் தான் மாறி போயிட்டு இருக்குதுங்க.
4: நம்ம மாறித்தான்
5: நாமளும் மாறிக்கணுங்க. என்ன பண்றதுங்க, காலத்துக்கு தகுந்த மாதிரி நாமளும் போய்க்கணும் போலங்க. அப்புறம் அவங்களுக்கு இது பண்ணா நாம அப்புறம் மரியாதை இல்லைங்க. நம்ம மரியாதை நாமளே காப்பாத்திக்கணுங்க.
4: சரிங்க. இப்ப என்ன பாடல் கேட்கலாம்?
5: ஆட்டாக்கு ரப்பர்ல ஒவ்வொரு பூக்களுமே இந்த பாட்டுக்கு. பக்கத்து வீட்டு பொண்ணு நர்மதாவுக்காக இந்த பாட்டு கேட்க
4: வந்திருக்காங்க.
5: வந்திருக்கிறாங்க கூட.
4: எப்படி நீங்க சொன்னீங்களா இல்ல அவங்களே விருப்பப்பட்டு வந்தாங்களா?
5: நானே சொன்னேனுங்க. சரி வரேன்னு சொன்னாப்ல இன்னைக்கு அந்த பிள்ளையும் வேலையில தான் இருக்கிறாப்பிள்ளைங்க. வீட்டுல இருந்து ஒர்க் பண்றாப்பிள்ளைங்க.
4: அவங்க எங்க வேலை பார்க்கறாங்க?
5: போட்டு வீட்டுல இருந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
4: காங்கேயத்திலே?
5: காங்கேயத்தில பக்கத்து வீடாதேங்க. நான் கூப்பிட்டதுக்காக லீவ் போட்டு வந்திருக்கிற பிள்ளைங்க. அந்த பிள்ளை எப்பவுமே நாங்கள் அடவடித்தனமா எல்லாம் பேசிக்குங்க. ரமாசா பேசிக்குவா. அவன் சொந்தக உரம்பரை பிள்ளைங்க அவன்.
4: சரிங்க.
5: அதனால கூப்பிட்டது சரி வரணும் மாமா நானும் வரேன் அப்படின்ட்டு வந்தா பிள்ளைங்க. அந்த பொண்ணுக்காக இந்த ஆட்டோகிராஃபர் பாட்டு நான் விரும்பி கேட்குறேங்க.
4: சரிங்க. பாடல் கேட்கலாம்.
5: சரிங்க.

0: 45 நிமிடம். இது உங்கள் கோடை பண்பலை நொற்பலை 5 வென்றார் வந்தார் நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம கூட திருவிக்கா நகர் காங்கேயம் பத்மநாபன் ஐயா இருக்கிறாங்க. ரொம்ப இயல்பாக அழகாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. பாடல் கேட்டீங்க ஆட்டோகிராஃப் படத்துலேருந்து, நெசவு நெய்கிறனால இப்போ காலையிலேருந்து வானொலி கேட்குற பழக்கம் இருக்கும்.
1: வானொலி தரிமேலையே இருக்குங்க, அப்படியே கேட்டுக்குங்க. நிகழ்ச்சியில் பங்கு இருக்குன்னா சீலை மேலே அப்போ செல்ல வச்சுட்டு அப்படியே லைன் போட்டுட்டு இது பண்ணிக்கிட்டு இருப்பேன்.
0: முயற்சி பண்ணியிருப்பீங்க?
1: முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க.
0: என்னென்ன நிகழ்ச்சியில பேசியிருக்கீங்க?
1: விடுகதை வண்ணமலரில் கலந்துருக்குறேங்க. அப்புறம் ஏதாவது இன்னொரு நிகழ்ச்சியிலையும் கலந்துருக்குறேங்க.
0: சரிங்க,
1: ரெண்டு மூணு நிகழ்ச்சியிலாம் பேசியிருக்கிறேங்க.
0: சரிங்க, பாடல் கேட்குறது ரொம்ப பிடிக்கும்.
1: பாடல் கேட்குறது நல்லா பிடிக்குங்க.
0: என்ன மாதிரி பாடல்கள் ரொம்ப விரும்பி கேட்பீங்க?
1: பல பாடலையும் கேட்பேன். இந்த பாடல் அந்த பாடல் இல்லைங்க,
0: பாடல் கேட்பீங்க. சரி,
1: பழைய பாட்டு நல்லா கேட்பாங்க. பழைய பாட்டு கேட்பாங்க. பழைய பாட்டு தான் கேட்குற மாதிரி இருக்குங்க. இப்போ அந்த பாட்டெல்லாம் கேட்குற மாதிரி
0: மனசில் நிற்க மாட்டேங்குது.
1: நிற்க மாட்டேங்குது. அது மியூசிக் அது இதுவும் போட்டு பாட்டு மாதிரியே இருக்குது. இப்போ அந்த பாட்டு பழைய பாட்டாவது நல்லா இருக்குங்க எல்லா பாட்டுமே.
0: ஆனால் இப்போ இருக்கிற பசங்க ஒருவேளை இசையரை ரொம்ப ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க போல. வரை
1: இருந்தாலும் என்னங்க பாட்டு இப்போ அந்த பாட்டெல்லாம் ஒரு பாட்டுங்களா? எப்படியோ பாட்டு
0: ரொம்ப பிடிச்ச பாடல்னா என்ன சொல்வீங்க? நிறைய இந்த பாடல்களை தவிர்த்து பாடல் அப்படின்னா எனக்கு இந்த பாடல் ரொம்ப பிடிக்கக்கூடிய மனசுக்கு ரொம்ப நெருக்கமான பாடல்னு ஒன்று.
1: நெருக்கமான பாடல் ஒருதலை ராகத்தில் ஒரு பாட்டு எனக்கு நல்லா பிடிக்குங்க.
0: என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா?
1: அது காரணமெல்லாம் தெரியாது,
0: பிடிக்குங்களா?
1: அதனால எதே இந்த நிகழ்ச்சியில் ஒரு ரெண்டு வரி பாடலாமான்னு ஆசைப்படுறேங்க.
0: ஆமாம், எழுதி வச்சுட்டு வந்திருக்கீங்க.
1: ஆமாங்க,
0: பாடுங்க.
1: சரிங்க,
0: கேட்கலாம். ஆனால் ஏதோ காரணம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ உள்ள பாடல் ஒருதலை ராகம் டி ராஜேந்திர படமா?
1: டி ராஜேந்திர படங்க.
0: ஆஹா, சரிங்க.
1: வந்த புதுசுலேருந்து பாட்டு நல்லா இருக்குங்க. சரி, இப்போ பாட்டுனாலும் இந்த பாட்டு தான் பாடணுங்கிற ஒரு நினப்பில் வந்தனுங்க. சரி, அங்கேயே எழுதி கொண்டாதான் நினச்சினுங்க. முடியல, சரி இங்கேயோ பிள்ளைகிட்ட சொல்லி எழுதி கொடுத்தாங்க. ஏதோ 4 வரியாவது பாடலாம். எத்தனையோ தாய்க்குள்ள எல்லாம் 12:30 பாடுறாங்களா?
0: 11 மணிக்கு
1: 11 மணி பாடுறாங்க.
0: நீங்களும் முயற்சி பண்ணி வாங்கல, நீங்களும் பாடலாமே.
1: எங்கேயும் முயற்சி பண்ண வீட்டில் சத்தம் போடுவாங்க. எப்ப பார்த்தாலும் செல்லர் ஓடிக்கிட்டே இருக்கிறியா,
0: லைன்
1: போட்டுக்கிட்டே இருக்கிறியா?
0: பாட்டு பாடுறேன், உங்களுக்காக பாடுறேன்னு சொல்லுங்க. உங்களை நினைச்சு பாடுறேன்னு சொல்லுங்க. இல்ல,
1: அவங்களுக்கு அப்படியெல்லாம் விருப்பம் இல்லைங்க. எத்தனையோ பேர் எப்படி இப்படியே பாடுறாங்க. சரி, நாமளும் தான் ஒரு பாட்டு பாடலி பாக்கலாம்.
0: பாடுங்க, பாடல் பாடுங்க.

கேடுது ஏதேதோ ராகம் என்னாலும் பாடும் அலையாதோர் வாசல் தலை வைத்து ஓடும் வாசமில்லா மலரிது வசந்தத்தை தேடுது.

உனக்கே ஆசை கலைமகள் போலே மீட்டி வரும் வீணை சொட்டவில்லை தேனே உனக்கே ஆசை கலைமகள் போலே வாசமில்லா மலரிது வசந்தத்தை தேடுது. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கிறதுக்கு நன்றி.

0: காலத்தில் அதிகமாக கேட்கப்பட்ட பாடல்களை இந்த பாடலும் ஒன்று.
1: ஆமாங்க,
0: ரொம்ப நல்ல முயற்சி பாட்டுங்க. நீங்க ஆசைப்பட்ட மாதிரி பாடி முடிச்சிட்டீங்க.
1: என்னதான் ஒரு பதட்டம் பாட பாட பதட்டம் வருது.
0: முதல் முதல்ல பாடும்போது எல்லாம் சரியாயிடும்.
1: ஆமாங்க.
0: சரிங்க, அப்போ இனிமேல் அந்த 11 மணிக்கு பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியில் உங்களை நாங்கள் எதிர்பார்க்குறோம்.
1: பார்க்கலாம், கலந்து பார்க்குறோங்க.
0: முயற்சி பண்ணி வாங்க,
1: முயற்சி பண்ணி பார்க்குறோங்க.
0: பாடு இப்படி தான் நம்ம பாடிக்கணும்.
1: ஆமாங்க.
0: அதில் சின்ன ஒரு சின்ன சின்னதாக நிகழ்ச்சிங்க. சரி, இப்போ அடுத்த பாடல். நீங்கள் பாடல்னு சொல்லும் போதே முத பாடலே நீங்கள் மாற்றி சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த பக்கத்து வீட்டுக்கார பொண்ணு பேர் என்ன சொன்னீங்க?
1: நர்மதாங்க.
0: நர்மதா அவங்க சொன்னாங்க. அப்போ அவங்களுக்கான பாடல் என்ன, என்ன பாடல் ஆசைப்பட்டு உங்ககிட்ட கேட்டாங்க?
1: முன்பணியா என்ற பாட்டுக்கு நந்தால.
0: அதுதானம்மா? அதுவும் இல்லையா, வியாபாரி படத்துல ஆசைப்பட்ட எல்லாத்தையும்.
1: ஆசைப்பட்ட எல்லாம் அது கேக்கலையே, அவங்களா நினைச்சிட்டு இருக்குமா? எங்கிட்ட சொல்லி இருந்தா தானே சொல்லவில்லை.
0: அவங்கதான் அந்த பாடல் சொல்லியிருப்பாங்க. இந்த படத்துல இந்த பாடல்
1: எழுதி கொடுத்தா சரிங்க. இந்த

0: எனக்கானு கேட்கலீங்க
1: அப்படிங்களா? சரி,
0: மொத்தமா வாங்கிட்டு வந்துட்டேன்.
1: சரிங்க, அவங்க கோவிச்சுக்கல. இருந்தாலும் இப்ப அடுத்த
0: கோவப்பட்ட பாத்துக்கலாங்க. அப்புறம்
1: அவ்வளவுதான், பக்கத்து
0: ரெண்டு கொட்டு கொட்டு அந்த கோவமெல்லாம் ஓடிடுங்க.
1: சரிங்க, இப்ப வியாபாரி படத்துல இருந்து பாடல்
0: பாடல்
1: நர்மதாவுக்காக கேட்டலாம்.

0: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
1: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
2: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
2: சூப்பர்.
3: என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
5: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
6: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தூரிகை.
7: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
6: 4:30 ரசிக்கலாம் போமெக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிராயர்களின் வண்ண தூரிகை.
8: போமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. போமெக்ஸ் இன்னர்வேர்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
9: நேரம் 2:57 ஆகுது. இன்னைக்கு வென்றார் வந்த நிகழ்ச்சிக்காக நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் த்ரிவிகா நகர் பத்மநாபன் அவர்கள். அவங்க கிட்ட பேசினதெல்லாம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. பக்கத்து வீட்டுக்காரவங்க மாதிரியே பேசினாங்க. நேரம் போனதே தெரியலை. நிகழ்ச்சியோட நிறைவான நேரத்துக்கு வந்தாச்சு. இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று உங்ககிட்ட உரையாடலாம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க. நன்றிங்கய்யா.
10: இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்து வானொலி நிலையத்தில் அமர வைத்து என்னுடன் பேட்டி கண்ட சகோதரிக்கும், இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும், காங்கேயம் கைத்தறி நெசவாளர்கள் சார்பிலும் மற்றும் அனைத்து நெசவாளர் சார்பிலும் இதயம் கனிந்த நல்வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தொழில்நுட்ப கலைஞர்கள், நிலைய இயக்குனர், இந்த நிலையத்தில் பணியாற்றும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும், என்னை இங்கு போய் பேட்டி கண்டு வருமாறு சொல்லி அனுப்பிய வைரராஜ், ஆலாம்பாடி கனகராஜ், வேல்மணி, அனைத்து அனைவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்த அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் என் இதயம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். என் குடும்பத்தின் சார்பிலும்
9: நன்றிங்க.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். மத்திய அரசின் டிஜிட்டல் நடவடிக்கைகள் காரணமாக ஊழல் முறைகேடுகள் பெருமளவு குறைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தீவிரவாதம், போதைப்பொருள் கடத்தல் மற்றும் இணைய குற்றங்களை எதிர்த்து போராட பிம்ஸ்டெக் நாடுகள் உறுதிபூண்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையே கலாச்சார பணப்பரிவர்த்தனையை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொண்டுள்ளதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி விகிதம் 2026-2027 ஆண்டில் 7% அளவிற்கு உயரும் என சர்வதேச செலாவணி நிதியம் தெரிவித்துள்ளது. தீவிரவாத தாக்குதல்களை மனிதகுலத்திற்கு எதிரான குற்றமாக கருதி நடவடிக்கை எடுக்க வேண்டுமென ஐநா சபையில் இந்தியா வலியுறுத்தியுள்ளது. தியாகி சங்கரலிங்கனார் நினைவு தினத்தை ஒட்டி முதலமைச்சர் திரு விஜய், திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் அவருக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அடுத்த மாதம் 5ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை சென்னையிலிருந்து 9086 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மின்சார பற்றாக்குறையை சமாளிக்க அதிக விலை கொடுத்து மின்சாரம் வாங்குவதை தவிர்த்து அனல்மின் நிலைய பணிகளை விரைந்து செயல்படுத்த வேண்டுமென பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் மத்திய அரசை மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். அஇஅதிமுகவில் இருந்து 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்ததை சட்டப்பேரவைத் தலைவர் ஏற்றுக்கொண்டதை எதிர்த்து போராட தொடரப்பட்ட வழக்குகளை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதை அடுத்து சுற்றுலாப் பயணிகள் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். சோலாப்பூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக்விஜய் பிரதாப் சிங், கார்த்திக் பிரணவ், அர்ஜுன் ரத்தி ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கோடை பண்பலை 100.5 சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி.
1: மணிமணியாய் அரிசி, மல்லிகைப்பூ வாய் சாதம், சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி. கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
2: வழங்கும் உயிரெழுத்து.

இதயத்துக்கு அழகு சேர்ப்பது வண்ணங்களா? அந்த வண்ணங்களை தீட்டும் தூரிகையா? அல்லது ஓவியரின் கற்பனையா? உண்மையில் இந்த மூன்றும் ஒன்றாக சேரும்போதுதான் ஒரு ஓவியம் உயிர் பெறுகிறது. இசையிலும் அப்படித்தான். பாடல் என்பது வண்ணமானால் அதை தேர்வு செய்யும் உங்கள் ரசனை தூரிகையாகும். அந்த பாடலின் நினைவுகளே இதயத்தில் மலரும் ஓவியம். உங்கள் ரசனைக்கு வண்ணம் சேர்த்து உங்கள் விருப்ப பாடல்களின் தொகுப்பிற்கு இசை ஓவியம் தீட்டும் கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து. நிகழ்ச்சியில் உங்களோடு செல்வி கதிரேசன். இன்றைய உயிரெழுத்து அருப்புக்கோட்டை பாஸ்கரன் அவர்கள் தெருவில் வண்ணம் தீட்ட இருக்கிறது. நேயர் தன்னை பற்றி இவ்வாறு அறிமுக உரையை தந்திருக்கிறார். என் பெயர் ஏ. பாஸ்கரன். 12ஆம் வகுப்பை படித்து முடித்து 25 வயதாகும் நான் மதுரையில் விளக்குத்தூண் பகுதியில் உள்ள ஜவுளி கடையில் 6 வருடங்களாக வேலை செய்து வருகிறேன். என் பெற்றோர் ஆறுமுகம் மல்லிகா இவர்களின் மூலம் நானும் கோடை பண்பலையை ரசித்து கேட்கும் நேயராகினேன். நான் பண்பலையின் நேரடி நிகழ்ச்சிகளில் இதுவரை பேசியதில்லை. என் தந்தையின் ஆர்வத்தூண்டலால் கோடை பண்பலையின் உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு விருப்ப பாடல்களை அனுப்பியிருப்பதாக கூறியிருக்கிறார் நேயர். நேயரின் முதல் பாடலுக்கான பொலிபுரியை கேட்போமா நேயர்களே? இசை என்பது கருத்துக்களுக்கு, இசை என்பது காதுகளுக்கு இனிமை மட்டுமல்ல, சில நேரங்களில் அது ஆன்மாவிற்கு அமைதியும் கூட. மயிலின் சிறைகள் அழகும் வேலின் நுனியில் வீரமும் நிறைந்த பாடலை கேட்கும்போது கேட்பவர் மனம் உருகும் என்று அதிசயத்திருடன் படத்திலிருந்து முருகா என்றதும் உருகாதா மனம் என்ற பாடலுக்கான பொலிபுரையை தந்திருக்கிறார்

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், AC, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
3: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
4: தீபாவளினா வெறும் பட்டாசும் பலகாரமும் மட்டும் இல்ல, அப்பா வாங்கி கொடுக்கற புது சட்டையில பெருமைப்படுற மகனோட மகிழ்ச்சி, நமக்காக வேலை செஞ்சு நம்மளோட அங்கமா நம்ம கூடயே வாழ்றவங்களுக்கு நாம குடுக்கற பரிசால ஏற்படுற மகிழ்ச்சி, நம்ம சொல்ல நினைக்கிற அன்ப சொல்லாம சொல்ற ஒரு அழகான மொழிதான் புத்தாடைகள். அப்படி அழகான இந்த தீபாவளி கொண்டாட்டத்துல உங்கள் மனம் மேலும் மேலும் மகிழ சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகிழ் தீபாவளி கொண்டாட்டம். 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்கும் அனைவருக்கும் அழகான பரிசு. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
5: கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், வாழ்ந்த தமிழ் எழுத்தாளர்களை கொண்டாடுவோம்.
6: வரம்புரிதான், பிரதாபம் முதலியார் சரித்திரம் என்ற தமிழின் முதல் நாவல் எழுதிய
5: மாயூரம் வேதநாயகம் பிள்ளை
6: ஆகியோரது பிறந்த நாளை அக்டோபர் 14 கொண்டாடுவோம். அக்டோபர் 14 நாளை நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
5: நீங்கள் வாங்கும் 916 HUID தங்க நகைகளுக்கு சேகோலி சேதாரம் இல்லை.
6: மணப்பெண்ணின் மாணிக்க தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
7: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தூரிகை.
8: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
7: 4:30 ரசிக்கலாம் போமெக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிராயர்களின் வண்ண தூரிகை.
9: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
10: நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில் உங்களோடு எலும்பு மற்றும் மூட்டு மாற்று சிகிச்சை நிபுணர் மருத்துவர் மதன் குமார் பெரியசாமி அவர்கள்.
11: வணக்கம் நேயர்களே, நாமக்கல் இமயம் மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில மருத்துவர் மதன்குமார் பெரியசாமி அவர்கள் எலும்பு மற்றும் எலும்பு சார்ந்த பிரச்சனைகளுக்கு பல்வேறு தகவல்களை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இன்னைக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, நிறைய பேர்த்தோட பாதம் வந்து ஒருத்தருக்கு ஒரு விதமாக இருக்கும், இன்னொருத்தருக்கு ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும், சிலருக்கு ரொம்ப வலியோடையே இருக்கும், அவங்களுக்கு நார்மலாக நடக்க முடியாது, ஓட முடியாது. அந்த பாதத்தினுடைய வடிவம் தான் காரணமா, அப்படி அது காரணமா இருந்தா அது சரி செய்ய என்ன பண்ணலாம்?
12: இது என்னன்னா, இது காமனா நிறைய பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்கள் நிறைய பேரண்ட்ஸ் வந்து தூக்கிட்டு வருது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த குழந்தைங்களோட கால் வந்து தட்டையா இருக்கு. உள்ளார பாத்தீங்கன்னா எப்பயுமே காலோட உள் பக்கத்துல ஒரு ஆர்ச் மாதிரி இருக்கும். ஸோ அது எதுக்கு அமைக்கப்பட்டதா, நம்ம காலோட ஒரு சப்போர்ட்காக அதான் அமைக்கப்பட்டிருக்குது அது. ஸோ அந்த காண்டாக்ட் அந்த கிரவுண்டில் விழும்போது அந்த 3 பாயிண்டில் நமக்கு வெயிட் கரெக்டாக போகும். ஸோ பேலன்ஸ் கரெக்டாக இருக்கணுங்கிறதுக்கு தான் அந்த ஆர்ச்சிங்கிறது அமைக்கப்பட்டது. ஸோ இது என்ன குழந்தைங்களுக்கு, இது வந்து இந்த ஃப்ளாட் ஃபுட்டுங்கிறது ரொம்ப காமனாக இருக்கும். ஸோ அது வந்து சைல்டு க்ரோத் ஆக தான் அந்த ஆர்ச் வந்து ரீகெயின் ஆகும். இதில் மெயினாக வந்து 2 டைப் சொல்லுவோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் ஃப்ளாட் ஃபுட், இன்னொன்று வந்து கரெக்டபிள் ஃப்ளாட் ஃபுட், ஃப்ளெக்சிபிள் ஃப்ளாட் ஃபுட். ஸோ ஃப்ளெக்சிபிள் ஃப்ளாட் ஃபுட்டில் என்ன ஆகும்னா, நீங்கள் உட்காந்துருக்கும் போதோ படுத்திருக்கும் போது தரையில் கால் இல்லாதப்ப அந்த ஆர்ச் மெயின்டைன் ஆகும். நீங்கள் எந்திரிச்சு நடக்கும் போது பார்த்தீங்கன்னா ஆர்ச் இருக்காது. இது வந்து ஃப்ளெக்சிபிள், இது நமக்கு எதுவும் ட்ரீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இது அப்படியே விட்டாலே தானாகவே சரியாயிடும். மோஸ்ட் ஆஃப் த ஒரு 90% ஆஃப் த ஃப்ளாட் ஃபுட் வந்து இந்த கண்டிஷனில் தான் இருக்கும். இதுவே வந்து சப்போஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரிஜிட் ஃப்ளாட் ஃபுட் சொல்லுவோம். அதாவது அவங்க உட்காந்துருந்தாலும் இது பண்ணாலும் அதே பொசிஷனாக இருக்கும், நான் கையை வச்சு அந்த ஆர்ச்சை நான் அமுத்தணும்னு நினச்சாலும் வராது, அது வந்து ஃபிக்ஸடாக இருக்கும். இந்த ஃபிக்ஸடாக இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்னால் ஒன்ஸ் அந்த குழந்தையோட இதெல்லாமே செட்டில் ஆகும்.

0: அது ஏஜ் க்ரோத் எல்லாமே செட்டில் ஆகுது அப்படின்னா தான் அதுக்கு நாங்கள் ஆர்ச் ரீகெயின் பண்ணுறதுக்கு தனி சர்ஜரி இருக்குது. அந்த மாதிரி சர்ஜரிஸ் பண்ணுவோம் இந்த இதில். ஸோ எல்லா குழந்தைங்களும் ட்ரீட் பண்ணோமானா தேவையில்லை, ஒன்று ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி இது பெயின் இருக்குது, இது ஏதாவது பெயின் வந்துக்கிட்டே இருக்குது, க்ரானிக்காக அந்த பெயின், அந்த குழந்தை இப்போ ஃபுட்பால் ஆடும் போது பெயின் இருக்குது, இதெல்லாம் வருதுன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா, எடுத்தோடனே எல்லாத்துக்கும் நாங்கள் சர்ஜரி போக மாட்டோம். அது அந்த எலும்பு வளர்ச்சி வர வரைக்கும் உங்களுக்கு ஆர்ச் உள்ளர ஆர்ச் மாதிரி சப்போர்ட் கொடுப்போம். உள் பக்கத்தில் தனியாகவே மீடியல் ஆர்ச் சப்போர்ட்னே தனியாக இருக்குது. ஸோ அது வந்து நம்ம ஷூலேயே நம்மளால் ஒட்டிக்க முடியும், இல்லை நார்மல் வர இன்பில்டு செருப்புலேயே நிறையா இதில் வருது, பர்டிகுலர் ஆர்டர் கொடுத்து நம்ம வாங்க முடியும். அந்த மாதிரி இருக்கிறதுல அந்த இடத்துல ஒட்டினோம் அப்படின்னா அந்த ஆர்ச் நமக்கு நல்லா மெயின்டைன் ஆகும். ஸோ பெயினுமே நமக்கு வந்து அதில் கம்மி ஆகும். ஸோ இனிஷியல் ஃபேஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்து அதுதான் இருக்கும். ப்ளஸ் வந்து நாங்கள் அதுக்கான எக்ஸசைஸ் பண்ண இருக்கணும். அந்த ஆர்ச்சுக்கான ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸு இதெல்லாம் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸு இந்த மாதிரிலாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது டெஃபினட்டாக அதில் வந்து நிறைய பேர்த்துக்கு பெயின் குறையுது. சர்ஜரிக்குன்னு போகிற பேஷண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான, ரொம்ப ரொம்ப கம்மியான பேஷண்ட்ஸ் தான். அதனால் வந்து ஃப்ளாட் ஃபுட் எல்லாமே பயப்பட தேவையில்லை. நான் சொன்ன மாதிரி இந்த பிரச்சனைகள் இருக்குது, இந்த மாதிரி இருக்குன்னா மட்டும்தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவல் ட்ரீட்மெண்ட் பற்றியே நம்ம யோசிக்கணும்.
1: மேலும் நம் நாமக்கல் இமய மருத்துவமனையில் ரோபோட்டிக் மூலம் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன், அலர்ஜி, ஆஸ்துமா, குடல் சார்ந்த பிரச்சனைகள், நாள்பட்ட ஆறாத புண்கள், சர்க்கரை பிரச்சனை மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை இங்கு அளிக்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. 95 85 95 55 88 இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. உங்க ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு சந்தேகங்களும் நீங்க கேட்டுக்கலாம்.
2: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும்.
3: கோடை பண்பலை 100.5 சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி
4: வழங்கிக் கொண்டிருக்கும் உயிரெழுத்து.

3:16 நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலையின் 1:5 உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து அருப்புக்கோட்டை பாஸ்கரன் அவர்கள் தெரிவில் வளம் வந்து கொண்டிருக்கிறது. அவர் 2வது பாடலுக்கான பொழிப்புரை இவர் தந்திருக்கிறார். நிலவு அழகானதுதான், அதை ரசிக்க ஒரு மனம் இருந்தால். இசை இனிமையானதுதான், அதை உணர ஒரு இதயம் இருந்தால். காதல் அழகானதுதான், அதன் நினைவுகளை சுமக்க ஒரு வாழ்க்கை இருந்தால் என்று அமுதை பொழியும் நிலவே பாடலுக்கான விருப்பத்தை தெரிவித்திருக்கிறார் நேயருக்கான பாடல்.

0: பொறுப்பு இந்த செம்மையா இருக்கு.
1: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
2: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிகம் உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
3: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தூரிகை.
4: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிராயர்களின் வண்ண தூரிகை.
5: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
6: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் முறுக்குமாவு, மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், சத்யா ஏஜென்சிஸ், சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னியரிசி, சிவா டெக்ஸ்டைல்ஸின் மணமகள் தீபாவளி கொண்டாட்டம், மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன்கோ தங்க நகை மாளிகையின் நல்வாழ்த்துகள்.

3:22 நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலையின் 1:5 உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து அருப்புக்கோட்டை பாஸ்கரன் அவர்கள் தெருவில் வளம் வந்து கொண்டிருக்கிறது. நேயர் அடுத்த பாடலுக்கான பொழிப்புரையை இவ்வாறு எழுதியிருக்கிறார். சில முகங்கள் முதல் பார்வையிலேயே மனதில் ஓவியமாகிவிடும். சில புன்னகைகள் காரணமின்றி இதயத்தில் கவிதை எழுதிவிடும். அப்படி ஒரு அழகை கண்டு வியந்து அவள் யாரென்று கேள்வி கேட்கும். காதல் மனதின் குரலாக ஒலிக்கேற்கிறது பாசமலர் படத்திலிருந்து யார் யார் யார் அவள் பாடல்.

0: கோடை பண்பலை 100.5 சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி.
1: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி. கிளீன் ரைஸ் தான் அது, நம்ம சென்னை ரைஸ் தான்.
2: வழங்கிய உயிரெழுத்து.
3: உயிரெழுத்து அருப்புக்கோட்டை பாஸ்கரன் அவர்கள் தெரிவில் வளம் வந்து கொண்டிருக்கிறது. நேயர் தனது அடுத்த பாடலுக்கான பொலிப்புரையை இவர் தந்திருக்கிறார். நிலவிடம் கொஞ்சம் வெள்ளி வாங்கி, மலர்களிடம் கொஞ்சம் வாசம் வாங்கி, காதலிடம் கொஞ்சம் அன்பு வாங்கி, மனதுக்கு பிடித்த ஒருவரை வர்ணித்தால் பிறந்துவிடும் ஒரு அழகான இசைக்கவிதை. அந்த கவிதையின் இசை வடிவமாக கண்ணே கனியே முத்தே பாடல்.
4: கண்ணே
5: கண்ணே
4: கனியே
5: கனியே
4: முத்தே
5: முத்தே
4: மணியே.

மணி 32 நிமிடத்தில் நாம் இணைந்திருக்கிறோம். கோடை பன்மலையின் 1.5 உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து அருப்புக்கோட்டை பாஸ்கரன் அவர்கள் தெருவில் வளம் வந்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக நேயர் குழந்தைகளின் குறும்புத்தனத்தை நினைவூட்டும் பாடலுக்கு இவ்வாறு பொழிப்புரை தந்திருக்கிறார். கவலைகள் அறியாத காகித படகுகள், கற்பனை கடலில் மிதக்கும் சிறகுகள், சின்ன சின்ன ஆசைகளில் பெரிய உலகை காணும் அதிசயங்கள் குழந்தைகள் அல்ல, நம் வாழ்வின் வண்ண ஓவியங்கள்.

0: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
1: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
2: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
3: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
4: வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
5: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
6: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தூரிகை.
7: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
6: 4:30 ரசிக்கலாம் போமெக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிராயர்களின் வண்ண தூரிகை.
8: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
1: டேஸ்டியாகவும் இருக்கணும்.

பாட்டும் பதமும் காற்றலைகளில் மெல்லிய கீதங்களால் மனம் மரடி கொண்டிருக்கிறது. கோடை பண்பலையின் 1.5 உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து அருப்புக்கோட்டை பாஸ்கரன் அவர்கள் தெரிவில் வளம் வந்து கொண்டிருக்கிறது. அவருடைய அடுத்த பாடலுக்கான பொலிப்பிரியை கேட்டுவிடலாம் நேயர்களே. பசுமையான ஒகேனக்கள் இயற்கை பின்னணி கொண்ட மூங்கிலிலே காடுகள் பாடல் அருவியின் மெல்லிசையை நினைவுக்கு கொண்டு வரும். சமூக உண்மைகளை பேசும் தனித்துவமான பாடலை விருப்பம் கேட்டிருக்கிறார் நேயர்.

3:41 நிமிடத்தில் நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து அருப்புக்கோட்டை பாஸ்கரன் அவர்கள் தெரிவில் வளம் வந்து கொண்டிருக்கிறது. நேயர் அடுத்த பாடலுக்கான பொழிப்புரையை இவர் தந்திருக்கிறார். செங்கரும்பு சுவையெடுத்து செந்தமிழின் அழகெடுத்து இந்த பாடல் ஒலிக்கையில் காற்றும் கொஞ்சம் ஆடி வரும், காலம் கூட நின்றிருக்கும், இசையின் மந்திரத்தால் இதயம் கூட துள்ளிடும். மலேசியா வாசுதேவனும் எஸ் ஜானகியும் தங்கள் குரல்களால் துழல்பட வைத்த பாடல் காற்றலைகளில் உங்களுக்காக.

0: பொறுப்பு. இந்த செம்மையா இருக்கு.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
3: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி, சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
4: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தூரிகை.
5: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிராயர்களின் வண்ண தூரிகை.
6: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

0: Nice.
1: கவிதை கேளுங்கள். கருவில் பிறந்தது ராகம்.
2: கவிதை படைப்பவர்களுக்காகவும்
3: படைப்பை ரசிப்பவர்களுக்காகவும்
4: பண்பலை படைப்பாளிகள்.
5: கவிதையே தெரியுமா உனக்காகவே நானடி
3: பண்பலை படைப்பாளிகள்.
2: சனிக்கிழமைகளில்
3: நண்பகல் 12 மணிக்கு
2: பண்பலை படைப்பாளிகள்.
6: கவிதை அரங்கேறும் நேரம், மலர் கணைகள் பரிமாறும் வேகம்.
3: உங்களின் படைப்புகளை வரவேற்று ஒலியேற்ற காத்திருக்கிறது
4: கோடை பண்பலை 100.5
2: பண்பலை படைப்பாளிகள்.
3: படைப்புகளை அனுப்ப வேண்டிய முகவரி:
4: நிலைய இயக்குனர்,
3: பண்பலை படைப்பாளிகள் பகுதி,
4: பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 6241.
3: சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு
2: பண்பலை படைப்பாளிகள்.

நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலையின் உருப்பலி ஐந்தில் உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து அருப்புக்கோட்டை பாஸ்கரன் அவர்கள் தெரிவில் வளம் வந்து கொண்டிருக்கிறது. நேயர் தனது இறுதி பாடலுக்கான பொழிப்புரையை இவர் தந்திருக்கிறார். இசைஞானியின் இசையில் இன்பம் நிறைந்த இந்த பாடல் நினைவுகளுக்குள் ஒரு திருவிழாவையே நடத்திவிடும். அந்த பாடலை தனது விருப்ப பாடலாக கேட்டிருக்கிறார்.

இதுவரை கேட்டு ரசித்தோம் கோடை பண்பலையின் உருப்புலி ஐந்தில் உயிரெழுத்து அருப்புக்கோட்டை பாஸ்கரன் அவர்கள் தெரிவில். நேயர்க்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி நேயர்களே.

பண்பலையின் இசையோடு பயணித்தோம். பாதை எங்கும் புன்னகை பூக்கள் தூவி. இனி கேட்கலாம் கோடை பண்பலை 100.5 வண்ணத்துறிகள் சினிமா கொட்டகை.

0: செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபியானந்த். மத்திய அரசின் டிஜிட்டல் நடவடிக்கைகள் காரணமாக ஊழல் முறைகேடுகள் பெருமளவு குறைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தீவிரவாதம், போதைப்பொருள் கடத்தல் மற்றும் இணைய குற்றங்களை எதிர்த்து போராட பிம்ஸ்டெக் நாடுகள் உறுதிபூண்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையே கலாச்சார பரிவர்த்தனையை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொண்டுள்ளதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். 2000 ரூபாய்க்கும் மேலான யுபிஐ வணிக பரிவர்த்தனைகளுக்கு கட்டணம் செலுத்தும் முறை தீபாவளிக்கு பிறகு அமல்படுத்தப்பட உள்ளதாக தேசிய பரிவர்த்தனை ஆணையம் தெரிவித்துள்ளது. நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி விகிதம் 2026-2027 ஆண்டில் 7% அளவிற்கு உயரும் என சர்வதேச செலாவணி நிதியம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் முழுநேர ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ள திரு ராஜேந்திர விஸ்வநாத் ஆர்லேக்கருக்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தியாகி சங்கரலிங்கனார் நினைவு தினத்தை ஒட்டி முதலமைச்சர் திரு விஜய், திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் அவருக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அடுத்த மாதம் 5ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை சென்னையிலிருந்து 9086 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். அஇஅதிமுகவிலிருந்து 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்ததை சட்டப்பேரவைத் தலைவர் ஏற்றுக்கொண்டதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்குகளை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதை அடுத்து சுற்றுலாப் பயணிகள் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். சோலாப்பூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக்விஜய் பிரதாப் சிங், கார்த்திக் பிரணவ், அர்ஜுன் ரத்தி ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கோடை பண்பலை 100.5 தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி என்றும் மாறாத தரம் சுவை விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: சத்யா ஏஜென்சிஸ்,
2: உங்கள் சத்யாவில் டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல், கிச்சன் அப்ளைன்சஸ் எல்லாமே அதிரடி ஆஃபரில்
3: வழங்கும் வண்ணத்தூரிகை.
4: ஓராயிரம் கவலைகளை மறக்க செய்யும் அற்புத சக்தி கொண்டது மனதை லேசாக்கும் மாய பிம்பம். நம்மளையும் ஒரு பாடகரா, ஒரு கதாநாயகனா, கவிஞனா மாத்திர சக்தி திரைப்படத்துக்கு இருக்குங்க. அது உண்மையா இல்லையா மனசுக்குள்ள அப்படியே யோசித்தபடியே கோடை பண்பலை 100.5 இணைவோம் சினிமா கொட்டகை நிகழ்ச்சியில். உங்களோடு
5: செல்வி கதிரேசன்,
4: சசிரேகா, குமரகுரு. இனிய மாலை வணக்கம் நேர்களே. சினிமா கொட்டகை நிகழ்ச்சிக்கு நேயர்கள் வரலாம். 24 24 24 அறிமுகங்களும், 24 24 29 மகளிரும், 24 24 26 வழக்கமான நேயர்களும் வரலாம். கொடைக்கானலின் முன்னிணைப்பிற்கு சொல்லி 45 42. எப்படி இருக்கீங்கம்மா?
5: நல்லா இருக்கேன்க்கா, நீங்கள் நல்லா இருக்கீங்களா?
4: ரொம்ப நல்லா இருக்கேன். நல்லா இருந்தது நிகழ்ச்சி?
5: ரொம்ப நன்றிக்கா.
4: சரி, 3 மணிக்கு பண்ண நிகழ்ச்சி நல்லா இருந்துச்சு. இப்போது நிறைய நேயர்கள் வந்து சினிமா கொட்டகையில் கலந்துக்கணும்னு அப்படி இணைப்பில் வந்துட்டே இருக்காங்க, அவங்கள சந்திச்சிடலாமா?
5: சந்திச்சிடலாம்க்கா.
4: இணைப்பில் வரும் முதல் நேயர் வாங்க, வணக்கம்.
6: ஒரு காந்தாலை

0: பெண்களை 100 புள்ளியைந்துக்கும் மாலை வணக்கம்.
1: சோமசுந்தரையா வணக்கம்.
0: வணக்கம் மேடம். ஈரோடு மாவட்டம் பெருந்திரை திருவாஜி கிளியம்பாளையம் சோமசுந்தரம்.
1: சோமசுந்தரையா, உங்க ஸ்டைல்ல கேட்டாதான் அழகை, அப்படிதானே?
0: ஆமா மேடம்.
1: எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கு மேடம். நீங்க மேடம்?
1: நல்லா இருக்கும்.
2: ஐயா நல்லா இருக்கீங்களா
0: மேடம்?
2: ஆ நல்லா இருக்கேயா.
0: நல்லா இருக்கு மேடம்.
1: சரி சோமசுந்தரையா,
0: சொல்லுங்க மேடம்.
1: உங்களுக்காக, உங்களுக்கே உங்களுக்காக ஒரு குறிப்பு பாடல் வருது, கேட்கலாங்களா?
0: கேட்கலாம் மேடம்.

0: சோமசுந்தரையா
1: அருமையான பாடல் மேடம்.
2: ஐயா பாடல் கேட்டிங்களா?
1: கேட்டேன் மேடம்.
2: சரி, பாடலுக்கான கேள்வி கேளுங்க, தயாராகுங்க.
0: இப்போ ஒலிச்ச அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எது
1: மேடம்? தையல்காரன்.
0: சூப்பர். அப்புறம் யார் யாரெல்லாம் நடிச்சிருக்கிறாங்க
1: மேடம்?
0: யார் யாரெல்லாம் அந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறாங்க?
1: இன்னும்
0: நிறைய பேர் நடிச்சிருக்காங்க சரிங்களா?
1: சரி,
0: இந்த பாடல பாடினவர் யார்? இப்ப இந்த ஒலிச்ச அந்த பாடலுக்கான ஆண் குரலுக்கு சொந்தக்காரர் யார்? க்ளூ உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவர், உங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும், எல்லாத்துக்கும் பிடிக்கும். அதே தான். சரிங்க, பாடலுக்கான வரிகள்?
1: வாலி மேடம், நம்முடைய கவிஞர் வாலி.
0: சரி, உங்களுக்கு கூகுள் அக்கா ஹெல்ப் பண்றாங்கன்னு நினைக்கிறேன்.
1: இல்ல மேடம், இருந்தாலும் தெரிஞ்சிட்டேன் மேடம். எஸ்பி பாலசுப்ரமணியம் மூலம் கவிஞர் வாலி தான் அதிகமாக எடுத்துட்டு வரணும்.
0: சரிங்க, இந்த பாடலுக்கான இசையமைப்பு அல்லது தையல்காரன் திரைப்படத்திற்கான இசையமைப்பாளர் யார்? அதுதான் மெயினான கேள்வியே.
1: அவரே தான் மேடம், எஸ்பி பாலசுப்ரமணி தான் மேடம்.
0: எப்படி பாருங்களேன், டக்கு டக்கு டக்கு டக்குன்னு அழகா சொல்லிட்டீங்க சோமசுந்தரையா.
1: சரிங்க மேடம்.
0: இந்த படத்தோட இயக்குனர் சொல்லல, மறந்துட்டோம். சீக்கிரம் கூகுள் அக்காட்ட கேளுங்க, சீக்கிரம் கூகுள் அக்காட்ட கேளுங்க, சொல்லுவாங்க.
1: சொல்ல மாட்டாங்க மேடம், இருந்தாலும் நீங்க சொல்லிருங்க மேடம்.
0: க்ளூவா? அவர் வந்து கமலஹாசன்
1: சார், ரஜினிகாந்த், கமலஹாசன் நடித்த எஸ்பி முத்துராமன் அவர்தாங்க.
0: கமலஹாசனையும் ரஜினிகாந்த் இவர் இருவரையும் சேர்த்து நிறைய படங்கள் வந்து இயக்கியவர் எஸ்பி முத்துராமன்.
1: 27
0: படம். ஐயா
1: 27 படம்.
0: சரிங்க, ரொம்ப அழகா சொன்னீங்க சோமசுந்தரையா. நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்
1: மேடம்? எனக்கு மிஸ்டர் பாரத்.
0: சௌக்கியமா கேட்டுலாம், சௌக்கியமா பாடல் கேட்கலாம். கோடை பண்பலை 100.5 இருந்து.
3: என்னம்மா கண்ணு

0: பாத்தியாடு யாருக்கும் அஞ்சிடாத சிங்கம் தான், உரசி பாருங்க மங்கிடாத தங்கம் தான்.
1: என்னம்மா கண்ணு சௌக்கியமா?
0: ஆமம்மா கண்ணு சௌக்கியம் தான்.
1: என்னம்மா கண்ணு சௌக்கியமா?
0: ஆமம்மா கண்ணு ஃபேண்டாஸ்டிக்.
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: என்னமா புது பொண்ணு, புகுந்து வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
5: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
4: எப்படிமா?
5: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
4: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
6: என்ன ஸ்பெஷல்
7: அம்மா? வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும்.
8: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
7: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
9: அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
10: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், எலக்ட்ரானிக் பொருட்களுக்கு தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக 10,000 ரூபாய் பர்ச்சேசிற்கும் ஒரு வெள்ளி நாணயமும், 20,000 ரூபாய் பர்ச்சேசிற்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம்.
11: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், AC, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
12: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
13: பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் இன் சித்ர செவ்வானம்.
14: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங்.
15: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
16: கோடை பண்பலை 100.5 தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
17: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
16: சத்யா ஏஜென்சிஸ்
18: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்தூரிகை.

0: நேரம் 4:15.
1: கோடை பண்பலை 100.5 இது சினிமா கொட்டகை. பண்பலை கடிகாரம் காட்டும் நேரம் மாலை 4:14 ஆயிட்டிருக்கு. இப்போ இணைப்பில் வரக்கூடிய அன்பர் வாங்க வணக்கம்.
2: வணக்கம் மேடம், இருவருக்கும் நலமா இருக்கீங்களா? திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை கோபாலகிருஷ்ணன்.
1: கோபாலகிருஷ்ணன் ஐயா
2: சொல்லுங்க.
1: வணக்கம், நலமா இருக்கோம், எதிர்பார்க்கிறோம் பரிசு பாடல் இன்னைக்கு நீங்க வாங்கிருவீங்கன்னு.
2: ஈஸியா
1: ரொம்ப ஈஸியானதுதான் உங்களுக்கு. உங்களுக்காக குறிப்பு பாடல் வருது, கேட்கலாம். இப்போ

0: கோபாலகிருஷ்ணன்.
1: ஆ சொல்லுங்க மேடம்.
0: இணைப்பில் இருக்கீங்களா?
1: இருக்கீங்க.
0: பாடல் கேட்டிங்களா?
1: ஆ கேட்டேங்க.
0: ம், என்ன திரைப்படம் அது, அந்த பாடல் ஒலித்த அந்த திரைப்படம்?
1: இது 2.0 நினைக்கிறேங்க.
0: 2.0?
1: ஆமாங்க.
0: எந்திரன் 2 அல்லது எந்திரன் 2.0?
1: ஆமாங்க.
0: சரி, சரியா சொல்லிட்டீங்க. யார் யாரெல்லாம் நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்தில்?
1: ரஜினிகாந்த் நடிச்சிருக்காருங்க.
0: ம்,
1: அப்புறம் ஜாக்சன்,
0: எமி ஜாக்சன். முக்கியமான வேடத்துல எந்திரன் 2 திரைப்படத்துல இன்னொருத்தரும் நடிச்சிருக்கிறாரு, அவர் பேர் நீங்க சொல்லணும். அவர் வந்து ஹிந்தி நடிகர். இல்லைங்களே, இப்ப சொன்னீங்க சொன்னீங்க ஆமா, இப்ப கரெக்டா சொன்னீங்க. ரொம்ப பரிச்சயமான முகம் அவரோடது. அக்ஷய்குமார். சரியா வாசிக்கணும்ல? என்ன நீங்க போங்க, பாக்குறோம் நம்ம ஆன்லைன்ல, சரியா அதை படிக்கிறது இல்லையா? அக்ஷய்குமார். சரி, இந்த திரைப்படத்தோட இயக்குனர் யாரு? அவரே தான். எந்திரன் படத்துல இருந்து அதனோட தொடர்ச்சியா எந்திரன் 2 திரைப்படம். எந்திரன் 2 திரைப்படத்துலயும் அதே மாதிரி கதையமைப்பை கொண்டுட்டு போயிருப்பாரு. பறவை இனங்களை மையமா வச்சு இந்த திரைப்படம் வெளிவந்திருக்கும். முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு. எந்திரன் 2.0 இந்த திரைப்படத்துல நடிச்ச அக்ஷய்குமாருக்கு பின்னணி குரல் கொடுத்தவர் யார்? அவர் தமிழ் நடிகர், அவர் ஒரு தயாரிப்பாளர், நடிகர். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா வில்லனா நிறைய திரைப்படங்களை நடிச்சிருக்கிறாரு.
1: இப்போ நடிச்சிட்டு இருக்காருங்களா?
0: இப்பயும் நடிச்சிட்டு இருக்கிறாரு. பசங்க அந்த திரைப்படத்தில் ஒரு முக்கியமான ஒரு குழந்தைக்கு அப்பாவாக இருப்பார், குழந்தை நட்சத்திரத்தோட அப்பாவாக இருப்பார். சரிங்க, கோபாலகிருஷ்ணன் ஐயா இணைப்புக்கு வந்ததுக்கு நன்றி. என்னங்க?
1: பக்திராசன்.
0: இல்லையே.
1: ஜெயபிரகாஷ்.
0: இல்ல. என்ன என்ன என்ன சொன்னீங்க?
1: ஜெயபிரகாஷ்.
0: ஆ, ஜெயபிரகாஷ் அவர்தான் எந்திரன் 2.0 இந்த திரைப்படத்தில் நடிச்ச ஹிந்தி நடிகர் அக்ஷய்குமாருக்கு பின்னணி குரல் கொடுத்தவர். சரிங்களா, இதோட கேள்வி முடியலைங்க. அவர் தயாரிச்ச முதல் திரைப்படம் எது? ஜெயபிரகாஷ் தயாரிச்ச முதல் திரைப்படம் எது? எப்பயுமே கிளை கேள்வி வச்சிருப்போம்ல, சீக்கிரம் எதுவுமே முடிஞ்சு போயிடக்கூடாது. தயாரித்த சீக்கிரம் பாருங்க, ஆன்லைன்ல சீக்கிரம் பாருங்க. தயாரிச்ச முதல் திரைப்படம் எது அப்படின்னு பார்த்து சொல்லுங்க எங்களுக்கு.
1: இல்லைங்க மேடம், ஆனா வந்து

0: ஞாபகம் இருந்துச்சு. சீக்கிரம் நெட் ஸ்லோவா இருக்கா?
1: இல்லைங்க, அப்படிலாம் இல்லை.
0: சரிங்க, சொல்றீங்களா? அடுத்த நேருக்கு வழி விட்டுறலாமா ஐயா?
1: நான் சொல்றேங்க, இருங்க.
0: சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். எவ்வளோ நேரம்? விவேக் சொன்ன மாதிரி இங்க இருக்குங்க, இன்னும் இங்க வரலங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு. என்னங்கய்யா?
1: மதராசப்பட்டினங்க.
0: இல்லைங்களே. சரிங்க, கோபாலகிருஷ்ணன் ஐயா நீங்க வந்து அப்படியே, அது வந்து அவர் நடிச்சு தமிழில் வெளிவந்த முதல் திரைப்படம் ஜெயபிரகாஷ் தமிழில் நடிகராக அறிமுகமான முதல் திரைப்படம் மாயக்கண்ணாடி. சேரனோட இயக்கத்தில் வெளிவந்தது. அழகாக சொல்லிட்டீங்க. சரி, நானே சொல்லிடுறேனே, தயாரித்த முதல் திரைப்படம் நானே சொல்லிடுறேன். சரி, ரொம்ப அழகாக வந்து கேள்விக்கு பதில் சொன்னீங்க, ஜெயபிரகாஷ் அப்படின்னு. சரி, என்ன பாடல் கொடுக்கலாம்? ஜெயபிரகாஷ்னு பேர் சொன்னனால தீபாவளி தீபாவளி வர்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து தகவல் சொல்லிடலாம். ஜெயபிரகாஷ் அவரை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அவர் நடித்து முதல்ல வெளிவந்த திரைப்படம் மாயக்கண்ணாடி. அவர் தயாரித்த முதல் திரைப்படம் கோபாலா கோபாலா. அவர் வந்து ஒரு பின்னணி குரல் கலைஞர். எந்திரன் 2.0 திரைப்படத்தில் அக்ஷய்குமாருக்கு பின்னணி குரல் கொடுத்தவர் ஜெயபிரகாஷ் தான். இப்போ பாடல் கேட்கலாம், தீபாவளி தீபாவளி.

0: புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
1: எப்படிமா?
0: நான் சமைக்கிறது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியில நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
1: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
2: டீ டைம்ல அனில் முறுக்கு, டிஃபன் கூடவும் அனில் முறுக்கு, டைம் பாஸ்க்கு அனில் முறுக்கு, டடானாலும் அனில் முறுக்கு. இந்த வைப் செம்மையா இருக்கு.
3: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
4: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி, சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
5: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் முறுக்குமாவு, மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், சத்யா ஏஜென்சிஸ், சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னியரிசி, சிவா டெக்ஸ்டைல்ஸின் மணமகள் தீபாவளி கொண்டாட்டம், மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மோவா மாணிக்கமன்கோ தங்க நகை மாளிகையின் நல்வாழ்த்துகள்.
0: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
4: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி, சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
6: தீபாவளினா வெறும் பட்டாசும் பலகாரமும் மட்டும் இல்ல, அப்பா வாங்கி கொடுக்கற புது சட்டையில பெருமைப்படுற மகனோட மகிழ்ச்சி, நமக்காக வேலை செஞ்சு நம்மளோட அங்கமா நம்ம கூடயே வாழ்றவங்களுக்கு நாம குடுக்கற பரிசால ஏற்படுற மகிழ்ச்சி, நம்ம சொல்ல நினைக்கிற அன்ப சொல்லாம சொல்ற ஒரு அழகான மொழிதான் புத்தாடைகள். அப்படி அழகான இந்த தீபாவளி கொண்டாட்டத்துல உங்கள் மனம் மேலும் மேலும் மகிழ சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகிழ் தீபாவளி கொண்டாட்டம். 1000 மேல் ஆடைகள் வாங்கும் அனைவருக்கும் அழகான பரிசு. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
7: கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், வாழ்ந்த தமிழ் எழுத்தாளர்களை கொண்டாடுவோம்.
8: வரம்புரிதான் பிரதாப முதலியார் சரித்திரம் என்ற தமிழின் முதல் நாவல் எழுதிய
7: மாயூரம் வேதநாயகம் பிள்ளை
8: ஆகியோரது பிறந்தநாளை அக்டோபர் 14 கொண்டாடுவோம். அக்டோபர் 14 நாளை நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
7: நீங்கள் வாங்கும் 9 தங்க நகைகளுக்கு சேகோலி சேதாரம் இல்லை.
8: மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
5: பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
9: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
10: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
11: கோடை பண்பலை 100.5 தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
11: சத்யா ஏஜென்சிஸ்,
3: உங்கள் சத்யாவில் டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல், கிச்சன் அப்ளையன்சஸ் எல்லாமே அதிரடி ஆஃபரில்.
12: வழங்கிய வண்ணத்தூரிகை.
13: நமது கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள்.
14: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
15: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
14: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
15: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
14: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
15: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
16: அனில் முறுக்கு மாவு.
17: அனில் முறுக்கு, இந்த வைப் செம்மையா இருக்கு.
5: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
18: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
5: வழங்கும் வண்ணத்தூரிகை.

0: பண்பலை கடிகாரம் காட்டும் நேரம் மாலை 4:32 ஆயிற்றுக்கு. கோடை பண்பலை 1:05 இது சினிமா கொட்டகை. சினிமா கொட்டகை நிகழ்ச்சிக்கு நேயர்கள் வரலாம். அறிமுகங்கள் 24 24 24 மகளிர் 24 24 29 வழக்கமான நேயர்கள் 24 24 26 வரலாம். கொடைக்கானலின் முன்னிணைப்பிற்கு சொல்லி 45 42 இணைப்பில் வரும் அன்பர் வாங்க வணக்கம்.
1: நேயர்களின் நெஞ்சங்களுக்கு நெருக்கமான பண்பலையம் கோடை பண்பலைக்கு மாலை வணக்கம். உங்களுக்கும் வணக்கம்.
0: வணக்கம்
1: மாவட்டம்
0: கூகுள் சுரேஷ். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நிலையத்தில் அனைவரும் நலமா இருக்கோம்.
1: சரிங்கக்கா,
0: பாடல் என்ன பாடல், பரிசு பாடல் சொல்லிருங்க, எடுத்து வைக்க சொல்லிடலாம். இப்பவுமே
1: ரொம்ப இலகுவான
0: கேள்விதான் உங்களுக்காக. இப்ப குறிப்பு பாடல் ஒலிக்குது சுரேஷ், கேளுங்க, தொடர்ந்து கேள்வி கேட்கலாம்.

0: கேட்டிங்களா?
1: கேட்டேங்கக்கா, இன்னொரு முறை போடுங்க, சரியா புரியவே இல்லை எனக்கு.
0: சரியா புரியலையா?
1: ஆமாங்கக்கா.
0: என்ன சுரேஷ், நீங்க இந்நேரம் டப்பு டப்புன்னு பதில் சொல்லி இந்நேரம் பரிசு பாடல் கொடுத்துட்டு போயிட்டே இருப்போமா என்ன? நீங்க
1: ஒரு முறை,
0: உங்களுக்காக இன்னொரு முறை ஒலிக்குது விழிகளின் அருகினில் வானம்.

0: கேட்டிங்களா சுரேஷ், ரொம்ப பரிச்சயமான பாடல் தானே. அடிக்கடி நம்ம பண்பலையில கேட்கக்கூடிய பாடல். ஆ, அழகிய தீயே. ஓ, டைப் பண்றதுக்கு முதல் வரி தேவைப்பட்டிருக்கு அப்படித்தானே? ஓ, கேட்க முடியலையா? சரி, அழகிய தீயே. இந்த திரைப்படத்தோட இயக்குனர்
1: ராதாமோகன்கா.
0: சரி, ராதாமோகன் முதன் முதல்ல இயக்கிய திரைப்படம் எது?
1: மொழி திரைப்படம் இடையில இருந்துச்சு விட்டுட்டீங்களேன்னு
0: நடராஜன், பிரகாஷ் ராஜ் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க.
1: தேவதர்ஷினி.
0: இந்த திரைப்படத்தில் இன்னொரு பாடல் இருக்கு. அந்த பாடலில் ஒரு நடிகையும் நடிகரும் சிறப்பு தோற்றத்தில் வந்திருப்பாங்க. அவங்க பேர் சொல்லுங்க பார்க்கலாம். இல்லைல்ல, நீங்கள் வந்து கண்டிப்பாக தேடி சொல்லிடுவீங்கன்னு நினைக்கிறேன்.
1: இல்லைல்லங்கா, கொஞ்சம் கஷ்டம் தான். லைலாவும்

0: லைலா கரெக்டு. கதாநாயகன் யார்? கதாநாயகன் இல்லை, நாயகன் ஒருத்தர் வந்து போயிருப்பார் அந்த பாடலில். கஸ்தூரி மானினமே அந்த பாடல் இருக்கு இல்லையா, அந்த பாடலில் சிறப்பு தோற்றத்தில் லைலாவா அவங்க? தப்பா சொல்லியிருக்கீங்களே, லைலாவா அவங்க? நல்லாவா யோசிங்க. இல்ல உங்களுக்கு வந்து ஆன்லைன்ல அநேகமா வந்திருக்காது அந்த தகவல்
1: அதானே.
0: சரிங்க சுரேஷ், நன்றிங்க இணைப்புக்கு வந்ததுக்கு.

0: ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். ஸ்ரீ கந்தவிலாசின் சிவப்பு நிற லோகோவை கவனித்து வாங்குங்கள். சிவப்பு சிறப்பு.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
2: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
4: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
5: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
4: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
5: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரெண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், எலக்ட்ரானிக் பொருட்களுக்கு தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக 10,000 ரூபாய் பர்ச்சேசிற்கும் ஒரு வெள்ளி நாணயமும், 20,000 ரூபாய் பர்ச்சேசிற்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம்.
7: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
8: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி. கிளீன் ரைஸ் தான் அது, நம்ம சென்னை ரைஸ் தான்.
9: உங்கள்
7: சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
8: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி. கிளீன் ரைஸ் தான் அது, நம்ம சென்னை ரைஸ் தான்.
10: கோடை பண்பலை நெருப்புளி ஐந்தில் இது சினிமா கொட்டகை. நேயர்கள் வரலாம்.
11: அறிமுக நேயர்கள் 24 24 24, மகளிர் 24 24 29 மற்றும் பொதுவான நேயர்கள் 24 24 26 என்ற எண்ணிற்கு வரலாம். கொடைக்கானலின் முன்னிணைப்பு எண் 0 45 42 இணைத்து.
10: இப்போ இணைப்பில் வரக்கூடிய அன்பர், வாங்க. வணக்கம்.
12: வணக்கம் மேம். சச்சிரேகா மேம், நல்லா இருக்கீங்களா? செல்வி, நல்லா இருக்கீங்களா?
10: நல்லமா இருக்கோம். நீங்க?
12: நாங்க நல்லா இருக்கோங்க மேம். திண்டுக்கல் மாவட்டம், மாலை கொண்டன்பட்டி, ராஜலட்சுமி.
10: ராஜலட்சுமிமா, எப்படி இருக்கீங்க?
12: நல்லா இருக்கேங்க மேம்.
10: சரி, மழையா வெயிலா?
12: என்ன
10: படம்னு தெரிஞ்சிருக்கும், அப்படித்தான் கேள்வியும் கேட்டுட்டோம்.
12: சரிங்க.
10: அப்பாசும் ரம்பாவும் இந்த பாடல்ல சிறப்பு தோற்றத்துல வந்து போயிருப்பாங்க. எந்த பாடல் அது? கஸ்தூரி மணிநமே, அந்த பாட்டில். சரிங்க. இந்த திரைப்படத்துக்கு இசையமைப்பாளர் யார், அதான் கேள்வி.
12: இசையமைப்பாளருங்களா? கேள்வி எதிர்பார்க்கல.

0: பேரலையே நம்ம எப்படி சொல்ல போறோம் எனக்கு.
1: அப்படியா, நாங்க வச்ச பேர் பிரபலம் ஆயிருச்சு பாருங்க கூகுள் சுரேஷ். சரிங்க,
0: அந்த 2004 இந்த மாதிரி இசையம் பலரா?
1: ஆமா, அதுக்கு கொஞ்சம் முன்னாடின்னு வச்சுக்கலாம். அந்த காலகட்டம் நிறைய திரைப்படங்கள், நல்ல தமயந்தி அவர் தான் நிறைய திரைப்படங்களுக்கு. வேற படம் சொல்லட்டுமா? நல்ல தமயந்தியில் அவர் தான். அப்புறம் இந்த மாதிரி நிறைய திரைப்படங்களுக்கு அவர் தான் இசையமைச்சிருக்கிறாரு. ஜெர்ரி படம், அப்புறம் கணித மேதை ராமானுஜன் அவருக்கு அந்த திரைப்படத்துக்கான இசையமைப்பு இவர் தான். பல்கலைக்கழகம் இந்த திரைப்படத்துக்கெல்லாம் இவர் தான் இசையமைப்பாளர். பாடல் நல்லா இருக்குமே. என்ன இது, என்ன இது, என்ன அது, என்னை விட்டு, அந்த மாதிரி பாடல் அழகா இருக்குமே.
0: தெரியல,
1: சொல்லுங்க சொல்லுங்க.
0: ராஜ்குமார் மேம்
1: இல்லைங்களேமா? இவர் கொஞ்சம், ஆமா இவர் கொஞ்சம் திரைப்படங்கள் தான் இசையமைச்சிருக்கிறாரு. ஆனா இசையமைச்ச திரைப்படங்கள் எல்லாமே ஓரளவுக்கு பாடல்கள்லாம் ஹிட்டான பாடல் கொடுத்துருக்கிறார். இல்லைங்களே, இசையமைப்பாளர்கள் பெயர்லாம் அப்படியே தொடர்ந்து சொல்லிட்டே இருப்போமா ராஜலட்சுமிமா. அடுத்த நேருக்கு வழி விட்டுலாமா? நன்றிங்கம்மா. அடுத்து வரக்கூடிய அன்பர் வாங்க. வணக்கம்.
2: வணக்கம், இணைப்பில் வரும் நேர், பேர் சொல்லுங்க. வணக்கம், இணைப்பில் வந்துட்டீங்க.
1: இணைப்பில் வந்துட்டீங்க, பேசலாம். கோடை பண்பலை 100.5.
3: திருச்சி மாவட்டம் குற்றியம் தொட்டியப்பட்டியிலிருந்து ரங்கசாமி பேசுறேன்
1: மேடம். ரங்கசாமி ஐயா
3: சொல்லுங்க மேடம்.
2: பாடல்
3: கேட்டீங்களா?
2: நல்லா இருக்கும் ஐயா.
3: சொல்லுங்க மேடம்.
1: அழகிய தீயே இந்த திரைப்படத்தோட இசையமைப்பாளர் யார்?
3: யுவன் சங்கர்.
1: இல்லைங்களே,
3: கொஞ்சம் குழு கொடுங்க மேடம்.
1: முன்னாடி நிறைய க்ளூ கொடுத்துட்டோம். நல்ல தமயந்தி, ஜெர்ரி, பல்கலைக்கழகம், ராமானுஜன், இந்த மாதிரி திரைப்படங்களுக்கெல்லாம் இசையமைச்சிருக்கிறாரு. கமக பெட்டி, உலக சாதனை நிகழ்வான ஒரு கமக பெட்டியை அறிமுகப்படுத்தினவர் இவர் தான். கமக பெட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, சரிகம பதனி இந்த மாதிரி ஸ்வரங்களுக்கு பேர் வந்து நோட்ஸ் சொல்லுவாங்க. அந்த நோட்ஸை வந்து அதிர்வுகள், அசைவுகள் இப்படி சொல்லும். இதுக்கு வந்து தனியாக வந்து ஒரு அழகான அமைப்பை, ராகங்களின் அமைப்பை கொண்டு வந்தவர் இந்த இசையமைப்பாளர். அடுத்து வரக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம்.
2: வணக்கம்,
1: இணைப்பில் வந்துட்டீங்க, பேசலாம்.
2: வணக்கம்.
3: வணக்கம் மேடம். மதுரை மாவட்டம் முசிறம்பட்டியில் தவசங்கர்.
2: தவசங்கர் ஐயா, கேள்வி கேட்கலாமா? அழகிய தீயே திரைப்படத்தின் இசையமைப்பாளர் யார்?
1: ஜெர்ரி திரைப்படத்துக்கு இசையமைச்சிருக்கிறாரு, பல்கலைக்கழகம் திரைப்படத்துக்கு இசையமைச்சிருக்கிறாரு, நல்ல தமயந்தி திரைப்படத்துக்கு
2: இசையமைச்சிருக்காங்க,
1: கணித மேதை ராமானுஜன் அவர் நடித்து வெளிவந்த திரைப்படத்துக்கு இசையமைச்சவர் இவர் தான். ராமானுஜன் வாழ்க்கை வரலாற்று திரைப்படத்தை ஒரு படமா எடுக்கப்பட்டது, அந்த திரைப்படத்துக்கு வந்து இசையமைச்சவர் இவர் தான். பதில் சொல்லாமா? இல்லைங்களே,
3: வேற ஏதாவது.
1: அழகிய தீயில இருக்க அனைத்து பாடல்களுக்கும் இவர் தான் இசையமைச்சிருக்கிறாரு.
3: இதுக்கு முன்னாடி வேற படம் இல்லையா மேடம்?
1: இதுக்கு
3: முன்னாடி
1: ஏய் நீ ரொம்ப அழகா இருக்க, அந்த திரைப்படத்துக்கும் இசையமைப்பாளர் இவர்
3: தான்.
1: இல்லைங்களே, சரிங்க. அடுத்த நேருக்கு வழி விட்டுலாமா தவசங்கர்? சரிங்க, ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
4: நமது கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள்.
5: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ
6: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
5: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
6: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
5: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
6: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு பூமக்ஸ் இன்னர்வேர்.

0: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க.
1: ஏன் பருத்தி தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
0: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
1: பூமக்ஸ் இன்னர்வேர் தான். பூமக்ஸ் இன்னர்வேர்.

0: கண்ணில் முறுக்கு இந்த வைப் செம்மையா இருக்கு.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேசுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேசுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்தில் இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
3: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
4: கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், வாழ்ந்த தமிழ் எழுத்தாளர்களை கொண்டாடுவோம்.
5: வரம்புரிதான், பிரதாபம் முதலியார் சரித்திரம் என்ற தமிழின் முதல் நாவல் எழுதிய
4: மாயூரம் வேதநாயகம் பிள்ளை
5: ஆகியோரது பிறந்த நாளை அக்டோபர் 14 தேதி கொண்டாடுவோம். அக்டோபர் 14 தேதி நாளை நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
4: நீங்கள் வாங்கும் 916HUID தங்க நகைகளுக்கு சேகோலி சேதாரம் இல்லை.
5: மணப்பெண்ணின் மாணிக்க தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
6: பண்பலை கடிகாரம் காட்டும் நேரம் மாலை 4:53 ஆயிட்டு இருக்கு. இப்போ சினிமா கொட்டகை நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கும் கோடை பண்பலை 100.5 இப்ப இணைப்பில் வரக்கூடிய அன்பர் வாங்க வணக்கம். வந்துட்டீங்க, பேசலாம் கோடை பண்பலை.
7: அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம்.
6: சொல்லுங்கய்யா, யார் எங்கிருந்து?
7: நான் சேலம் கேயா தோப்பூர் சுப்பிரமணியம்.
6: சுப்பிரமணியா, எப்படி இருக்கீங்க?
7: நல்லா இருக்கேன் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
6: நலமா இருக்கோம். வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க?
7: எல்லாரும் நல்லா இருக்காங்க மேடம்.
6: சரிங்கய்யா, தொடர்ந்து நிகழ்ச்சி கேட்டுட்டே இருங்க, கடிதம் எழுதுங்க, தங்கள் அன்புடன் பகுதிக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, உங்களுடைய விமர்சனங்களை எதிர்பார்க்கிறோம் நாங்க. சரிங்கய்யா, அதனாலதான் நீங்க வந்த உடனே எனக்கு தங்கள் அன்புடன் அப்படின்னு ஞாபகம் வந்துருச்சு. சரிங்கய்யா, உங்களுக்கு கேள்வி, முன்னாடியே கேட்ட கேள்விதான். அழகிய தீயே இந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளர் யார்?
7: ரமேஷ் விநாயகம்
6: இசையமைத்த முதல் தமிழ் திரைப்படம் எது? ஏய் நீ ரொம்ப அழகா இருக்க. சரி, அதுல ஒரு பாடலும் பாடியிருப்பாரு, அந்த பாடலை பாடி காமிக்கலாமா? அப்படியா, அந்த பேர் சொன்னா கூட போதும், பரவாயில்ல, பேர் சொல்லுங்க. அந்த முதல் வரிகள் சொல்லுங்க, இல்லைனா ஒன்னும் இல்ல, நம்ம கேக்கலாம் அந்த பாட்டை ரெண்டு வரி.
7: பாட்டுங்களா மேடம்? சரி, வேணாங்க மேடம், அது அவ்வளவு தெரியாது.
6: சரி, பரவாயில்லைங்கய்யா, அவர் பாடிய முதல் பாடல், முதல் இசையமைத்த முதல் திரைப்படம் ஏய் நீ ரொம்ப அழகா இருக்க. அந்த திரைப்படத்துல ஒரு பாடல் பாடியிருப்பாரு, இப்ப அந்த பாடலை கேட்கலாம்.

இந்த பாடலை தான் ரமேஷ் விநாயகம் முத முதல்ல பாடினார். ஏன் ரொம்ப அழகாக இருக்குது அந்த திரைப்படத்தில். இன்றைக்கி ரமேஷ் விநாயகம் பற்றியான கேள்விகள் நிறைய கேட்டோம். அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, 2014 வெளிவந்த ராமானுஜங்கிற திரைப்படத்தில் கணித மேதை ராமானுஜனின் வாழ்க்கை வரலாற்றை உருவாக்கிய அந்த திரைப்படத்துக்கு இசையமைச்சதற்காக தமிழக அரசின் சிறந்த இசையமைப்பாளருக்கான விருது வாங்கினவர். இன்னும் அவரை பற்றி முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, கமகப்பெட்டி இசைத்துறையில் சாதனை படைத்த பெரிய நிகழ்வு அப்படின்னா கமகப்பெட்டி. இந்த கமகப்பெட்டி என்ன அப்படின்னா, முன்னாடியே நம்ம சொன்ன மாதிரி தான், கபகங்கள் கர்நாடக மற்றும் இந்துஸ்தானி இசையில் உள்ள நுணுக்கமான நோட்ஸ், சரி கம பதனி. இந்த நோட்ஸை பேப்பரில் எழுதி பதிவு செய்யும் ஒரு டிஜிட்டல் முறையை கொண்டு வந்தவர் இசையமைப்பாளர் ரமேஷ் விநாயகம்.

0: நமது கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள், நீடித்த உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
2: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
3: அனில் முறுக்கு மாவு.
4: அனில் முறுக்கு இந்த வைப் செம்மையா இருக்கு.
0: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
0: வழங்கிய வண்ணத்தூரிகை. நிறைய நேயர்கள் வந்தாங்க, நாமளும் நிறைய கேள்விகள் கேட்டோம். கிட்டத்தட்ட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். கோடை பண்பலை 100.5 நிறைவுக்கு வருகிறது. இன்றைய சினிமா கொட்டகை மீண்டும் கேட்கலாம். சினிமா கொட்டகை எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை மாலை 4 மணிக்கு. நிகழ்ச்சிக்கு இதுவரை பொறியியல் நுட்பம்
6: ஓபி பிஜு மற்றும் ஆர் சுந்தரராஜன்,
0: அழைப்புகள் ஒருங்கிணைப்பு
6: சாரா,
0: கணினி கலவை
6: சுந்தர் வேல்முருகன்.
0: நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம்.
6: செல்வி கதிரேசன்,
0: சசிரேகா, குமரகுரு, நன்றி நேர்களே. கோடை பண்பலை 100.5 இனி இசைவானம் சிவக்க இருக்கிறது. நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன்கோ தங்க நகை மாளிகையின் சித்திர செவ்வானம். முன்பாய் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். தேசிய பாதுகாப்புக்கு இராணுவ படையினரும் அறிவியல் நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். இந்தியா செக் குடியரசு இடையே பாதுகாப்பு துறையில் ஒருங்கிணைந்து செயல்பட முடிவெடுத்துள்ளதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தீவிரவாதம், போதைப்பொருள் கடத்தல் மற்றும் இணைய குற்றங்களை எதிர்த்து போராட பிம்ஸ்டெக் நாடுகள் உறுதி பூண்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையே கலாச்சார பரிவர்த்தனையை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொண்டுள்ளதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். ரயில்வே நடப்பு நிதியாண்டில் இதுவரை சரக்குகளை கையாள்வதிலும் பயணியர் வருகையிலும் வளர்ச்சியடைந்துள்ளது. 2000 ரூபாய்க்கு மேலான யுபிஐ வணிக பரிவர்த்தனைகளுக்கு கட்டணம் செலுத்தும் முறை தீபாவளிக்கு பிறகு அமல்படுத்தப்பட உள்ளதாக

தேசிய பணப்பரிவர்த்தனை ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் முழுநேர ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ள திரு ராஜேந்திர விஸ்வநாத் ஆர்லேக்கருக்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் தலைமையில் கல்வி அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற்றது. தமிழகத்தில் 4724 செவிலியர் பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அடுத்த மாதம் 5ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை சென்னையிலிருந்து 9086 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். சென்னை பெருநகர மாநகராட்சி பகுதிகளில் ஒருமுறை பயன்பாட்டு நெகிழிப் பொருட்களின் தடை அமலாக்கத்தை கண்காணிப்பதற்கான சிறப்பு பணிக்குழுவின் 3வது கூட்டம் மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் தலைமையில் இன்று நடைபெற்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: காற்றலைகளின் இனிய மொழி, இல்லந்தோறும் மகிழ்ச்சிக்கு வழி. கோடை பண்பலை 100.5.
1: கோடை பண்பலை 100.5 மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கோ தங்கநகை மாளிகை
2: வழங்கும் சித்திர செவ்வானம்.
3: அக்டோபர் 14 நாளை நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கோ தங்கநகை மாளிகை.
2: நீங்கள் வாங்கும் 9 தங்க நகைகளுக்கு சேகோலி சேதாரம் இல்லை.
4: இனிய மாலை வணக்கம் நேர்களே.
1: கோடை பண்பலை

மாலை நேரத்து மதுரத்தை இடைக்கால மெட்டுகளோடு ருசி பார்க்கும் நேரம். இதய சுவரில் பதிந்த சில பாடல்கள் இதயத்தின் ஓசையோடு கலந்து காதல் நினைவுகளை கவி கொண்டு நிறைத்துவிட மாலை பொழுதில் தேநீர் கோப்பையுடன் அமர்ந்து கேட்போம் நம் கோடை பண்பலை 105 சித்திரச்ச வானம். உங்களுடன் லக்ஷ்மி.

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஆனா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
3: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
2: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
4: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், AC, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
5: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
6: தீபாவளினா வெறும் பட்டாசும் பலகாரமும் மட்டும் இல்ல, அப்பா வாங்கி கொடுக்கற புது சட்டையில பெருமைப்படுற மகனோட மகிழ்ச்சி, நமக்காக வேலை செஞ்சு நம்மளோட அங்கமா நம்ம கூடயே வாழ்றவங்களுக்கு நாம கொடுக்கற பரிசால ஏற்படுற மகிழ்ச்சி, நம்ம சொல்ல நினைக்கிற அன்ப சொல்லாம சொல்ற ஒரு அழகான மொழிதான் புத்தாடைகள். அப்படி அழகான இந்த தீபாவளி கொண்டாட்டத்துல உங்கள் மனம் மேலும் மேலும் மகிழ சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகிழ் தீபாவளி கொண்டாட்டம். 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்கும் அனைவருக்கும் அழகான பரிசு சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும்.
7: கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், வாழ்ந்த தமிழ் எழுத்தாளர்களை கொண்டாடுவோம்.
8: வரம்புரிதான், பிரதாபம் முதலியார் சரித்திரம் என்ற தமிழின் முதல் நாவல் எழுதிய
7: மாயூரம் வேதநாயகம் பிள்ளை
8: ஆகியோரது பிறந்த நாளை அக்டோபர் 14 கொண்டாடுவோம். அக்டோபர் 14 நாளை நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
7: நீங்கள் வாங்கும் 9 6 HUID தங்க நகைகளுக்கு சேகோலி சேதாரம் இல்லை.
8: மணப்பெண்ணின்

கேட்டு ரசிப்போம். இது கோடை பன்மலையின் 100.5 சித்திரச்சவானம். அவனை நித்தம் நித்தம் சுற்றி வந்த அவள் இதயம் நித்திரையை தொலைத்து போனது. அவள் பேசிய கதை ஏதோ வெட்டிக்கதைகள்தான். அவள் பேசிய கதை ஏதோ வெட்டிக்கதைகள்தான். அவள் பேசிய கதை வெட்டிக்கதை என அவன் இதழ்கள் பேசுகிறது. பாவம், அவன் செவிகளும் இதயமும் அவள் பேச்சை மட்டும்தான் கேட்டு தவிக்கின்றது.

0: கோடை பண்பலை 100.5 மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர் நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கோ தங்கநகை மாளிகை
1: வழங்கிக் கொண்டிருக்கும் சித்திர செவ்வானம்.
2: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
1: தங்கள் அன்புடன்
2: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தங்களின் மேலான கருத்துக்களை கட்செவி வாயிலாகவும் பகிரலாம்.
2: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
1: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
2: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
2: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு. மேலும் 94-86-28-24-24 என்ற
1: நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
2: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
1: நமது கோடை பண்பலை 100.5.
3: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
2: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
3: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
2: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
3: சூப்பர்.
4: என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
5: கோடை பண்பலை 100.5. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் முறுக்குமாவு, மங்களின் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், சத்யா ஏஜென்சிஸ், சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னியரிசி, சிவா டெக்ஸ்டைல்ஸின் மணமகள் தீபாவளி கொண்டாட்டம், மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன்கோ தங்க நகை மாளிகையின் நல்வாழ்த்துகள்.

தென்றலின் வாசத்தோடு சுவாசிக்கும் காற்றை காதலில் இணைத்து விடுவோம். இடைக்கால மெட்டுக்களோடு கொடைப்பன்மலையின் 105 சித்திரச்சவானத்தோடு. இடைக்கால பாடல்களை உங்களின் விருப்பத்திலும் கேட்டு மகிழ வேண்டுமா? இன்றிரவு 10 நினைவே சுகத்தில் கேட்டு மகிழலாம். இன்றைய நினைவே சுகம் அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்ட நேயர்களுக்காக. கொண்டாடுகிறது இரு நெஞ்சமும் புதிதாய் முளைத்த நேசத்தை எண்ணி, நித்தம் நித்தம் உன் நினைவை சுமக்கின்றது

நம்ம சொல்ல நினைக்கிற அன்ப சொல்லாம சொல்ற ஒரு அழகான மொழிதான் புத்தாடைகள். தீபாவளி கொண்டாட்டத்துல சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகிழ் தீபாவளி கொண்டாட்டம். சிவா டெக்ஸ்டைல்ஸ்.

நெருங்கி முள்ளில் உறங்கிய காதல் உணர்வு, நெருங்கி முள்ளில் உறங்கிய உணர்வு. இதயம் இளைத்தாலும் சிரித்தாலும் காதல் இருந்தால் போதும் இதயம் துடித்துவிட.

உறங்கிய காதல் உணர்வு, நெருங்கி முள்ளில் உறங்கிய உணர்வு. இதயம் இளைத்தாலும் சிரித்தாலும் காதல் இருந்தால் போதும், இதயம் துடித்துவிடும்.

0: கோடை பண்பலை 100.5 மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர் நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கோ தங்கநகை மாளிகை
1: வழங்கிய சித்திர செவ்வானம்
2: அக்டோபர் 14 நாளை நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்கநகை மாளிகை
3: நீங்கள் வாங்கும் 9 தங்கநகைகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: கோடைப்பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
5: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்
6: வைக்கிங் பனியன்ஸ்.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். இசை கொண்டு இதயம் நினைக்க இணைவோம் நம் கொடை பண்மலை 100.5 சித்திரச்சவனம். அழகான பூவை சுமந்து வரும் காற்று. பூவை கையில் வாங்கி இதயத்தில் சுமந்து கொள்ள நினைக்கின்றான் அவன். பூக்கள் கூட இவ்வளவு பாரமாய் இருக்குமா? பூக்கள் சுமந்து வந்தது அவளின் காதல் கோட்டை. கோட்டை என்றால் கொஞ்சம் பாரமாகத்தானே இருக்கும்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் வாழ்ந்த தமிழ் எழுத்தாளர்களை கொண்டாடுவோம்.
2: வரம்புரிதான் பிரதாப முதலியார் சரித்திரம் என்ற தமிழின் முதல் நாவல் எழுதிய
1: மாயூரம் வேதநாயகம் பிள்ளை
2: ஆகியோரது பிறந்தநாளை அக்டோபர் 14ஆம் தேதி கொண்டாடுவோம். அக்டோபர் 14ஆம் தேதி நாளை நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
1: நீங்கள் வாங்கும் 916 HUID தங்க நகைகளுக்கு சேகோலி சேதாரம் இல்லை.
2: மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர் நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.

0: கேட்ட வரையில் அதையே கவனித்துக் கொண்டிருந்த மாரணேந்தல் இளவரசன் அந்த சத்தம் ஒடுங்கி மறைந்ததும் மாணிக்கவல்லியை பார்த்து, அம்மணி, ஏதோ தெரியாதனமாகத்தான் இங்கே வந்துவிட்டேன். ஆனால் திருடுவதற்கு வரவில்லை. உங்கள் வீட்டில் திருடி எனக்கு ஒன்றும் ஆக வேண்டியதில்லை என்றான். மீண்டும் மாணிக்கவல்லியின் ஆங்காரம் அதிகமாயிற்று. ஓஹோ, திருடுவதற்கு வரவில்லையா? அப்படியானால் எதற்காக வந்தாயாம்? இதோ பார் என்று சொல்லிவிட்டு மறுபக்கம் திரும்பி சங்கிலித்தேவா என்று கூப்பிட்டாள். அப்போது இளவரசன் ஒரு நொடியில் அவளருகில் பாய்ந்து வந்து பலவந்தமாக அவளுடைய வாயை தன் கைகளினால் மூடினான். எதிர்பாராத இந்த காரியத்தினால் திகைத்து சிறிது நேரம் செயலற்று நின்ற இளவரசி சுய நினைவு வந்ததும் சட்டென்று அவனுடைய கைகளை அப்புறப்படுத்திவிட்டு கொஞ்ச தூரம் அப்பால் போய் நின்றாள். அவனை பார்வையினாலேயே எரித்து விடுபவள் போல் ஏறிட்டு பார்த்து, என்ன துணிச்சல் உனக்கு என்று கேட்டாள். கோபத்தினாலும் ஆங்காரத்தினாலும் அவளுடைய உடல் நடுங்கியது போல் குரலும் நடுங்கியது. உலகநாதத்தேவன் தான் பதற்றப்பட்டு செய்த காரியம் எவ்வளவு அடாதது என்பதை உணர்ந்திருந்தான். எனவே முன்னை காட்டிலும் பணிவுடன் இரக்கம் ததும்பிய குரலில், அம்மணி, உன்னை மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன், மன்னிக்க வேண்டும். என்னை தொடர்ந்து வரும் எதிரிகளிடம் அகப்படாமல் தப்புவதற்காக இங்கே வந்தேன். என்னை அவர்களிடம் காட்டிக் கொடுத்து விடாதே. அடைக்கலம் என்று வந்தவர்களை காட்டிக் கொடுப்பது தர்மமா? சோலைமலை ராஜகுமாரிக்கு அழகாகுமா என்றான். இந்த வார்த்தைகள் மாணிக்கவல்லியின் உள்ள கடலில் பெரும் கொந்தளிப்பை உண்டாக்கின. ஒரு பக்கம் ஆங்காரமும் இன்னொரு பக்கம் ஆனந்தமும் பொங்கி வந்தன. ஆஹா, என்னை இன்னார் என்று தெரிந்துமா இப்படி செய்தாய்? உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று அவள் கொதிப்புடன் கூறினாள் என்றாலும் குரலில் முன்னை போல் அவ்வளவு கடுமை துணிக்கவில்லை. நீ என்னை என்ன செய்தாலும் சரிதான். உன் கையால் பெறுகிற தண்டனையை பெரிய பாக்கியமாக கருதுவேன். ஆனால் என் பகைவர்களிடம் மட்டும் என்னை காட்டிக் கொடுக்க வேண்டாம். அப்படி செய்தால் அப்புறம் உன் ஆயுள் உள்ளவரைக்கும் வருத்தப்படுவாய் என்றான் இளவரசன். மாணிக்கவல்லி மேலும் சாந்தமடைந்து, இவ்வளவெல்லாம் கருப்பங்கட்டியை போல் இனிக்க இனிக்க பேசுகிறாய், ஆனால் நீ யார் என்று மட்டும் இன்னும் சொல்லவில்லை பார் என்றாள். நான் யாராயிருந்தால் என்ன? தற்சமயம் ஓர் அனாதை, திக்கற்றவன், சேலை உடுத்திய பெண்ணிடம் வந்து அடைக்கலம் கேட்பவன். இச்சமயம் எனக்கு அடைக்கலம் கொடுத்தால் என்றென்றைக்கும் நன்றி மறவாமல் உன்னை நினைத்துக் கொண்டிருப்பேன் என்றான். அடுத்து அங்கே என்ன நிகழ்ந்தது தெரிந்து கொள்ளலாம் நாளை. நன்றி நேயர்களே.
1: கோடை பண்பலை 100.5 இதுவரை நாம் கேட்டோம் நாவல் நேரம். நாவல் நேரத்தில் அமரர் கல்கி அவர்களின் சோலைமலை இளவரசி, குரல் வண்ணம் கார்த்திகாராணி.
2: கோடை பண்பலை 100.5 ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் சித்திரச்ச வானம்.

இன்னார்க்கு இன்னார் என முடி போட்டது கடவுள் என்றால் முடிச்சை அவிழ்ப்பது யாரால் முடியும்? ஒரு முறை இதயம் ஒரு இதயத்தை ஏற்றுக்கொண்டால் மீண்டும் அதை இறக்கி வைப்பதில்லை, இதய துடிப்பை நிறுத்திக் கொள்ளும் வரை.

இதயம் தொட்டு சென்ற இடைக்கால மெட்டுகளோடு பயணித்தும் கோடை பன்மலை 105 சித்திரச்சவானத்தோடு மீண்டும் கேட்க இணைவோம். நாளை மாலை 5 மணிக்கு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் லக்ஷ்மி. நன்றி நேர்களே.

0: இதுவரை நம் கோடை பண்பலையில் கெடுச்சு வைத்தோம் வைக்கிங் பன்னியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய சித்திரச்ச வானம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்
2: வைக்கிங் பன்னியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் ஆலய தரிசனம்.
1: கும்பகோணத்திலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய சாக்கோட்டை எனும் ஊரில் அமிர்தவல்லி உடனுறை அமிர்த கலசநாதர் ஆலயத்தில் தமிழகத்தின் தனிப்பெரும் தேவி கொலுவிருக்கும் ஆலய பெருமைகளை தெரிந்து கொள்வோமா?

0: சொல்கிறார் சதீஷ் குருக்கள்.
1: இது அமிர்தவல்லி அம்பிகா சமேத அமிர்த கலசநாதர் மகாமக 12 சேத்திரத்தில் இது ஒரு சேத்திரம். அமிர்தம் வந்து வழிந்ததுனால அமிர்த கலசநாதர்னு பேர். அம்பாள் வந்து தவார்ந்து தான் இங்கே திருக்கல்யாணம் பண்ணதாக ஒரு ஐதீகம். அதாவது திருமண தடைக்கு மெயின் பிரார்த்தனை ஆத்மாத்மான பிரார்த்தனை பண்ணிட்டு 48 தீபம் ஏற்றி 11 பௌர்ணமி வந்து தடை இல்லாமல் அர்ச்சனை பண்ணி பூர்த்தினா அந்த 11 பௌர்ணமிக்குள்ளாரையே திருமணமானது கைகூடி வந்துடும். மரகதனால் இருக்கப்பட லிங்கோத்பவர் அது. மாசி மகத்துக்கு சுவாமி பிறப்படாகி இங்கேருந்து மகாமக 12 சேத்திரத்துலேருந்தும் அங்கே வந்து மாமாங்குளத்தில் வந்து தீர்த்தவாதி நடக்கும். அது இந்த ஆலயத்துலேருந்தும் சென்று அங்கே அமிர்த கலசநாத சுவாமி அங்கே வந்து பஞ்சமூர்த்தியாக வந்து தீர்த்தவாதி பண்ணுறது ஐதீகமாக இருக்குது. மாமாங்கத்துக்கும் அதேமாரி நிகழ்ச்சி நடைபெறும். வெள்ளிக்கிழமை அண்ணா துர்க்கியம்மனுக்கு ரவகால பூஜை, இல்லை செவ்வாய்க்கிழமை அண்ணா துர்க்கியம்மனுக்கு அந்தமாரி சப்தமாதா இங்கே இருக்கா, அதுவும் விசேஷமாக இது பண்ணுறது. வராகியும் இருக்குது. எல்லாத்துக்குமே சிவாலயத்தில் என்னென்ன கைகரியம் வழிபாடு பண்ணுவாளோ அது எல்லா வழிபாடுமே நல்ல விதமாக நடந்துட்டுருக்கு. பௌர்ணமி தான் இந்த அம்பாளுக்கு வந்து வேண்டிட்டு 11 பௌர்ணமி பண்ணணும், அதுதான் விசேஷம். நவராத்திரி ஆத்மாத்தமாக அபிஷேகம் பண்ணி சாசனம் பண்ணுறது நம்ம தான் பண்ணிட்டு இருக்கோம்.
2: சிவயோக நாயகியே கனகமணி குன்றே என் கவலை பூரிந்து.

அதாவது இந்த தபசம்மன் ஏன் அப்படி நம்ம ஆளுக்கு பேர் வந்தது அப்படின்னா, நம்மளாம் நினச்சிப்போம் தவம் பண்ணுறது அப்படின்னா கண்ணை மூடி ஒரு இடத்துல உட்காந்து தியான நிலையில் இருக்கிறது, இல்லை சுவாமியை நோக்கி தவத்தில் இருக்கிறது அப்படின்னு. அதாவது ஆறு விதமாக அம்பாள் தவம் பண்ணுறா, ஆறு பார்ட்டாக தவம் பண்ணியிருக்கா. அதாவது ஒரு பார்ட்டில் எத்தனை மந்த்ஸ் அடங்கும் அப்படின்னா 2 மந்த்ஸ் அடங்கும். இப்படியாக அம்பாள் தவம் பண்ணுறா. அதாவது வெயில் காலங்களில் அம்பாளை சுற்றி 4 பக்கமும் விறகுகளை அடுக்கி அக்னியை ஏற்றி விட்டு மேல் நோக்கி சூரியனை பார்த்துண்டு பஞ்ச மகா அக்னி அப்படின்னு சொல்லக்கூடிய அக்னிக்கு நடுப்புற தவம் பண்ணுறான். அடுத்தபடியாக மழை காலங்களில் குளிச்சுட்டு போய் தண்ணி சொட்ட சொட்ட பாறைக்கு மேலே போய் ஏறி நின்றுண்டு கொட்டக்கூடிய மழையில் நனைஞ்சுட்டே அம்பாள் சுவாமியை நோக்கி தவம் பண்ணுறான். குளிர் காலங்களில் போய் குளிச்சுட்டு வந்து பாறை மேலே உட்காந்துண்டு ஈரத்தோடைய அந்த குளிரில் சுவாமியை நோக்கி தவம் பண்ணுறான். இலையுதிர் காலங்களில் கீழே விழக்கூடிய இலையை மட்டும் சாப்பிட்டு சுவாமியை நோக்கி தவம் பண்ணுறான். இலைகள் உதிர்ந்து மறுபடியும் இலைகள் துளிர்விடக்கூடிய காலங்களில் அந்த இலைகளையும் சாப்பிடாமல் சுவாமியை நோக்கி தவம் பண்ணுறான். அந்த குளத்தினுடைய அடித்தளம்னு சொல்லக்கூடிய அடித்தளம் வரைக்கும் போய் சமணம் போட்டு ஜலத்துக்குள்ளே உட்காந்துட்டு சுவாமியை நோக்கி தவம் பண்ணுறான். இப்படியாக

0: ஒவ்வொரு காலகட்டங்களில் ஒவ்வொரு விதமாக அம்பாள் தவம் பண்ணி சுவாமியை போய் திருக்கல்யாணம் பண்ணின்றதாக ஐதீகம். அதனால தான் அந்த அம்பாள் பேரே தபசம்மன். அம்பாளினுடைய திருக்கோலம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வலது காலை கீழே பூமியில் ஊனிண்டு, இடது காலை மடித்து, அதாவது மடித்து அப்படின்னா நம்மளாம் முட்டி வரைக்கும் தான் நம்மளால் காலை மடிக்கவே முடியும். ஆனால் அம்பாள் எப்படி மடிச்சுன்னு இருக்கான்னா, அம்பாளினுடைய நாபி அப்படின்னு சொல்லக்கூடிய தொப்புள் கொடி இருக்கக்கூடிய இடம் வரைக்கும் அம்பாள் காலை உடம்போட ஒன்றினா மாதிரி மடிச்சுட்டு இருக்காளாம். அதனால தான் அந்த தபசம்மனுக்கு அவ்வளோ விசேஷமே. வலது கையை தலைக்கு மேலே தூக்கிண்டு சுவாமியை புஷ்பத்தினால் பூஜிக்கிற மாதிரியும், இடது கையை சின்முத்திரைன்னு சொல்லக்கூடிய முத்திரையை கொண்டு மனசுக்கு நேராக, அதாவது மனசில் சுவாமி இருக்கார், தான் வலது கையால் சுவாமிக்கு பூஜை பண்ணுற பாவனையில் அம்பாள் கண்ணை மூடி தியானங்கள் பண்ணுறதாக ஐதீகம். இந்த கோலத்தில் தான் தபசம்மன் இருக்கும். எல்லாரும் வந்து இந்த க்ஷேத்திரத்தை தரிசனம் பண்ணி இன்மையிலும் வறுமையிலும் நீங்காத இறையருள் பெற்றுயணும்.
1: கொடை பண்பலை 100.5 MHz இல் நாம் இதுவரை கேட்டோம் ஆலய தரிசனம்.

0: தமிழின் அடையாளம். இது தமிழர்களுக்கான அடையாளம். கோடை பண்பலை 100.5.
1: தாராபுரம் RR சிதம்பரசாமி, ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் மாலை 6:08.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: காற்று தரும் புத்துணர்வு, பூக்கள் தரும் புன்னகை, கார்மேகம் கொட்டி தீர்க்க காத்திருக்கும் மழை தூறல், பூமியின் அடிப்பகுதியின் வேர்களுக்கு உயிர் தர உத்வேகம் தர காத்திருக்கும் நேரத்தில் கோடை பண்பலை நொறுபழியைந்தில் கதம்ப மலர்கள். நிகழ்ச்சியில் இப்போது கேட்கலாம்.
1: கோடை பண்பலை நொறுபொழி ஐந்து பூமை பணியங்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமை பணியங்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்த உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமை பணியங்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
2: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க.
3: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
2: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
3: பூமை இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
2: எனக்கும் பூமைல இருக்காப்பா.
3: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு பூமை இன்னர்வேர். பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
4: வணக்கம் வணக்கம். நம்ம சொர்க்கம் நரகம் இந்த மாதிரியான வார்த்தைகளை சொன்னோடனே சிரிக்கிறாங்க பல பேர். சொர்க்கமாவது நரகமாவது அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு. அதாவதுங்க, மனித வாழ்க்கையை நெறிப்படுத்துறதா இருந்தா அவங்க எதுக்காவது ஒரு இதுக்கு அஞ்சனும். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையா? அதெல்லாம் சரிதாங்க. தாய் தந்தையினுடைய சொல்லுக்கு அவர்கள் வந்து அஞ்சு நடக்கணும், அல்லது ஆசிரியர் சொல்லுக்கு அஞ்சு நடக்கணும். எல்லாவற்றுக்கும் மேல அவன் தெய்வத்துக்கு அஞ்சனுங்க. இந்த தப்ப செஞ்சா தெய்வம் நம்மளை தண்டிக்கும் அப்படிங்கறத நினைக்கணும். இதுக்காகத்தான் எதுக்கு சொல்லி வைக்கிறாங்க தெரியுங்களா? ஒரு மனுஷன் தப்பு பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக. இன்னைக்கு காலையில செய்தித்தாள் திறந்த உடனே அதுல வரக்கூடிய அந்த செய்திகளை பார்த்தா, ஏன் இப்படி செய்யறாங்க, எப்படி மனிதர்கள் ஏன் இப்படி ஆனாங்க, அதுக்கு நீங்க என்னென்னமோ காரணம் கூட சொல்லலாம், குடி போதை எல்லாமே சொல்லலாம். ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னா, யாருக்கும் யாரும் அஞ்ச வேண்டியதில்லை, யாரும் யாரையும் மதிக்க வேண்டியதில்லைங்கிற மாதிரியான ஒரு காலம் வரக்கூடாதுங்க எப்பவுமே. உதாரணமா ராமாயணம் மகாபாரத கதைகள்லாம் இருக்கா படிக்கிறோம். மண்ணாசையால் அழிவு வரும் என்று காட்டுவது மகாபாரதம், பெண்ணாசையால் அழிவு வரும் என்று காட்டுவது ராமாயணம். இப்ப இதே மகாபாரதத்துல கடவுளே உள்ள வர்றாரு. அந்த ராமாயணத்துல எப்படி ராமனாக திருமால் வர்றாரோ, இதுல வந்து கண்ணனாக வர்றார். அவரு தூது வர்றார். யாருக்காக என்றால், பாண்டவர்கள் ஆகிய நல்லவர்களுக்காக தூது வர்றார். பஞ்சவர்க்கு தூது நடந்தானை பேசாத நாவண்ணனாவோ, நாராயணா என்னாத நாவண்ணனாவோன்னு சிலப்பதிகாரத்துல இந்த வரிகள் வருகின்றன. இத

0: பஞ்சவருக்கு தூது நடந்தவன் யார் என்றால் எம்பெருமான கிருஷ்ண பரமாத்மா தான். அதாவது 12 ஆண்டு முடிஞ்சு ஒரு ஆண்டு மறைந்து வாழ்ந்த பிறகு தங்களுடைய தங்களுக்கு சேர வேண்டிய பங்கை கேட்கிறாங்க. துரியோதனன் கொடுக்க மாட்டேங்கிறான். இப்ப என்ன செய்யலாம்னு முடிவு எடுக்கிறாங்க. தூது போறாங்க, சஞ்சயன் தூது, உலூகன் தூது, ரெண்டு பக்கம் தூதும் ஃபெயிலியர். இப்பதான் கண்ணனை எல்லாரும் பாண்டவர்களும் பாஞ்சாலையும் கேட்டுக்கிட்டதுனால கண்ணன் தூது வர்றார். வந்தவரு அத்தினாபுரியில விதுரன் வீட்டுல போய் தங்குறார். விதுரன் யாருன்னா பாண்டவர்கள் கௌரவர்களுடைய சித்தப்பா, திருதராஷ்டிரன் தம்பி, மந்திரி. அவன் வீட்டுல தங்குறார். ஏன் தங்குறாரு? அவன் தான் சொல்றான், எல்லாரும் எங்க வீட்டுக்கு வாங்க எங்க வீட்டுக்காங்க. விதுரன் மட்டும் சொன்னாரு, கண்ணா இது உன் வீடு அப்படின்னாரு. இப்படி கால் எடுத்து வச்சோன்னு என்ன மாதவம் செய்தது இச்சிறுகுடில்ங்கிறார். சரி, இரவு சாப்பிட்டுட்டு தூங்கி எந்திரிச்சிட்டு மறுநாள் தூது வந்த செய்திக்காக அரசனாகிய துரியோதனனை பார்க்க போறார். வாசல்லே வச்சு கடுமையா கேள்வி வைக்கிறாங்க. ஒரு வீட்டுல ஒருவேளை உணவை சாப்பிட்டுட்டு அந்த ஒருவேளை உணவை சாப்பிட்ட அந்த நந்திய மறந்து அவருக்கு எதிராகவே ஆயுதம் எடுத்து போர் செய்ய வேண்டிய நிலையில ஒருத்தர் இருந்தாலும் இவர்களுக்கெல்லாம் நிச்சயம் நரகத்தின் வாசல் திறந்திருக்கும். பாட்ட பாருங்களேன். அரவமல்கிய பதாகையாய் மதி அமைச்சராய் அரசழிப்பினும் குறவர் நல்லுரை மறுக்கினும் பிறர் புரிந்த நன்றியது கொள்ளினும் ஒருவர் வாழ்மனையில் உண்டு பின்னும் அவர் உடனுழன்று பொற உண்ணினும் இரவி உள்ளளவும் மதியம் உள்ளளவும் இவர்களே நரகில் எய்துவார். இப்ப இத சொல்லிட்டு நன்றி மறக்க கூடாது. சரி, இந்த பாட்டை ஏன் இந்த இடத்துல கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு? சொன்னாரு, நீ என்ன கூப்பிட்டேன்னு வச்சுக்கோ, நான் உன் வீட்டுல உட்காந்து சாப்பிடுறேன். சாப்பிட்டுட்டு நான் வந்த தூது ஒருவேளை பேச்சு முறிஞ்சு போய் யுத்தம் வந்துருச்சுனாயி, உனக்கு எழுத்தாப்புல நான் போர் செய்ய வேண்டிய ஒரு சூழல் வந்துட்டா நானும் நரகத்துக்கு போக மாட்டேதான். பாருங்க, சொர்க்க நரகங்களை தாண்டுகின்ற கடவுளாக இருந்தாலும் அந்த சட்டத்திற்கு உட்பட்டு இருக்க வேண்டும்ங்கிறத கிருஷ்ண பரமாத்மா சொல்றார். அதனால வாழ்கிற காலத்தில் நாம் செய்கிற தொழிலுக்கு துரோகம் பண்ணக்கூடாது, பெரியோருடைய சொல்லை மறுக்கக்கூடாது. ஒரு வீட்டில் ஒருவேளை சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு அந்த நன்றிய வாழ்நாளெல்லாம் மறக்காம இருக்கணும். இவையெல்லாம் உள்ளவர்கள், பெரியோர் உரையை மறுப்பவர்கள், சாப்பிட்டு உண்ட வீட்டுக்கு இந்த உண்ட ரெண்டகம் செய்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் நரகத்தின் வாசல் திறந்திருக்கிறது, மறந்து விடாதே, அதனால் நான் உன் வீட்டுக்கு வரவில்லை என்று கிருஷ்ண பரமாத்மா சொல்லுகிற இந்த பாடல் இன்றைக்கும் பொருந்தி வருவது இந்த இலக்கியங்களுடைய ஒரு சிறப்பு. எனவே நல்லது செய்வோம், சொர்க்கம் என்று ஒன்றிருந்தால் அதற்கு போவோம், இல்லையா நரகம் நிச்சயம் என்பதை உணர்வோம்.
1: இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை நிகழ்ச்சியை வழங்கியோர் பணியங்கள் ஜெட்டிகள் டிராயர்கள், வழங்கினார் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
3: लखलख सोनेरी सण आनंदाचा साज सोन्याचा यंदाची दसरा दिवाळी साजरी करा चंदूपाका सराफ ज्वेल्स सोबत.
4: मिळवा मजुरी फक्त 3.99% ते 9.99% प्रति ग्रॅम सोन्याच्या दागिन्यांवर. सोबतच हिऱ्यांच्या दागिन्यांच्या मजुरीवर 100% सूट आणि चांदीच्या दागिन्यांवर फ्लॅट 30% सूट. ही मर्यादित ऑफर 11 ऑक्टोबर ते 15 नोव्हेंबर 2026 पर्यंत.
3: सणाचा आनंद द्विगुणित करायला आजच भेट द्या चंदूकाका सराफ ज्वेल्स. संपर्क 0796-999-1827.
5: பூத்துக்குலுங்கும் பூக்களின் மெல்லிய மனத்தோடு கோடை பண்பலை நொறுப்பலியாய்ந்தில் கதம்ப மலர்கள்.

0: பண்பலை சொல்லும் நேரம் மாலை 6:20:39.
1: I got many dreams, I don't want just a job. I can be a doctor, I can be an astronaut. I want to be an artist, I want to play football. LIC by my side, I can dream any dream I want.
2: LIC-யின் அம்ரித் பால் பாலிசி மூலம் உங்கள் குழந்தையின் ஒவ்வொரு கனவையும் நனவாக்குங்கள். 18 முதல் 25 வயதுக்குள் முதிர்ச்சி அடைந்த குழந்தைகளுக்கான சிறந்த காப்பீட்டு திட்டம். பாலிசி கால் முழுவதும் அட்ராக்டிவ் கேரண்டியுடன் சேர்ந்து சிங்கிள் அல்லது லிமிடெட் பிரீமியம் பேமெண்ட் செலுத்தும் விருப்பத்தையும் உங்களுக்கு வழங்குகிறது. பாலிசியை வாங்குவதற்கு உங்கள் முகவர் அல்லது அருகிலுள்ள LIC கிளையை தொடர்பு கொள்ளவும். ஆபத்து காரணிகள், விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு விற்பனையை முடிப்பதற்கும் சேல்ஸ் ப்ரோக்கரை கவனமாக படிக்கவும். LIC, இனி ஒவ்வொரு நொடியும் உங்களுடன்.
3: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?
4: ரெண்டு நாலு காது கொடுத்து கேளு மனப்பாடம்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிகம் உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
2: கோடை பண்பலை 100.5. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் முறுக்குமாவு, மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், சத்யா ஏஜென்சிஸ், சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னியரிசி, சிவா டெக்ஸ்டைல்ஸின் மணமகள் தீபாவளி கொண்டாட்டம், மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகையின் நல்வாழ்த்துகள்.
3: இதயங்களை இசையால் நிறைத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 கதம்ப மலர்கள்.

0: ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் நேரம் மாலை 6:34.
1: அறுபது வருட நம்பிக்கை ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
3: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான் அது, நம்ம சென்னை ரைஸ் தான்.
4: குழந்தைக்கு இருதய பிரச்சனையா?
5: கோயம்புத்தூர் KMCH மருத்துவமனை நடத்தும் பிறந்த குழந்தைகள் முதல் 18 வயது வரையிலான குழந்தைகளுக்கான இருதய மருத்துவ ஆலோசனை பெறலாம். வரும் அக்டோபர் 14 காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை சேலம் மெய்யனூரில் உள்ள ராமலிங்கம் ஹாஸ்பிட்டலில் நடைபெற உள்ளது.
4: பிறவி இருதய பிரச்சனைகள் மற்றும் இருதய அறுவை சிகிச்சை தேவைப்படும் குழந்தைகளுக்கு தாமதிக்காமல் ஆலோசனை பெறுங்கள்.
5: குழந்தைகளுக்கான இருதய சிகிச்சை சிறப்பு மருத்துவர் டாக்டர் வினோத் துரைசாமியிடம் ஆலோசனை பெறலாம். மேலும் விவரங்களுக்கு 7339333634.
0: கோடை பண்பலை 100.5 இன்று மலர காத்திருக்கும் நமது நிகழ்ச்சி மட்டுக்கள்.

இன்றிரவு 8 மணிக்கு ஒலிக்க காத்திருக்கிறது இளமை பேசுகிறது. இன்னைக்கு நாணைகள் சிக்கப்புக்கு விளையாட்டுகளோடு வலம் வரும். இரவு 10 மணிக்கு நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் பயணிக்க காத்திருக்கிறது அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்ட அன்பர்களின் பங்களிப்போடு நேரலை நிகழ்ச்சியாக. கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கதம்ப மலர்கள்.

0: கோடை பண்பலை நெருப்பலி ஐந்தில் இப்போது கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்,

0: மண்டபத்திலே அவர்கள் விவாதம் செய்து கொண்டிருக்கிறார்கள். வந்தியத்தேவனுடைய கைதான் ஆதித்த கரிகாலனை கொல்ல இருக்கிறது என்ற ஒரு விஷயத்தை தேவராளனிடம் ரவிதாசன் பகிர்ந்து கொள்ளுகிறான். மேலும் அவர்களுடைய உரையாடல் தொடர்கிறது.
1: என்ன நடந்தாலும் நடக்காவிட்டாலும் கரிகாலனுடைய ஆவி நாளை இரவுக்குள் பிரிவது நிச்சயம். நந்தினி ஏற்றுக்கொண்ட பொறுப்பை நிறைவேற்றிய தீருவாள். நம்முடைய பொறுப்பையும் நாம் நிறைவேற்ற வேண்டும்.
2: நம்முடைய பொறுப்பு என்ன?
1: நாளை இரவு கடம்பூர் மாளிகையிலிருந்து வெளியேறும் சுரங்கப்பாதையில் ஆயத்தமாக காத்திருக்க வேண்டும். காரியம் முடிந்ததும் நந்தினி அதன் வழியாக வருவாள். அவளை அழைத்துக் கொண்டு இரவுக்கிரவே கொல்லிமலையை அடைந்துவிட வேண்டும். அங்கே இருந்து கொண்டு சோழ நாட்டில் நடைபெறும் அல்லோல கல்லோலத்தை பார்த்து கொண்டிருப்போம். ஒருவேளை சௌகரியப்பட்டால்
2: என்ன?
1: பழுவேட்டரையரின் கருவூல நிலவரையில் சேர்த்து வைத்திருக்கும் பொருள்களை எல்லாம் சுரங்கப்பாதை வழியாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும். சோழ நாட்டு பொக்கிஷத்திலிருந்து கொண்டு போன பொருள்களை கொண்டே சோழ நாட்டின் மீது போர் தொடுக்க படை திரட்டுவது எவ்வளவு பொருத்தமாயிருக்கும்!
0: இவ்விதம் கூறிவிட்டு மறுபடியும் ரவிதாசன் சிரித்தான். தேவராளனாக நடித்த பரமேஸ்வரன்,
2: சரி சரி, ஆகாச கோட்டையை ரொம்ப பெரிசாக கட்டி விடாதே. முதலில் கொள்ளிடத்தை தாண்டி அக்கறையை அடைந்து கடம்பூர் போய் சேரலாம். கடம்பூரில் நீ சொன்னபடி எல்லாம் நடக்கட்டும். பிறகு பழுவேட்டரையனுடைய பொக்கிஷத்தை கொள்ளையடிப்பது பற்றி யோசிக்கலாம். என்ன சொல்லுகிறாய்? இப்போதே கிளம்பலாமா? இரவே கொள்ளிடத்தை தாண்டி விடுவோமா என்றார்.
1: வேண்டாம் வேண்டாம், பொழுது விடிந்ததும் படகில் ஏறினால் போரும். அதற்குள் காற்றும் நன்றாக அடங்கிவிடும். ஆற்று வெள்ளமும் கொஞ்சம் குறைந்துவிடும்.
2: அப்படியானால் இன்றிரவு இந்த பள்ளிப்படை மண்டபத்திலேயே படுத்திருக்கலாமா?
0: ரவிதாசன் சற்று யோசித்தான். அப்போது சற்று தூரத்தில் நரிகள் ஊளையிடும் சத்தம் கேட்டது. ரவிதாசனுடைய உடல் நடுங்கி,
2: ரவிதாசா, கேவலம் நரிகளின் குரலை கேட்டு ஏன் இப்படி நடுங்குற
0: என்றான் தேவராளன்.
1: அப்பனே, கோடிக்கரை புதை சேற்றில் கழுத்து வரையில் நீ புதைபட்டிருந்து சுற்றிலும் 100 நரிகள் நின்று உன்னை தின்பதற்காக காத்திருக்கும் பயங்கரத்தை நீ அனுபவித்திருந்தால் இப்படி சொல்ல மாட்டாய். சிங்கத்தின் கர்ஜனையையும் மத யானையின் ஓலத்தையும் கேட்டு எனக்கு பயம் உண்டாவதில்லை. நரியின் ஊளையை கேட்டால் குலை நடுங்குகிறது. வா வா, இந்த சுடுகாட்டில் ரா தங்க வேண்டாம். வெறுங்காவது கிராமத்துக்கு பக்கமாயுள்ள கோயில் அல்லது சத்திரத்தில் தங்குவோம். இல்லாவிட்டால் கொள்ளிட கரையில் உள்ள துர்கை கோவிலை பற்றி சொன்னாயே, அங்கே போவோம். இன்னமும் அந்த கிழவன் அங்கே படுத்திருந்தால் வெள்ளத்தில் அவனை இழுத்து விட்டு விடலாம். அதுவே அவனுக்கு நாம் செய்யும் பேருதவியாயிருக்கும். நாளைக்கு மறுநாள் வரையில் அவன் உயிரோடு இருந்தால் ரொம்பவும் மனத்துயரத்துக்கு ஆளாக நேரிடும்.
0: முன்னர் சொன்ன சம்பாஷணையை ஏறக்குறைய ஒன்று விடாமல் பெரிய பழுவேட்டரையர் கேட்டுக்கொண்டிருந்தார். அவர்கள் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் அவருடைய செவிகளில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றுவது போல இருந்தது. அவருடைய நெஞ்சு ஒரு பெரிய எரிமலையின் கர்ப்பத்தைப் போல தீக்குழம்பாகி கொதித்தது. தாம் காதலித்து கல்யாணம் செய்து கொண்ட பெண், வீரபாண்டியன் மரணத்துக்காக சோழகுலத்தின் மீது பழிவாங்க வந்தவள் என்பதும், 3 வருஷங்களாக அவள் தம்மை ஏமாற்றி வருகிறாள் என்பதும் சொல்ல முடியாத வேதனையும் அவமானத்தையும் அவருக்கு உண்டாக்கின. 6 தலைமுறையாக சோழர் குலத்துக்கும் பழுவூர் வம்சத்துக்கும் நிலைபெற்று வளர்ந்து வரும் உறவுகளை அந்த சமயம் பழுவேட்டரையர் நினைத்து கொண்டார். பார்க்கப் போனால் சுந்தர சோழனும் அவனுடைய மக்களும் யார்? சுந்தர சோழனுடைய பாட்டி பழுவூர் வம்சத்தைச் சேர்ந்தவளல்லவா? சுந்தர சோழனுடைய மக்கள் மீது தமக்கு ஏற்பட்ட கோபமெல்லாம் சமீப காலத்தது அல்லவா? ஆதித்த கரிகாலன் ஏதோ சிறுபிள்ளைத்தனமாக நடந்து கொண்டான் என்பதற்காகவும், மலையமானை நமக்கு பிடிக்கவில்லை என்பதற்காகவும் எவ்வளவு பயங்கரமான சதி செயல்களுக்கு இடம் கொடுத்து விட்டோம்! சோழர் குலத்தின் தீரா பகைவர்களான பாண்டி நாட்டு சதிகாரர்கள் நம்முடைய அரண்மனையிலிருந்து கொண்டு, நம்முடைய நிலவரை பொக்கிஷத்திலிருந்து திருடிப்போன பொருளைக் கொண்டு சோழ குலத்துக்கு விரோதமாக சதிகாரச் செயல்களை செய்யல்லவா இடம் கொடுத்து விட்டோம்! ஆஹா, இந்த சண்டாளர்கள் சொன்னபடி நாளை இரவுக்குள் 3 இடங்களில் 3 பயங்கரமான கொலைகள் நடக்கும்.

0: போகின்றனவா?
1: நம்முடைய உடலில் மூச்சு இருக்கும் வரையில் முயன்று அவற்றை தடுத்தே ஆக வேண்டும். இன்னும் 60 நாழிகை நேரம் இருக்கிறது. அதற்குள் எவ்வளவோ காரியங்கள் செய்துவிடலாம். இரவுக்கிரவே குடந்தை சென்று தஞ்சைக்கும் நாகைப்பட்டினத்துக்கும் செய்தி அனுப்பிவிட்டு கடம்பூருக்கு கிளம்ப வேண்டும். இந்த பாதகர்கள் அங்கே போய் சேர்வதற்குள் நாம் போய்விட வேண்டும். இவர்களை கடம்பூருக்கு வரும்படி செய்வதா? இந்த இடத்திலேயே இவர்களை கொன்று போட்டுவிட்டு போய்விடுவது நல்லதல்லவா? நம்மிடம் ஆயுதம் ஒன்றுமில்லை. இல்லாவிட்டால் என்ன? வஜ்ராயுதத்தை நிகர்த்த நம் கைகள் இருக்கும் போது வேறு ஆயுதம் எதற்கு? ஆனால் இவர்கள் ஒருவேளை சிறிய கத்திகள் இடையில் சொருகி வைத்திருக்க கூடும். அவற்றை எடுப்பதற்கே இடங்கூடாமல் 2 பேருடைய கழுத்தையும் இறுக்கி பிடித்து நெரித்து கொன்றுவிடலாம். ஆனால் அவ்வாறு இவர்களுடன் இந்த இடத்தில் சண்டை பிடிப்பது உசிதமா? இவர்களிடம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை தெரிந்து கொண்டாகிவிட்டது. நாம் வழிபடும் குலதெய்வமாகிய துர்கா பரமேஸ்வரியே படகு கவிழச் செய்து இந்த பயங்கர இரகசியங்களை தெரிந்து கொள்ளும்படியாயும் செய்திருக்கிறாள். சக்கரவர்த்திக்கும் அவருடைய குமாரர்களுக்கும் விபத்து நேரிடாமல் பாதுகாப்பதல்லவா நம்முடைய முக்கியமான கடமை? அதிலும் கடம்பூரில் கரிகாலனுக்கு எதுவும் நேராமல் தடுப்பது மிக மிக முக்கியமானது. அப்படி ஏதாவது நேர்ந்துவிட்டால் நமக்கும் நமது குலத்துக்கும் அழியாத பழிச்சொல் ஏற்பட்டுவிடும். 6 தலைமுறையாக சோழர் குலத்துக்கு பழுவூர் வம்சத்தினர் செய்திருக்கும் உதவிகளெல்லாம் மறைந்து மண்ணாகிவிடும். பெண்ணென்று எண்ணி நமது அரண்மனையில் கொண்டு வந்து வைத்திருந்த அரக்கியினால் கரிகாலன் கொல்லப்பட்டால் அதை காட்டிலும் நமக்கு நேரக்கூடிய அவக்கேடு வேறு ஒன்றுமில்லை.
2: ஆஹா,
1: அத்தகைய அழகிய வடிவத்துக்குள்ளே எவ்வளவு பயங்கரமான ஆலகால விஷம் நிறைந்திருக்க முடியுமா? 3 உலகத்தையும் மயக்கக்கூடிய மோகன புன்னகைக்கு பின்னால் இவ்வளவு வஞ்சகம் மறைந்திருக்க முடியுமா? இந்த செண்டாளர்கள் சற்று முன்னால் சொன்னதெல்லாம் உண்மையாக இருக்க முடியுமா? பழுவேட்டரையருடைய உள்ளத்தில் கோபத்தி கொடுந்துவிட்டு எரியும்படி செய்த அந்த சதிகாரர்களின் வார்த்தைகள் ஒரு விதத்தில் அவருக்கு சிறிது திருப்தியையும் அளித்திருந்தன. நந்தினி சதிகாரியாக இருக்கலாம், தம்மிடம் அன்பு கொண்டதாக நடித்து வஞ்சித்து ஏமாற்றி வந்திருக்கலாம். ஆனால் அவள் கரிகாலன் மீதோ கந்தமாறன் அல்லது வந்தியத்தேவன் மீதோ மோகம் கொண்ட காரணத்தினால் தம்மை வஞ்சிக்கவில்லை. அந்த மௌடிக சிறுவர்களை அவள் பொருட்படுத்தவில்லை. அவளுடைய அந்தரங்க நோக்கத்துக்கு அவர்களையும் உபயோகப்படுத்துவதற்காகவே அவர்களிடம் சுமூகமாக பேசி பழகி வருகிறாள். இந்த செய்தி பழுவேட்டரையரின் அந்தரங்கத்தின் அந்தரங்கத்துக்குள்ளே அவரையும் அறியாமல் சிறிது திருப்தியை அளித்தது. கரிகாலன் கொல்லப்படாமல் தடுக்க வேண்டியது தம் குலகௌரவத்தை பாதுகாத்து கொள்ளவும் தமக்கு என்றென்றைக்கும் அழியாத அபகீர்த்தி நேராமல் தடுத்து கொள்ளவும் மட்டுமல்ல, நந்தினியை அத்தகைய கோரமான பாவகாரியத்திலிருந்து தப்புவிப்பதற்காகவும் தான். ஒருவேளை அவளுடைய மனத்தையே மாற்றிவிடுதல் கூட சாத்தியமாகலாம். இந்த பாதக சதிகாரர்களிடம் அகப்பட்டு கொண்டிருப்பதால் அவள் வேறு வழியின்றி இவர்களுக்கு உடந்தையா இருக்கலாம் அல்லவா? இவர்களை இங்கேயே கொன்று ஒழித்து விட்டால் நந்தினிக்கு விடுதலை கிடைக்கலாம் அல்லவா? இவ்வாறு எண்ணி அந்த வீரக்கிழவர் தம்மையறியாமல் தொண்டையை கனைத்து கொண்டார். சிம்ம கர்ஜனை போன்ற அந்த சத்தம் சதிகாரர்கள் இருவரையும் திடுக்கிடச் செய்தது.
3: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
4: வேறு எது நடந்தாலும் நடக்காவிட்டாலும் கரிகாலனுடைய ஆவி நாளை இரவுக்குள் பிரிவது நிச்சயம். நந்தினி அவள் ஏற்றுக்கொண்ட பொறுப்பை நிறைவேற்றியே தீர்வாள்னு உறுதியா சொன்னார் ரவிதாசன். 3 வெவ்வேறு இடங்கள்ல 3 பயங்கரமான கொலைகள். தஞ்சைக்கும் நாகைப்பட்டினத்துக்கும் செய்தி அனுப்பிட்டு கடம்பூருக்கு தாமே நேரில் போவதுதான் இந்த குறுகிய காலத்துல நடக்கக்கூடியது. ஏன் நடந்தே ஆக வேண்டியது. கொல்லிமலை, இது கிழக்கு மலைத்தொடரின் ஒரு பகுதி. கடம்பூருக்கு மேற்கே ஏறத்தாழ 230 கிலோமீட்டர். கடல் மட்டத்திலிருந்து ஏறக்குறைய 1000 மீட்டர் உயரத்தில் அமைஞ்சிருக்குது. இதன் பெருமையை பண்டைய இலக்கியங்களில் பல இடங்களில் பார்க்குறோம். கொல்லிமலை தெய்வமாக போற்றப்படும் கொல்லிப்பாவையை இன்னைக்கு 8 அம்மன்னு வழிபடுறாங்க. அழகின் மறுபெயர் கொல்லிப்பாவைன்னு பொருள்பட பாடுறார் திருமங்கை ஆழ்வார். கொல்லிமலையில் தோன்றி ஆகாய கங்கைங்கிற பேரில் அருவியாக இறங்கி காட்டாரா மாறி அடர்ந்த காடுகள் வழியே கிழக்கு நோக்கி ஓடி காவேரியோடு

இணையர வர்ணனை ஆசிரியரின் பார்த்திபன் கனவு நாவல்ல இடம்பெறுது. கபால பைரவரின் மறைவிடம். ரவிதாச எந்த வழியை தேர்ந்தெடுக்க போறான்? ரொம்ப கொடூரமான வேதனை தரும் செய்தியை கேட்க நேர்ந்தா ஈயத்த காட்சி காதல ஊத்துன மாதிரி இருந்ததுன்னு சொல்வதுண்டு. உருக்கின ஈயம் கடும் வெப்பம் கொண்டது. அது காதல பாய்ந்தா வலி தாங்க முடியாது. வேதனை தரும் செய்தியையும் தாங்க முடியாது அல்லவா? ஈயம் பத்தின அறிவியற் குறிப்பு. யுரேனியம், இது ஒரு கதிரியக்க வேதி தனிமம், ஓர் உள் இடைநிலை உலோகம்னு சொல்லலாம். ஆல்பா பீட்டா சிதைவுகள்னு குறிப்பிடப்படுற 14 படிநிலைகளை தாண்டி பல்வேறு கதிரியக்க தனிமங்களா மாறி கடைசியில நிலையான ஈயம் ஆகுது. இயற்கையா பாதி அளவு நிலையான ஈயமாக மாறுவதற்கு 450 கோடி வருஷங்கள் பிடிக்கும். சுந்தர சோழரின் தந்தை வழிபாட்டி, அதாவது அறிஞ்சயரின் தாய், பழுவூர் சிற்றரசர் வம்சத்தினள். அன்பிற் செப்பேட்டு செய்தி. முதற் பராந்தகனுக்கும் சேர நாட்டு கோக்கிழான் அடிகளுக்கும் பிறந்தவன் ராஜாதித்யன், சோழமாதேவிக்கு பிறந்தவன் கண்டராதித்தன். கூடுதல் செய்தி, கோக்கிழான் அடிகள் சேரிங்கிற பேரு காலப்போக்கில் மருவி இன்னைக்கு கொக்கலாஞ்சேரி என்கிற சிற்றூரின் பேராய் இருக்குது. மதுரை மாவட்டம் திருமங்கலத்திலிருந்து தெற்கே கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் தொலைவில். சிம்மத்தின் கர்ஜனை கேட்டா பயப்பட மாட்டேன், நரியின் ஊழைதான் நடுங்க வைக்குதுன்னு ரவிதாசன் சொல்லிக்கிட்டு இருந்தான். இப்ப அந்த கிழச்சிங்கத்தின் கர்ஜனை ரெண்டு பேரையுமே உலுக்கிட்டது. அடுத்து என்ன நடக்க போகுது?

0: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
1: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.

ஒலிக்கவிருக்கும் பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய கதம்ப மலர்கள். மீண்டும் கேட்கலாம் கதம்ப மலர்கள் நாளை மாலை 6 மணிக்கு. பிரிவோம், சந்திப்போம். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் சசிரேகா. குமரகுரு நன்றி நேர்களே.

காற்றில் அரும்பி அழகாய் புன்னகைத்து விடைபெறுகிறது இன்றைய கதம்பமலர்கள். கோடை பண்பலை 100.5 நேயர்களின் குரல் பதிவோடு விருப்ப பாடல்கள் அரங்கேறும் ஆசையிலொரு குக்கூ.

மண்ணிற்கு மலை மீது ஆசை, மலைக்கு கடலின் மீது ஆசை, கடலுக்கு தண்ணீர் மீது ஆசை, தண்ணீருக்கு நதி மீது ஆசை. நதி எங்கே செல்கிறது? தன் விரும்பும் இடம் செல்லும். விரும்பிய திசை எங்கும் திசையெட்டும் காற்றில் நம் விரும்பிய பாடலை நம் பெயர் சொல்லி நம் குரல் கேட்டு ரசிப்போம். ஆசை பாடல்களோடு கொடை பன்மலை 100.5 ஆசையில் ஒரு குக்கு. உங்களுடன் லக்ஷ்மி. நேர்களே, உங்களின் விருப்ப பாடலை உங்களின் குரல் சொல்லி கேட்க உடனே கைபேசி எடுங்க. உங்கள் பெயர், ஊர், பாடல், பாடல் இடம்பெற்ற படம் குரல் பதிவு செய்து அனுப்புங்க இந்த எண்ணிற்கு 94 86 28 24 24.

0: நேய உறவுகளின் விருப்பப்பாடலோடு கேட்டு ரசிக்க இது ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் முதல் நேயர் என்ன பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னா?
1: வணக்கம், ஈரோடு மாவட்டம் பெருந்துறை இருந்து சண்முகம் பேசுகிறேன். இயற்கையுடன் இணைவோம் என்று இணைவது உங்களுடன் இணைந்து ரட்சகன் படத்திலிருந்து லக்கி லக்கி என்ற பாட்டை அன்புடன் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
2: So this tune now, 'cause it's about you and your love, and you gotta get lucky.

0: மணிமணியாய் அரிசி, மல்லிகைப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
1: கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், வாழ்ந்த தமிழ் எழுத்தாளர்களை கொண்டாடுவோம்.
2: வலம்புரிதான் பிரதாப முதலியார் சரித்திரம் என்ற தமிழின் முதல் நாவல் எழுதிய
1: மாயூரம் வேதநாயகம் பிள்ளை
2: ஆகியோரது பிறந்த நாளை அக்டோபர் 14 கொண்டாடுவோம். அக்டோபர் 14 நாளை நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
1: நீங்கள் வாங்கும் 9166 HUID தங்க நகைகளுக்கு சேகோலி சேதாரம் இல்லை.
2: மணப்பெண்ணின் மாணிக்க தேர் நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
3: लखलख सोनेरी सण आनंदाचा साज सोन्याचा यंदाची दसरा दिवाळी साजरी करा चंदूपाकर सराफ ज्वेल्स सोबत.
4: मिळवा मजुरी फक्त 3.99% ते 9.99% प्रति ग्रॅम सोन्याच्या दागिन्यांवर. सोबतच हिऱ्यांच्या दागिन्यांच्या मजुरीवर 100% सूट आणि चांदीच्या दागिन्यांवर फ्लॅट 30% सूट. ही मर्यादित ऑफर 11 ऑक्टोबर ते 15 नोव्हेंबर 2026 पर्यंत.
3: सणाचा आनंद द्विगुणित करायला आजच भेट द्या चंदूकाका सराफ ज्वेल्स. संपर्क 0796999182.

0: நேரம் 7:10. நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கொடைப்பன்மலை 105 நேய உறவுகளின் விருப்ப பாடலோடு ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இப்போ பாடல் கேட்டிருக்கும் நேயர்
1: கோடைப்பண்பலை. நேயர்கள், உறவுகள், அன்பு அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். கரூரிலிருந்து மகாதேவி. ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் நான் கேட்க விரும்பும் பாடல் ஆனந்தம் படத்திலிருந்து பல்லாங்குழியின் வட்டம் பார்த்தேன். அனைத்து அன்பு உறவுகளுக்காகவும் நன்றி, வணக்கம்.
0: மகாதேவி கேட்ட பாடல் நமது கோடைப்பண்பலை 105.

0: இதமான இரவு பொழுதை நேய உறவுகளின் விருப்ப பாடலோடு இணைக்க இது நம் கொடைப்பன்மலை நிருப்பிலையில் ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இப்ப பாடல் கேட்டிருக்கும் நேயர்
1: கோடைப்பண்பலைக்கு இரவு வணக்கம். நான் மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி வட்டம் மேட்டுப்பட்டியிலிருந்து மருது பேசுறேன். எனக்கு மறுமலர்ச்சி படத்துல இருந்து நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு அந்த பாடல் போடுங்க.

0: எல்ஐசியின் புதிய ஜீவன் சாந்தி பாலிசி. ஒரு முறை பிரீமியம் செலுத்தி வாழ்நாள் முழுவதும் கேரண்டீட் ஆனுவிட்டி பெறுங்கள். எப்போது வேண்டுமானாலும் எல்ஐசி ஜீவன் சாந்தி, நிம்மதி கேரண்டி. எல்ஐசி ஹர்பல் ஆப்கே சாத்.
1: விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் குறித்த விவரங்களுக்கு கையெழுத்திடுவதற்கு முன் விற்பனை ஆவணத்தை தெளிவாக படிக்கவும்.
2: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: டைம் பாஸ்க்கு

அனைத்தையும் வழங்கும் அணில்.

சுருக்கமாவு மங்களின் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், சத்யா ஏஜென்சிஸ், சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னியரிசி, சிவா டெக்ஸ்டைல்ஸின் மணமகள் தீபாவளி கொண்டாட்டம், மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மோவா மாணிக்கமன்கோ தங்க நகை மாளிகையின் நல்வாழ்த்துகள்.

0: இனியும் நம்களுடைய பண்பலை 100.5 நேய உறவுகளின் விருப்பப்பாடலோட ஆசையில் ஒரு குக்கு. இப்போ பாடல் கேட்டிருக்கும் நேயர்
1: கோடை பண்பலைக்கு இனிய இரவு வணக்கம். உணவுக்காகவும் பொருளுக்காகவும் பகலில் பயணப்பட்ட அனைத்து உயிர்களும் தத்தம் துணைகளோடு ஒன்று கூடும் இனிய இரவு வேளையில் ஒரு இதமான பாடல். வண்டிச்சோலை சின்ராசு திரைப்படத்திலிருந்து சுகம் சுகம் இந்த பாடலை ஒளிபரப்புமாறு கேட்டுக்கிறேன். தேனி மாவட்டம் போடிதாசன்பட்டியிலிருந்து கிருஷ்ணமூர்த்தி.

0: சென்னை பண்பலை 100.5 உயிரெழுத்து
1: உயிரெழுத்து
2: ஆசையில் ஓர் கடிதம் வரைந்ததே ஓர் இதயம்.
0: நேயர்களே, அழகான நம் மனதில்
1: ஆழமான ஓர் இடத்தில்
0: ஓயாது ஒலித்துக் கொண்டிருக்கும்
1: உங்கள் உணர்வுகளோடு கலந்த
0: இதய ராகங்களை
1: நீங்களும் அரங்கேற்றலாம்.
0: நாள்தோறும் பிற்பகல் 3 மணிக்கு வலம் வரும்
1: உயிரெழுத்து நிகழ்ச்சியில் அம்மா
3: அம்மா சும்மா இல்லடா
1: இதயம்
4: இதயம் இதயம் இடைகிறதே இது ஒரு புது கவிதை
1: பாசம்
5: ஆனந்த துயிலும் பாட்டு தினம் எங்களின் வீட்டுக்குள்ளே
1: அன்பு
6: அன்பு மலர்களின் சோலை இது
1: நட்பு
7: பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் உண்டு வாழ வைக்க அவனை தவிர உறவுக்காரன் யாரும் இங்கில்லே
1: மழை
8: மழை கவிதை கொண்டு வருது யாரும் கதவடைக்க வேண்டாம்.
1: இது போன்ற ஏதேனும் ஒரு தலைப்பை மைய கருவாக எடுத்து
0: உங்களுக்கு பிடித்த 10 பாடல்களையும்
1: அந்த பாடல்கள் பிடிக்க காரணத்தையும்
0: கவிதைகளாகவோ
1: அல்லது சிறந்த வர்ணனையாகவோ
0: எழுதி அனுப்பலாம்.
1: நிலைய இயக்குனர்
0: உயிரெழுத்து நிகழ்ச்சி பகுதி
1: பண்பலை வானொலி நிலையம்
0: கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
9: சந்திரனும் சூரியனும் அஞ்சல்காரர்கள்.
10: ஆனந்த் பனின்ஸ் அண்ட் பிரீப்ஸின் நேரம் 7:30.
11: 60 வருட நம்பிக்கை ஆனந்த் பனின்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 சொந்த பந்தம் நிகழ்ச்சிக்காக ஒரு நேயர் நம்ம கூட பேச காத்துட்டு இருக்காங்க. இப்ப அவங்களோட பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பேர் என்னங்கம்மா?
1: விஜயராணி.
0: எங்க இருந்து வந்திருக்கீங்க?
1: தேனியில இருந்து வந்திருக்கேங்க, தேனி பங்களாமேடு.
0: தேனி மாவட்டம் அப்படின்னாலே நல்ல ஒரு பசுமையான ஏரியா இல்லைங்களா?
1: ஆமாங்க.
0: அதை பார்க்கறதுக்கு ரொம்ப ரம்மியமா இருக்கும். அதே நேரத்தில் அந்த வயக்காடுகள்லாம் பார்க்கும்போது நிறைய சினிமா பாடல்கள் வந்துட்டு அப்படியே காதுக்குள்ள ஒலிக்கும்.
1: ஆமாங்க. தென்னந்தோப்புகள் மற்ற எல்லாமே நல்ல சரௌண்டிங்கா இருக்கும்.
0: இசைஞானி இளையராஜா அவர் பிறந்த ஊர்.
1: அவர் ஊர்.
0: அதனாலே என்னவோ தெரியல, அந்த ஊர் போயிட்டோம் அப்படின்னாலே அந்த பசுமை காட்சிகள் வந்துட்டு நமக்கு வந்து நிறைய பாடல்களை பதிவு பண்ணும்,
1: நினைவுபடுத்தும்.
0: சரிங்க, அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருக்கா அந்த வயல்கள்லாம் பார்த்தோன்னே பாடுறது?
1: ஆமாங்க, நான் சின்ன வயசுல சனி ஞாயிறு வந்துச்சுன்னா சனி ஞாயிறு அப்ப அம்மாவை சுண்டல் குழம்பு எடுத்துக்கிட்டு தோட்டத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவோம். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கம்பத்துல இருந்து வருவாங்க, அவங்க எல்லாம் சேர்ந்து எல்லாரும் போவோம்.
0: நிறைய தோழிகளோட சேர்ந்து அந்த வயக்காட்டு பக்கம் போகும்போது
1: எங்க தோப்பு பாத்தீங்கன்னா வைகை ஆறு, அதுக்கு மேல தோப்பு.
0: சரிங்க.
1: அதுக்கு மேல ஸ்டெப் பை ஸ்டெப்பா மேல மேல வயல் எல்லாமே இருக்கும். பாக்குறதுக்கு அவ்வளவு அருமையா இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா இப்படிதான் பழைய அந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரதி அவங்க சரிதா அவங்கலாம் பாடிக்கிட்டு ரெண்டு கையில ரெண்டு கதிர்களை வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருப்பாங்க.
0: அந்த பாட்டு உங்களுக்கு ஞாபகம் வந்துடும்.
1: அந்த மாதிரி நாங்களுமே அந்த கேரக்டராகவே மாறிடுவோம்.
0: சொல்லும் போதே உங்களுடைய சந்தோஷம் முகத்துல நல்லாவே தெரியுது.
1: ஆமா,
0: எங்க பாடுங்களேன் எங்களுக்காக.

0: அடிப்பெண்ணே அடிப்பெண்ணே.
1: ரொம்ப அழகாக பாடுறீங்களே. நீங்கள் பாடும்போது நானே அப்படியே கற்பனை பண்ணிட்டேன். இப்படி தான் நீங்கள் அவங்க தோழிகளோடு போயிட்டு இப்படியே அந்த வயக்காட்டில் விளையாடிக்கிட்டு எல்லாம் பாடியிருப்பீங்க?
2: பாடிக்கிட்டு இருப்போம். அங்கே நிறையா சமையல்லாம் நடக்கும்.
1: சரிங்க.
2: தோப்புக்குள்ளே நாங்கள்லாம் ஆற்றுக்குள்ள விளையாண்டுட்டு இருப்போம்.
1: சரி.
2: பசங்கள்லாம் கபடி விளையாடுவாங்க. எல்லாம் முடிச்சுட்டு வந்து சாப்பாட்டில் உட்காந்தாங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வர சாயந்தரம் ஆயிரும்.
1: அதாவது ஒரு கிராமத்தையே கண்ணு முன்னாடி கொண்டு வந்துட்டீங்க இல்லைங்களா?
2: நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும்.
1: அதெல்லாம் அழகாக பாடுறீங்க. பாட்டு கற்றுக்கிட்டு இருக்கீங்களா?
2: கர்நாடிக் மியூசிக் கற்றுக்கிட்டு இருக்கேன்.
1: எத்தனை வருஷமாக கற்றுக்கிட்டு இருக்கேன்?
2: நான் ஒரு 25 வயசில் கற்றுக்கிட்டு இருந்தேன். 1 இயர் கற்றுருக்கேன். அதுக்கு பிறகு எனக்கு கண்டினியூ பண்ண முடியலை.
1: சரிங்க.
2: அதுக்கு பிறகு இப்போ எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து இப்போ கொஞ்சம் கிளாஸ் போய்கிட்டு இருந்தேன். போயிட்டு இப்போ நிறையா மேடைக்கெலாம் பாடுறதுக்கு கூப்பிட்டுட்டு இருக்காங்க.
1: மேடை நிகழ்ச்சிகள் எல்லாம் பாடி
2: எங்கள் சொந்த பந்தம் ஃபங்க்ஷன்லாம் நான் நிறையா பாடியிருக்கேன்.
1: கொடைக்கானலுக்கு வந்திருக்கீங்க. யார் யாரெல்லாம் வந்திருக்கீங்க?
2: பையன் இருக்கா? அங்கதான் இருக்கான். லாட்ஜ் லிஸ்ட் எடுத்து ஓட்டிட்டு இருக்கான். நான் தம்பியோட தான் வந்து தங்கியிருக்கேன்.
1: சரிங்க. கொடைக்கானலுக்கு எத்தனை முறை வந்திருக்கீங்க?
2: நான் நிறைய டைம் வந்திருக்கேன்.
1: எந்த இடம் அடிக்கடி பார்க்க தோணுது உங்களுக்கு?
2: லேக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் பார்க்கும்போதெல்லாம் புதுமையாகவே தெரியுது.
1: புதுமையாக இருக்கும். அதே நேரத்தில் இப்போ உங்களை மாதிரி சொல்லணும் அப்படின்னாக்கா நான் எரிக்கரை மேலிருந்து
2: அப்படின்னு பாடிட்டு இருக்கேன்.
1: பாடவும் தோணும் இல்லைங்களா?
2: ஆமாங்க, ஆமாங்க.
1: சரிங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்க போறீங்க?
2: 7 ஸ்வரங்களுக்குள் எத்தனை ராகம், அந்த பாட்டு போடுங்க.
1: இதோ அந்த பாடல் உங்களுக்காக கோடை பண்பலை 100.5. நன்றிங்க.
2: நன்றி.

தடை கட்டாத செவ்வந்தியே, சிங்காரம் பார்வை சொல்லும் செய்தி என்னவோ, அடிப்பெண்ணேஞ்சலாடும் இளமை, வண்ணங்கள் தோன்றும் இயற்கை, உல்லாசம் சந்தோஷம் வாழ்வில் கொண்டாடுதே, சுகம் கோடுகின்றதே, பண்பாடுதே, மனம் ஆடுகின்றதே.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி, சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
2: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
3: குழந்தைக்கு இருதய பிரச்சனையா?
4: கோயம்புத்தூர் KMCH மருத்துவமனை நடத்தும் பிறந்த குழந்தைகள் முதல் 18 வயது வரையிலான குழந்தைகளுக்கான இருதய மருத்துவ ஆலோசனை பெறலாம். வரும் அக்டோபர் 14 காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை சேலம் மெய்யனூரில் உள்ள ராமலிங்கம் ஹாஸ்பிட்டலில் நடைபெற உள்ளது.
3: பிறவி இருதய பிரச்சனைகள் மற்றும் இருதய அறுவை சிகிச்சை தேவைப்படும் குழந்தைகளுக்கு தாமதிக்காமல் ஆலோசனை பெறுங்கள்.
4: குழந்தைகளுக்கான இருதய சிகிச்சை சிறப்பு மருத்துவர் டாக்டர் வினோத் துரைசாமியிடம் ஆலோசனை பெறலாம். மேலும் விவரங்களுக்கு 7339333 634.

0: இணைவும் கொடைப்பன்மலை 100.5 இது ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சி. நேய உறவுகளின் விருப்ப பாடலோடு கேட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ இனிப்பில் பாடல் கேட்டிருக்கும் நேயர்.
1: இனிய இரவு வணக்கம் கோடை பண்பலை. என் பெயர் சங்கர், பெங்களூரிலிருந்து பேசுகிறேன். எனக்கு மிகவும் பிடித்த பாடல் சக்கரை நிலவே யூத்.

0: என்ன ஸ்பெஷல்?
1: அம்மா வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும்.
2: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
3: அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.

0: இரவு பொழுதே நேய உறவுகளின் விருப்ப பாடலோடு இணைக்க நம் கூட பன்மலையின் நூறு புள்ளி ஐந்தில் ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இப்போ பாடல் கேட்டிருக்கும் நேயர்
1: மேடம் பரமக்குடியிலேருந்து பக்கத்தில் பொதுக்குடியின் கிராமத்துலேருந்து பேசுகிறேன் மேடம். என் பேர் சுப்பிரமணியம் மேடம். வாட்ச்மேன் வடிவேல் படத்தில் இருந்து கன்னத்தில் கண்ணை வைத்தால் பாடல் வேணும் மேடம். ரொம்ப நன்றிங்க மேடம்.

0: நிகழ்ச்சியோட நிறைவான நேரத்துக்கு வந்துட்டோம். இப்போ நிகழ்ச்சியில் நிறைவாக பாடல் கேட்டிருக்கும் நேயர்.
1: அன்பான கோடை பண்பலைக்கும் ஆசையில் ஒரு குக்கு நிகழ்வு நிகழ்ச்சிக்கும் இனிய அறிவிப்பாளர்களுக்கும் இரவு வணக்கம். நான் சேலம் மாவட்டம் தலைவாசல் வட்டத்திலிருந்து பானு ஜெகநாதன் பேசுகிறேன். எனக்கு பிடித்த பாடல் சிறையில் பூத்த சின்னமலர் படத்திலிருந்து வாச கருவேப்பிலையே. அந்த பாடலை தயவுசெய்து போடவும்.
0: பானுஜெகன் கேட்ட பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சி. மீண்டும் கேட்கலாம் நாளை இரவு 7 மணிக்கு. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் லக்ஷ்மி. நன்றி நேர்களே.

0: கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடைப்பன்மலை 100.5. வரும் நிகழ்ச்சி இளமை பேசுகிறது. முன்னதாய் செய்தி அறிக்கை சென்னையஞ்சலாக.
1: தொடர்வது செய்தி அறிக்கை.
2: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். மத்திய இணையமைச்சர் பதவியை டாக்டர் எல் முருகன் ராஜினாமா செய்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அவர் அனுப்பியுள்ள கடிதத்தில், திரு நரேந்திர மோடி தலைமையின் கீழ் பாரத மாதாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் சேவையாற்றியது தன் வாழ்வின் மிகப்பெரிய கௌரவமாக கருதுவதாக குறிப்பிட்டுள்ளார். 2029 மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு அடிமட்ட அளவில் களப்பணியாற்றவும் கட்சி தொண்டர்களுடன் இணைந்து செயல்படவும் தமிழகத்தில் பிஜேபியை வலுப்படுத்துவதற்கும் முழு நேரமாக ஈடுபடுத்திக் கொள்ள விரும்புவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். முதலில் தேசம், அடுத்ததாக கட்சி, இறுதியாகவே சுயநலம் என்று தாம் கருதுவதாகவும் தமது பதவி விலகல் கடிதத்தில் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா செக் குடியரசு இடையே பாதுகாப்புத்துறையில் ஒருங்கிணைந்து செயல்பட முடிவெடுத்துள்ளதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செக் குடியரசு துணை பிரதமர் திரு கரேல் ஹாவ்லிக் சிக்குடன் ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் அடிப்படையில் ராணுவ தளவாடங்கள் வடிவமைக்கப்படும் என்றார். இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் வரலாற்று மற்றும் கலாச்சார அடிப்படையில் மேம்பட்டுள்ளதாக அவர் கூறினார். உலகளாவிய அமைதிக்கும் பாதுகாப்புக்கும் இந்தியாவும் செக் குடியரசும் ஒருங்கிணைந்து செயல்படும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார். இந்திய கடலோர காவல்படையில் நவீன இலகு ரக ஹெலிகாப்டர் CG-875 இணைக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் ரத்னகிரியில் இன்று நடைபெற்ற விழாவில் இந்த ஹெலிகாப்டர் இணைக்கப்பட்டது. மேற்கு கடலோர பகுதியில் இந்திய கடலோர காவல்படையின் திறனை மேம்படுத்தும் வகையில் இந்த ALH-MK-3 ரக ஹெலிகாப்டர் பயனுள்ளதாக அமையும். இந்த நவீன ஹெலிகாப்டரில் ரேடார், இயந்திர துப்பாக்கிகள் பொருத்தப்பட்டுள்ளன. மகாராஷ்டிரா உள்ளிட்ட நாட்டின் மேற்கு பகுதியில் கடல்சார் பாதுகாப்புக்கு இது வழிவகை செய்யும். கடலோர காவல்படையின் ரத்னகிரி 831 ஸ்குவாட்ரான் மேலும் 4 ALH-MK-3 ரக ஹெலிகாப்டர்கள் இணைக்கப்பட உள்ளன. தமிழகத்தில் 4724 செவிலியர் பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நேர்மையான முறையிலும் வெளிப்படைத்தன்மையுடனும் செவிலியர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். தமிழகத்தில் டெங்கு காய்ச்சலின் பாதிப்பு குறைந்து தற்போது கட்டுக்குள் இருப்பதாக அவர் தெரிவித்தார். இருப்பினும் பருவமழை தொடங்குவதற்கு முன்பாக கொசு ஒழிப்பு போன்ற பணிகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக டாக்டர் அருண்ராஜ் கூறினார். மின்சாரத்தை அதிக விலைக்கு வெளிச்சந்தையிலிருந்து வாங்குவதற்கான தமிழக அரசின் நடவடிக்கைக்கு திமுக, அஇஅதிமுக, தேமுதிக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஒரு யூனிட்டுக்கு 35 ரூபாய் கொடுத்து வெளிச்சந்தையிலிருந்து மின்சாரம் வாங்குவதற்கான தமிழக அரசின் முயற்சியை குறை கூறியுள்ளார்.

கடந்த ஆட்சியில் குறைந்த விலைக்கு மின்சாரம் வாங்கிய ஒப்பந்தங்களை ரத்து செய்துவிட்டு தற்போதைய அரசு நாட்டிலேயே மிக அதிக விலைக்கு மின்சாரம் வாங்கப்போவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஒரு யூனிட் மின்சாரம் வாங்க அதிக விலையில் ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது ஏற்கனவே கடன் சுமையில் சிக்கியுள்ள தமிழக மின்சார வாரியத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று கூறியுள்ளார். யூனிட் ஒன்றுக்கு 35 ரூபாய் என்ற மிக அதிக விலையில் மின்சாரத்தை கொள்முதல் செய்வதற்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது அதிர்ச்சி அளிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தனியாரிடம் ஒரு யூனிட் மின்சாரத்தை 35 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய அவசியம் என்ன என்று வினவியுள்ளார். தசரா பண்டிகையை ஒட்டி தெற்கு ரயில்வே சிறப்பு ரயில்களை இயக்கவுள்ளது. தாம்பரத்திலிருந்து வரும் வெள்ளிக்கிழமை இரவு 11 மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் ஞாயிற்றுக்கிழமை காலை 7:45 மேற்குவங்க மாநிலம் சந்திரகாச்சி சென்றடையும். வரும் வெள்ளிக்கிழமை காலை 6:15 போதனூரிலிருந்து புறப்படும் சிறப்பு ரயில் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 1:30 பரௌனி சென்றடையும். நாளை காலை 7:40 போதனூரிலிருந்து புறப்படும் சிறப்பு ரயில் மறுநாள் இரவு 8 மணிக்கு கரக்பூர் சென்றடையும். கரக்பூரிலிருந்து நாளை மறுநாள் இரவு 11 மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் சனிக்கிழமை காலை 8:45 சென்னை எழும்பூர் வந்தடையும். டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17, 16-21, 21-19 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் நாட்சுகி நிடைராவை வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 22-20, 21-19 என்ற செட் கணக்கில் பிரான்சின் ஆண்ட்ரே மெர்க்கலை வென்றார். ரஞ்சிக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தமிழகத்திற்கு எதிரான 3ம் நாள் ஆட்ட நேர இறுதியில் ராஜஸ்தான் 2வது இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 81 ரன் எடுத்துள்ளது. ஜெய்ப்பூரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் தமிழக அணி முதல் இன்னிங்ஸில் 274 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. ராஜஸ்தான் முதல் இன்னிங்ஸில் 363 ரன் எடுத்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் நேரம் 8:06:16.
1: 60 வருட நம்பிக்கை ஆனந்த் பனியன்ஸ்.

மனம் நம்மை கட்டுப்படுத்துவதற்கு முன்பாக நாம் நம் மனத்தை கட்டுக்குள் வைத்து கொண்டு மலையை பார்த்து மலைத்து நிற்காமல் மலை மீது ஏறத் தொடங்கினால் அந்த மலையும் ஒரு நாள் நம் காலடிக்கு கீழ் வரும் என்று கூறி மாணவர்களை அன்போடு அழைக்கிறது கூடை பண்பலை 100.5 இளமை பேசுகிறது. இன்னைக்கு இளமை பேசுகிறது விளையாட காத்திருக்கிறது நானைகள் சிக்குப்புக்கு விளையாட்டுகளோடு. பள்ளி கல்லூரி பயிலும் மாணவர்கள் வரலாம். 24, 24, 24 24, 24, 29 கொடைக்கானலின் முன்னிணைப்பிற்கு சொல்லி 45, 42 நிகழ்ச்சியில் உங்களோடு பயணிக்க காத்திருக்கிறேன். சசிரேகா, குமரகுரு, இனிய இரவு, வணக்கம் நேர்களே.

0: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்
1: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
2: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
3: लखलख सोनेरी सण आनंदाचा साज सोन्याचा. यंदाची दसरा दिवाळी साजरी करा चंदूपाका सराफ ज्वेल्स सोबत.
4: मिळवा मजुरी फक्त 3.99% ते 9.99% प्रति ग्रॅम सोन्याच्या दागिन्यांवर. सोबतच हिऱ्यांच्या दागिन्यांच्या मजुरीवर 100% सूट आणि चांदीच्या दागिन्यांवर फ्लॅट 30% सूट. ही मर्यादित ऑफर 11 ऑक्टोबर ते 15 नोव्हेंबर 2026 पर्यंत.
3: सणाचा आनंद द्विगुणित करायला आजच भेट द्या चंदूकाका सराफ ज्वेल्स. संपर्क 0796991827.
5: கோடை பண்பலை 1.5 இது இளமை பேசுகிறது. இப்போ இணைப்பில் காத்திருக்கும் மாணவ கண்மணி, வாங்க. வணக்கம்.
6: வணக்கம் அக்கா.
5: வணக்கம் தங்கம். யார், எங்கிருந்து?
6: தேனி மாவட்டம் காம்பத்தூர். அர்னிதா.
5: அர்னிதா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அர்னிதா. அர்னிதா, விளையாடலாமா?
6: விளையாடலாம்.
5: சரி, தேனியில மழையா?
6: இல்லைங்க.
5: இல்லையா? பயங்கர ஆர்வமா இருக்கீங்க போல விளையாடவே.
6: என்னமா?
5: வெயில் அடிக்குது. சரி, மழை வந்துடும், எதிர்பார்க்கலாம்.
6: ஆமாங்க.
5: சரி.

0: அனிதா, உங்களுக்கான விளையாட்டை நான் நெகிழ்
1: சரி
0: விளையாடலாமா? தயாரா?
1: தயாரா?
0: தனியாக வந்துருங்க, வானொலி பெட்டியை விட்டுட்டு தனியாக வந்துருங்க. அம்மா அப்பாவை விட்டுட்டு தனியாக வந்து விளையாடலாம்.
1: விளையாண்டு
0: விளையாடலாம். தயார்? என்ன சொல்கிறோமோ திருப்பி சொல்லணும், அவ்வளோதான். நாணைகள் அப்படி தானம்மா?
1: ஆமாங்க.
0: சரி. காக்கா கத்தும் சத்தம் கேட்டு கூக்கூன்னு கூவுற குயிலும் பக் பக்குன்னு குணுகிற புறாவும் கொக்கரிக்கும் கோழியும் அமைதி காத்தன. காக்கா
1: காக்கா,
0: இன்னொரு முறை சொல்கிறேன், நல்லா கேட்டுட்டு காதில் வாங்கி மனசில் வச்சு அப்படியே சொல்லிடணும், அவ்வளோதான். ஆ, காக்கா கத்தும் சத்தம் கேட்டு கூக்கூன்னு கூவுற குயிலும் பக் பக்குன்னு குணுகிற புறாவும் கொக்கரிக்கிற கோழியும் அமைதி காத்தன. புரியல. காக்கா கத்தும் சத்தம் கேட்டு கூக்கூன்னு கூவுற குயிலும் பக் பக்குன்னு குணுகிற புறாவும் கொக்கரிக்கும் கோழியும் அமைதி காத்தன. அர்னிதா,
1: காக்கா என்று சத்தம் கேட்டு,
0: காக்கா சத்தம் கேட்டு
1: காக்கா கூப்பு என்ற குயிலும்
0: அர்னிதா, நிறைவான வாய்ப்பா உங்களுக்கு ஒரு தடவை சொல்றேன், கேட்டுட்டு சொல்லுங்க, சரியா? காக்கா கத்தும் சத்தம் கேட்டு கூக்கூன்னு கூவுற குயிலும் பக் பக்குன்னு குணுகிற புறாவும் கொக்கரிக்கும் கோழியும் அமைதி காத்தன.
1: காக்கா
0: அர்னிதா, உங்களுடைய இணைப்பு சரியில்லை, சரிங்களா? முதல் இது உங்களுடைய இணைப்பு சரியாக இல்லை, அடுத்தது நீங்கள் வந்து சரியாக கேட்டு முயற்சி பண்ணுற விதமும் சரியாக இல்லை இன்றைக்கி. அர்னிதா, உங்களுக்காக ஒரு பாடல் வருது, நீங்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுக்கு நன்றிம்மா. கோடை பண்பலை 100.5 இப்போது ஒரு பாடல்

0: மானில் முறுக்கு இந்த வைப் செம்மையா இருக்கு. இரவு 8:20 கோடைப்பண்பலை 100.5 இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் இணைய காத்திருக்கும் மாணவ கண்மணி, வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து? பிரகலாதன். உங்களோட இணைப்பு சரியா இல்லையே, சரியா இருக்கிற இடத்துல நின்று பேசுங்க தங்கம். இப்ப சரியா கேக்குது தங்கம். எப்படி இருக்கீங்க பிரகலாதன்?
1: நல்லா இருக்கேன்.
0: நல்லா இருக்கேன். ராஜலட்சுமி அம்மா எப்படி இருக்காங்க?
1: நல்லா
0: இருக்காங்களா? பிரகலாதன்
1: சொல்லுங்க.
0: உங்க பேரே அழகா இருக்கு, பெருமாள் கிட்ட பேசின மாதிரியே இருக்கே. உங்களுக்கு பெருமாள் பிடிக்குமா? சரி, எனக்காவது வேண்டி இருக்கீங்களா? பெருமாளே, நீங்க தூண்லையும் இருக்கிறீங்க துரும்புலையும் இருக்கீங்கன்றாங்க, எனக்காவது நேரில் வாங்கன்னு கேட்டிருக்கீங்களா பிரகலாதன்? சரி, இன்னமேல் கேட்டு பாருங்க. சரி, விளையாடலாமா? உங்களுக்கு வந்து கவிஞர்களுடைய புனை பெயர்கள் நான் சொல்லுவேன், நீங்க பெயர் சொல்லணும், சரியா? சிக்கு புக்கா அதை விளையாடணும். குழந்தை கவிஞர். குழந்தை கவிஞர். மகாகவி. மக்கள் கவிஞர். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். தமிழ் தென்றல். தமிழ் தென்றல் சொன்னேன்.
1: அளவெளியப்பா, பாரதியார், பாரதிதாசன், பட்டுக்கோட்டையார், பட்டுக்கோட்டையார் கல்யாண சுந்தரம். இன்னொரு கொஸ்டின் கேளுங்க.
0: தமிழ் தென்றல் சொன்னே தங்கம். ஒண்ணும் இல்ல, திருவிக்கா மட்டும் தனியா சொல்லக்கூடாது இல்ல. இருந்தாலும் பரவாயில்ல, உங்களை வந்து வெற்றி பெற்றவர்களோட பட்டியலில் சேர்த்துக்கலாம். ஏன்னா குழந்தை கவிஞர் அப்படின்னு சொன்னப்பே

0: வாழ்த்துக்கள் பிரகலாதன்.
1: நன்றிக்கா.
0: இதில் வந்து மக்கள் கவிஞர் சொல்லும்போது நீங்கள் பட்டுக்கோட்டையார் சொன்னீங்க இல்லையா? சரிதான், ஆனால் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அப்படி சொல்லணும், சரியா?
1: சரிங்க.
0: தமிழ் தென்றல் திருவிக்கா. அழகாக பேசின குட்டி செல்லத்துக்கு பிரகலாதனுக்கு கோடை பண்பலை 100.5 ஒரு பாடல் விருந்து கேட்டு ரசிக்கலாம் இப்போது.

0: நேர்களே, நம் கோடை பண்பலை 100.5 இன்று 9 மணிக்கு ஒலிக்க காத்திருக்கிறது கொடைத்தென்றில். இன்றைய தென்றில் விருந்தினர் விருப்பமாய் ஒலிக்க இருக்கிறது. சிறப்பு விருந்தினராக வலம் வர காத்திருக்கிறார் மதுரை காமராசர் பல்கலைக்கழக தொலைதூர மற்றும் இணையவழி கல்வி மைய தாவரவியல் துறை பேராசிரியர் முனைவர் சுரேஷ் அவர்கள். 10 மணிக்கு ஒலிக்க இருக்கிறது நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்ட அன்பர்களோடு பயணிக்க இருக்கிறது நேரலை நிகழ்ச்சியாக. 11 மணிக்கு விரிய இருக்கிறது இரவு சிறகு. பண்பலையோடு இணைந்தே இருங்கள் நள்ளிரவு 12 மணி வரை. மக்களின் நாடி நாளும் உங்களை நாடி கோடை பண்பலை 100.5 இது இளமை பேசுகிறது. இப்போ இணைப்பில் வரும் மாணவ கண்மணி, வாங்க வணக்கம். பேசுங்க பேசுங்க பேசுங்க பேசுங்க சீக்கிரம் பேசுங்க அப்படி சொல்றாங்களா? வாங்க வணக்கம். வணக்கம் தங்கம், யாரு எங்க இருந்து? ஆதி
1: சிவபாலன்.
0: ஆதி சிவபாலன், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: சரி, நீங்களும் நானும் மட்டும் பேசலாமா? அப்பா அம்மா உங்களுக்கு உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்லி உதவி செஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்களும் நானும் பேச முடியாது, சரியா? அதனால அலைபேசியே உங்ககிட்ட கொடுத்துட்டு அப்பா அம்மா தூரத்துல இருந்து உங்களை வேடிக்கை பார்க்க சொல்லுங்க, பார்க்கலாம். வேடிக்கை பாருங்க அப்படின்னு சொல்றீங்களா? ஆதி சிவபாலன், உங்களுக்கு 3 பேர் இருக்கு. ஆதி சிவா பாலன், என்ன பேர் சொல்லி கூப்பிடுவாங்க எல்லாரும் உங்களை? ஆதி. இப்ப நான் உங்களை எப்படி கூப்பிடணும்? எப்படி வேணாலும் கூப்பிடலாது, நீங்க எல்லாம் சொல்லணும். அப்பா சொல்லி கொடுத்துல சொல்றீங்க, அளவா தங்கம்? நம்ம 2 பேர் மட்டும் விளையாடலாம், உங்களுக்கான விளையாட்டு நானகில், சரியா? ஆதி சிவபாலன், என்ன வகுப்பு படிக்கிறீங்க? 3ஆம் வகுப்பு படிக்கிறீங்க, அதனால உங்களுக்கு ரொம்ப குட்டியா இருக்கிற மாதிரி சொல்றேன், சரியா? ஊருக்கெல்லாம் போவீங்களா? எந்த ஊர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? என்ன தங்க, தொப்பம்பட்டியா? வக்கம்பட்டியா? அங்க யாரு இருக்கா வக்கம்பட்டியில? பாட்டி இருக்காங்களா? சரி தங்கம், தொடர்ந்து போய் பாட்டிய பாருங்க. சரி, நம்ம விளையாடலாமா? நான் என்ன சொல்றனோ நீங்க அதை அப்படியே திருப்பி சொல்லணும். சரி, பழனினா பஞ்சாமிரதம், திருநெல்வேலினா அல்வா, திருப்பதினா லட்டு, மணப்பாறைன்னா முறுக்கு, இது எல்லாம் எனக்கு பிடிக்கும் சொல்லணும். 4 ஊர் 4 ஸ்பெஷல் சொல்லியிருக்கேன், நீங்க சொல்லணும். என்ன, நான் திரும்ப ஒருக்க சொல்லட்டுமா? பழனினா பஞ்சாமிரதம், திருநெல்வேலினா அல்வா, திருப்பதினா லட்டு, மணப்பாறைன்னா முறுக்கு, இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு ஊர் சொன்னனே. மணப்பாறைனா முறுக்கு, அப்புறம் இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். தங்கம், நான் நெகில்ல உங்களுடைய மழலையான ஒரு பேச்சை கொண்டு இணைச்சிட்டீங்க பாருங்க, எனக்கும் பிடிக்கும் அப்படின்னு.

தேங்க்யூ ஆதி சிவபாலன். கேட்டவுடனே சொல்லக்கூடிய திறன் உங்ககிட்ட இருக்கு, அதை வளர்த்துக்கோங்க சரியா. நிறைய மனப்பாடம் பண்ற சக்தி உங்களுக்கு இருக்கு சரியா. மூன்றாம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தை சொன்னோடனே சட்டு சட்டுன்னு ஊர் பேரும் அதனுடைய சிறப்பு சொல்கிறதெல்லாம் பெரிய விஷயம். நாலு ஊர் சொன்னேன், நாலு சிறப்பு சொன்னேன், அழகாக சொன்னீங்க. நன்றிங்க தங்கம், வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள். உங்களுக்காக ஒரு பாடல் வருது, கோடை பண்பலை இன்னொரு பள்ளியாக இதிலிருந்து.

மணிமணியாய் அரிசி, மல்லிகைப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.

0: கோடை பண்பலை 5:00 நாளை வலம் வர இருக்கும் நமது நிகழ்ச்சி மட்டுக்கள் காலை 8:00 மனதோடு ராகம். நாமக்கல் மாவட்ட அன்பர்களின் பங்களிப்போடு காலை 9:00 விரிய இருக்கிறது வானவில். வானவில்லின் வண்ணம் வேளாண் விளை பொருட்களின் மதிப்பு கோட்டல். சிறப்பு விருந்தினராக கரூர் வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் இளமாலதி அவர்கள். முற்பகல் 11:00 பாட்டு பாட்டாளம். நண்பகல் 12:00 மகளிர் நேரம். நாங்களும் நடிப்போம்ல. 1:00 நெஞ்சில் நிறைந்தவை. பிற்பகல் 3:00 உயிரெழுத்தானது மதுரை மாவட்டம் தணக்கன்குளம் சுந்தரேசன் அவர்களின் தெரிவில் வர காத்திருக்கிறது. மாலை 4:00 விரிய இருக்கிறது விடுகதை வண்ணத்தோரிகை. 8:00 இளமை பேசுகிறது ஆனா ஆவண்ணா கொண்டக்க மண்டக்க விளையாட்டுகளோடு வலம் வர காத்திருக்கிறது பள்ளி கல்லூரி நண்பர்களின் பங்களிப்போடு. 10:00 நினைவீசுகம் நினைவீசுகம் ஈரோடு மாவட்ட அன்பர்களின் பங்களிப்போடு வலம் வர இருக்கிறது. பண்பலையோடு இணைந்தே இருங்கள் நள்ளிரவு 12:00 வரை.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
0: கோடை பண்பலை 1:05 இது இளமை பேசுகிறது. இன்னைக்கு இளமை பேசுகிறது நாணைகள் சிக்குப்புக்கு விளையாட்டுகளோடு மாணவர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. மாணவர்கள் வரலாம் 24 24 24 24 24 21 கொடைக்கானலின் ஒரு இணைப்பிற்கு சொல்லி 45 42. இப்போ இணைப்பில் வரக்கூடிய மாணவ கண்மணி வாங்க. வணக்கம். வணக்கம் தங்கம். யார் எங்கிருந்து?
2: புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி வட்டம் கொத்தமங்கலத்திலிருந்து அருள்விழி பேசுறேன்க்கா.
0: அருள்விழி எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்.
0: நல்லா இருக்கேன் அருள்விழி. வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க?
2: எல்லாரும் நல்லா இருக்காங்க.
0: சரி தங்கம்.
2: நிலையத்துல எல்லாரும் நல்லா இருக்காங்களா?
0: நிலையத்துல எல்லாருமே நல்லா இருக்காங்க. உங்களோட புதுக்கோட்டை பாஷ மனத்துல நீங்க பேசுறது ரொம்ப அழகா இருக்கு தங்கம். அருள்விழி
2: நன்றிக்கா.
0: சரி விளையாடலாமா? உங்களுக்கான விளையாட்டு என்னவா இருக்கும்? நாணைகள். ஆதி சிவபாலன் உங்களுக்கு முன்னாடி நாணைகள் விளையாண்டாங்க. உங்களுக்கு சிக்குப்புக்கு விளையாடலாமா? உங்களுக்கு வந்து சுவைகள் பத்தி தான் எடுத்திருக்கேன். சரியா? ஒரு சுவை சொன்னா அந்த சுவைக்கான பொருளை நீங்க சொல்லணும். உணவு பொருள்

0: ஏமா அருள்விழி இணைப்பில் இருக்கீங்களா? அருள்விழி இருக்கீங்களா? சரி, இனிப்புகளில் ஒன்று
1: வெல்லம்.
0: கசப்பு சுவை கொண்ட காய்கறிகளில் ஒன்று
1: வெல்லம்.
0: புளிப்பு சுவை கொண்ட சோறு வகைகளில் ஒன்று
1: வெல்லம்.
0: சரியா இல்லை, இணைப்பு சரியா இருக்கிற இடத்துல நின்னுங்க. நீங்க இப்படி இணைப்பு சரியில்லாத இடத்துல இருந்தனால இணைப்பும் இனிப்பும் எனக்கே குழம்பிருச்சு. இப்ப சரியா இருக்கு தங்கம், அதே இடத்துல நின்று பேசுங்க தங்கம். விளையாடலாமா? முதல்ல இருந்து இனிப்புகளில் ஒன்று
1: வெல்லம்.
0: கசப்பு சுவை கொண்ட காய்கறிகளில் ஒன்று
1: வெல்லம் பாகற்காய்.
0: புளிப்பு சுவை கொண்ட சோறு வகைகளில் ஒன்று
1: வெல்லம் பாகற்காய் எலுமிச்சை சாதம்.
0: துவர்ப்பு சுவை கொண்டது பழமா உணவா எதா இருந்தாலும் சரி, துவர்ப்பு சுவை கொண்டது பூவா
1: வெல்லம் பாகற்காய் எலுமிச்சை சாதம் வாழைப்பூ.
0: கார்ப்பு சுவை கொண்டது, அதாவது காரம், கார்ப்பு சுவை கொண்ட காய்
1: வெல்லம் பாகற்காய் எலுமிச்சை சாதம் வாழைப்பூ மிளகாய்.
0: அப்படியே சட்டு சட்டு சட்டுன்னு. சின்ன தப்பு கூட இல்லாமல், சின்ன பிசுறு கூட இல்லாமல் அதிரடி சரவெடியாக விளையாண்ட அருள்விழி, உங்களுக்கு வாழ்த்துக்கள். உங்களுக்காக ஒரு பாடல் வருது, கூடை பண்பலை 100.5 கேட்டு ரசிக்கலாம் இப்போ.

சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு ஆடிய மரத்தடி படுபடு படுவென போத்திய புல்வெளி தொட தொட தொட தொட உடைகிற பனித்துளி சுட சுட சுட கிடக்கிற இட்டிலி தட தட தட வென அதிர்கிற ரயில் அடி கட கட கட.

0: ஒரு குக்கு,
1: ஆசையில் ஒரு குக்கு.
0: நமது கோடை பண்பலை 100.5
1: திங்கள் முதல் வெள்ளி வரை
0: இரவு 7 மணி தொடக்கம் 8 மணி வரை
1: நேர்களின் ஆசை பாடல்கள்.
2: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கும் பிடிக்குமே, உன் மனது போகும் வழியை எந்த மனது அறியுமே.
0: 94-86-28-24-24
1: என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சவி என்னும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு
0: நீங்கள் ஆசையாய் விரும்பி கேட்கும் பாடலை
1: உங்களின் பெயர் மற்றும் ஊரோடு
0: குரல் பதிவு, அதாவது வாய்ஸ் மெசேஜ் செய்து அனுப்பி வையுங்கள்.
1: தங்களுக்கான பாடலை ஆனந்தமாக கேட்டு மகிழுங்கள்.
3: கோடை பண்பலை 100.5 இப்ப கேட்டுட்டு இருக்கோம். இளமை பேசுகிறது.

இன்னைக்கு நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட அனைத்து குழந்தைகளுக்கும் பாராட்டுக்கள். நிகழ்ச்சியில் பங்கு பெற முயற்சி செய்த அனைத்து குழந்தைகளுக்கும் வாழ்த்துக்கள். கேட்டு சுவைத்த நேயர்களுக்கு நன்றிகள். பிரிவோம், சந்திப்போம். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். சசிரேகா, குமரகுரு, நன்றி நேயர்களே.

0: 100.5 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய இரவு வணக்கம் நேயர்களே, இன்னிசை இளவரசன் உங்கள் கூடை பண்பலை 100.5 இப்பொழுது கொடை தென்றல். செவ்வாய் கிழமைகள் தோறும் சீர்மிகு ஆளுமை கொண்ட, சிந்தனையின் சிகரம் தொட்ட, தன் முயற்சிகளால் முழு வெற்றி கண்ட பண்பாளர்களின் அன்பான பாடல் தெரிவுகள் பவனி வரும் நேரமாய் இந்த இரவு வேளையில் உங்கள் மனங்களில் இசை மழைதனை பொழிந்திட இப்பொழுது விருந்தினர் விருப்பம். இன்று தனது இசை தெரிவுகளால் நம் இதயம் நிறைக்க இணைகிறார் மதுரை காமராஜர் பல்கலைக்கழக தொலைதூர மற்றும் இணையவழி கல்வி மைய தாவ

0: பொறியியல் துறை பேராசிரியர் முனைவர் சுரேஷ் அவர்கள் உடன் பயணிக்கிறார் மயிலப்பன்.
1: கோடை பண்பலை 100.5. செவ்வாய்க்கிழமை 9:00 விருந்தினர் விருப்பம் நிகழ்ச்சி காற்றலைகளை அலங்கரிக்க துவங்கியாச்சு. நம்ம நிலையத்திற்கு இன்றைய விருந்தினர் விருப்பம் நிகழ்ச்சியை அலங்கரிக்க பேராசிரியர் வந்திருக்காங்க. அவங்களுடைய ஆசிரியர் பணியை தாண்டி அவங்களுடைய வாழ்க்கை பயணத்தை நம்மோட பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. பொதுவாக சுற்றுலா போவோம், போனதை என்ன பார்ப்போம், இயற்கை காட்சிகளை பார்ப்போம். இயற்கை காட்சியோடு நின்றுவோமா, அங்கே இருக்க செடியை பார்ப்போம், மரத்தை பார்ப்போம், கொடியை பார்ப்போம், எல்லாத்தையும் பச்சை பசேல்னு இருக்கிற அந்த ரம்மியமான காட்சியை தான் ரசிப்போம். என்னப்பா பேராசிரியர்னு சொல்கிறேன் இயற்கையை வர்ணிச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு தானே கேட்குறீங்க. நான் தான் ஒரு துணுக்கு கொடுத்துட்டேனே, பச்சை பசேல்னு செடி தாவரம் மரம் அப்படின்னு. அப்போ அந்த பேராசிரியர் எந்த துறையை சார்ந்தவங்கன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்கல்ல, அதே தான் துவக்கத்துலேயும் சொல்லியிருப்பாங்க. இப்போ நானும் சொல்லிடுறேன், தாவரவியல் துறையை சார்ந்த நபர், பெரிய அனுபவம் வச்சுருக்காங்க, நமக்காக அவங்களுடைய வாழ்க்கை பயணத்தை பகிர்ந்துக்கிற வந்திருக்காங்க. நேயர்கள் சார்பாகவும் கோடை பண்பலை சார்பாகவும் வருக வருகன்னு அவங்களை வரவேற்றலாம். ஐயா வணக்கம்.
2: வணக்கம். கோடை பண்பலைக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். நான் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் உதவி பேராசிரியராக தாவரவியல் துறையில் பணியாற்றி வருகிறேன். என்னுடைய பெயர் சுரேஷ். நான் மேலவரப்பனூரைச் சேர்ந்தவன். என்னுடைய ஊர் வந்து திருமங்கலம் அருகில், திருமங்கலம் தாலுகாவைச் சேர்ந்த ஊர். என் ஊர் வந்து விவசாயம் வந்து வானம்பாத்த பூமி அந்த மாதிரி விவசாயங்கள் தான். கம்மாய்க்கு தண்ணி வந்தால் தான் விவசாயம் பண்ண முடியும், இல்லை மழை அந்த பருவங்கள்லே பெஞ்சால் தான் காட்டு விவசாயங்களாவது பண்ண முடியும். அப்படிப்பட்ட பூமி அந்த பூமி. அந்த பூமியிலிருந்து படித்து வர்றது என்பது ஒரு சிரமமான இது. எக்கனாமிக்கலி மீன்ஸ் பொருளாதார அடிப்படையில் பூரா இருக்கிறதுனால இது படிப்பு தான் நம்மளுக்கு வாய்ப்பை தரும் அப்படின்னு நினச்சி, அடுத்து என்ன பண்ண போகிறோம்னு தெரியாது, ஆனால் படிப்பு தான் நம்மளுக்கு வாழ்க்கையை கொடுக்கும்னு நினச்சி படிக்க ஆரம்பிக்கணும். நான் படிக்கையில் எங்கள் ஊர்லேயே 10வது வரைக்கும் தான் இருக்குது, அதனால் 10வது வரைக்கும் எங்கள் ஊர்லேயே பயணம் பண்ணுறேன். அடுத்து திருமங்கலம் மைக்ரேட் ஆகி போயில தான் படிக்கிறதுக்காக போகிறோம். அங்கேயும் அரசு விடுதிகளில் தங்கி படிக்கிற மாதிரி தான் போகிறோம். அதுக்கு வந்து குரூப்பு 1, 2, 3 அப்படின்னு 3 குரூப் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு குரூப் கேட்குறேன், அவங்க செகண்ட் குரூப்பு தான் கொடுக்குறோம்ன்றாங்க. சரி, கிடைக்கிறத படிப்போம், அதனால்
1: கிடைச்சத
2: படிப்போம்னு நான் என் பயணத்தை ஆரம்பிக்கிறேன். சயின்ஸ் குரூப் கொடுக்குறாங்க, பாட்னி சுவாலஜி, தாவரவியல் விலங்கியல் இயற்பியல் வேதியியல், 6 பாடங்களை கொண்டதாக இருக்கும் இந்த குரூப்பு. அந்த குரூப்பை படித்து இது பண்ணுறேன். தாவரவியல் வந்து கொஞ்சம் விருப்பமாக படிப்பேன், அதனால் என்னவோ அடுத்தடுத்து படிப்புகளை தேர்ந்தெடுக்கையில் தாவரவியல் துறையை தேர்ந்தெடுத்து சோழவந்தான் அருகில் உள்ள திருவேடகம் விவேகானந்தா கல்லூரியில் இளங்கலை தாவரவியல் துறையை தேர்ந்தெடுத்து சேர்ந்து படிக்கலாம்னு ஒரு முடிவெடுத்து போய் சேர்றேன். கல்லூரியில் அடாப்ட் ஆக ஆரம்பிச்சிட்டேன்.
1: உங்களுடைய பயணம் இப்படி தொடங்கி மேல உறப்பனூரில் பிறந்து வளர்ந்த மனிதர் திருமங்கலத்துக்கு படிக்க போய் இளங்கலைக்கு விவேகானந்தா கல்லூரிக்கு போயிருக்கீங்க.
2: ஆமாங்க சார்.
1: அதில் அடாப்ட் ஆக ஆரம்பிக்கிறீங்க.
2: ஆமாங்க சார்.
1: சரி, நம்ம இப்போ இந்த இடத்துல ஒரு பாட்டை கேட்டு வருவோம். என்ன பாட்டு உங்களுடைய முதல் பாடல்?
2: எனக்கு பெண் பிள்ளைங்கள்னா மிகவும் பிடிக்கும், குழந்தைகளை ஆனந்த யாழை மீட்டுகிறாய் அந்த பாட்டை இதெல்லாம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சார்.
1: தங்க மீன்கள் படத்திலிருந்து ஆனந்த யாழை மீட்ட சொல்லிடலாம் உங்களோட விருப்பத்தில். கோடை பண்பலை 100.5 விருந்தினர் விருப்பம்.
3: மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேர்ந்ததில்லை என்று.

0: ஐயா உங்களை பத்தின ஒரு சின்ன அறிமுகம் சொல்ல சொன்னோம். நீங்க ஆரம்பிச்சீங்க மேல உரப்பனூர்ல, ஆரம்பிச்சு விவேகானந்தா கல்லூரியில நிப்பாட்டிருக்கீங்க. எங்க படிக்க தாவரவியல் போனேன்னு சொல்லி மேல உரப்பனூர் உங்க ஊரை பத்தி சொன்னீங்க. எங்க ஊர் வானம் பார்த்த பூமின்னு. மேல உரப்பனூர்ல வாழ்வாதாரத்துக்கு மக்கள் என்ன பண்ணுவீங்க?
1: வாழ்வாதாரத்துக்கு வானம் பார்த்த பூமின்றதுனால மாடுகள் ஆடுகள் மேய்ச்சலுக்கு கொண்டு போறது, மழை பெய்யுற காலங்களில் பயிர் செய்கிறது. அது கம்மாவுக்கு தண்ணி வந்துச்சுன்னா நெல் பயிர் செய்வோம், இல்லைன்னா ஒன்று ரெண்டு பேர் கிணறு தோட்டம் அப்படி வச்சுருப்பாங்க. அவங்க வந்து நெல் பயிரிடுற காலங்களில் நெல் பயிரிட்டுக்கிட்டு மீத காலங்களில் பருத்தி கம்பு சோளம் தினை வரகு இப்படி இதை பயிரிடுவாங்க. ஒரு சிலர் வந்து வாழை பயிரிடுவாங்க, தென்னை மரம் வச்சுருப்பாங்க, மாங்காய் மரம் வச்சுருப்பாங்க, கொய்யா மரம் வச்சுருப்பாங்க, இப்படி தோட்டம் வச்சுருக்கவங்க. இங்கே வானம் பார்த்த பூமின்றதுனால நெல் விவசாயம் பண்ணலாம். அடுத்து போனால் என்ன செய்யலாம்னா கடலை தட்டைப்பயிறு துவரப்பயிறு இப்படி தான் விவசாயம் பண்ணலாம். இது புஞ்சை நிலங்கள்ல.
0: சரிங்க, அதுவும் நீங்க சொன்னீங்க கம்மா நிறைஞ்சு வந்தா நெல், இல்லைன்னா நாங்கள் வரகு போடுவோம், சாமை போடுவோம், திணை போடுவோம், எல்லாம் காஸ்ட்லியான பொருளாக இருக்கு. இன்னைக்கு ஒரு கிலோ வரகரிசி கேட்டால் 100 ரூபாய்க்கு குறைஞ்சிடல, அப்படி தானேங்கய்யா?
1: அப்படிதான். ஆனால் இப்போ பயிரிடுறது வந்து மாத்திக்கிட்டாங்க. நான் வாழ்ந்த காலகட்டங்களில் நான் படித்த காலகட்டங்களில் அந்த இதுதான் பயிரிடுறாங்க. இப்போ தான் மொத்தமாகவே மழை பெய்யாமவே போயிருது, அதனால அந்த பயிர் இப்போ செய்யறது இல்லை.
0: சரி, இப்போ உங்கள் ஊர் பேர் மேல உரப்பனூர்னு சொன்னீங்க. உங்கள் ஊருக்கு எதுவும் தனித்துவமான பேர் இருக்கா? திருமங்கல தாலுகா மேல உரப்பனூர் அப்படின்னா அதுக்கு எதுவும் பேர் இருக்கா?
1: ஆமாம், மேல உரப்பனூர்னு ஒரு அப்பனூர். ஒரு அப்பனூர்னா கீழே உரப்பனூர், மேல உரப்பனூர், ஊராண்ட உரப்பனூர், நல்ல பிள்ளைப்பட்டி, சித்தாலை, புங்கங்குளம், இந்த 4-5 ஊர்களும் 6 ஊர்களும் சேர்ந்து ஒரே ஊர்ல இருந்து ஆரிஜின் ஆகி போனவங்க தான் நான் சொன்ன ஊர்களில் புறம் குடியிருக்கவங்க. அதனால தான் ஒரு அப்பனூர் உரப்பனூர் மேல உரப்பனூர் அப்படி என்று பெயர் பெற்றிருக்கிறதாக நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்றேன்.
0: மேல உரப்பனூர்னா மேற்கு பகுதியில் அமைஞ்சிருக்கும், கீழே உரப்பனூர்னா கிழக்கால இருக்கும், அப்படி சொல்லுவீங்களா?
1: அப்படிங்களா? அப்படிதான்.
0: பொதுவாக மதுரை பகுதிகளில் பார்த்தீங்கன்னா மேல மாசி வீதினா மேற்கு பக்கம் இருக்கும், கீழே மாசி வீதினா கிழக்கால இருக்கும், இந்த மாதிரி.
1: அதே மாதிரி தாங்க.
0: சரிங்க சரிங்க. இப்போ ஒரு பாட்டு கேட்போம், என்ன பாட்டு கேட்கலாம்? இரண்டாவது பாடல் உங்களோட விருப்பத்தில்.
1: பாடல் வரிகள் என்பது உடைந்திருக்கும் மனிதனை சரி செய்யும் வார்த்தைகள் தான் பாடல் வரிகள். அதில் நான் விரும்பக்கூடிய பாடல் என்னவென்றால், நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். இந்த பாடல் வரிகள் வந்து கொஞ்சம் கவனமாக கேட்டு பாருங்க, நல்லா செவிக்கும் இதமாக இருக்கும், மனதுக்கும் இதமாக இருக்கும் நான் நினைக்கிறேன்.
0: சரி, உங்களோட விருப்பத்தில் செவிக்கு இதமாகவும் மனதிற்கு சுகமாகவும் நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வானொலியில் பாடலாக வர இருக்கு. இணைந்திருங்கள், இது கோடை பண்பலை 100.5.

0: ஐயா, நீங்கள் சொல்லும்போது மேலே உறப்பனூரில் என்ன விவசாயம் பண்ணால், எங்கள் ஊர் எப்படி, இதெல்லாம் சொன்னீங்க. தாவரவியல் நீங்கள் படித்த இடத்தெல்லாம் சொல்லியிருக்கீங்க. சின்ன வயசில் பயங்கரமாக சேட்டை பண்ணுவீங்களாமே, அப்படியா?
1: இப்போ சின்ன வயசில் முன்னாடி மாதிரி தீன்பண்டங்கள் இப்போ நிறையா இருக்குது. அப்போல்லாம் தீன்பண்டங்கள் வீட்டில் கிடைக்கிற பொருட்கள் தான் தீன்பண்டங்கள்.
0: என்ன மாதிரி பொரியலில் இந்த மாதிரி சொல்லுவீங்க போல் இருக்கே விட்டா?
1: பொரியலில் கூட அது பெரிய தீன்பண்டமாக தெரியாது. தேங்காய், வீட்டில் கிடைக்கிற எள்ளு, எள்ளும் கேப்பையும் போட்டு இடித்து வெள்ளம் போட்டு உருண்டையை பிடிச்சி வச்சுக்கிட்டாங்கன்னா ஒரு மாதம் ரெண்டு மாதம் தாங்கும். அப்படி தான் தீன்பண்டங்களாக பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் கொடுத்த காலகட்டங்களில் தான் நான் இருந்தேன். 79, 80 இப்போ வேற மாதிரி இருக்கு, பீஸா பார்க்கர் அப்படின்னு போயிட்டு இருக்காங்க.
0: சரி, இப்போ நீங்கள் வந்து சொல்லிட்டீங்க இது மாதிரி வந்து நாங்கள் சாப்பிட்டப்பெல்லாம் எல்லையும் கேப்பையும் இடித்து மண்டை வெள்ளம் போட்டு உருண்டையை பிடிப்போம்னு. இப்போமா அந்த பழக்கம் இருக்கா? வீட்டில் ஏதாவது செய்ய சொல்லுவீங்களா? என்ன பண்ணுவீங்க?
1: இப்போ அந்த பழக்கம் இல்லை. ஏன்டா எல்லை பயிரிடுறது இல்லையே, எள்ளு பயிரிடுறதவே நிப்பாட்டிட்டாங்க. அதனால் கார்த்திகை மாதம் என்றால் எள்ளு இடிப்பாங்க அப்படின்ற ஒரு நினப்போடையே இருப்போம் சின்ன வயசில். இப்போ ஒரு தெருவில் 10 வீடு 20 வீடு இருக்குன்னா ஒரு 2-3 உரல் கிடக்கும். அந்த உரலில் போய் இடிக்கிறாங்கன்னு வைங்க, அதை நம்ம போய் நின்னோம்னா ஒரு உருண்டையை பிடிச்சி அவங்களே கொடுப்பாங்க, சாப்பிடு தம்பி சாப்பிடுப்பா அப்படின்னு கொடுப்பாங்க. அப்படி காலகட்டங்கள் தான்
0: அது. ஒரு அழகான காலம்.
1: ஆமாம்.
0: அப்போ நமக்கும் அங்கே எள்ளு இடிக்கிற கார்த்திகை மாதம்ன்றது இப்போ வர நினைவில் இருக்கு.
1: நினைவில் இருக்கு.
0: சரி, இப்போ என்ன பாடல் கேட்டு வரலாம்? என்ன பாடல் உங்களோட விருப்பத்தில் 3வது பாடல்?
1: 3வது பாடல் தெய்வங்கள் எல்லாம் தோற்று போகும் தந்தை அன்பின் முன்னே. ஏன்னா இந்த பாடல் ஏன் விரும்பி கேட்குறேன்னா, 2008 எங்கள் அப்பா என்னை விட்டு தவறிட்டார். படித்து இருக்க காலகட்டங்களில் மிக சிரமத்தை சந்தித்து அதை கடந்து போகிறது ரொம்ப கொஞ்சம் சிரமமாக இருந்தது. ஏன்னா நான் முனைவர் பட்டம் படித்து கொண்டு இருக்கையில் விடுதியில் தங்கி படித்து கொண்டு இருக்கும் போது இறந்து விட்டார். அந்த தகவலை என்னிடத்தில் தெரியப்படுத்தும் போதே ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் கழித்து தான் தெரியப்படுத்தினார்கள். அதான் அந்த இதை நினைக்கையில் இப்போ நினைக்கிறோட மனம் ரொம்ப வருடுது. இந்த பாட்டை கேட்கையில் ஒவ்வொரு நேரமும் அது மனம் கஷ்டப்படும்.

0: பாடல் நினைச்சு, அதனால இந்த பாட்டை நான் ரொம்ப விரும்பி கேட்பேன். அதனால இந்த பாட்டை போட்டீங்கன்னா கோடை பண்பலைக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: தந்தையின் நினைவாக பாடல் கேட்டீங்க. உங்களோட விருப்பத்தில் தெய்வங்கள் எல்லாம் தோற்று போவதற்காகவே வருகிறார்கள் காற்றலையில். இதோ உங்களின் விருப்பத்தில் இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5.

0: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
1: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
2: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
3: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
4: இசை மொழி பேசும் கூடை பண்பலை 100.5 நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். விருந்தினர் விருப்பம் இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார் மதுரை காமராஜர் பல்கலைக்கழக தொலைதூர மற்றும் இணையவழி கல்வி மைய தாவரவியல் துறை பேராசிரியர் முனைவர் சுரேஷ் அவர்கள்.
5: ஐயா, இப்போ நீங்கள் சொல்லும் போது உங்கள் ஊரில் கார்த்திகை மாதம் எள்ளிடிக்கிறது இதெல்லாம் சொன்னீங்க, கேட்குறப்ப சந்தோஷமாக இருந்தது. இப்போ உங்கள் வீட்டில் யார் யார் இருக்காங்க? உங்கள் வீட்டில் இருக்கவங்க பேர் இதெல்லாம் சொல்லுங்களேன். யார்?
6: அதாவது என் கூட பிறந்தவர்கள் வந்து 3 பையங்கள் தான். நாங்கள் எங்கள் அப்பா அம்மா 3 பையங்கள் தான். மூத்தவர் ஒருத்தர், அவர் பேர் விரும்பாண்டின்னு பேர். என் பேர் வந்து சுரேஷ். என் தம்பி பேர் வந்து சுந்தர். எங்கள் அப்பா பேர் சுந்தத்தேவர். எங்கள் அம்மா வந்து பஞ்சம்மாள். இப்படி 5 பேர் ஒரு அழகான குடும்பம்தான். நாங்கள் 3 பேர் இப்போ திருமணமாகி எனக்கு ஒரு குழந்தையும் என் தம்பிக்கு ஒரு குழந்தையும் எங்கள் அண்ணனுக்கு 2 குழந்தையும் ஆணும் பொண்ணும் இருக்காங்க.
5: சரி, எல்லாரும் பேரும் சொல்லிட்டீங்க. உங்கள் வீட்டுக்காரம்மா பேரும் குழந்தை பேரும் சொல்லலையே.
6: என் வீட்டுக்காரம்மா பேர் பாண்டியம்மாள், பையன் பேர் கவின். நான் என் வீட்டுக்காரம்மா நீதித்துறையில் டைபிஸ்டாக ஒர்க் பண்ணுறாங்க.
5: அவங்க வேலை அப்படியே
6: போயிட்டுருக்கு.
5: ஆமாம் சார். இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் தெரியுமா? உங்களோட பயணத்தில் நீங்கள் சொல்லும்போது தாவரவியல் படிக்கிறதுக்கு எனக்கு ஆசை எப்படி வந்துச்சுன்னா, என்னுடைய தாவரவியல் ஆசிரியர் மரத்தின் மீது தாவரங்கள் மீது ஒரு பற்று அறியாமல் ஏற்பட்டது. வாத்தியார் மேலேயும் ஒரு அன்பும் மரியாதையும் இருந்த காரணத்தினால தாவரவியல் எடுக்கிறதுக்கான சூழல் அமைஞ்சிருச்சுன்னு நீங்கள் விவேகானந்தா கல்லூரி. அதில் உங்களுக்கு என்ன அனுபவம் கிடச்சி?

0: வாழ்க்கையை எங்கே கற்றுக்கிட்டீங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கல்லூரியில் தானா இல்லை படிக்கும் போதா? அதை எனக்கு சொல்ல முடியுமா? கல்லூரியில் அப்படி என்ன தான் கற்றுக்கிட்டீங்க?
1: இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் சேட்டைக்காரங்களாக இருந்திருக்கீங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அது அந்த வயசுக்குரிய சேட்டைகள் தான். அதை பூரா வந்து ஒரு ஸ்டேஜில் கண்ட்ரோலும் ஆகும்ல. அது எங்கே கண்ட்ரோல் ஆகிடுச்சுன்னா விவேகானந்தா கல்லூரியில் தான் கண்ட்ரோல் ஆகியிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். எப்படின்னா காலையில் 4:30 எழுந்திரிச்சு குளிச்சுட்டு ஸ்டடி அவர் படிக்க உட்காரணும். அப்போ படிக்க உட்காந்தோன்னா 7 மணிக்கு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ண போகணும். உடற்பயிற்சி செய்யாதவங்க சிலம்பமோ கராத்தையோ வேறு வேறு எக்ஸசைஸ் இருக்கும், அதை பண்ண போகிறாங்களோ இல்லை சங்கா வாசிக்கிறதும் பேண்டு மியூசிக் கற்றுக்கிறதும் இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு துறையில் இருப்பாங்க. நான் சிலம்பம் கற்றுக்கிறத இதில் இருந்தேன், சிலம்பம் கற்றுக்கிட்டேன். என்னை பண்படுத்தியது விவேகானந்தா கல்லூரி தான். 4 நேர பிரேயர்களும் அங்கு சந்தித்த ஆசிரியர்களும் எனக்கு நல்லா ஊக்கமளித்து அடுத்து என்ன பண்ணணும் இப்படின்னு அறிவுரை வழங்கிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்த கல்லூரி மதுரை கல்லூரி மெஜ்ரா காலேஜ், அதில் சேர்வதற்காக விண்ணப்பம் நான் கொடுக்கிறேன். மொத்தம் 13 சீட்டு தான் தாவரவியல் துறையில். அப்போ அவங்க வந்து என்னைய செலக்ட் பண்ணலை, ஆனால் ஒரு சீட்டு வேக்கன்சியாக வச்சுருக்காங்க. எங்கள் அப்பா கூட எங்கள் கூட வரலப்பா, எங்கள் அத்தை பையன் என்னை கூட்டு போயிருக்காரு. சொந்த அத்தை பையன் சிவன்ராஜன் பேர் அவர். அவர் தான் எங்களோட வந்திருக்காரு. பொறு, கொஞ்சம் பொறு, கடைசி வரைக்கும் இருந்து பார்த்துட்டு போவோம். சரி உட்காருவோமேன்னு உட்காந்தேன். அந்த தாவரவியல் துறை பேராசிரியர் ஜெயராமன் ஐயா கூப்பிட்டாங்க என்னை. அவர் கூப்பிட்டு, உனக்கு சீட்டு கொடுக்குறேன், நீ நல்லா படிச்சுக்க. எதுக்காக வேண்டி சீட்டு கொடுக்குறேன்னா, நீ விவேகானந்தா கல்லூரியில் படித்தன்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் சீட்டு கொடுக்குறேன். நீ ஒழுக்கமான பையனாக இருப்பேன், நல்லா படிப்பா அப்படின்னு நினச்சி மட்டும்தான் உனக்கு சீட்டு கொடுக்குறேன். அதனால் நீ ஒழுங்காக படித்து உன் கிராமத்துக்கான பேரையும் நல்லபடியாக கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு ஆசீர்வாதத்தோடு எனக்கு அந்த துறைத்தலைவர் அந்த ஒதுக்கப்பட்ட ஒரு இடத்தை எனக்கு வழங்கினார். இந்த நேரத்தில் அவரை ஞாபகப்படுத்திக் கொள்வதில் நான் பெருமையாக நினைக்கிறேன்.
0: உன்னை மட்டும் காப்பாற்றாதப்போ உன் ஊர் பேரையும் காப்பாத்துன்னு சொன்னாங்கல்ல, அது பெரிய விஷயம். நிச்சயமாக உங்களுக்கான அடையாளத்தையும் அது இன்றளவும் கொடுத்துருக்குன்றதுக்கு அடித்தளம் அதுதான். சரி, என்ன பாடல் கேட்கலாம் உங்களோட விருப்பத்தில்?
1: மதராசா பட்டணத்திலேருந்து வார்த்தை தேவையில்லை காலமுறை பாவை பார்வை மொழி பேசுமே அப்படின்ற ஒரு வரியல்ல வர்ற மதராசப்பட்டினம் பாட்டை விரும்பி கேட்குறேன். இது ஏன் பிடிக்கும்னா, அந்த கண்ணால் பேசுகிற மொழிகளை வந்து அந்த பாடல்களில் தெரிஞ்சுக்கலாம். அதனால் இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடித்தமான பாட்டாக நான்
0: சொல்கிறேன். இந்த பாடல் வந்து பூக்கள் பூக்கும் தருணம்னு அப்படி ஆரம்பிக்கும். மதராசப்பட்டினத்திலிருந்து நீங்கள் தாவரவியல் ஆசிரியர், மலரை பூக்க அழைச்சிட்டீங்க. இந்த பூக்க இருக்குது காற்றலைகளில். இணைந்திருங்கள், இது கோடை பண்பலை 100.0.

0: ஐயா, நீங்கள் சொல்லும்போது மதுரா காலேஜில் தாவரவியல் முதுகலை படித்து முடித்தேன் அப்படின்னு. முதுகலையோடு நின்றுருக்கலாம்ல, அடுத்து ஏன் படிக்கணுன்ற எண்ணத்துக்கு வந்தீங்க? முனைவர் பட்டம் வரை நீங்கள் பண்ணி முடிச்சிருக்கீங்க, அப்போ அதை தாண்டி படிக்கணுன்ற ஆர்வம் எப்படி வந்துச்சு, ஏன் வந்துச்சு?
1: எனக்கு அப்பவும் அந்த ஆர்வம் தோணவில்லை. என்ன படிக்கணும்னு எனக்கு தெரியவும் இல்லை. பல்கலைக்கழகம் ஒன்று இருப்பது எனக்கு தெரியவும் தெரியாது, இது உண்மையாக சொல்லுகிறேன். சொல்லுவார்களே ஒழிய, கேள்விப்பட்டிருக்கேனே ஒழிய, நான் அந்த வளாகத்துக்குள் நுழைந்தது கூட கிடையாது. என்னுடைய அண்ணன் வந்து என்ன சொல்கிறார், நீ யூனிவர்சிட்டிக்குள்ளே படித்தீங்கன்னா கொஞ்சம் விவரம் உனக்கு பிடிபடும், என்ன செய்யலாம் ஏது செய்யலாம்னு உனக்கு தெரியும், பல்கலைக்கழகத்துக்குள்ளே போய் படி அப்படின்னு. எங்கள் அண்ணன் அறிவுறுத்தலின் பெயரில் பல்கலைக்கழகத்துக்குள் நுழைந்தேன். நுழைந்தால் அவங்க அப்ளிகேஷன் டேட்டு முடிஞ்சிருச்சு, நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியாது அப்படின்னாங்க. நம்ம வந்த நேரமும் தடைபட்டு விட்டதே அப்படின்ட்டு என் மனதில் தோணியது. அப்புறம் யார்கிட்ட கேட்கலாம் அப்படின்ட்டு அந்த ஹெச்ஓடிட்டையும் இன்னொருத்தவங்க தெரிஞ்சவங்ககிட்டையும் போய் கேட்டேன். அவங்க இல்லை, ஸ்பாட் அட்மிஷன், அந்த நேரத்தில் ஸ்பாட் அட்மிஷன் போடுவோம், அப்போ நீங்கள் உங்கள் சர்டிஃபிகேட்டை கொண்டு வாங்க, அதை அட்மிஷன் போடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு ரெண்டு நாள் கழித்து என்னை அழைத்தார்கள். நான் போனேன், ஸ்பாட் அட்மிஷன் போட்டாங்க. அப்போ எம்ஃபில் படித்தேன். எம்ஃபில் படிக்கும்போது நான் என்ன நினைச்சேன்னா, நம்மளை விட படிப்பு குறைவானவர்கள் ஆராய்ச்சி பண்ணுகிறார்களே, நம்ம ஏன் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு கேள்வி என் மனதில் எழுந்தது. அதற்கு என் பொருளாதாரம் ஒத்துழைக்கவில்லை. இந்த பிஹெச்டி முனைவர் பட்டம் பெறுவதற்காக பல இடங்களுக்கு பயணம் பண்ணி அந்த பயணம்லாம் சுற்றி வந்து ஒரு ஒன்றரை ரெண்டு வருடம் வரையில் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் ஒரு ஜீனோமிக்ஸ் ப்ராஜெக்ட் ஃபெல்லோ அப்படின்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணாங்க. தாவரவியல் துறையில் வந்து ஒரு சீட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, அதுக்கு நான் அப்ளை பண்ணி போகிறேன், அதில் நான் செலக்ட் ஆகிறேன். செலக்ட் ஆனோடனே என்னுடைய பேராசிரியர் இவர் தான் தீர்வு சொல்கிறாங்க என்கிட்ட, ப்ரொஃபஸர் கைலாஷ் பாலிவால். அவர் ஒரு வருடம் என்னை அனுமதிக்கவே இல்லை, ஏன்னா அதை பதிவு செய்ய வேண்டும், நானும் ரிட்டையர்ட் ஆகிற ஸ்டேஜில் இருக்கேன், அதனால் நீங்கள் என்னிடத்தில் பண்ண முடியாது அப்படின்னு தட்டி கழித்தது மாதிரி சொல்லி கொண்டு அப்படியே காலம் கடந்து கொண்டே போய்கொண்டே இருந்தது. நான் என்னுடைய பேராசிரியர்கிட்ட போய், சார் நான் இந்த பேக்ரவுண்ட்லேருந்து வந்தேன், நான் பிஹெச்டி பண்ண விரும்புகிறேன், முனைவர் பட்டம் பண்ண விரும்புகிறேன், நீங்கள் எனக்கு எப்படியாவது அனுமதி கொடுங்க, ரொம்ப பணிவுடன் கேட்டுக்கொண்டதுனால் இன்னொரு கோ கைடு ஒன்று போடணும் சுரேஷ், அதாவது இன்னொரு கைடு கையெழுத்து போட்டால் தான் நான் ரிட்டையர்ட் ஆகுறதுனால நீங்கள் அந்த இதை தொடர முடியும் அப்படின்னு சொன்னாங்க. நான் அவருக்கும் இன்னொரு பேராசிரியரை சந்தித்து ப்ரொஃபஸர் குணசேகரன் அப்படின்ற சாரை சந்தித்து கேட்டேன். எனக்கு ஆட்சேபனை இல்லை, நீங்கள் பேரை போட்டுவாங்க, நான் கையெழுத்து போடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதை பயன்படுத்தி நான் ஆராய்ச்சியை தொடங்க ஆரம்பித்தேன். ஜெனட்டிக் டைவர்சிட்டி அப்படின்ட்டு ஒரு சென்கிராசிலியா

0: ஆரிஸ் அப்படின்ற ஒரு தாவரத்தில், அந்த தாவரம் வந்து கொழுக்கட்டை புல்லுன்னு நம்ம கிராமங்களில் சொல்லுவாங்க. அது நிறையா ரோடு சைடு நிறையா முளைச்சிருக்கும் அந்த புல்லுகள்லாம். அது வந்து நல்லா சத்தான புல், அது வந்து நிறையா காங்கேயம் ஏரியாக்களில் அந்த புல் கிடைக்கும். ஏன் காங்கேயம் ஏரியாவில் அந்த புல் கிடைக்கும், அங்கே காங்கேயம் காளைகள் அந்த புல்லை சாப்பிட்டுட்டு தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, இப்படி பல விதமான மித்து இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது சயின்டிஃபிக்கலி ப்ரூஃப் கிடையாது, அந்த மித்து சொல்லுவாங்க. அதையும் நான் உங்கள்கிட்ட தகவலாக சொல்ல விருப்பப்பட்டு உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன்.
1: அது சம்மந்தமாக அடுத்தடுத்து நம்ம கேட்கலாம், ஒரு பாடலை கேட்டு வந்துடலாம். என்ன பாடல்?
0: உனக்கு நான் இருப்பேன், உயிரையும் கொடுப்பேன், உன்னை நான் பிரிந்தால் உனக்கு முன் இறப்பேன். அது காதல் திரைப்படத்திலிருந்து வர பாடல்னு நினைக்கிறேன். அந்த பாடல் எனக்கு ரொம்ப மெலோடியஸாக, அந்த வார்த்தைகள் வந்து மனதை வருடுகிறது மாதிரியே இருக்கும், ஏதோ நம்ம மனசுக்குள்ளே பாதிப்பு ஏற்பட்டது மாதிரியே இருக்கும். அதனால் இது எங்கள் அப்பாவுக்கோ என் மனைவிக்கோ எங்கள் அம்மாவுக்கோ நான் அர்ப்பணிக்கிறேன் இந்த பாட்டை.
1: உனக்கென இருப்பேன்னு சொல்கிறீங்க அப்படிதானே? சரி, உங்களோட விருப்பத்தில் உங்களுக்காக பாடல் இதோ, கோடை பண்பலை 100.5.

0: ஐயா, நீங்கள் சொல்லும்போது உங்களுடைய முனைவர் பட்ட ஆராய்ச்சி பற்றி பேசிகிட்டு இருந்தோம், கொழுக்கட்டை புல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. அதில் ஆராய்ச்சி அதுவும் சவாலான சூழல், அது என்னவோ தெரியலை. இப்போ நீங்கள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி பண்ணும்போதும் சீட்டுக்காக அன்றைக்கி ஃபுல்லாக உட்காந்துருந்தோம்னு சொன்னீங்க. சரி, எம்ஃபில் போடலான்னு போனால் அன்னைக்குன்னு பார்த்தா அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ஸ்பாட் அட்மிஷன். சரி, பிஹெச்டி பண்ணலான்னு சொன்னால் கைடு நான் ரிட்டையர் ஆயிருவேன், பண்ண மாட்டேன், கோ கைடு ரெடி பண்ணுங்கன்னு. இப்போ எங்கே போனாலும் ஒரு சின்ன சின்ன தடைகள் வந்து இடம்பெற சூழல் ஏற்பட்டுருச்சு. நீங்களும் கொழுக்கட்டை புல்ல உங்களுடைய ஆராய்ச்சியை செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க. கொழுக்கட்டை புல் அதில் நீங்கள் நிறையா மித்து இருக்குதுன்னு சொன்னீங்க. நீங்கள் சொன்ன மாதிரியே ஏன் அது தான் ஆராய்ச்சி எடுத்தீங்க, அதனால் ஏதாவது நீங்கள் ஆராய்ச்சியை நிறைவு செய்யும்போது சின்ன விஷயமா தெரிஞ்சு அடையப்பா இதுக்குள்ளே இவ்வளோ பெரிய விஷயம் இருக்கா அப்படின்னு உங்களுக்கு ஒரு விடை அந்த மாதிரி ஏதாவது கிடச்சிதா?
1: அது என்னுடைய அனுபவங்களை சொல்கிறேன், என்னுடைய ஆராய்ச்சி முடிவுகளை நான் சொல்ல விரும்பப்படுறேன். அது என்னுடைய பேராசிரியர் தான் நீ இந்த புள்ள சிலை பண்ண அப்படின்றாரு. அப்பொழுது எனக்கு தெரியாது இது என்ன பயன்பாடு, இது எதுக்காக வேண்டி பண்ணணும், இப்படி கேள்விகள் கேட்க எனக்கு தெரியாத காலகட்டங்கள் தான். சரி, நம்ம பேராசிரியர் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும், சார் சொன்னால் செஞ்சிருவோம் அப்படின்ட்டு அந்த இதை தொடர ஆரம்பிச்சிட்டேன். 2 வருடங்கள் அதில் ஆராய்ச்சி, டிஎன்ஏ எடுக்கிறோம், அப்படி டிஎன்ஏ லெவலில் ஆராய்ச்சி பண்ணுறோம், அதை பாலிமரை செயின் ரியாக்ஷன் பண்ணுறோம், இப்படி பல படிநிலைகளை கடந்து அந்த ஆராய்ச்சிகளை தொடர்ந்து கொண்டே வருகிறேன். ஆராய்ச்சி கட்டுரையை அப்புறம் சமர்ப்பித்தேன். சமர்ப்பிச்சுட்டு நைட்டு 1-3 மணி வரைக்கும் கம்ப்யூட்டர், ஒரே கம்ப்யூட்டர் தான் இருக்கும் எங்கள் லேபில், அதனால் நைட்டு வந்து அந்த கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணிக்கிறேன். என்னுடைய பேராசிரியர்கிட்ட அனுமதி வாங்கிக்கிருவேன், அப்போ அதை பயன்படுத்தி நான் நம்ம ரிலேட்டட் ஆராய்ச்சி கட்டுரைகள் யார் வெளியிட்டிருக்காங்க வெளிநாடுகளில் அப்படி பார்த்து பார்த்து அந்த அட்ரஸை எடுத்து எடுத்து எடுத்து நான் மெயில் அனுப்புவேன். சிலர் பதில் சொல்லுவார்கள், சிலர் பதில் சொல்லாமல் இருப்பார்கள். அப்படி நான் பதில் சொன்னதில் இஸ்ரேலில் ஒரு பேராசிரியரும், போர்ச்சுகலில் ஒரு பேராசிரியரும், ஜப்பானில் ஒரு பேராசிரியர், டொகுகோ யூனிவர்சிட்டி செண்டாய் நகரில் டொகுகோ யூனிவர்சிட்டியில் அகிரோ கானோ அப்படின்ற ஒரு ப்ரொஃபஸர் வந்து நீங்கள் வந்து ஆஸ்பராகஸ் அப்படின்ற ஒரு ஸ்பீசிஸில் டிஆர்இபி ஜீன், அது வந்து என்ன ஜீன் பார்க்கல, ட்ரவுட் ரெசிஸ்டன்ட் ஜீன், அதாவது இந்த நான் வறட்சியை தாங்கி வாழ்ந்து வந்த கிராமம் இருக்கேன் அது யூஸ் ஆகுமோ, அந்த ஒரு விருப்பம் எனக்கு. அப்போ வந்து அந்த சுனாமி காலகட்டமாக 2011 நான் நினைக்கிறேன், அப்போ அங்கே வந்து அந்த அந்த காலகட்டங்கள், அதனால் என்னுடைய மென்டாராக நான் கருதப்படுகிற என்னுடைய அண்ணன் இருக்காருங்களே, வேணாம்டா அந்த நாடுக்கு போக வேண்டாம், நீ வேறு ஏதாவது முயற்சி பண்ணு. மீண்டும் 2-3 மாதங்கள் உட்காந்து அப்ளை பண்ணேன். தென்கொரியாவில் ஒரு பேராசிரியர் இமெயிலில் பதில் அனுப்பினார், அதில் வந்து மாதத்துக்கு $2000 தருவேன், 1 வருடத்திற்கு 2 ஆராய்ச்சி கட்டுரைகள் வெளியிட வேண்டும், அடுத்த வருடம் உங்களுடைய கான்ட்ராக்டை, உங்களுடைய அனுபவத்தை, போஸ்ட் டாக்டரல் ஃபெல்லோ என்ற அனுபவத்தை நீட்டிக்க வேண்டும் என்றால் நீங்கள் 2 கட்டுரை வெளியிட்டால் தான் நீட்டிப்பேன் அப்படின்னு சொன்னதுனால சரி நம்ம அது செய்ய முடியும், நம்மளால் முடியும் அப்படின்னு நினச்சி அந்த ஆராய்ச்சியை தென்கொரியாவில் தொடங்கினேன். அதற்கு பிடிஎஃப் என்ற பெயர், போஸ்ட் டாக்டரல் ஃபெல்லோ என்ற பெயர்.
0: இங்கேருந்து அப்போ தென்கொரியாவுக்கே போயிருக்கீங்க?
1: ஆமாம். அப்படி பயணத்தை தொடரையில் அந்த இன்ஸ்டியூஷன்

0: இருக்க வேண்டிய சிட்டி வந்து சுவான், SUWON, சுவான்ற அந்த சிட்டியில் நேஷனல் அக்ரோ பயோடைவர்சிட்டி சென்டர். அது அந்த நாட்டினுடைய ஜீன் பேங்க், அக்ரிகல்ச்சர் ஓரியன்டாக எல்லா விதைகளையும் கன்சர்வ் பண்ணி வைக்கிற இடம், அதாவது சேமிப்பு, சேமிப்பு கிடங்கு அல்ல, சேமித்து பத்திரப்படுத்துகிற இடம். ஒரு 3-4 ஆராய்ச்சி குறிப்புகள் இருப்போம், அந்தந்த குறிப்புகள் அந்தந்த வேலையை பார்க்க இப்போ ஃபிசியாலஜி அவங்க பார்த்தாங்கன்னா, அப்புறம் ஜெனட்டிக்ஸ், அப்புறம் மாலிகுலர் பயாலஜி, இப்படி ஒவ்வொருத்தங்களாக வருவாங்க. அதில் நான் வந்து இந்த ஜெனட்டிக்ஸ் பிரிவில் நான் ஒர்க் பண்ணேன். தென்கொரியாவுடைய அரசு நிறுவனம் அப்படியே ரிசர்ச் போய்கிட்டே இருக்கிறது, அந்த இதில் பண்ணுறேன். அப்புறம் கீரை வகைகள் அமராந்த ஸ்பீசிஸில் பண்ணுறேன். அப்புறம் மெடிசினல் பிளான்ட்டு ஓரியன்டு அப்படி இதில் பண்ணுறேன். இப்படி நிறையா இதில் பண்ணிக்கிட்டே வரையில் ஒரு வருடம் ஆகிக்கொள்ன்றது. அந்த ஒரு வருடம் ஆனதுக்கப்புறம் சயின்டிஸ்ட் என்னை கூப்பிட்டு ஒரு இன்டர்வியூ மாதிரி கண்டக்ட் பண்ணுறாங்க. உங்களுடைய ஆராய்ச்சியில் எங்களுக்கு திருப்தி இல்லை, அதனால் நாங்கள் உங்களை டெர்மினேட் பண்ணலாம் என்று முடிவு செய்து வைத்திருக்கிறோம், நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் அப்படி என்று என்னிடம் கேட்டார்கள். நான் அதற்கு வந்து இப்பொழுதுதான் ஆராய்ச்சி வேலைகளை முடித்து வைத்திருக்கிறேன், அதை கட்டுரையாக வெளியிட வேண்டுமென்றால் எனக்கு இன்னும் 8 மாதங்கள் தேவைப்படும், அந்த 8 மாதங்கள் அவகாசங்கள் நீங்கள் கொடுத்தீங்கள் என்றால் நான் அதற்கான முயற்சியை பண்ணி உங்களுக்கு அந்த இதை டெடிகேட்டடாக சப்மிட் பண்ணுவேன் அப்படின்னு அவங்ககிட்ட, அந்த பேனலில் இருக்கவங்ககிட்ட நான் சொன்னேன். ஓகே, அகெயின் 1 இயர் எக்ஸ்டெண்டட் அப்படின்ட்டு கான்ட்ராக்டில் சைன் பண்ண விட்டு 1 வருஷம் கூடுதலாக எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க.
1: ஏறக்குறைய அங்கே ஒரு 2-3 ஆண்டு காலம் இருந்திருக்கீங்க, நீங்கள் வந்துட்டீங்க. இந்த வேலையில் ஆராய்ச்சியில் என்ன தான் உங்களோட முடிவு இருந்துச்சுன்றதை தான் அடுத்த கேள்வியாக நம்ம கேட்க போகிறோம். அதோட ஒரு பாடலை இப்போ கேட்டு வந்துடலாம். என்ன பாடல் வச்சுருக்கீங்க?
0: நான் ஒரு சிந்து கபடி சிந்து ராகந்தெரியவில் உள்ள சோகந்தெரியவில் அந்த பாட்டை நான் விரும்பி கேட்பேன், அது கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன்.
1: சரி, உங்களோட விருப்பத்தில் இதோ காற்றலைகள் இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5.

0: இப்போ நீங்கள் சொன்னப்போ அங்கே ஒரு 3-4 வருடங்கள் இருந்தது. உங்களோட ஆராய்ச்சி முடிவு தான் என்ன நடந்தது அங்கே? எள்ளு கொடுத்தாங்க, கீரை வகை கொடுத்தாங்க, எல்லாமே பண்ணோம் அப்படின்னு சொன்னீங்க. இந்த ஆராய்ச்சியோட முடிவு என்ன தான் இருந்தது?
1: நீங்கள் கேட்குற மாதிரி ஆராய்ச்சியோட முடிவுன்னா அந்த இன்டர்நேஷ்னல் சேனல்லாம் பப்ளிஷ் பண்ணி கொடுக்குறது தான் அவங்க முடிவு. ஆனால் என்னுடைய மன ரீதியானது என்னென்னா அந்த சீடு வயபிலிட்டி இருக்குது, அந்த சீடு வந்து ஃபியூச்சர் யூஸ் பண்ணிக்கலாம் இப்படின்ற மனநிறைவோடு அந்த ஆராய்ச்சியை நான் பண்ணதில் எனக்கு மனநிறைவாக இருந்ததுனால அவங்க கொடுத்த அந்த ஃபெல்லோஷிப்பை நான் முறையாக பயன்படுத்திக்கிட்டேன்றதில் நானும் மனநிறைவோடு இருக்கேன்றதை தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: ஐயா, நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கே வந்துட்டோம். இவ்வளோ நேரம் உங்களுடைய அனுபவத்தில் குறிப்பாக தாவரவியல் சார்ந்த நிறைய அனுபவங்கள் நீங்கள் சொன்னீங்க. அரசு வேலைன்றது எல்லாருக்குமே ஒரு பெரிய எட்டாக்கனியாக அந்த மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் படிச்சிருக்கீங்க, எல்லாமே பண்ணீங்க, வெளிநாட்டில் ஆராய்ச்சி, உள்ளவங்களோட முனைவர் பட்டம், இன்னும் நிறையா. எப்படி பல்கலைக்கழகத்தில் உங்களுக்கான வேலைக்கான வாய்ப்பை ஏற்படுத்திக்கிட்டீங்க? எப்படி இங்கே வந்து ஒரு வேலை கிடைச்சது உங்களுக்கு? இதற்கு பின்னாடியான பயணத்தை மட்டும் சொல்ல முடியுமா உங்களுக்கு?
1: நான் தென்கொரியாவில் 3வது வருடம் கண்டினியூ பண்ணையில் இப்போ அந்த ப்ரொஃபஸர் வந்து 2 பப்ளிகேஷன், 2 ஆராய்ச்சி கட்டுரைகள் நீங்கள் வெளியிட்டால் தான் அடுத்த வருடம் கண்டினியூ பண்ணுவோம்னு சொன்னாருங்க இல்லையா? அது 2 கட்டுரை இல்லை, 3 கட்டுரை வெளியிட்டு விட்டேன். மென்டார் வந்து என்னை கூப்பிட்டு நீங்கள் நல்லா பண்ணுறீங்க அப்படி பண்ணி என்கரேஜ் பண்ணாங்க. நான் அப்போ $200 தான் கூட்டுவோம்னு சொன்னீங்க, இப்போ $400 கூட்டினா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்க கேட்டேன். இது ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன் கிடையாது, ஏன் இஷ்டம் போல் உங்களுக்கு ஃபெல்லோஷிப்பை கூட்டுறதுக்கு, இது கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் ஃபிக்ஸடு, அதனால் நான் இவ்வளோதான் செய்ய முடியும் அப்படி என்று சொன்னார். இந்தியாவில் வேலை எடுப்பது கஷ்டம் என்று அவர்கிட்டையும் சொல்லி வைத்திருந்தேன். அப்பொழுது பெரியார் யூனிவர்சிட்டியில் இணையதளி வாயிலாக அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், ப்ரொஃபஸர், அசோசியேட் ப்ரொஃபஸர் அனௌன்ஸ்மெண்ட்டை நான் பார்த்து அப்ளை பண்ணேன். அப்புறம் அதற்கு முன்னாடி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் தாவரவியல் துறைக்கு அப்ளை பண்ணேன். அங்கே இருந்து கொண்டேன், வீடியோ கான்ஃபரன்ஸில் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன், நல்லா தான் அட்டன் பண்ணேன், கிடைக்கவில்லை. சரி, நம்ம படித்த பல்கலைக்கழகத்தில் இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கிறதே, அதையும் கொஞ்சம் அப்ளை பண்ணி பார்ப்போமே. ஏன்னா வெளிநாடுகளில் ரொம்ப காலங்கள் கடத்த முடியாது அப்படின்ற என்னுடைய மனநிலை, எல்லா பேருக்கும் அப்படி இருக்குமான்னு சொல்ல முடியாது. ஏன்னா வெளிநாட்டில் நல்லா தான்றா சம்பளம் வாங்கிட்டு இருந்து இங்கே வந்து ஏன் இப்படி கஷ்டப்படுறன்ற மாதிரி இருக்கும். இருந்தாலும் நம்ம மண்ணின் மைந்தனாக வாழ்ந்துட்டோம். நம்ம படித்த பல்கலைக்கழகத்தில் ஏதோ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கிறது, அங்கேயே அப்ளை பண்ணி பார்ப்போமே அப்படின்ற ஒரு முடிவில் அப்ளை பண்ணிட்டேன். இன்டர்வியூக்கும் அவங்க கூப்பிட்ருக்காங்க, ஆனால் வீடியோ கான்ஃபரன்ஸ் இல்லைன்ட்டாங்க. அப்போ என்னுடைய சயின்டிஸ்ட், எனக்கு பொறுப்பு சயின்டிஸ்டாக இருக்க அவங்ககிட்ட போய் நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன், 5 நாள் லீவ் எடுத்துக்கொண்டு போய் திரும்பி வந்து விடுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. திரும்பி வந்து விடுவதான், இன்டர்வியூ அட்டன் பண்ணாலும் வேலை கிடைக்குமே அப்படின்ட்டு நான் அவர்கிட்ட சொன்னேன். இமிடியேட்டாக இது பண்ண மாட்டாங்கல்ல, ப்ராசஸ் பண்ணுவாங்கல்ல, நீங்கள் போயிட்டே வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு திரும்ப தென்கொரியாவுக்கு கிளம்பி போயிட்டேன். ஒரு 6-7 மாதங்கள் கடந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தாங்க. அதை நான் என்னுடைய மென்டாரிட்ட தெரியப்படுத்த, என்னுடைய பயங்கலந்த ஒரு மரியாதை, விடுவாங்களா விடமாட்டாங்களா அப்படின்ற ஒரு பயம் என்னிடத்தில் இருந்தது. அவரிடம் ஃபோன் பண்ணி தெரியப்படுத்தினேன், இந்த ப்ராஜெக்டை யார் பார்த்துக்குருவா, நீங்கள் இப்படி இடையில விட்டு போனால் நாங்கள் எப்படி ஏற்றுக்கிற முடியும் அப்படின்னு என்னுடைய மென்டார் வந்து என்கிட்ட தெரியப்படுத்தல. எனக்கு ஒரு பயம், விடமாட்டாங்க போல.

0: நம்ம இந்தியாவுக்கு போக வாய்ப்பு கம்மி தான் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு கொஞ்சம் கொஞ்சம் மாறுது என் மனநிலை. அங்கே இருக்க தலைவர் டைரக்டர் அந்த இன்ஸ்டியூஷனோட டைரக்டர்கிட்ட அவரை போய் பார்ப்போம் அப்படின்னு அவர் கூட்டிட்டு போகிறாரு. இப்படி வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு அந்த டைரக்டர்கிட்ட வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, சுரேஷுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிருக்கு, ஒரு ப்ரொஃபஸராக வாய்ப்பு கிடச்சிருக்கு, அதை சுரேஷ் பயன்படுத்தி கொள்ளட்டும், நம்ம அனுமதிப்போம் அப்படின்னு அவர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுறாரு என்னுடைய மென்டர். அது ஒரு நெருடலான விஷயம் என்று நினைக்கிறேன். அந்த இன்ஸ்டியூஷனை மொத்தமாக சேர்ந்து அந்த இன்ஸ்டியூஷன் வாகனங்களில் ஏற்றி வழி அனுப்பி வைத்தார்கள். என்னுடைய மென்டாரே எங்களுடைய ஏர்போர்ட்டில் வந்து என்னை கட்டி அணைத்து அவருடைய பாசத்தை வெளிப்படுத்தினார். நான் அவர் காலில் விழுந்து வணங்கி இந்த வேலையில் வந்து சேர்ந்தேன்.
1: ஒரு நீண்ட நெடிய பயணம் மேலவரப்பனூரில் ஆரம்பித்து இடையே அங்கங்கே பயணங்கள் இருந்து சவுத் கொரியாவில் அது உச்சகட்டம் அடைஞ்சு திருப்பி அதே மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்துக்கு தாவரவியல் படிப்பு கொண்டாந்து சேர்த்துருச்சு. இவ்வளோ தூரம் அவங்களோட பயணத்தை கேட்கும்போது என்ன ஒரு உணர்வு ஏற்படுதுன்னா, சாதாரண கிராமம், நமக்கும் வாழ்க்கை போகும் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை, படிக்கலாம், நல்லா படிக்கலாம், ஆசையாக படித்தா நல்ல நிலைக்கு அடையலாம் அப்படின்ற ஒரு வாழ்க்கை பாடத்தை எடுத்துக்கிற முடியுது. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. என்ன பாடல் வேணும் உங்களோட விருப்பத்தில் நிறைவாக?
0: பாசமலர் படத்திலிருந்து மலர்ந்து மலராக அந்த பாட்டு எனக்கு, நான் அக்கா தங்கையோட பிறக்கவில்லை என்றாலும் அந்த பாசம் என்னிடத்தில் நிறையவே உண்டு. அந்த பாடலை கேட்கும்போது இயல்பாகவே கண்ணீரிலிருந்து தண்ணீர் அதுவாக வர்றது மாதிரி இருக்குது, இப்பயே அப்படி இருக்கு, அது ஏன்னு எனக்கு தெரிவதில்லை. அந்த பாடல் எனக்கு மிகவும் பிடிக்கும்.
1: இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை எங்களோட செலவு பண்ணி உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை அனுபவத்தை நிறைய விஷயங்களை நேர்த்தியாக செய்கிறது எப்படி, ஒழுக்கமாக என்னை ஒழுக்கப்படுத்தினது எப்படி, என்னுடைய கட்டமைச்சுக்கிட்டது எப்படி, நான் கடந்து வந்த தடைகள் சோதனைகள் அனுபவிச்சுட்டே வந்தேன் அப்படின்ற ஒரு உணர்வை வெளிப்படுத்தியமைக்கு கோடைப்பண்பலை சார்பாக நன்றிகள், வாழ்த்துக்கள். இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறக்க, ஆசைகள் நிறைவேற, லட்சியங்கள் நிறைவேற கோடைப்பண்பலை நேயர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
0: நானும் வணக்கங்களை தெரியப்படுத்துகிறேன். கோடைப்பண்பலைக்கு என்னுடைய வணக்கங்கள். என்னுடைய இன்டர்வியூ பண்ண என்னுடைய சகோதரனாக உங்களை நினைத்து கொண்டு என்னுடைய உரையை நான் இது நிறைவு செய்கிறேன். மக்களுக்கும் நன்றி, கோடைப்பண்பலைக்கும் நன்றி.
2: கானகங்கை உங்கள் கோடைப்பண்பலையில் இதுவரை இசை நடைபோட்டு இனிதாய் நிறைவு பெறுகிறது விருந்தினர் விருப்பம். தன் எண்ணங்களால் வண்ணங்கள் சேர்த்து வனப்புமிகு இசை தேர்வுகளை தந்து இதுவரை நம்மோடு பயணித்தார் மதுரை காமராஜர் பல்கலைக்கழக தொலைதூர மற்றும் இணையவழி கல்வி மைய தாவரவியல் துறை பேராசிரியர் முனைவர் சுரேஷ் அவர்கள். நிகழ்ச்சி அமைப்பு மயிலப்பன். கணினியாக்கம் வை முகமது அலி. நன்றி, வணக்கம் நேர்களே.

உதடுகள் முணுமுணுக்கும் பாடல், மனம் ரசித்த பாடல். ரசித்த பாடலை மனமேடையிலும் காற்று மேடையிலும் சுழலவிடும் நேரமாய் கூடை பண்பலை நொறுபுளியைந்தில் நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் சந்திக்க இருக்கும் இரண்டு மாவட்டங்கள். முதலாவது மாவட்டம் சிமெண்ட் நகரம் என்றழைக்கப்படும் மாவட்டம், விஷ்ணுவின் பெயரால் உருவான மாவட்டம். ஹரியலூர் காலப்போக்கில் அரியலூர் என்றானது.

முதலாம் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோயில் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது. அரியலூர் மாவட்ட நேயர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். இன்றைய நினைவே சுகம் நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள இருக்கும் அடுத்த மாவட்டம் முந்தைய திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தின் ஒரு பகுதியாக இருந்தது. பெரும்புலியூர், பெரும்பல்லூர் பெயர் மருவி வந்த மாவட்டம். பிரம்பு மரங்கள் அதிகம் விளைந்த மாவட்டம். பெரம்பலூர் மாவட்ட அன்பர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். நிகழ்ச்சியில் உங்களோடு பயணிக்க காத்திருக்கிறேன். சசிரேகா குமரகுரு. இனிய இரவு வணக்கம் நேர்களே. அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்ட அன்பர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். நேயர்கள் வரலாம். 24, 24, 24 24, 24, 29 கொடைக்கானலின் முன்னிணைப்பிற்கு சொல்லி 45, 42

கண்கள் இமை மூடும் போதும் உனதன்பு எனதன்பை தேடும், மஞ்சம் இரண்டான போதும் நம் எண்ணம் ஒன்றாக தூங்கும். தூர இருந்தும் அருகில் இருப்போம், தனித்து இருந்தும் இணைந்து இருப்போம்.

பந்தல் இட்டு பரிசம் போட்டு சொந்தம் கூடி நாள் குறிக்க அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து அழகாக மங்கைக்கு மாலை அணிந்து மங்கள வாத்தியம் மந்திரம் முழங்க மஞ்சள் கயிறு மணிக்கழுத்தில் ஏறிடும் அந்நாள் அதிடும் அதிடும்.

0: வீதிகள் தோறும் இசைதூறிக் கொண்டிருக்கிறது கோடைப்பன் விலை 100.5 இது நினைவி சுகம். இன்னைக்கு நினைவி சுகம் ரெண்டு மாவட்ட நேயர்களை சந்திச்சுட்டு இருக்கு, அரியலூர் மற்றும் பெரம்பலூர். அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்ட நேயர்கள் நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள 24, 24, 24, 24, 24, 29 கொடைக்கானலின் முன்னிணைப்பிற்கு 45, 42 இணைப்பில் வரும் அன்பர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம். அரியலூர் மாவட்டம் துர்க்கை ஈஸ்வரன் பேசுறேன் மேடம்.
0: உங்க பேர் மட்டும் இன்னொரு முறை சொல்லுங்கய்யா.
1: துர்க்கை ஈஸ்வரன்.
0: துர்க்கை ஈஸ்வரன் சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: வெள்ளை நிலா இரண்டும் வெள்ளை நிலா.
0: அப்படிங்களா, பாடல் உங்களுக்காக.
1: என்னுடைய பையன் அன்பு செல்வத்துக்காகவும் அமுதனியனுக்காகவும் எனது மனைவி பிரகாபத்துக்காகவும்
0: பாடல் வருது. அனைவருக்காகவும் கேட்டு மகிழலாம். இப்போது கோடைப்பண்பிலை 100.5 இருந்து

உங்கள் பிரிய கூடை பண்பலை 100.5 இது நினிவி சுகம். 11:17 இணைப்பில் காத்திருக்கும் இனிய உள்ளம் வாங்க வணக்கம். வணக்கம், இணைப்பில் வந்துட்டீங்க. அடுத்த நேயரை சந்திப்பதற்கு முன்பாக

கோடை பண்பலை 100.5 இது நினைவே சுகம். இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க வணக்கம். அடுத்த நேயரை சந்திப்பதற்கு முன்பாக

0: கோடை பண்பலை 5:00 நாளை வலம் வர இருக்கும் நமது நிகழ்ச்சி மட்டுக்கள். காலை 8:00 மனதோடு ராகம். நாமக்கல் மாவட்ட அன்பர்களின் பங்களிப்போடு காலை 9:00 விரிய இருக்கிறது வானவில். வானவில்லின் வண்ணம் வேளாண் விளை பொருட்களின் மதிப்பு கோட்டல். சிறப்பு விருந்தினராக கரூர் வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் இளமாலதி அவர்கள். முற்பகல் 11:00 பாட்டு பாட்டாளம். நண்பகல் 12:00 மகளிர் நேரம். நாங்களும் நடிப்போம்ல. 1:00 நெஞ்சில் நிறைந்தவை. பிற்பகல் 3:00 உயிரெழுத்தானது மதுரை மாவட்டம் தணக்கன்குளம் சுந்தரேசன் அவர்களின் தெரிவில் வர காத்திருக்கிறது. மாலை 4:00 விரிய இருக்கிறது விடுகதை வண்ணத்தோரிகை. 8:00 இளமை பேசுகிறது ஆனா ஆவண்ணா குண்டக்க மண்டக்க விளையாட்டுகளோடு வலம் வர காத்திருக்கிறது பள்ளி கல்லூரி நண்பர்களின் பங்களிப்போடு. 10:00 நினைவீசுகம் நினைவீசுகம் ஈரோடு மாவட்ட அன்பர்களின் பங்களிப்போடு வலம் வர இருக்கிறது. பண்பலையோடு இணைந்தே இருங்கள் நள்ளிரவு 12:00 வரை. கோடை பண்பலை 100.5 இது நினைவீசுகம். இணைப்பில் காத்திருக்கும் அன்பர் வாங்க வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்கயா, யார் எங்கிருந்து?
1: பெரம்பலூர் மாவட்டம் குண்டவட்டம் செங்குத்தூர் குடிக்காக்கிலிருந்து மறைவாணன் பேசுறேன் மேடம்.
0: சரிங்கய்யா, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்?
1: பூங்காத்தை புதிரான.
0: 3 அந்த திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக பாடல் ஒலிக்குது இப்போ கோடை பண்பலை 100.5.

0: பூங்காற்று புதிதானது, புது வாழ்வு சதிராடுது.
1: கோடை பண்பலை 100.5 இது நினைவி சுகம். இணைப்பில் வரும் அன்பர் வாங்க வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: வணக்கம் ஐயா, யார் இங்கிருந்து?
2: அரியலூர் மாவட்டம், ஆண்டு மாவட்டம், சிலுவைத்தேரு சொல்லுறேன்.
1: புரியலங்க.
2: சிலுவைத்தேரு சொல்லுறேன் மேடம்.
1: சிலுவை
2: சிலுவைத்தேரு சின்னதுரை மேடம்.
1: சிலுவைச்சேரி சின்னதுரை.
2: ஆமாம் மேடம்.
1: சரிங்க, என்ன பாடல் கேட்கலாங்க ஐயா?
2: வசந்த கால பாடல்கள் மேடம்.
1: வசந்த கால பறவை திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது உங்கள் வசம்.

0: கோடை பண்பலை 100.5 இது நினைவி சுகம். 10:39 இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்கய்யா, யார் எங்கிருந்து?
1: பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் வட்டம் அள்ளி நகரம் எஸ் மகாதேவன்.
0: மகாதேவன் ஐயா, நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்கலாம்?
1: ஊர்காவலன் படத்திலிருந்து மாசி மாசம்.
0: புரட்டாசி மாசத்துல மாசி மாசம் பாடல் ஒலிக்க காத்திருக்கிறது கோடை பண்பலை 100.5.
2: ஓடப்பண்ணி மீ

0: இசைவானில் சிறகடித்துக் கொண்டிருக்கிறது கோடை பன்மலை 100.5 நினைவி சுகம். இணைப்பில் வரும் அன்பர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க.
1: அரியலூர் மாவட்டம் ஆண்டி மடத்துல இருந்து கமலி பேசுறேன் மேடம்.
0: கமலிமா,
1: பாசப்பறவைகள் பாசப்பறவைகள் படத்துல இருந்து தென்பாண்டி தமிழே அந்த பாடல் தான்
0: உங்களுக்காக ஒலிக்க காத்திருக்கிறது. தித்திக்கும் தமிழோடு பாடல் கோடை பண்பலை 100.5.

0: பாசப்பிணைப்போடு ஒழித்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 நினைவி சுகம். இப்போ இணைப்புல வர்றவங்க வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க ஐயா, யார் இங்கிருந்து?
1: ஆன்லைன் மூலம் சங்கர் பேசுறேன் மேடம்.
0: சங்கர் ஐயா, நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்கலாம்?
1: ராஜராஜேஸ்வரன் அந்த பாடல்.
0: உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு கோடை பண்பலை 100.5 இருந்து.

0: கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
1: நிலைய இயக்குனர்
0: தங்கள் அன்புடன் பகுதி
1: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
0: கொடைக்கானல் 624-101.
1: மின்னஞ்சல் முகவரி
0: kodaifm@gmail.com.
1: கட்சவி இலக்கம்
0: 94 86 28 24 24.

அரியலூர், பெரம்பலூர் மாவட்ட நேயர்களை சந்தித்து விடைபெறுகிறது இன்றைய நினைவீசுகம். இதய வீணைகளில்

நினைவு ராகங்களை மீட்டி பார்த்தது இன்றைய நினைவே சுகம். மீண்டும் கேட்கலாம் நினைவே சுகம். நாளை இரவு 10 மணிக்கு ஈரோடு மாவட்ட அன்பர்களை அழகாய் சந்திக்கும். பிரிவோம் சந்திப்போம் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் சசிரேகா குமரகுரு. நன்றி நேர்களே.

கொஞ்சம் இரவு பொழுது. நீண்ட பயணம், இனிய கனவுகளோடு பயணிக்கப் போகும் முன் மனமகிழும் பாடலை இமைகள் மூடி இதயம் திறந்து கேட்டு மகிழ்வோம். நம் பண்பலை 100.5 இரவு சிறகோடு உங்களுடன் லக்ஷ்மி.

மணிமணியாய் அரிசி, மல்லிகைப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.

மணிமணியாய் அரிசி, மல்லிகைப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி, சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.

இரவோடு இதம் சொல்லும் தென்றலோடு இதே மகிழ கேட்டு ரசித்தும் நம் கொடைப்பன்மலை 105 இரவு சிறகு நிகழ்ச்சியில் எங்களோடு பயணித்த நேச உறவுகளுக்கு நன்றிகளும் வாழ்த்துகளும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி நேர்களே.

கோடை பன்மலை 100.5 நாளை வளமுறை இருக்கும் நமது நிகழ்ச்சிகள். நாளை காலை 5 மணிக்கு அருள் மாலை, 6 மணிக்கு வசந்த விடியல். இதில் பொதுமறை பொழிவு நமது இன்றைய நிகழ்ச்சிகள் இடம்பெறும். 6:30 கேட்கலாம் அனில் டபுள் ரோஸ்டட் ரவா, சத்யா ஏஜென்சி, சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, சிவா டெக்ஸ்டைல்ஸின் மணமகில் தீபாவளி கொண்டாட்டம், ஆர்கேஜி கி, திண்டுக்கல் மற்றும் கோயம்புத்தூர் ஸ்ரீ வாசவி தங்க மாளிகையின் வசந்த விடியல். இதில் சேவை செய்திகள், கோவில் விழா தகவல்கள் இடம்பெறும். 6:35 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம். 7 மணிக்கு சுகமான காலை, 7:20 பாட்டும் பதமும். 7:30 கேட்கலாம் சுகமான காலை, 7:35 புமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் தக்குமுக்கு தர்பார், 7:45 பிரித்திவி விமன்ஸ் இன்னர்வரின் இஞ்சி அஞ்சு, காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம் நாமக்கல் மாவட்ட நேர்களுக்காக, 8:05 புமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள், 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் மனதோடு ராகம், 8:50 சைபாலின் இஞ்சு ஒரு தகவல், காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில், அனில் டபுள் ரோஸ்டட் ரவா, திண்டுக்கல் மற்றும் கோயம்புத்தூர் ஸ்ரீ வாசவி தங்கநகை மாளிகையின் வானவில். தலைப்பு

0: வேளாண் விளைபொருட்களின் மதிப்பு கூடுதல். சிறப்பு விருந்தினர் முனைவர் ஈலா மாலதி தொழில்நுட்ப வல்லுநர், வேளாண் அறிவியல் மையல், கரூர். 9:30 கேட்கலாம் சத்யா ஏஜென்சி, சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசியின் வானவில். 10:00 சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகில் தீபாவளி கொண்டாட்டம் வழங்கும் திரையுலக கலைப்பயணம். சிறப்பு விருந்தினர் நடிகர் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர் ராஜீவ் அவர்களுடன். 10:50 நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலம் நலமறிய. 11:00 பாட்டு பட்டாளம். 12:00 சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகில் தீபாவளி கொண்டாட்டம் ஆர்கேஜி கி, திண்டுக்கல் மற்றும் கோயம்புத்தூர் ஸ்ரீ வாசவி தங்கநகை மாளிகையின் மகளிர் நேரம். நாங்களும் நடிப்போம்ல. 12:20 சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையம் வத்தலகுண்டின் இனிய வாழ்க்கை. 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள். 1:00 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. 1:10 400 தீபாவளி பலகாரம். சிறப்பு விருந்தினர் கரூர் மணி மாஸ்டர் அவர்களின் குறிப்புகளோடு. 2:00 டோல் தமாக்கா தோல். 3:00 சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசியின் உயிரெழுத்து. மதுரை மாவட்டம் தனக்கன்குளம் சுந்தரேசன் அவர்களின் தெரிவில். 3:40 பாட்டும் பதமும். மாலை 4:00 தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி சத்யா ஏஜென்சியின் விடுகதை வண்ணத்துரிகை. 4:30 கேட்கலாம் பூமிக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள் அனில் டபுள் ரோஸ்டட் ரவா, தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் விடுகதை வண்ணத்துரிகை. மாலை 5:00 ஆர்கேஜி நெய்யின் இடைக்கால இன்னிசை மெட்டுகளோடு சித்திர செவ்வானம். 5:30 கேட்கலாம் வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீப்ஸின் சித்திர செவ்வானம். 5:40 நாவல் நேரம். 5:55 ஆலய தரிசனம். மாலை 6:00 கதம்ப மலர்கள். 6:10 புமெக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் டிராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை. 6:40 பொன்னியின் செல்வங்கள். 7:00 நேய உறவுகளின் விருப்ப பாடலோடு ஆசையில் ஒரு குக்கு. 7:30 சொந்த பந்தம். 7:55 சேவை செய்திகள். 8:00 இளமை பேசுகிறது பள்ளி கல்லூரி மாணவர்களுடன். 9:00 கொடைத்தஞ்சல். 10:00 நினைவே சுகம் ஈரோடு மாவட்ட நேர்களுக்காக. 11:00 இடைவிடா இன்னிசை கீதங்களோடு இரவு சிறகு. இவையாவும் நமது கோடை பன்மலை 100.5 நாளை வலம் வர இருக்கும் நமது நிகழ்ச்சிகள்.
1: ஒருமுறை பொழிவு அதிகாரம் தனிப்படர் மிகுதி. குரல் எண் 1199.
2: நசையார் நல்கார் எனினும் அவர் மாட்டு இசையும் இனிய செவிக்கு.
3: என்னால் விரும்பப்படும் காதலர் என்னிடத்தில் அன்பில்லாதவராக இருந்தாலும் கூட அவரை பற்றிய ஒரு நல்ல சொல்லை வேறு யாராவது சொல்ல கேட்டாலும் அது என் செவிக்கு இன்பம் தரும். குறள் எண் 1199 அதிகாரம் தனிப்படர் மிகுதி.
2: நசையார் நல்கார் எனினும் அவர் மாட்டு இசையும் இனிய செவிக்கு.
3: என்னால் விரும்பப்படும் காதலர் என்னிடத்தில் அன்பில்லாதவராக இருந்தாலும் கூட அவரை பற்றிய ஒரு நல்ல சொல்லை வேறு யாராவது சொல்ல கேட்டாலும் அது என் செவிக்கு இன்பம் தரும். குறள் எண் 1199 அதிகாரம் தனிப்படர் மிகுதி.
0: நமது நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் கேட்கலாம் அதிகாலை 4:51 நமது வளமையான அலைவரிசை கோடை பண்பலை 100.5 கேட்டு மகிழலாம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.

அதிகாலை வணக்கம் நேர்களே. இன்று சக வருடம் 1948, அஸ்வினா 22, திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ வருடம் புரட்டாசி மாதம் 27ஆம் தேதி 2026, அக்டோபர் 14ஆம் தேதி புதன்கிழமை. இன்று ஒரு புதிய நாள். நம்பிக்கையுடன் நகர்ந்து கொண்டே இருங்கள். நதி போல ஒவ்வொரு விடியலும் தன்னம்பிக்கை உள்ளவர்களுக்கு பொற்காலம். நேர்களை, இப்பொழுது முதல் நள்ளிரவு 12 மணி வரை நமது வளமையான அலைவரிசை கோடை பண்பலை 100.5 நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் நம் பண்பலை நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம். இனி தொடர்வது மங்கள இசை.

வானலின் வழிநோக்கி விழிகள் மலர, புதிய நாளின் துவக்கம் புத்துணர்வூட்ட, புள்ளினங்களின் கீச்சொழியோடு பூபாலம் இசைக்கும் காற்றலை வழியே இறை இசை பூக்களை பாக்கலாக தொடுத்து கோடை பண்பலை 100.5 அரங்கேறுகிறது இப்போது அருள் மாலை.

கவலைகளை கடந்து போக காற்றின் வழியே பக்தி சாமரம் வீசிக்கொண்டிருக்கிறது. நம் கோடை பண்பலை 100.5 அருள் மாலை.